0: சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு. BCRS முத்திரை கொண்டிருக்காத பானங்களை விற்று தீர்க்க சுமார் 1000 சில்லறை வர்த்தக கடைகள் கூடுதல் நேர அவகாசத்தை கோரியுள்ளன. BCRS என்பது பான கலன்களை திரும்ப கொடுக்கும் திட்டத்தை குறிக்கும். இதுவரை 1600 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 85 விழுக்காடு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மளிகை கடைகள், உணவுக் கடைகள் போன்றவற்றிலிருந்து பெரும்பாலான விண்ணப்பங்கள் கிடைத்ததாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது வர்த்தகத்திடம் எத்தனை கிளைகள் உள்ளன, எவ்வளவு முத்திரை இல்லாத பானங்கள் உள்ளன போன்ற அம்சங்கள் ஆராயப்படுவதாக அமைப்பு கூறியது. கால அவகாசம் பெறாத கடைகள் இன்றைக்குள் அவற்றின் முத்திரை இல்லாத இருப்பை விற்றாக வேண்டும். சிங்கப்பூரின் 4வது முட்டை பண்ணைக்கான கட்டுமான பணிகள் லிம்ச்சுகாங்கில் தொடங்கியிருக்கின்றன. நீண்ட காலமாக டோமோ முட்டை பண்ணைக்கான வேலைகளை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. பண்ணையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் போது அது ஆண்டுக்கு சுமார் 380 மில்லியன் முட்டைகளை உற்பத்தி செய்யும். முட்டைகள் 2028 ஆண்டு கடைகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்ணை முழுமையாக செயல்பட தொடங்கும் போது அது ஆண்டுக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடும். இதன் மூலம் சிங்கப்பூரில் உற்பத்தியாகும் முட்டைகள் நாட்டின் தேவையில் பாதியை பூர்த்தி செய்யக்கூடும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ கூறினார். பண்ணை முழுமையாக செயல்படும் போது அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும். கோழிகளின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க அது உதவும். சிங்கப்பூரில் போதைப்பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 39 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டெலிகிராம் செயலியின் உரையாடல் குழுக்களில் போதைப்பொருள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டன. அப்போது 1க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடனான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு செப்டம்பர் 15 தேதி தீவு முழுவதும் சோதனைகளை நடத்தியது. பிடிப்பட்ட சந்தேக நபர்களில் சுமார் பாதி பேர் 30 வயதுக்கு உட்பட்டோர். கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள்களும் போதைப்பொருள் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 19 பேர் ஒரே போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. போதைப்பொருள் தொடர்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என்று மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்தது. ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டியின் மின்னிலக்கு உருவாக்க பிரிவில் சிங்கப்பூர் முதல் பதக்கத்தை வென்றுள்ளது. நீ ஆன் பலதுறை தொழிற்கல்லூரியின் சாமுவேல் டான் வெண்கலம் பெற்றார். ஈராண்டுக்கு ஒருமுறை அனைத்துலக அளவில் நடைபெறும் ஆக பெரிய போட்டி அது. மின்னிலக்கத்துறையில் சவால்களுக்கேற்ற திறன்களை வெளிக்காட்ட 100க்கணக்கானோர் போட்டியிட்டனர். இந்த ஆண்டு சிங்கப்பூர் 4 வெள்ளி, 4 வெண்கலம் ஆகியவற்றோடு சிறப்பு திறனுக்கான 19 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் முடுக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 97க்கும் 119க்கும் இடைப்பட்டிருந்தது.
1: சொல்லும் பொருளும் கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது.

0: கேலரி காட்சியகம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறதோட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே.
1: என்ன குரல் நல்லா கத்தி பேசுறீங்க.
0: காரணம், நம்ம அடுத்து நான் சந்திக்க போற நபர்கள், குறிப்பா புதன்கிழமைகளை உங்களுக்கே தெரியும், எதிரொலி குழுவினர் அவங்க ஒளியின் அறிவிப்பு அறைக்கு வந்துருவாங்க. இன்று இரவு 9:30 உங்களுக்கு காத்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிற தகவல்களை வழங்குவாங்க இல்லையா?
1: ஆமா, ஒவ்வொரு புதன் இரவும் வந்து வசந்த மொழிவழியில எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொட்டு நாம எதிரொலி குழுவினரை சந்தித்து இன்றைய நிகழ்ச்சியில என்னெல்லாம் இடம்பெறுகிறது அப்படிங்கிற தகவல்களை பெற்றுக்கொள்வோம்.
0: இந்த உரையாடல்ல நீங்களும் பங்கு வகிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசிரியர்களே. அதனாலதான் நாங்க வந்து டிக்டாக் லைவ் பக்கமா வரோம் இல்லையா?
1: ஆமா. எனவே மீடியா ஒலி 968 என்ற எங்களுடைய டிக்டாக் லைவ் பக்கமா வந்துருங்க. கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அங்க பதிவிடலாம். அது மட்டும் இல்ல, இன்றைய நிகழ்ச்சியில நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம்.
0: ஒலி 968 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இன்று நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. 66-118 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 ரூபாய்.
0: ஓர் யூரோ
1: 1.46 ரூபாய்.
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.71 ரூபாய்.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.34 காசு.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3.20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயல் Cars, world's favorite jeweler.
5: 100 ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: 8:16 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நாங்க டிக்டாக் லைவ் பக்கமா இருக்கோம். காரணம், எதிரொலி குழுவினர் நம்முடைய ஒலி நிறைவு பறையில இருக்காங்க. இன்னைக்கு சிங்கிள் சிங்கமா வந்திருக்காரு தயாரிப்பாளர் யோகேஷ். வணக்கம்.
1: வணக்கம் ரவி.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
2: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, ஒவ்வொரு புதன் இரவும் வந்து வசந்த மொழி வழியில எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எதை எதிர்பார்க்கலாம்?
1: சோ, இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம அறிவுத்திறன் குறைபாடு, அதாவது இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி பத்தி ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம். இது எதனால பண்ணோம்னா, ஒரு வாட்டி வந்து ஸ்கூல் புல்லிங் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுவோம்ல, நேரடியா மக்கள் கிட்ட போய் கேட்போம்ல, கேள்விகள் கேட்கும் போது ஒரு அம்மா வந்து பேசிருந்தாங்க, என் பையனுக்கு வந்து நிறைய புல்லிங் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்புறம் சொன்னாங்க, பையனுக்கு வந்து அறிவுத்திறன் குறைபாடு இருக்கு, சோ அதனாலே வந்து நிறைய புல்லிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. சோ அவங்க வந்து அந்த பையனை வந்து கொஞ்சம் வளர்ந்த பையன் தான், ஆனா அவங்க பிரேம்ல அழைச்சிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு லுக் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ லைக் பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது அந்த பையனை விட்டா அவ ஓடி போயிருவாரு, இல்ல ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் பிரேம்ல வச்சிருக்காங்க. சோ அப்படி வந்து அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஆதங்கத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அந்த எபிசோடு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் வந்து பிச் பண்ணியிருந்தேன். சோ அப்போ பிச் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, குறைபாடுன்னு சொன்னா பிசிக்கல் குறைபாடு நினைப்பாங்க, லைக் காது கேட்காதது, கண் பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள் நினைப்பாங்க. பட் அறிவுத்திறன், இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி, அது வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சோ அதனாலதான் இந்த எபிசோட் பண்ணோம்.
0: அது நம்ம சமுதாயத்துல அறிவுத்திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லும் போது அது முகம் சுழிக்கிற மாதிரியே பல நேரங்கள்ல பார்க்கப்படுது. இப்ப உதாரணத்திற்கு அவர் சொன்னது போல, இந்த மாதிரி ஒரு சிறுவனையோ சிறுமியோ நம்ம பார்த்தோம்னா உடனடியா என்ன செய்வோம் தெரியுமா, அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அவங்களை ஒதுக்கி வச்சிருவோம்.
2: ஆமா,
0: இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பையனுக்கு தெரியாது, ஒரே வாக்கியத்துல அப்படி தள்ளி வச்சிருவோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத எடுத்து காட்டுற மாதிரியும், நீங்க என்ன செய்ய முடியும் அல்லது செய்யணும் அப்படிங்கறதையும் இன்றைய நிகழ்ச்சி தாங்கி விடுதுன்னு சொல்லாமா?
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
2: சரி, இப்ப அறிவுத்திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது பலரை நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்க அதிகம் சமூகத்துல சந்திக்கிற சவால்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: ஓகே, சோ அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து மூன்று அம்சங்களை வந்து பிரச்சனைகள் இயலலாம். ஒண்ணு வந்து கற்றல் திறன் சொல்லுவாங்க, இன்னொன்னு பேசுறது, இன்னொன்னு செய்யறது செயல் திறன். சோ இந்த மூன்றுல வந்து ஏதேனும் ஒரு அங்கத்துல வந்து அவங்க பிரச்சனை இருக்கும். உதாரணத்திற்கு பேசுற திறன்னா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனா அதை வெளிப்படையா சொல்றதுக்கு அவங்களால முடியாது. இன்னொன்னு வந்து செயல் திறன் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க வந்து பேருந்துல ஏறி சில பேருக்கு போக முடியும், ஆனா சில பேருக்கு வந்து பேருந்துல ஏறி போக முடியாது. சோ ஒவ்வொருத்துக்கும் வந்து வேறுபடும். சோ சில பேருக்கு வந்து ஒரு அம்சத்துல பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு வந்து மூன்றுமே ஒரு பிரச்சனையா இருக்கலாம். சோ இது வந்து அவங்க கூட வந்து இந்த எபிசோட்ல வந்து ஒரு மூன்று பராமரிப்பாளர்கள், கேகிபர்ஸ், அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அதே சமயத்துல வந்து ரெண்டு பேருக்கு வந்து, ஒருத்தங்க வந்து அவங்க அக்காவை பாத்துக்கொள்றாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்க பொண்ணை பாத்துக்கொள்றாங்க. சோ அவங்க கிட்ட வந்து என்னால பேச முடிஞ்சிச்சு இன்டர்வியூல. சோ அவங்க கிட்ட உரையாடுறப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள், அவங்களுக்கு இருக்கிற அந்த சவால்கள், அவங்க அதை சொல்லும் போதுதான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு, லைக் இவ்வளவு இருக்குன்னு. ஒரு கேகிவர், ஒரு பர்சன் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அவங்க உலகத்துல வந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கு நம்மளை விட. சோ அத வந்து நேரடியா பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஐ திங்க் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த மூலியமா.
0: சரி, தொடர்ந்து நம்ம யோகேஷ் கிட்ட பேசுவோம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா வரலாம். மீடியாகாப் ஒலி 96.8 FM இப்ப டிக்டாக் லைஃப்ல இருக்கும், அங்க வந்து உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து யோகேஷ நாம சந்திப்போம், சரியா?
2: நேரம் இப்பொழுது காலை 8:21 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE ஜூரோங் பார்ட் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொஞ்சூரு ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். PIEயை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஏற்பட்டுள்ளது.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார், அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
2: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா.
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
2: மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் வாண்டர் ஷாப் .sg.
2: இத்தகவலை வழங்கியது

0: ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். இன்று ஒலி கூடத்துல இருக்காரு நம்மோடு தயாரிப்பாளர் யோகேஷ். எதிரொலி குழுவில இருந்து அவரு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. இன்று இரவு 9:30 வசந்த ஒளி வழியில் இடம்பெறும் நிகழ்ச்சியை பற்றி தகவல்களை வழங்கிக்கிட்டு இருக்காரு.
1: எதிரொலி நிகழ்ச்சியை நீங்க நிச்சயம் பார்க்கணும், பயன்பெறணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை. உங்களை சில பேருக்கு வேலையின் காரணமாகவோ அல்லது மற்ற பல திட்டங்களின் காரணமாகவோ நேரடியா நிகழ்ச்சியை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போகலாம். கவலைப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் மீ வாட்ச் வாயிலா இலவசமா எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். சரி, இப்ப ஒவ்வொரு எதிரொலி பாகத்திலையும் தயாரிப்பாளர்கள் பொதுவா சொல்றது என்னன்னா, இந்த பாகத்தின் வாயிலா எனக்கு இது தெரிய வந்துச்சு, ஒரு நல்ல விழிப்பு கிடைச்சது அப்படின்னு. அப்படி யோகேஷ் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலா?
2: பிகஸ்ட் திக் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆட்டிசம் என்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. இந்த எபிசோட் மூலமா கத்துக்கிட்டேன் அது வந்து உண்மை இல்லை. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் வந்து ஒரு கண்டிஷன், ஒரு செப்பரேட் கண்டிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து ஆட்டிசம் ஏஎஸ்டின்னு சொல்றாங்களா, ஸோ அது மட்டும் இருக்கும். சில பேருக்கு வந்து ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து டவுன் சிண்ட்ரம்ங்கிற கண்டிஷன் இருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட் டவுன் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேர் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் ஆட்டிசம்ங்கிறது வந்து அப்படி கிடையாது. இந்த இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரீ கான்சீப் நோஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த எபிசோட் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம், எல்லாருக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற நீட்ஸ் வந்து நம்ம பூர்த்தி செய்யறது வந்து பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல், அதுல வெவ்வேறு பகுதிகள் இருக்கு.
2: ஆமா
1: இல்லையா?
2: ஆமா.
1: அந்த ஒவ்வொரு பகுதியும் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய பார்வையை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு உதவ முடியும். இப்போ நம்ம பார்வையை மாத்திட்டு உதவுற ஒரு பக்கம் இருக்க, இவங்களுக்கு உதவியாளர்களா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வெவ்வேறு விதமான மன உளைச்சல் ஏற்படலாம். அத பத்தியும் குழு ஆராய்ந்தது இல்ல சொல்லுங்களேன்.
2: பராமரிப்பாளர்கள் அவங்களோட ஸ்கோப்ல இருந்து இந்த கதை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹாப்பி தருணங்கள், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டும்னு ஒரு ஒரு முயற்சியில தான் இறங்கிருக்கோம். சோ இந்த ஒரு எபிசோட்ல வந்து மூணு பேருமே ஒரே விஷயம் தான் யூனிவர்சலா சொல்றது வந்து, வெளியே கூட்டிட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா மக்களோட பார்வை ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு லைக் தி கேனா இன்ட்ராக்ட் வித் சொசைட்டி. ஒன்னு கத்துவாங்க, ஓடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, இதனாலேயே வந்து நான் கிராப் தான் எடுத்துட்டு போறேன், என்னால பஸ்லாம் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த அக்காவை பார்த்துக்கொள்றதுல வந்து அவங்களுக்கு டு கோ டு கிளினிக் இட்ஸெல்ஃப் இட்ஸ் அ ஹேசல். ஸோ இப்படி இருக்கும்போது கேகிவர்ஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, அவங்கள வந்து வெளியே கூட்டிட்டு போறது, அவங்கள பார்த்துக்கொள்றதுல வந்து நிறைய இது இருக்கும். ஸோ ஒரு இந்த ஒரு எபிசோட்ல வந்து அந்த அம்மாவை இன்டர்வியூ பண்ணியிருந்தப்போ பொண்ணு கூட வந்து நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பிகாஸ் நம்ம யூஸ்வலா கேமராமேன் கிட்ட சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஃப்ரேம் எடுங்க, இந்த மாதிரி ஷார்ட் எடுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேமராமேன் வந்து இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க, சவுண்ட்மேன் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஒரு பக்கம் சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ஸோ அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே வாண்ட் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய கொடுத்தா டிஃபில் ஓவர்வெல்ம் ரைட். ஸோ அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. தென் அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அண்ணன் எனக்கு பிடிக்கல, ரொம்ப இது பண்ணுறாரு அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எல்லாம் முடிச்ச பிறகு நான் போய் கேட்டேன், அம்மா என்னை மன்னிச்சிருமா, சாரி இது பண்ணிட்டப்போ ஷோ சார் இட்ஸ் ஓகே அப்படி ரொம்ப கூல ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க. லைக் மனசில் எதுவும்
0: இருக்காங்க.
2: ஆமாம் ஆமாம். ஸோ இட்ஸ் வெரி, அவங்க கூட பேசுறது டவுன் சிண்ட்ரம் இருக்கவங்க கூட பேசுறது, ஐ திங்க் தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அவங்களும் நம்மள மாதிரிதான், அவங்களும் நல்லா பேசுறாங்க, ஜஸ்ட் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க.
0: அவங்களுக்கும் ஆசா பாசங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? என்னுடைய நண்பருடைய சகோதரருக்கு இந்த மாதிரி வந்து மன வளர்ச்சி குறைபாடு இருக்கிறது, இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு வாகனங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன சின்ன இந்த வாகனங்களை வந்து அவர் கலெக்ட் பண்ணுவாரு. எந்தெந்த வாகனம் எந்தெந்த மாடல் அப்படின்னு கரெக்டா அவரை வந்து சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, சஜினி நபர்கள்கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதான் சற்று முன்பு வந்து நம்ம ரவி சொல்லியிருந்தாரு இல்லையா, புரியாமையினால சில பேர் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆனா அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்குள்ளயும் நிறைய இருக்கு இல்லையா.
1: உதாரணத்திற்கு பேரன்புன்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி நடிச்சிருப்பாரு, இயக்குனர் ராமுடைய இயக்கத்துல, யோகேஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான், அவருடைய மகளா வர்றவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருக்கும், அதை எப்படி சமுதாயம் அணுகுது, அத ஒரு அப்பாவா அவர் எப்படி வந்து வழி நடத்துறாரு வாழ்க்கைய அப்படின்னு அவங்களுடைய பார்வையில அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நீங்க சொல்லும் போது அந்த படம் தான் ஞாபகம் வருது. ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் வந்து வெளியில போகும்போது ஒரு மாதிரியா பார்க்கப்படுறாங்க, இதனாலேயே வந்து நாங்க ஒதுங்கி அல்லது தனியா வாழ வேண்டிய ஒன்னு, இந்த புரிதல் இல்லாதவங்க செய்யறது தவறு. இரண்டாவது, அதாவது இப்படிப்பட்டவங்க வர்றதுலாம் கடவுளுடைய படைப்பு, நம்ம கையில் இல்லை. ஆனா அவங்க நியாயமான முறையில, தைரியமான முறையில, வெளிப்படையான முறையில நடமாட முடியாத சமுதாயத்தை உருவாக்குனது நம்முடைய தப்பு, நாம தான் திருத்திக்கணும். தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம பார்வையில இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு குறை இருக்கு, அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். நம்முடைய குறைகள் வெளியில தெரியல, அவங்களுடைய குறைகள் தெரியுது. வித்தியாசம் நான் நினைக்கிறேன்.
2: இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, மூணு பேருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போன பிறகு யாரு பாத்துப்பாங்க, அது வந்து பெரிய கவலையா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க, அவங்களே வீல் சேர்ல இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைங்க பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ஒன்னு வயசாயிட்டு இருக்காங்க, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு பிறகு வந்து யாராச்சும் இருக்காங்களா அவங்களுக்கு பாத்துக்கொள்றது, பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க் இல்லையா. சோ அந்த கவலை வந்து மூணு பேருக்கும் இருந்துச்சு, அதை பத்தியும் வந்து நிறைய பேசியிருந்தாங்க இந்த எபிசோட்ல.
1: சிங்கப்பூரை பொறுத்தவரை நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்களை உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு அரசாங்கம் விரும்புறாங்க. அதுக்காகவே பல மானியங்களும் உதவிகளும் வழங்கப்படுது. ஆனா என்னதான் உதவிகளும் மானியங்களும் வழங்கப்பட்டாலும் அடிப்படையில அவங்களும் ஒரு புள்ள தானே, அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மாக்கு ஏக்கம் இருக்கும் தானே இல்ல.
0: இப்ப சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுது சமூக அளவுல வந்து இவர்களுக்கு என்னென்ன உதவிகள், என்னென்ன முயற்சிகள் வந்து எடுக்கப்படுகின்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
2: ஓகே, சோ இந்த எபிசோட்ல வந்து சில ஃபீச்சர்ஸ் பண்ணியிருந்தோம். சோ மைண்ட்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அதாவது சோசியல் நிறுவனம், அவங்க வந்து குறிப்பா இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி உள்ளவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு அமைப்பு. சோ மைண்ட்ஸ்ல ரெண்டு ப்ரொஃபைல்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து டாக்டர் பவானின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சிங்கப்பூர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு புரியும், ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால அவங்க விஷுவல் கார்ட்லாம் வச்சிருப்பாங்க, சிட், ஸ்டாண்ட், ஸ்கிப், குவைட் அப்படின்னு கார்ட்ஸ் வச்சு அவங்க சொல்லி கொடுக்கறது, அது வந்து ஒரு ஃபார் மீ வாஸ் இன்ட்ரஸ்டிங் டு see. இன்னொன்னு வந்து டாக்டர் ஐ மீன் சாரி கவிதா, அவங்க வந்து டிஏடிசியில வந்து இருக்காங்க. அவங்க வந்து கலை மூலியமா அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு அஞ்சு அவங்க அஞ்சு அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறது, அவங்க கலைகளை வந்து ஈடுபடுறது, அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கடைசியா வந்து சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து, அவருக்கே வந்து குறைபாடு உள்ளது, உடல் ரீதியான குறைபாடு, பட் அவரு வந்து ஷெல்டர் ஒர்க் ஷாப்ங்கிற ஒரு விஷயம், அதாவது எம்ப்ளாயபிலிட்டிக்காக உதவி செய்யற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு மற்றவர்களுக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு. அவர் வந்து எப்படி பேக்கிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நாலு ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க இந்த எபிசோட்ல. அவங்க வந்து சமூக ரீதியா வந்து எப்படி உதவி செய்யறாங்க, அவங்களோட முயற்சிகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கோம் இந்த எபிசோட்ல.
1: மீடியாகாப் நிறுவனமும் வந்து சமூக முயற்சிகள் ஈடுபடும் போது மைண்ட்ஸோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சது. அப்பதான் வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு, அதாவது நேரடியா அவங்க கூட தொடர்புல வராதவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வாயிலா இன்னும் பலருக்கு புரிதல் வரும்னு சொல்லலாமா
2: அப்படின்னு நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன். இந்த எபிசோட் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வரணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து எனக்கு என்னன்னா, இந்த எபிசோட் பார்த்துட்டு அவங்களுக்கு மேல இருக்கிற அந்த கண்ணோட்டம், அவங்கள பாக்குற விதம் வந்து மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் அவங்க வந்து வெளியே போறது we need to encourage that. அவங்க வந்து நம்ம சமூகத்துல ஒரு ஒரு பர்சனா அவங்க வேலைக்கு போறதுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கணும்னா நம்ம முதல்ல வந்து நம்ம கண்ணோட்டத்தை மாத்தணும், அவங்கள வந்து நம்மள ஒருத்தரா பாக்கணும். ஸோ அந்த முயற்சியில தான் இந்த எபிசோட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் தட் ஒரு டேக் அவே ஆச்சோ இருந்துச்சா அதுவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: ஒரே நாள் எல்லாமே
0: மாறிடாது, கண்டிப்பா அதேதான்.
1: பெற்றோருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நேரத்துல, தயவு செய்து உங்க பிள்ளைகளை இன்றிரவு வரப்போற நிகழ்ச்சிய பாக்க சொல்லுங்க. காரணம், சிறு வயதுல இருந்தே இப்படிப்பட்டவங்க சமுதாயத்துல இருக்காங்க, அவங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்க வயதாகும் போது அவங்களுக்கான புரிதல் அதிகரிக்கும்.
0: அது மட்டும் இல்ல ரவி, இப்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பெரியவர்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலேயே, அந்த புரியாமையினாலேயே அவங்க வந்து ஒரு அருவருப்பான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அல்லது முகம் சுழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் வளர்றாங்க, அடுத்த சந்ததியினர் அவங்க வளர்ந்துகிட்டு வராங்க. அப்ப அவங்களும் வந்து வளரும் பொழுது இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சமுதாயத்தை நாம உருவாக்குறோம், தெரியாமலே நம்ம உருவாக்குறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து நம்மளுடைய பார்வையை வந்து விரிவுபடுத்துவது வந்து ரொம்ப முக்கியம்.
1: நிச்சயமா, இன்றிரவு வரப்போற எதிரொலி நிகழ்ச்சி உங்களுக்காக 9:30 வசந்த மொழி வழியில இடம்பெறும். அப்படி அதை நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காட்டி போனா பிரச்சனையே இல்லை. நீ வாட்ச் வாயிலா இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் நீங்க எங்கேயும் எப்போதும் கண்டுபிடிக்கலாம். யோகேஷ், உங்க நேரத்தை ஒதுக்கி காலங்காத்தால எங்களுடைய அறிவிப்பு அறைக்கு வந்து பொறுமையா கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி.
0: வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரம் இப்பொழுது 8:33 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: பரத் வாட்சின் இசையில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: பிரமாதமான பாடலாம் அது அமைஞ்சிருக்கும், பிரம்மாதமான பாடலா அது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. இந்த பாடல்ல வர மாதிரியே நம்பிக்கை நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். ஆனா அந்த வெற்றிய நாம தான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது இல்லையா.
2: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சிடிஇயை நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும். வெஸ்கோஸை நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோட் புன்லே வேக்கு முன்பும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். பிஆர்இயை நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மெட்ரோ

0: பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்டகை.

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் சிங்கை.
0: காலை மணி 8:58 ஆகி விட்டது. சற்று முன்பு உங்களுக்காக வேட்டைக்காரன், கோவில், ஆஹா எத்தனை அழகு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன.
4: சமீபத்துல நாங்க ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தோம். அதாவது பேருந்துகள்ல இனிமே இப்படி இப்படி நடந்துகிட்டீங்கன்னா அப்படி இப்படி உங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா?
0: ஆமாம். எப்படி நடந்துகிட்டா என்ன அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒலி 96.8 இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் சமூக வலைதளங்கள்ல இந்த காணொலிய நீங்க பார்க்கலாம்.
4: எங்க போறதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நாங்க கொடுக்கறோம்.
0: 9 6 7 8 8 9 6 8

0: சிறப்பான தொண்ணூறுகள் வந்த பாடல்களை உங்களுக்காக ஒண்ணுனா காத்துட்டு இருக்கு. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில
1: இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
0: இடியுடன் கூடிய மழைய அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளை இரவு நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 96 118 இடைப்பட்டிருக்கிறது.
0: ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா இன்சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தோம்.
4: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தேனி சீதென்றால் தேவாவின் இசையில் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நவீன் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு சிற்பியின் இசையில் உழவாளி திரைப்படத்திலிருந்து டி சுந்தர் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் உட்லண்ட்ஸ் அவனி 2க்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. SLECTE செல்லும் அதே வழியில் உட்லண்ட்ஸ் அவனி 2க்கு பிறகு போக்குவரவு அதிகமாகவும் இருக்கின்றது. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE BKE க்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து.
5: உங்களுக்கு தெரியுமா,
2: இதே நாள் செப்டம்பர் 30ஆம் தேதி அனைத்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. 1953ஆம் ஆண்டில் முதன் முதலில் இந்த நாள் தொடங்கப்பட்டது.
4: மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது சஜினி, தமிழ் புத்தகங்கள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
2: ஆமா,
4: சொல்ல போனா தமிழ் இலக்கிய புத்தகங்கள், பழம்பெரும் கதைகள்லாம் 50க்கும் மேற்பட்ட உலக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, இந்த உலகத்துல ஆக அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ் புத்தகம்னு சொன்னா அது
2: திருக்குறள். ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, 1595ஆம் ஆண்டுல திருக்குறள் மலையாளத்துல மொழிபெயர்க்கப்பட்டதாம்.
4: அதோட ஐரோப்பிய மொழிகள், அரபிய மொழிகள், ஆசிய மொழிகள், ஆங்கிலம், லத்தீன் பல மொழிகள்ல நமது திருக்குறள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
7: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
6: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
7: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
6: அக்டோபர் 1st வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். வாண்டர் ஷாப் .sg.
7: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: விறுவிறுப்பான இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. வித்யாசாகரின் இசையில் ஆயுத பூஜை திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. நம்புறோம் அருண்மொழி சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. லானி வயடாக்ட் குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி பிரேடல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில், CTE SLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட் அங்கேயும், BKE குறிப்பாக நகரை நோக்கி செல்லும் வழியில் CTE சான்ட்ரி லேனுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
2: தொடர்பு கொள்ளலாம்.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
1: எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
6: ஒலி 968
0: சினிமா சினிமா
7: ஜெய்

0: வாட்சன் திலீப் குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் ஜெயில இரண்டு.
1: சென்னையில இன்று ஜெயில இரண்டின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. அதோடு அக்டோபர் 15ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: இதுக்கிடையில வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அடுத்த திரைப்படம் தர்மன் அஸ்வின் மாரிமுத்து இயக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படத்தின் மூன்றாம் சுற்று படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
1: தர்மா திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சிம்ரன், ராஷி கண்ணா, ராம் பொத்தினேனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு மைடிய மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: சஜினி
0: சொல்லுங்க,
1: இப்ப நான் சொல்ல போற ஒரு சில வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்ங்கறத நீங்க சொல்ல போறீங்க.
0: சரி, நான் கண்ணை மூடுறேன், நீங்க சொல்லுங்க.
1: இது எல்லாமே கண்ணை திறந்துச்சாலும் நீங்க சொல்லலாம், காதல தானே கேக்குறீங்க, கனலைய கேக்குறீங்க.
0: என்ன வார்த்தைன்னு நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா ஸ்கிரீன்ல தானே இருக்கு.
1: எந்த பக்கமும் நீங்க திரும்ப வேண்டாம்.
0: சரி,
1: எந்த பக்கமும் சாயாத பாபா இருக்க கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து
0: சொல்லுங்க.
1: ஜென் ஜி வார்த்தைகள்னு வர்ணிக்கப்படுது.
0: சரி,
1: முதல்ல ரிஸ்.
0: அழகா இருக்கிறதுனு அர்த்தம், ஒரு ஒரு வகையான அந்த கரிஸ்மா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனு அர்த்தம் இல்ல.
1: நோ கேப்,
0: நோ கேப் அதற்கான சுருக்கம் தான் மக்கள் வந்து ஏன் இதை அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா, கைக்கு எட்டாத ஒரு இலக்கா இருந்தா கூட அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை தான் டிலுலு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பிரமாதம், பிரமாதம், பிரமாதம். மொத்தத்துல நீங்க ஒரு நடமாடும் ஜென்சி அகராதி அப்படிங்கிறது
0: இருக்க. நடமாடும் ஜென்சின்னு நீங்க சொல்ல வரல,
1: நடமாடும் ஜென்சி அகராதி
0: இல்ல இல்ல இல்ல, ஐ ஒன்லி ஹியர் தி குட் திங்ஸ். நடமாடும் ஜென்சி அப்படிதானே?
1: இதுல என்ன தெரியுது தெரியுமா, நீங்க உடனடியா போய் ஒரு காது மருத்துவர் கிட்ட போய் உங்க காதை கொடுக்கணும்னு தெரியுது.
0: இல்ல, இதுக்கு பேர் தான் டிலுலு.
1: பிரமாதம், பிரமாதம். எதனால அதை கேட்டனா சஜினி, நம்ம சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி நான்கு.
0: ஆமா,
1: தமிழ், மலாய், மேண்ட்ரின், ஆங்கிலம்.
0: ஆமா,
1: ஆனா இதையும் தாண்டி நம்ம எல்லாரும் ஒருமித்த குரலா பயன்படுத்துற ஒரு வித மொழி அப்படின்னு சொன்னது என்னது?
0: சிங்லீஷ்.
1: அதுல நீங்க அதிகம் பயன்படுத்துற வார்த்தை அது?
0: லா, ஹா, அலாமா, இந்த மாதிரி வார்த்தைகளை நாம அதிகம் பயன்படுத்துவோம்.
1: இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் முழுமையா மறைய போகுது அப்படின்னு சொல்லப்படுத்தாரு. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற தலைமுறையினர் ஜென்சி இருக்காங்களே, அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய இந்த ஜென்சி வார்த்தைகள் இருக்குல்ல,
0: இந்த டிலுலு, ரிஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா?
1: அதை மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
0: என்ன சொல்றீங்க நீங்க? விடமாட்டேன், விடமாட்டேன், நம்ம சிங்கிலீஷ் அழிவத நான் விடவே விடமாட்டேன். இனிமே ரவி, நான் ஜென்சி அகராதியா இருக்க போறது கிடையாது,
1: அப்புறம்
0: சிங்கிலீஷ் கலந்த தமிழ் அகராதியா நான் இருக்க
1: போறேன். அப்ப ஒரு கண்ணு தமிழ், இன்னொரு கண்ணு சிங்கிலீஷ்.
0: ஆமா,
1: இது ரெண்டும் எடுத்துட்டு போற நம்ம செல்ல கண்ணு நீங்க.
0: ஐயோ, இந்த சதக்கல்வி கூப்பிட்டு பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்,
1: சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியோட விடைபெறுவோம், நாளைக்கு இதே மாதிரி வந்து மக்களை மகிழ்ச்சி படுத்துவோம். விடைபெற்றுக் கொள்வது
0: விஜய்
1: சஜினி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் சொன்னார். அந்த நிலையை தக்க வைக்க விரும்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். மாறாக நிறுவனங்கள் தத்தம் செயல்பாடுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தொழில்நுட்ப நிர்வாகிகள் தார்மீக அடிப்படையிலான ஓர் உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக திரு ட்ரம்ப் சொன்னார். அதன்படி தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு நிறுவனத்திலுமே இருக்கும். ஐக்கிய நாட்டு நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ரக்காயின் வட்டாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக நிறுவனம் கூறியது. அகதிகள் திரும்புவது தற்போது பாதுகாப்பு அல்ல என்பதை அது காட்டுவதாக நிறுவனம் சொன்னது. அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நேற்று 1500 பேர் மியான்மருக்கு அனுப்பப்பட்டனர். மொத்தம் 5000 பேரை திருப்பி அனுப்புவது எண்ணம். திங்கட்கிழமையன்று மியான்மர் ராணுவம் நடத்திய ஆகாய தாக்குதலில் 50 பேர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. பலர் காயமுற்றதாக ராணுவத்துடன் மோதும் கிளர்ச்சி குழு சொன்னது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் முடுக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன.

0: க்கும் மேற்பட்ட வேலைகள் உருவாகும் என்று துணை பிரதமர் கான் கிம் யாங் தெரிவித்தார். ஜப்பானின் டொப்பென் நிறுவனம், அமெரிக்காவின் பிராட்காம் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் 95,000 சதுர மீட்டர் தொழிற்சாலை அமைந்துள்ளது. சப்ஸ்ட்ரேட் பாகங்களின் பற்றாக்குறையை சமாளிக்க ஆலை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும். ஆய்வு மேம்பாட்டு பணிகளும் அங்கு நடைபெறும். சிங்கப்பூர் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு விழுக்காட்டை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு புத்தாக்க பணிகளில் முதலீடு செய்யவிருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டிற்கு அவை முக்கிய அத்தியாவசிய முதலீடுகள் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். என்றபோதும் நிதி முதலீடு மட்டும் போதாது என்றார் அவர். சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ, AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த, சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி கலந்துரையாடப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் சொன்னார். BCRS முத்திரை கொண்டிருக்காத பானங்களை விற்று தீர்க்க சுமார் 2,000 சில்லறை வர்த்தக கடைகள் கூடுதல் நேர அவகாசத்தை கோரியுள்ளன. BCRS என்பது பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் திட்டத்தை குறிக்கும். இதுவரை 1,600 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 85 விழுக்காடு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மளிகை கடைகள், உணவுக் கடைகள் போன்றவற்றிலிருந்து பெரும்பாலான விண்ணப்பங்கள் கிடைத்ததாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது வர்த்தகத்திடம் எத்தனை கிளைகள் உள்ளன, எவ்வளவு முத்திரை இல்லாத பானங்கள் உள்ளன போன்ற அம்சங்கள் ஆராயப்படுவதாக அமைப்பு கூறியது. கால அவகாசம் பெறாத கடைகள் இன்றைக்குள் அவற்றின் முத்திரை இல்லாத இருப்பை விற்றாக வேண்டும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

அனைவருக்கும் வணக்கம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம். நேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு ஹலிமாவும் நானும் உங்களுக்கு சத்திய வாக்கு கொடுத்தது போல இன்று நான் மட்டும் தான் நிகழ்ச்சியை தனியாக படிக்க வந்திருக்கிறேன். இந்த காதல் சத்திய வாக்குன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய நிகழ்ச்சியில சத்தியம் ப்ராமிஸை பற்றி தான் நம்ம பேச போறோம். நேற்று ஒரு காணொலியை பார்த்திருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஒருத்தர் அவருடைய மனைவி எப்படி ஒரு விஷயத்த கையாண்டிருந்தாங்க அப்படிங்கறது வந்து பகிர்ந்து கொண்டாரு. ஏன்னா அவர் ஒரு சத்தியம் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அது நடக்கல. அது நடக்காத போது தன்னுடைய மனைவி அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க என்பதை பற்றி ரொம்ப அழகா இந்த காணொலியில பேசியிருந்தாரு. அந்த காணொலியை பற்றி நான் பிறகு சொல்றேன். முதல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நம்ம வருவோம். உங்க வாழ்க்கையில சில நண்பர்கள் உறவினர்கள் சில உறுதியா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அது நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டிருந்தீங்க, அல்லது நீங்க ஒருத்தருக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்திருக்கலாம், ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம், அது நடைபெறாத போது அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க என்பதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கலந்துரையாட போறோம். அது மட்டும் இல்லாம இன்று குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. சத்தியமா சொல்றேன், நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். மத்தபடி சத்தியம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு முன்பு சத்தியமா எனக்கு இது தேவையில்லைன்னு தனுஷ் பாடவரே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்த உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg. இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

0: ஆனந்த மார்பம் நிகழ்ச்சி நம்ம ப்ராமிஸ் சத்திய வாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம். சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க, அல்லது நீங்க சில பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் நான் அது செய்யறேன் அது செய்யறேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது அவங்க எப்படி கையாண்டாங்க என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். சொன்னப்போ இங்கு சந்திரன் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: காலை வணக்கம் காதரையா. சத்தியம் சொன்னீங்களே, மத்தவங்களுக்கு நான் எந்த சத்தியமும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யற சத்தியமும் நான் நம்ப மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு நானே சத்தியம் செஞ்சுப்பேன். உதாரணத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னா நான் எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கோ, அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அவங்க கூட நான் பேச மாட்டேன், இனிமேல் ஒரு சிநேகிதம் வச்சுக்க மாட்டேன், அவங்க எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பிறகு அவங்க மூஞ்சியும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன், அவங்க கிட்ட எந்த உறவும் நான் நட்பும் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த செயல் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிட்டா மறுபடியும் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அதான் நான் இந்த சத்தியங்கிறது எனக்கு நானே நான் கொடுத்துக்கிற வாக்கு, நான் எனக்கு நானே செய்துக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போல இந்த சத்தியம்.
0: சந்திரன் நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, அந்த வரிகளை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். நமக்கு நாமே கொடுக்கிற சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்காத போது கூட சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சல் வரலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் அனுப்பிட்டே இருங்க. 9688 9688. இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் ப்ராமிஸ் சத்தியவாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: ஜிஇடி Aircon and Engineering. அழியுங்கள் 6371 1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மீண்டும் மீண்டும் அங்கத்தில் உங்களுக்காக சிவா திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. இந்த காதல் பண்ணும்போது தான் நிறைய சத்தியம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் இந்த சத்தியம் கைகூடி வரும், சில நேரத்தில் அந்த சத்திய வாக்கெல்லாம் அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஆண்களோ பெண்களோ இந்த கருத்தை நான் சொல்லுங்க, எனக்கு மணியம் செய்தி அனுப்பிச்சிருந்தாரு, அதை தான் சொல்லியிருந்தேன்.
3: வணக்கம் காதர், நான் தஞ்சை ராஜா பேசுகிறேன். சத்தியம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வார்த்தை, பட் அதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அது வாய் வார்த்தைகள் தான். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அல்லது உறுதியான ஒரு முடிவு வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது, பொதுவாக சத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது.
2: சரியாக சொல்லியிருந்தீங்க தஞ்சை ராஜா. நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம சத்திய வாக்கு கொடுக்கணும். அதையும் மீறி நம்ம சத்தியமா செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சத்தியம் கை கூடி வராத போது சில நேரங்களில் நம்மளை மட்டும் இல்ல பிறரையும் பாதிக்கலாம். இதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் அவருடைய மனைவிக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்திருந்தாரு. அது நடைபெறல. அவங்க மனைவி எப்படி கையாண்டாங்க என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் நம்ம சத்தியம், ப்ராமிஸ், சத்திய வாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சில நபர்கள் வந்து முன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஒரு காணொலியை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அதில் ஆடம் நியூமன் என்ன சொல்லியிருந்தார்னா, இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து தொழிலதிபர். அவர் நிறைய முதலீடு வந்து அவர் தொழிலில் அவர் செய்கிற பிஸ்னஸ் வந்து போட்டிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு இரவு அவர் எந்திரிச்சு அப்படியே அழுகுறாரு. ஏன்னா எல்லா காசும் போயிருச்சு, எல்லா பணமும் போயிருச்சுல. உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அவங்க மனைவி வந்து கேக்குறாங்க, என்ன நீ அழுகுற? ஏன்னா அதான் முதல் முறையா தன் கணவன் அழுவுறத அந்த மனைவி பாக்குறாங்க. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுப்போ அவர் சொல்றாரு, நான் இங்க பிசினஸ் பண்றதுக்காக, இந்த தொழில் பண்றதுக்காக முதலீடு போட்டிருந்தேன், எல்லா பணமும் போயிருச்சு, பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, கவலைப்படாத, திருமணம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் என்னுடைய பேர்ல ஒரு 100 மில்லியன் வெள்ளியை வந்து நீ ஒதுக்கி வைக்கிறேன்னு, அந்த பணம் இருக்க அந்த பணத்தை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்படி சொன்னப்போ ஆடம் பார்த்து சொல்றாரு, இல்ல அந்த பணத்தை நான் ஒதுக்கி வைக்கல, அப்ப எனக்கு தேவைப்படுச்சு, பிறகு ஒதுக்கி வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன், ஆனா அந்த சூழ்நிலை ஏற்படல, அந்த பணமும் இல்ல அப்படின்னு சொன்னப்போ அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி இப்ப எல்லாத்தையும் எழுதிட்டோன்னு நீ கவலைப்படாத, ஏன்னா அம்மாவோட வீடு இருக்கு, நம்ம அம்மா வீட்டை தங்கிக்கலாம், அப்படி அதுவும் கைக்குடி வரலனா நம்ம கோஸ்டாரிக்கா போய்க்கலாம், அங்க வந்து நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ இவருக்கு இன்னும் அதிகமா கண்ணீர் வந்து இவர் கட்டி பிடிச்சு அழுகிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் மனசில் என்ன தோன்றியதுன்னா, எத்தனை கணவனோ மனைவியோ அல்லது நண்பரோ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுத்த பிறகு அதை கடைப்பிடிக்காமல் போனாங்கன்னா எப்படி அதை கையாண்டிருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? ஆனால் அவங்க மனைவி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா, நான் உன்னை முதல்ல காதலிக்கும் போது நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, அப்போவே நீ பார்க்க ரொம்ப செக்ஸியாக அழகாக இருந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்படி நல்லா சிரித்து அதே மாதிரி செக்ஸியாக அழகாக இருக்கணும், நமக்கு தேவை மன நிம்மதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியை பார்த்த பிறகு ஆமால, எத்தனை பேர்னால இந்த மாதிரி சத்தியத்தை கடைபிடிக்க முடியும், அதை கடைபிடிக்காமல் போகும்போது எத்தனை பேர்னால அதை சரியாக கையாள முடியும், ஆடமுடைய மனைவி எப்படி இதை கையாண்டாங்களோ எல்லாரும் இப்படி கையாளுவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நம்ம என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை கடைப்பிடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை கடைப்பிடிக்காத போது அது இந்த உறவுகளை தான் பாதிக்கும். அதனால நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணாலும், என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை நம்ம கடைப்பிடிப்போம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
1: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா
2: அதிகமா இருக்கிறது. இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னழுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேக்க வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் உங்களுக்காக தேவத்தாய் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருந்தோம். உங்களுக்காக அடுத்த பாடல் என் கடமை திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இப்ப தொடர்ந்து இதே மாதிரி நல்ல நல்ல பழைய பாடல்கள் ஒளிபரப்புறது என்னுடைய கடமை. தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. இன்னும் கொஞ்சம் எங்கே எங்கே அங்கம் இடம்பெற போகுது. இன்று மூன்று குறிப்புகளை கொடுத்து நீங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கு முன்பு வாங்க பீசஸ்ல பாடிய இந்த பாடலை கேட்டுடலாம்.

0: பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
4: முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய குரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
5: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா சிறப்பு சலுகை தொகுப்புகள். 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள் தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg. இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.

0: நீதிக்கு பின் பாசம் திரையப்படுத்தது நம்ம பாடல கேட்டோம். இப்ப உங்களுக்காக
1: சில மணிகள்.
0: சரி, ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்கு போக போறோம். இப்ப இந்த இடம் கிடையாது, இதான் முதல் குறிப்பு. இப்ப இந்த இடம் அங்க இல்ல. ஆனா இந்த இடம் வந்து 1935 திறக்கப்பட்டது. நம்ம விரும்பி சாப்பிடுற உணவு இங்க தயாரிக்கப்படுது. அது என்ன உணவுன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. முதல்ல இதை கண்டுபிடிங்க. 1935 இந்த இடம் திறக்கப்பட்டது. இப்ப இந்த இடம் கிடையாது. நம்ம விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு இங்க தயாரிக்கப்பட்டது. டீ டைம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குறிப்பு. நீங்க இந்த குறிப்புல சேகரிச்சு அப்படியே வாட்ஸ்அப்ல எனக்கு பதில் அனுப்பிவிங்க. 9678889688.
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: ஆகும். இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாள் கேட்காத பாடல். விஜயபுரி வீரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி ஆர் பாப்பாவோட இசையில பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்பு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்து நம்ம பாடலை கேட்டோம். இப்ப சிங்கப்பூர் நாணய செலாவணி நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா. அக்டோபர்

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: உலகம் சுற்றும் வாலிபன் திரையிடந்து 70களில் வெளிவந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம் நேர்களே. இப்ப நம்ம சிங்கப்பூரை சுத்தி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சோம். அதுல வந்து நான் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். இன்றைய எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகள், இந்த இடம் 1935 திறக்கப்பட்டது. இப்ப இந்த இடம் கிடையாது, அந்த இடம் மூடிட்டாங்க. ஒரு காலத்துல இது ஒரு உணவுப் பொருளை இங்க தயாரிச்சாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருள். டீ டைம் சொல்லியிருந்தேன், அது சொல்லியும் எனக்கு சில தவறான பதில்கள் வந்தன. அதுல ஒண்ணு வந்து பிரேமா நினைச்சிருக்காங்கன்னா யூ ஹுவா பில்டிங், அங்க இருக்கிற கிரேட் சவுத்தன் ஹோட்டலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற சத்தே கிளாப்பா, அதுவும் கிடையாது. இப்ப நிஜாம் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார், என்ன சொல்லிருக்கிறார் கேட்கலாம் வாங்க.
3: காலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்,
3: நிஜாம் பேசுறேன்.
2: நினைக்கிறேன் மேற்பட்ட ஊழியர்கள் அங்க வந்து வேலை செஞ்சாங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமாக இருந்தது, ஒரு நிறுவனமாக இருந்தது. உணவுப் பொருட்களை தயாரிச்சாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருள். இப்ப மதிய நேரம் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு டீ டைம்ல நம்ம சாயாவோட ஒரு டீயோட ஒரு காஃபியோட சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கிற ஒரு இடம். இந்த இடத்தின் பெயரை இப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678 8968. அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா, அவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர். சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படிதான் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ புதுமையானது.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
4: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ். பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ். ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.

0: பாஷா மாணி பாஷா திரைப்படத்தை நம்ம பாட கேட்டு தந்தீர்களே. இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் குறிப்புகளை கொடுத்திருந்தேன். 1935 இந்த இடம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த இடம் கிடையாது, இந்த இடத்தை மூடிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த 60கள் காலகட்டத்தில் இங்கே 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப புகழ்பெற்ற நம்ம விரும்பி சாப்பிட்ற அது டீ டைம்க்கு, இந்த மதிய உணவு முடிஞ்சு டீ டைமில் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க.
1: நினைக்கிறேன் அந்த தாய் ஹாங் பிஸ்கெட் ஃபேக்டரி, அந்த காலத்தில் அந்த அலெக்சாண்டர் ரோட் டங்லிங் ரோடுக்கு அந்த ஜங்ஷன்ல இருக்கும் அந்த காலத்தில்.
2: வணக்கம் கதை, என் பேர் கமலா. நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் வந்து தாய் ஹாங் பிஸ்கெட் கம்பெனி அலெக்சாண்டர் ரோட்ல இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.
0: கமலா கண்ணன், நீங்க இருவரும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கமலா கண்ணன் நல்லா இருக்குல்ல, ரெண்டு பேரும் செத்தா ஐயோ தப்பா இருப்பது. கமலா மற்றும் கண்ணன் உங்களுக்கு மீண்டும் மனமான நன்றி. ஆமாங்க, நீங்க சொன்ன பதில் சரிதான். அந்த இடத்தின் பெயர் தாய் ஹாங் பிஸ்கெட் அண்ட் கான்ஃபெக்ஷனரி ஃபேக்டரி. இந்த இடம் வந்து 1935 கட்டப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர் லீ கி சாங். நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, மேரி பிஸ்கெட்ஸ், கிரீம் கிராக்கர்ஸ், ஹாலிக் பிஸ்கெட் போன்ற புகழ்பெற்ற இந்த பிஸ்கெட்ஸை இந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது. அந்த ஃபேக்டரிக்கு முன்னால் ஒரு பெரிய சிங்கத்துடைய சிலலாக இருக்குமா சில நேர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து அப்போ புகழ்பெற்ற இருந்தனால பல பேர் அங்கே போய் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு மாதமும் 1500 டன் பிஸ்கெட்ஸை வந்து அவங்க தயாரிப்பாங்களாங்க. புகழ்பெற்ற நிறுவனமாக இருந்தது, ஒரு பிராண்டாக இருந்தது. 1981 பிரிட்டிஷ் பிஸ்கெட் நிறுவனம் ஹண்ட்லி அண்ட் பாமர் இவங்க இந்த நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. அதனை அடுத்து இந்த இடத்த தாய் ஹாங் சென்டரா மாத்துறாங்க. இப்ப இந்த இடம் மை குயின்ஸ்டான் ஹெரிடேஜ் ட்ரெயில்ல ஒரு பகுதியாக இருக்கு.
3: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் போட்டித்தன்மை பயணீட்டாளர் ஆணையம் ஃபேக் ரிவ்யூஸ் எனும் போலி மதிப்பீடு வாங்கிய சுமார் 100 நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. அவற்றில் 45 நிறுவனங்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆணையம் சொன்னது. இணையத்தில் நிறுவனங்களை பிரபலமாக்க போலி மதிப்பீடுகள் வாங்கியதை அவை ஒப்புக்கொண்டன. உணவகங்கள், சிகை அலங்கார கடைகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். போலி மதிப்பீடு பெறுவதை நிறுத்திக்கொள்ள நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட போலி மதிப்பீடுகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்ததை பற்றி பின்னர் அவை தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆணையம் சொன்னது. ஆர்ச்சர்ட் அருகேயுள்ள சிங்டால் நிறுவனத்தின் முன்னாள் தலைமையகத்தில் நிறுவனங்கள் இடவசதியை குத்தகைக்கு எடுக்க தொடங்கலாம். ஒன் காம்கே சென்டர் வளாகம் 2028 ஆண்டின் இறுதிக்குள் தயாராக உள்ளது. வளாகத்தில் அலுவலகங்களுக்கும் சில்லறை வர்த்தகத்துக்கும் சுமார் 1 மில்லியன் சதுர அடி இடவசதி உள்ளது. AI, இயந்திர மனித கருவிகள் போன்ற தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டும் வளாகம் வடிவமைக்கப்படுகிறது. சிங்டலின் 5G+ தொடர்பும் வளாகத்தில் இருக்கும். பழைய கட்டிடத்தின் சில பாகங்களும் வளாகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். நில போக்குவரத்து ஆணையம் துவாஸ் துறைமுகம், துவாஸ் சவுத் ஆகிய இடங்களுக்கு செல்வதை இன்னும் எளிமையாக்கவிருக்கிறது. துவாஸ் ரோடு மேம்பால சாலையின் 2 கட்ட கட்டுமான பணிகளுக்கு 3 குத்தகைகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. அதன் மூலம் தற்போதுள்ள துவாஸ் மேம்பால சாலையின் 2 பக்கங்களும் விரிவாக்கப்படும். அயராஜா விரைவுச்சாலை, தீவு விரைவுச்சாலை முதல் பயணியர் ரோடு துவாஸ் சவுத் வரை தொடர் சாலை இணைப்பு இருக்கும். அடுத்த ஆண்டு தொடங்கும் கட்டுமான பணி 2032 ஆண்டுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புக்கிர் பஞ்சாங் கழக வீட்டில் ஏற்பட்ட தீயில் 77 வயது பெண் மாண்டார். மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் உயிரிழந்ததாக சிங்கப்பூர் காவல்துறை தெரிவித்தது. பெண்டிங் ரோட் பிளாக் 126 நேற்று முன்தினம் தீ ஏற்பட்டது. பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் சிங்கப்பூர் காவல்துறையும் தெரிவித்தன. 6 மாடியிலிருந்து கரும்புகை வெளியானது தெரிந்ததாக குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. 77 வயது பெண்ணும் 62 வயது ஆடவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறை சொன்னது. முன்னெச்சரிக்கையாக சுமார் 70 பேர் வெளியேற்றப்பட்டனர். தீக்கான காரணம் தெரியவில்லை. விசாரணை தொடர்கிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய

0: ஊழல் இல்லை என்பதை அது காட்டுவதாக நிறுவனம் சொன்னது. அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நேற்று 1500 பேர் மியான்மருக்கு அனுப்பப்பட்டனர். மொத்தம் 5000 பேரை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிடுகிறது. மியான்மர் ராணுவம் நேற்று முன்தினம் நடத்திய ஆகாய தாக்குதலில் 50 பேர் மாண்டனர். பலர் காயமுற்றனர் என்று ராணுவத்துடன் மோதும் கிளர்ச்சி குழு சொன்னது. இந்தோனேசியாவில் காட்டு தீ பற்றி எரிவதால் தென்கிழக்கு ஆசியாவில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டு தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் தீவிரமாக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 11 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 97 117 இடைப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் சொன்னார். அந்த நிலையை தக்கவைக்க விரும்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். மாறாக நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாடுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தொழில்நுட்ப நிர்வாகிகள் தார்மீக அடிப்படையிலான ஓர் உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக திரு ட்ரம்ப் சொன்னார். அதன்படி தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக உருவாக்குவதில் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பொறுப்பு உண்டு.
1: சொல்லும் பொருளும் கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன். 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: No.

0: துள்ளுவதோ இளமை திரைப்படத்தை நம்ம பாடல கேட்டோம். துள்ளிக்கிட்டே ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுக்காக அடுத்த ஒரு போட்டி அங்கே விடப்பட போகுது. ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் தமிழாக்கம் செய்ய போறீங்க, அது ஒன்று. பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்கு குட் டே நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ச்சரைசரை பரிசாக கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அது இரண்டு. மூன்றாவது, நீங்க பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்களா?
1: பணம் செய்யும் பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
2: நல்ல ஒரு நிர்வனமா தேடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோ.
0: ரஃபி செய்த இந்த பாட்காஸ்டோ
3: என்ன நடந்தது? இந்த பொன்னிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: என்ன நடந்தது? இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய மீலிசன் செயலிக்கு போயிட்டு அங்க இந்த என்ன நடந்தது பாட்காஸ்ட் அங்க கேட்கலாம். ரஃபியும் ஹலிமாவும் இங்க வார வாரம் வந்து ஒரு திகிலான கதை, சிங்கப்பூர் நடந்த சம்பவங்களை வந்து எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து அவங்க பதிவு பண்ணி பதிவேற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா அதை கேட்டு உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க உங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர் கூட ஷேர் பண்ணுங்க. சரி, சிங்கப்பூரின் வானிலை இன்று எப்படி இருக்குதுன்னா, பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவித்திருக்கிறாங்க. வெப்பநிலை
4: சிங்கப்பூரில் மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
0: அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விடுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sj இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.

0: வித்யா சாகரின் இசையில் உங்களுக்காக அன்பே சிவம் திரையப்படுத்தணும், அதுக்கு முன்பே இளையராஜாவின் இசையில் ஹேராம் திரையப்படுத்தணும் பாடலை கேட்டுதான். நேர்களே, இன்றைய சொல் அதாவது ஆங்கில சொல்ல நீங்க தமிழாக்கம் செய்ய போறீங்க. இன்றைய சொல் கேன்யன், இன்றைய சொல் கேன்யன். இதை நீங்கள் தமிழாக்கம் செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாகவோ சொல்லி அனுப்பலாம். 9 6 7 8 8 9 6 8. நேரம் சரியாக இப்பொழுது 12:26. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

என் பாதை தேனே முத்தம் கொஞ்சு.

0: திபு நீனன் தாமஸ் இசையில இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம். கொம்பு வச்ச சிங்கமடா திரைப்படுத்ததும் பேச்சுலர் திரைப்படுத்ததும் பாடல்கள் இடம்பெற்றன. சரி, சற்று முன்பு ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்திருந்தேன், கேன்யன். சில பேர் அது கேன்யா நினைச்சாங்க, அதாவது கேன்யா நாடு நினைச்சிட்டாங்க. கேன்யன் அதாவது CANYON. இதோடைய தமிழ் வார்த்தை என்ன? இதை தமிழாக்கம் செய்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678896 8.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
0: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
0: ரத்தத்து ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
1: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
0: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
6: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்க, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
1: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
0: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
1: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
7: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

0: ஏய் கண்ணுசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: கந்தசாமி அலை திரைப்படங்கள்ல இருந்து நம்ம பாடல்களை கேட்டு தந்தீர்களே. இன்று நான் உங்களுக்கு கொடுத்த ஆங்கில வார்த்தை கேன்யன், CANYON. இதை கேட்ட பிறகு பல நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனா எனக்கு ஒரு மாணவி குரல் பதிவு அனுப்பியிருந்தாங்க, அதை கேட்கலாம்.
1: பள்ளத்தாக்கு
0: என்பது சரியான பதில். நீங்க படிக்கிறீங்களா வேலை செய்யறீங்களா கேட்டிருந்தேன். அவங்க படிக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க. எங்க படிக்கிறீங்கன்னு
1: கேட்டிருந்தேன்.
0: ஓ, பிரைமரி ஸ்கூலா? தொடக்கப்பள்ளியில படிக்கிறீங்களா? இங்க பேர் வந்து அஷ்டலட்சுமின்னு போட்டுச்சு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஆனந்த மாலம் நிகழ்ச்சி கேக்குறீங்க, அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தையை தமிழாக்கம் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பல ஆங்கில வார்த்தைகளை தமிழாக்கம் செய்து புதிய வார்த்தைகளை கத்துக்க போறோம்.

0: ஓகே, குட் நைட்.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
8: நேர்களே, 1 மணிக்கு பிறகு உங்களுக்காக குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்காக ஒரு வாடிக்கையாளர் இன்று அவங்க என்ன மாதிரியான சேவைகளை பயன்படுத்துறாங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது போன்ற விஷயத்தை தான் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதே நேரத்தில் குட் டே வழங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்க. ஒரு எழுத்தை கொடுத்து அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கேள்விகள் கேட்பேன். நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க அந்த மாய்ஸ்சரைசர். அதனால தொடர்ந்து வானொலி பக்கமா வரீங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடி, வடக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியே.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக டேவிட் சாம் ஜோஷன் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதம். டேவிட் சாம் ஜோசன் குழுவினர் தந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹானிஃபா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையாக காசிகா செல்வம் குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக காசிகா செல்வம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழதி, வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் இடம்பெறுகின்றன. பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக செல்வி அனாரோஸ் ஆண்டனி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது செல்வி அனாரோஸ் ஆண்டனி குழுவினர் பாடியது. இனி இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலை.

கேட்ட ஐயப்பன் போல் மாலையை தொடர்ந்து கிறிஸ்தவ கீதமாக செல்லத்துறை பென் சாமுவல் குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது செல்லத்துறை பென் சாமுவேல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரன் தொடிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ஐப் அன்சாரி குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக அயாப் அன்சாரி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் பலம் பெறுகின்றது.

0: வணக்கம். தமிழியல் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ராஜா. யோசிரி குமாராஜா.
0: வணக்கம் ஜோசிரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசன் திருவாசகத்திலிருந்து உத்தரவோசம் மங்கையில் அருளிய மீட்டல் விண்ணப்பம் சிறவஞ்ச வைராக்கியம் கட்டளை கலித்துறை 2006 தந்தி. கடையவனே நினை கருணையிலால் கலந்து ஆண்டு கொண்ட உடையவனே விட்டிடுவின் திகண்டாய் விரல் வேங்கையின்றோல் உடையவனே முன்னும் உத்தரபோத மங்கைக்கு வரதே சடையவனே தளர்ந்தேன் பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேரை பக்குவத்தில் கீழ்ப்பட்டியனாகிய என்னை உனது இறக்கத்தால் வந்தடைந்து அறிமுகப்படுத்திக் கொண்ட காலை உறுதியானே என்னை பாகத்திலிருந்து நீக்கி அழுத வலிவுடைய புலியினை கொண்டு அதன் தோலை ஆடையாக உடையவனே புகழால் நிலவிட்ட உத்தரபோத மங்கை பதி மன்னனே சடையுடையாய் தளர் வளர்ந்தேன் எனது தலைவனே என்னை காப்பாற்றிக் கொள்வார்.

0: கண்டு கொண்டு வேண்டது காரணமே உடை உத்தரவசம்மன் வைத்த பதிமன்னனை எழுச்சி கொண்ட இளம் செவ்வி நீங்காத பெரு நகிலை நகிலுடைய பெண்ணிடது கொவ்வை பழம் போன்ற சிவந்த வாயினை நீங்கே நினும் உனது உயர்ந்த தொண்டனுக்குள்ளனா உள்ளவனாயினேன் புறம்பாக நிற்பேனில் நிற்பே நல்லேன் என்ன பாகத்தில் நீக்கிவாய பாகத்தில் நீக்கிவாயாக வஞ்சே வஞ்சே வஞ்சனேன் உன்னை நீக்கி நிற்பவும் நீங்கி நிற்பவும் வலிய வந்து கண் பார்த்த ஆட் கொண்டதற்கு காரணம் என்ன புலன் கரமரமாய் பேருரு வேலை விடுதி கண்டாய் விளங்குவாய் மண்ணும் உத்தரகோதங்கைக்கிறதே வாரொரு போன் முலையாள் வங்க என்னை வளர்ப்பவனே உரை புகழால் திகழும் திருவாரூரில் வீட்டிருப்பவனே இலகற்ற உத்தரகோசம் அங்கே கரசே கட்சியை பொருந்திய அணிகள் அணிந்த நகிலுடைய மாவின் ஒரு பாகனே என்னை வளர்ப்பவனே அழகுமிக்க கண்ணனுடைய மாதரது அன்புலவின் பங்களாகிய ஆற்றின் கரையிலே வளர்கின்ற மரமாய் வேறுவேனை அவற்றின் நீங்குவ நன்றி பரந்தெழும் பகவன் முதலாம் பரசமயமிரு நீங்கி சிறந்தளவு தைவனறி திருநீற்றின் நொழி விளங்க அறந்தகடப்பு வலிகர் ஓரமது ஜெய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி பூங்குழல் ஓட்டி ஓட்டி திரு சித்தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா
1: நன்றி இணைந்த ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்
0: நன்றி
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் திருமதி குணநாயகி நலமா இருக்கீங்களா
2: ஓம் நலமா உள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம் நன்றி
2: நன்றி நன்றி எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ வாழ்த்தி கொண்டு தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆசிரியர் சொன்ன கதை எப்போதும் வகுப்பில் ஏதாவது ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கும் ஒரு மாணவன் இந்த மாத தேர்வில் அனைத்து பாடத்திலும் வெற்றி பெற்றதை கண்ட ஆசிரியர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவனின் பெயரை வகுப்பறையில் அவ்வப்போது உச்சரிக்க ஆரம்பித்தார் அவனை மாதிரி எல்லோரும் மாற வேண்டும் என்று கூறினார் நான் செல்லும் மற்ற வகுப்பறையிலும் அவனை பற்றி பயந்து கொள்வார் இந்த செயல் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவனுக்கு எரிச்சலை கொடுத்தது அவன் 500-472 மதிப்பெண் வாங்கியிருந்தும் அவனுடைய பெயரை வகுப்பறி உச்சரிக்காமல் 287 மதிப்பெண் எடுத்த மாணவனை மாதிரியாக சொல்வதை பார்த்து உள்ளுக்குள் பொறுமை கொண்டிருந்தான் என்னிடம் நேரடியாக சொல்லாமல் அவனுடைய நண்பர்களிடமும் இது பற்றி பயந்து கொண்டிருக்கிறான் பைபிளில் ஒரு கதை வரும் ஆடுகளை மேய்க்கும் ஒருவர் 100 ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார் மாலையில் வீடு திரும்பும் வழியில் ஆடுகளை எண்ணி பார்க்கும் போது அங்கு 99 ஆடுகளே இருந்தன ஒரு ஆட்டை காணவில்லை 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அலைவர் தொலைந்து போன ஆடு கிடைத்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த ஆட்டை தோளில் போட்டு கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தான் என முடியும் அந்த கதை மேய்ப்பவன் மேய்ப்பனை சரியாக பின்தொடர்ந்த 99 ஆடுகளும் நடந்தே வந்தன ஆனால் காணாமல் போன ஆடு மட்டும் மேய்ப்பனின் தோளில் அமர்ந்து வந்தது இதை பார்த்த 99 ஆடுகளும் நாமும் காணாமல் போனா இதை போல் மேய்ப்பனால் தூக்கி வரப்படுவோம் என நினைப்பதில்லை ஆனால் மனிதர்கள் அப்படி நினைக்கிறார்கள் நாம் காணாமல் போனால் நம்மை தூக்கி வர வைப்பவர்கள் வருவார்கள் என நினைக்கிறார்கள் அதனால்தான் சில நேரங்களில் நிழல் தரும் மரங்களுக்கு அடியில் நடந்து கொண்டே இருந்தாலும் யாராவது குடை கொண்டு வருவார்கள் என்று தேடுவார்கள் சுவை தரும் வளத்தோட்டத்தில் நின்றாலும் தன் பசிக்கு புசிக்க யாராவது உணவு கொண்டு வர மாட்டார்களா என காத்திருக்கிறார்கள் அன்பை பயந்து கொள்வதற்கு சுற்றிலும் சுற்றம் இருந்தாலும் யாராவது அன்பு செய்ய மாட்டார்களா என ஏங்குகின்றனர் ஒருவருக்கு பாராட்டு கிடைக்கும் போது அதை மனதார ரசித்து வாழ்த்துபவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கிறது மற்றொருவர் பாராட்டு பெறும்போது அந்த பாராட்டு தனக்கும் வேண்டும் என அடம்பிடிப்பது ஒரு வகையான நோய் அந்த நோய் தான் அவனுக்கும் வந்திருந்தது அந்த நோயை குணப்படுத்த சரியான மருந்தும் இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பிறரை புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சிகளை உங்கள் வசமாக்குவீர்கள் என்று கூறி அன்பாக விடப்படுகிறேன் ராஜா நன்றி வணக்கம்
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்
2: நன்றி நன்றி வணக்கம்
1: அந்த உறவுகள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது பேசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:10, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:10. நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் ராணி சமுத்திரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி.
1: வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியண்ணா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 9 இறைவசனங்கள் 57-62. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கும் பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கைவைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசுவின் நிபந்தனையற்ற சீடத்துவத்தை வலியுறுத்துகின்றது. இயேசுவை பின்பற்றி வாழ்வது என்பது மிகவும் கடினமானது ஒன்று. அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத ஒன்று. முதிர்ந்த வயதில் இருக்கும் பெற்றோரை கூட கவனிக்க முடியாத ஒன்று. உறவுகளை துறந்திடும் சீடத்துவம் தான் இயேசுவை பின்பற்றும் சீடத்துவம். தனிப்பட்ட மனிதனின் பற்று பாசத்தை விட இறையாட்சி அறிவிப்புத்தான் முதன்மையானது என்பது இயேசுவை பின்பற்றும் சீடர்களுக்கு அழகு. இறையாட்சி அறிவிப்பு என்பதை அரைகுறை மனதோடு அல்ல, மாறாக பைத்தகன் வாங்காது என்பது போல் முழு மனதோடு நிறைவேற்றுவதாகும். மொத்தத்தில் இயேசுவை பின்பற்றுவது என்பது நிபந்தனையற்ற சரணாகதியாகும். இயேசுவே எனக்கு எல்லாம் என்று வாழ்வதாகும். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா. நல்ல இருந்து பாலன்.
0: பாலன், நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி ராஜாண்ணா. நிறைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 23 இறை வார்த்தைகள் 52-56 24 ஒன்றிலிருந்து 7 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கரிலேயாவிலிருந்து இயேசுவுடனே கூட வந்திருந்த பெண்களும் பின் சென்று கல்லறையையும் இயேசுனுடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். 24 கொண்டிருந்தது மட்டும். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில பெண்களுடனே கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த பெண்கள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன, உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக இயேசு கலிலேயாவிருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். நன்றி, வணக்கம், ராஜாண்ணா.

0: அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். பலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: பண்புவ தன்மைக்கு அருகில் உள்ள ஒற்றுமையை உணர்வது ஏன் முக்கியம்? நாம் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக பகவானந்து அன்பின் நிலை நமக்கு நினைவூட்டுகிறார். அன்பின் படிவங்களை ஒற்றுமைக்குள் வேற்றுமையை காண்பது மிகவும் எளிது. அதை யார் வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் இவ்வுலகில் உள்ள அனைத்து விதமான பன்முக தன்மைக்கும் அடிப்படையாக விளங்கும் ஒற்றுமையை உணர்வதற்கும் பெரும் முயற்சி தேவை. மனிதர்கள் அனைவரும் சமமாக பெற்றுள்ள ஆத்ம தத்துவம், அதாவது ஆன்மாவின் தன்மை குறித்த அறிவை இன்றைய மனிதன் பெற முயல வேண்டும். ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர் அனைத்தையும் அறிந்தவர் ஆவார். இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் ஒன்றாக கருதி ஒட்டுமொத்த மனித குலத்தின் உரிமையை உணருங்கள். மதங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான். ஆடுகள் பலவாக இருக்கலாம், ஆனால் நூறு ஒன்றுதான். அணிகலன்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் தங்கம் ஒன்றுதான். பசுக்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் பால் ஒன்றுதான். இறைவனின் படைப்பு முழுவதிலும் ஒற்றுமை நிலவருது. ஆனால் மனிதனோ அதில் பல பிரிவுகளை உருவாக்குகிறான். ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஒற்றுமையே இக்காலத்தின் தேவையாகும். நீங்கள் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளும்போது உங்கள் இதயத்தில் தூய்மை உண்டாகும். எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு தெய்வீகம் இருக்கிறது. ஒற்றுமை, தூய்மை மற்றும் தெய்வீகம் ஆகியவை நெருங்கிய தொடர்புடையவை மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை. வேத நூல்களை பயில்வது, சடங்குகளை செய்வது, வழிபாடு செய்வது போன்றவை உண்மையான ஆன்மீகத்தை குறிக்காது. ஆத்ம தத்துவத்தின் ஒற்றுமையை உணர்வதை உண்மையான ஆன்மீகமாகும் என்று பகவான் துறையில் கூறியிருக்கிறார்.
0: நன்றி ஷன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனி வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை இடம்பெறுகின்றது நற்சிந்தனை

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. நேரம் சரியாக 8:23 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:23. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
3: வணக்கம்
2: நேவிஸ்பிலி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன், கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 9 திருவசனங்கள் 57-62 முறைய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில், நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, கடவுளை தேடுவதற்கும் கடவுளோடு பேசுவதற்கும் ஏன் கடவுளாகவும் மாறுவதற்கும் நமக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை, அதனால் நாம் இழந்த ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்கா. இந்த நாள் கடவுளோடு சேர்வதற்கான நாள். ஆகவே இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்த நம்மை அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். கடவுளோடு நாம் இழந்த வாய்ப்புகளை திரும்ப பெற அவரின் ஆசீரோடு வாழ ரெண்டு விதமான முயற்சிகளை கையிலெடுக்க வேண்டும். நற்செய்தியில் பார்க்கின்ற போது கடவுளுக்கு முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுக்காததை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய சுயநல காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு கடவுளை வெளியே தள்ளுகின்றார்கள். கடவுளை வெளியே தள்ள தள்ள நம் வாழ்வும் தள்ளாட ஆரம்பிக்கும். காலம் பொன் போன்றது, ஆகவே காலத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். சிறுவயதிலிருந்தே கடவுளை சிக்கன பிடிப்பவர்களுக்கு சிறப்பான உயர் வாழ்வு நிச்சயமே. ஆகவே முதுமையில் இறைவனை தேடினால் போதும் என்பது முற்றிலும் தவறானது. ஆகவே காலம் தாழ்த்தாதே, கடவுளின் கையை பிடிப்போம். கடவுளுக்கு நான் முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றேனா, காலம் தாழ்த்தாமல் கடவுளின் கைபிடித்து சீரும் சிறப்புமாக வாழ்வோமா என்று அந்த சிந்தனைகளோடு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களின் அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
4: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் டேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டார் பிரான்சிலிருந்து. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:26, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:26. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதே பெருமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
5: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. நிறைய நட்சத்திர தினமாக இந்த தினம் இருந்துருக்கங்காட்டி சில காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணும்போது படப்படப்படப்படப்படனா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் நோட்ஸில் எடுத்துகிட்டு போய் எது நடக்கலையோ சரி இதை எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அடுத்தது பின்னாடி பார்த்துக்கணும், இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்பவே நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை பதவி வகிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய புதிய திட்டங்களையும் புதிய புதிய விஷயங்களையும் கொண்டு வரக்கூடிய அது அற்புதமான நாளாக மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. ஃபேமிலி டிசிஷன், பர்சனல் டிசிஷன், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டிசிஷன், மூணு டிசிஷன் நம்ம பிரிக்க முடியும். அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்குண்டான நாள். குழப்பாமல் ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்த அடுத்தடுத்த விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் இது வந்து அதாவது முதல் பாதம் வந்து கிட்டத்தட்ட 10:19 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் தோராயமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 11:19, 12:19, 1:19, 2:19, 3:19, 4:19 சாயந்தரம் வரைக்கும் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது ரிஷபராசிக்கு வந்துடும். சாயந்தரம் 4:19 அப்புறம் ரிஷபராசிக்கு நம்ம வரக்கூடிய நட்சத்திரம் வந்து நட்சத்திர நாளாக மாறும். அப்போ சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் பலம் கூடி வரும், நினைச்ச காரியத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. சில பேருக்கு சூப்பராக இருக்கும், சில பேருக்கு டவுனாக இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு 10 பேர் பேசின மாதிரி சில பேருக்கு இருந்துருக்கும், ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்களே, எனக்கு என்னமோன்னு தெரியல, மனம் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. புது காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். மீன்ஸ் எக்ஸிக்யூட் மீன்ஸ் ஐடியா பண்ணலாம். எக்ஸிக்யூஷன் ஒரு 4-5 நாள் கற்பனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரு மைல்கல் கொண்ட நாளாக இருக்கும். இனிமேல் இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குது, நான் என்னென்ன பிளான் பண்ணிக்கலாம், நான் என்னென்ன விஷயங்களில் நான் சக்ஸஸ் பண்ணிக்கிறதுங்கிற யோசனைக்கு நல்லாயிருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் புது முயற்சிகள் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசிக்கு இந்த தினத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள், லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஈவினிங் 4:19 மேலே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும்னு பல பேர்கிட்ட சொல்லுவீங்க. நீங்கள் உங்கள் உடம்பத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புஸ்தகம் பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தமாக, லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்டேஷனரி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் காலேஜ் வச்சுருக்கவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கு. சில நேரங்களில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க, கவனம் தேவை. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சில விஷயம் வெளியில் சொல்ல மாட்டில் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இப்படியே போயின்னு இருக்க, எப்போ எனக்கு பணமாக கையில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக பணமாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களை, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு நீங்கள் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நானும் ஜெயிப்பேங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துறீங்கன்னா மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றதும் சென்சிட்டிவாக இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லாதது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. யார் கூட போட்டி போடுறா, என் மனைவி கூடையா, என் கணவர் கூடையா, என் குழந்தை கூடையா, என்னோட அம்மா கூடையா, அப்பா கூடையா, இந்த மாதிரி போட்டி போட்டிருந்தேன்னா வென் ஐ வில் பிகம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதை மட்டும் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணலாமா, எனக்கு இரும்பு சம்மந்தமாக பண்ணலாமான்ற ஒரு விஷயத்தில் நாலேஜை நீங்களே கெயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டை வந்து சும்மா எடுத்து சொல்கிறதுக்கும் அதை ஒரு பிபி போட்டு ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஆதாயம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தில் அர்ப்பணிப்போட பல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அர்த்தம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் நுழையவே மாட்டீங்க. எதா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரூஃபோடு கொடுத்தாங்கன்னா தான் அதை நம்ப வேண்டியதாக இருக்கும். 4-5 நாளாக இருந்ததுக்கு இப்போதைக்கு எனக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஞாபகம், அதாவது மூதாதையர்களுடைய ஞாபகம் படித்த இடத்துக்கு போயிட்டு வருது. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக அரியர் வச்சுருந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் தூர பிரயாண சம்பந்தமான விஷயங்களுக்காக போகிறது, சிகிச்சைக்கான முயற்சிகள் எடுத்து பண்ணுறது, அதே சமயத்தில் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். கிண்டல் கேலி பண்ணுறவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காமிப்பேங்கிற ஒரு பெரிய எண்ணங்கள் மனசில் தோன்றி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது எதிரிகள் வந்து நம்மளை வந்து தாக்குறாங்கன்னா நாம் அதற்குண்டான தற்காப்புகளை முதலையே ஏற்படுத்தி கொடுக்கணும், ஏற்படுத்தி வச்சுருக்கணும், ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே முயற்சி எடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசி நண்பர்கள் எதுலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுமாதிரி நிறையா ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் குழந்தைகள் மிகப்பெரிய வளர்ச்சி வளரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நடக்காது நடக்காது நடக்காதுன்னு பல பேர் சொன்னதை நடத்தி காமிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வெறி மனசில் தோணும். ஆனால் நட்சத்திரம் தானே இன்றைக்கி சரியில்லாமல் இருக்கே, அப்போ என்ன பண்ணுறது, ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் இங்கே எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. யாராவது உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுறா பண்ணிட்டு போட்டோம், யாராவது உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறா பேசிட்டு போட்டோம், யாராவது உங்கள்கிட்ட வம்பு வழக்குக்காக வரா, சரி அவளுடைய நிலை அவளுடைய மனநிலை இன்றைக்கி அப்படி இருந்துட்டுருக்கு. ஸோ இதை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள் செய்து அது சக்ஸஸ் ஆகலை, கிண்டல் பண்ணுறாங்க, லெட் இட் பி, ஒரு நாள் வெற்றி கிடைக்க தானே போகுது, இந்த நாள் எண்டு கிடையாதுல்ல அப்படிங்கிற நினச்சி செயல்பட்டேன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களை இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், அதீதமான வெயிட் தூக்க வேண்டாம், பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் மற்றவங்களை பற்றி பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு மன நிம்மதி வரும், ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தெளிவு வரும், ஒரு மன நிம்மதி வரும், பரவாயில்ல நம்ம இதை சாதித்தோம், அதை சாதித்தோம், இது நடந்தது நடந்தது சம்பாதிச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கோம், ஐடியில் இருந்துட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கோம், இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுகூலியம், ஆன்சைட் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறவங்களுக்கும் நல்ல நிச்சயமான வெற்றிகள் இருக்குது. பொலிட்டீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் ஈவினிங் 4:19 4:19 அப்புறம் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுக்காம இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட எப்படி பேசினா நம்ம காசு வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய தூண்டில்களை போடுவார்கள். இந்த தூண்டல் அப்படின்றத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு எப்பவுமே ஒரு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர்கள் போட்டு அழகாக நம்மக்கிட்டேருந்து நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் எடுப்பாங்க. எந்த வகையிலையும் அந்த மாதிரி நம்ம வந்து மாட்டவே கூடாது. நம்ம ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். இனிமே ஜெயிச்சு தான் ஆகணும், எந்த இடத்துல ட்ராப்பில் இருக்கக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவார்கள். அதே மாதிரி துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடியும், வேலை வாய்ப்பு வெற்றிகள் கொடுக்கும். அதே மாதிரி பொண்ணு பார்க்கறது, பையன் பார்க்கறது, அவள் வீட்டில் பார்த்துட்டான், அவள் வீட்டில் ஜாதகமெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த கால், எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நாங்களும் ப்ரொசீட் பண்ணிவிடுவோம். அதே சமயத்தில் எங்களுக்கு வந்துடுது நிச்சயதார்த்த சீமந்த கல்யாணம், இதில் தான் ஒரு குழப்பமாக இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குள்ளே அடே எங்கள் அப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இவா ஒன்று சொல்கிறா, அவா ஒன்று சொல்கிறா, இவா ஒன்று சொல்கிறா, குழப்பமாக இருந்துட்டுருக்கு. இதை சொல்லி வா சொல்லி நான் அதை பண்ணலைன்னா அவள் சொல்கிறத நீ பண்ணுறியேன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அவ்வளோ குழப்பமாக இருந்துட்டுருக்கு, என்ன தான் பண்ணுறது, சரி இதெல்லாம் சமாளித்து தான் போகணும், பாதி கேட்குறத காதை பதிண்டு இதை பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் தோணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் யாருக்கே, விருச்சிகராசி நண்பர்களுக்கு. விருச்சிகராசிக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்கும், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அக்கௌண்ட்ஸில் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸை பாருங்கள், பேங்க் பேலன்ஸை பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸை பாருங்கள், உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, இதுக்கும் இவங்க வேலைக்கு ஒத்து வருதா இல்லையா, இவங்களுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எப்பவுமே ஃபில்டர் பண்ணி உங்களுடைய தொழில் எடுத்து பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். புது விஷயங்கள், புதுசாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் போட்டி போட்டது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கிரக நிலைகள் பார்த்தா அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சொந்த பந்தம் உங்கள் வீட்டுக்கு வரும், நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க, வீட்டில் யாருக்கேனும் விசேஷங்கள்னால் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பொறுத்தளவுக்கு ஸ்போர்ட்ஸில், படிப்பில், ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமானதாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்றைய தினத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் சம்மந்தமாக, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக, ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் சம்மந்தமான பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சித்து பின்னாடி போயிட்டே இருக்கேன் சார், நான் என்னுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டுருக்கு, வீட்டிலேருந்து அம்மா அப்பாட்ட காசு வாங்குறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது, எதர் ஐ வில் வின் ஆர் ஃபெயில், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த செகண்ட் ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களே, வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறது, விற்கிறது, வாடகை கொடுறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றமும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, ஆஃபீஸில் இன்டீரியர் பண்ணுறது, இதுக்குன்னு இதை நம்ம ஏற்பாடு பண்ணுறது, இது போன்ற காரியங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருந்துருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி நீட்டு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் எல்லாரும் ஏமாற்றும் பொழுது, அந்த ஏமாறும் பொழுது நமக்கு ஒரு பாடம் இருப்பாரு, அதை இனிமேல் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக மகராசி என்பவர்களுக்கு உண்டு. மகராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் வியாபாரம் அனுகூலியம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும், என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வெற்றி வழிபாடு. கும்ப கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரு நேரங்களில் அப்படியே என்னாது அப்படிங்கிற தோண ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் நானும் கஷ்டப்படுறது, இதுக்கு ஒரு அளவு, இதுக்கு ஒரு பொறுமை வேண்டாமா? நானும் முயற்சி எடுத்து பார்க்குறேன், முயற்சி எடுத்து பார்க்குறேன், பட் எல்லா இடத்துலும் பிளாக்கேஜ் ஆகுது. நான் என்ன பண்ணுறது, ஒரு வேலை எனக்கு யாராவது பண்ணிட்டாங்களோ, ஒரு வேலை இப்படி இருக்குமோ, ஒரு வேலை அப்படி இருக்குமோன்ற மல்டிபிள் தாட்ஸ் வந்து கண்ணு முன்னாடி நிற்கும். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, தோல்வி இருக்கக்கூடிய அல்லது தடங்கள் இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் அப்படி இருக்கும். வென் ஐ வில் கெட் ரெக்கவர், எனக்கு எப்போ சரியாகும். இப்போ வந்து கிரக பெயர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பெயர்ச்சி காலத்தில் ராகு கேது பயிற்சி ஆக போகிறார், டிசம்பர் மாதம் பயிற்சி ஆக போகிறார். இந்த டிசம்பர் மாதம் பயிற்சி ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி விதமான ஒரு குழப்பங்கள் மனசில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வருமா? எஸ் எக்ஸாக்ட்லி தாண்டி வரும். குரு பாருங்கள், அதிச்சார பயிற்சியாக முன்னாடி வந்து நிற்பார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமான காலங்கள், பட் கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்தால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகம் உண்டா? அலைச்சல்கள் இருக்கும், பொருட்கள் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும், எதுனும் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பத்திரப்பதிவாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, டீச்சராக இருந்துட்டுருக்கவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே போன்ற இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, அணுகுள்ளத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பார்த்து பார்த்து கவனித்து சில காரியங்களே பண்ணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கோம். வியாபாரம் வெற்றி பெற, குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அணுகுள்ளம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார உயர்வும், வீட்டுக்கு வர்றவர்கள் அல்ல சொந்த பந்தங்கள் உங்களை உயர்வாக சந்திக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. இன்றைய தினத்தில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மீனராசி நண்பர்களை இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
4: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கு எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
6: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8 நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: பேசிட்டு விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0772-81-88-14.
4: நேரம் சரியாக 8:47 ராட்சத்தில், 7:47 இந்த நேரத்தில் தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்போர்களுக்கும் டிஆர்டி தமிழலி குடும்பம் தங்களது இது நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற
1: பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியை நீங்கள் மாலனிக்கை எடுத்து வந்தால் அசத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 9:15 நள்ளிரவு 12 வரை உங்கள் அனுசரணையோடு வானொலிக்கு வலம் வருகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள 0033-1-48-37-16-75 0033-1-48-37-16-75 இன்று பிறந்த நாளை மங்களகரமான நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்காக நாம் தரும் பாடல்.

0: இதுவரை வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே,
1: ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பொண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
2: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65 நேரம் சரியாக 8:58 ஐக்கியராஜ்யத்தில், 7:58 இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
6: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காரிய ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் கொத்தபாயா கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரிச்சல்பாடு என்ற கடத்தொழில் இறங்கு துறையினை எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீதியியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாயமான கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட தாங்கள் தயாரில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அதனை நிராகரித்திருக்கிறார். நியூயோர்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்புத்துறை தொடர்பான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாசியாங்கும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேவிசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று ஊடக அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டில் இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள போதிலும் நாட்டின் மக்கள் தொகை 0.7% குறைந்து விட்டதாக மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள இலங்கையின் சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏபஸ் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டுள்ள 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னேற்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு எதிராக பிறப்பித்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிடப்பட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவுக்கு மத்திய குற்றப்புணர்வு பணியகம் அழைப்பினை விடுத்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நாணய கொள்கை சபையானது நேற்று இடம்பெற்ற அதன் கூட்டத்தில் ஊரிரவு கொள்கை வீதத்தினை 8.75% கொண்டு அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. சூரியமீன்கள், ரால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத் உத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொளி வாயிலாக கையெழுத்தாகியிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் சிவராசாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜீப் கீரான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலியரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று மதுரை மாவட்டம் அழகுள்ள தோட்டத்தில் 51 புதிய வீடமைப்பு பிரிவுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. கண்டியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் உதவி தூதுவர் சரண்யா வி எஸ் அவர்களுடன் இலங்கையின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கே வி சமந்த வித்யாரண்ண மற்றும் பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சுந்தர்லிங்கம் ஆகியோர் இணைந்து அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியமில்லை. நாட்டுக்காக தனித்தே தாங்கள் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தர்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை இலக்காக கொண்டு விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை நேற்று மேற்கொண்டிருக்கிறது. பாணாந்துறை பலனா பகுதியில் உள்ள மகநாம வீதி வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த

கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிபக நெடுஞ்சாலைகளில் இருக்கை பற்றி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்துக்காக 2000 மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 1 தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டலமே உருவாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய செய்திகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கு அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. புதுடெல்லி விமான நிலையத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குக்கு தமிழக வெற்றி கழகம் 5000 ரூபாய் கொடுப்பதாக கூறுகிறார்கள் என்று வாக்கு சேகரிக்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம் ஒருவர் பேசுகின்ற வீடியோ தற்போது வைரலாகியிருக்கிறது. இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலாக சீனாவின் வான்வெளியை பயன்படுத்த இந்தியா தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நிரவ் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க 46 லட்சம் செலவானதா என்று மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். தலைநகர் பாரிஸில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் தற்போது பரவியிருக்கிறது. அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டு காவல் தொடங்கும் வரை போக்குவரத்து அமைச்சராக தான் மீண்டும் தொடரப்போவதாக அந்தனி லோக் தெரிவித்திருக்கிறார். தமது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் நேற்று அவர் கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவைச் சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி ஹின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ட்ரோன்களை ஏவி நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் விமானப்படை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பிவிட்டது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. அது பூமியை 6 முறை முழுமையாக சுற்றிவர திட்டமிடப்பட்டது. ஆனால் இயந்திர கோளாற்றால் அந்த பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தமது மனைவியின் மறைவை தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த தொடர்ந்து பத்து தொடர்பில் தொடர்ந்து ஓட்டுநர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து தற்போது விசாரணை தொடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து செல்கிறது. இந்நிலையில் காட்டு தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேஷியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன என்று அந்த நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது

மூன்று நாட்களுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்க் காபி மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி, மீன், பழம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வித்து வருகிறார்கள். சீனாவின் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி ஒரு சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டப்படுவதாக, அதனால் சேதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆட இருக்கிறார். புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சி தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவது 33 வயது பெஞ்சமினுடைய திட்டம். இது தற்போதுள்ள சாதனை நேரத்தை விட 41 மணி நேரம் அதிகமாகும். வெள்ள மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சைக்கு ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். என விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாகத்தியில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதற்கான அடித்தளம் என்று தென்னாப்பிரிக்க வீரர் கேசப் மாராஜ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷுமையின் கபீர் தெரிவித்திருக்கிறார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 10.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்திருக்கிறார். நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என்று பெல்ஜியத்தை வீழ்த்தியுள்ளது. இத்துடன் பிரான்ஸ் அணி இந்த லீக்கில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.81 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.83 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.96 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 396.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.10 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.95 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.05 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.62 ரூபாய். டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர், சாசல் டார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மன்னமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க. போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 57 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தேடி வரும் காலை பூங்கங்கள். காலை பூங்கங்கள் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாடகர், நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. எங்க காணையில் நின்று நாள்
1: நன்றி.
0: என்ன
1: வீட்டுக்காரன்
0: திரைப்படத்தில் இருந்து கேக்குறீங்க? கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல், அழகான பாடல், டி எம் சௌந்தரராஜனுடைய இனிமையான குரல். உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றோம், கேட்டு மாறுங்கள். நன்றி சகோதரம். அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானிலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் சிறைசி திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூண்டு. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி.
1: கண்ணை நம்பாதே கை விடுமோ அந்த வரைக்கின்றேன்.
0: கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே. இல்ல சொல்லுங்க, பாடி பாருங்க, பாடி பாருங்க. நல்ல அருமையான பாடல்கள் அமரகதாசி அவர்களுடைய. வாலா கட்டிக்காரன் தத்துவ பாடலோடு
1: வந்துட்டீங்க.
0: வே கட்டிக்காரன் எல்லாம் காதல் தத்துவம் இயக்கம் பாசம் அப்படி எல்லாத்தையும் அந்த பாடல் எல்லாம் கேட்பீங்க. உங்களுக்காக அந்த பாடலை நாங்கள் தேடி கண்டுபிடித்து தரப்போறோம். இன்றைக்கு எப்பொழுது எப்படி போக போகுது? நல்லா போக போகுது. அப்படியே உங்களுக்காக பாடலை தந்து மகிழ்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சதீஷ். அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

கொண்டு கைவருக்கு கை விலங்கு கூட்டி

ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்கே. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்திக் கொண்டாடு.

நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ.

0: இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் லலிதா, உங்களை தான் கூப்பிடுறேன். லலிதா, லலிதா நிக்கிறீங்களா? நிக்கிறீங்களா?
1: நிக்கிறேன்.
0: ஆ, நலமா இருக்கிறீங்களா லலிதா?
1: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறீங்க. நீங்க மதுரையில எந்த இடமாம்பா?
1: மதுரையில அவனியாபுரம். அண்ணா,
0: அவனியாபுரம் சோழவந்தானா தெரியுமா உங்களுக்கு? சோழவந்தான இடம்
1: பட்டிக்காடாப்பட்டினமா? அந்த ஆமா, அங்க சோழ வந்தாங்கல தான் ஷூட்டிங்
0: பண்ணா. ஆ, வாலா எக்ஸாக்ட். கட்டி காரி. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மண் வாசனை திரைப்படம் பாடல் வந்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டு.
0: பொத்தி வச்ச மல்லிகை முட்டு. பாலசுமந்தன், பாலசுமந்தன் ஜானகின்ற ரசிக.
1: இளையராஜா மியூசிக்ல எல்லாமே இப்ப 80s 90s எல்லாம் பாடல்கள் இல்ல இல்ல இவ லலிதா நீங்க சரியான கட்டிக்காரியா இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பாடி இவர்கள் குரல்ல விருப்பமா அல்லது இசையில விருப்பமா கவிதை வரியில விருப்பமா எல்லாமே விருப்பம். அண்ணா வரிகளும் ரொம்ப பிடிக்கும். இசை எல்லாமே கலந்ததா அண்ணா பாடல். அப்ப எங்க வானொலியை பற்றி உங்களுக்கு அங்க வானொலி நல்லா கேட்பீங்களா அல்லது
0: விட்டு விட்டு தாங்க கேப்பீங்களா அல்லது விட்டு விட்டு தாங்க கேப்பீங்களா? அது டைமிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுதுண்ணா. நான் வந்து நேற்று போட்டியில கலந்துக்கலாம்னு தமிழோடு விளையாடு. நீங்க வந்தவா ஆசை அந்த நிகழ்ச்சி செய்யற அறிவிப்பாளர் எட்டு மணி எங்க பிரான்ஸ்ல எட்டு மணி என்ற நினைக்கிறேன். இங்க ரொம்ப வித்தியாசப்படுது. அஞ்சு மணி நேரமா ஆறு மணி தேவலமா தெரியும். ஏழு விளையாடுவோம். அடுத்த முறை கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பா. நேரத்தோட விளையாடுவோம். அவாக்கு பேர் வந நேர நல்ல நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்க, நன்றி. அவர்களுக்கும் ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவை நானும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். என்னிடம் வந்திருக்கிறீங்க, இன்றே தான் என்னோட கதைக்கிறீங்க.
1: உங்க பேர் என்ன?
0: என் பேர் ராஜா.
1: நன்றி.
0: சரியம்மா, உங்களுக்கு நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மழைகள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் சகோதரி லலிதா அவர்கள் மதுரையில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டு

0: ஒலித்த பாடலை மதுரையிலிருந்து லலிதா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:36 ஐக்கியராட்சியத்தில் 8:36 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா தேவி அஞ்சன்?
1: ஓ, நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
1: காலப்பொழுது நல்ல பொழுதாக எல்லோருக்கும் விடிய வேண்டும் என்று எல்லோருக்கும் வாழ்த்தி கொண்டு நானும் ஒரு பாடல் இன்றைக்கு மாதத்தின் கடைசி நாள் இல்லையா, எல்லோருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் கூறிக்கொண்டு நானும் ஒரு பாடல் கேட்டிருக்கிறேன். இன்று இன்றைய நாள் வந்து பன்னாட்டு மொழி பெயர்ப்பு நாள். பன்னாட்டு என்றால்
0: டிரான்ஸ்லேஷன்,
1: மொழிபெயர்ப்புக்கு ஓடி தெரிஞ்ச காலங்களும் உண்டு இல்லையா?
0: பாண்டிச்சேரிக்காரராயிருப்பாரு. அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் மொழிபெயர்ப்பு நிறுவனம், அது அரசாங்க டிபார்ட்மெண்ட் முழுக்க அவருடைய அட்ரஸ் தான் கொடுக்கும்.
1: இவரிடம் கொண்டு அதில் கொண்டே இருக்கா கொடுத்துட்டேன் வாங்குவோன்னு சொல்லி கொடுக்குறேன்னா கிட்ட எனக்கு சரியா தெரியாது. இரு சரோன் அது அந்த மூல அலெக்சாண்டர் மெட்ரோ
0: கிட்டதாயிருக்கும். எனக்கு
1: அந்த பேரை மறந்து போன. இப்ப நாங்கள் அந்த
0: ரூடி சரோன் சரோன் தான் அதுக்கு இந்த அட்ரஸ்.
1: ஓ, அவரு அது ரீடு சரோன்ல நாங்க
0: இருந்தாங்க.
1: அப்ப அதுல இருக்க அதுக்கு கிட்டத்தானே. அப்போ இப்ப தமிழ்நாட்டில கொண்டாந்து வேற தெரிஞ்ச ஆக்கள் கொண்டாந்து வேற குடுக்கறேன் சர்டிபிகேட்டுகள் அந்த கூப்பிடுறதுக்காக. நல்லது, நானும் ஒரு பாடல் கேட்டு இருக்கிறேன்
0: போடுங்களேன்.
1: நேரத்துக்கு ஏற்ற நல்ல பாடல் உண்டு. ஓ, நீங்க கேட்டு பாருங்க.
0: நன்றி. நான் புது பாடல்
1: ஆனா இந்த பாட்டுல ஒரு வரி கூட அந்த அங்காத இஞ்சால போகாமல் ஒரு காலைக்கு உண்மையா அது பாட்டை கேட்டு
0: அவங்களுக்கு ஒரு படம் உண்டு, ஒரு திரைப்படம் என்று சொன்னாலும்மா ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். சொல்லுவோம், இப்ப அந்த காலத்துல எம்ஜிஆருடைய படங்களை எல்லாம் சிவாஜியினுடைய படங்களை எடுத்தா இதுவும் உண்டு இருக்கும் குடும்பத்துக்கு. அந்த பிரயோசனத்தை கொண்டுதான் அந்த காலத்து எதிர்கால சந்ததியினர்கள் எல்லாம் தாய்மாரெல்லாம் தந்தைமாரெல்லாம் வளர்த்தார்கள். களவெடுக்க கூடாது, போய் சொல்லக்கூடாது, இந்த பேர் திதிகளில் சிந்தனை மக்களுடைய மனம் வேதனைப்படுற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுலாம் சொல்லி வளர்த்தார்கள். இப்போ ஒருவருக்கு கதைக்க கூட தெரியுதில்லை. அந்த அப்பதே பல படங்கள் எல்லாம் வந்து துள்ளி செய்யும் அந்த இதுகளையும் தான் செய்தன்றிருக்கிய ஒரு ஒரு ஒரு உத்தியோக ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு நல்ல மக்களுக்கான சிந்தனைகள் முற்றுக்கு சிந்தனைகள் அந்த இதுகள் ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒரு இதை கொண்டு வந்துட்டார்கள். ஸ்ரீராமனுடைய குரல் வந்து இனிமையான குரல். அவர்களுக்கு ஒரு தெய்வீக பாடல்களை கொடுத்து அப்படி எல்லாம் பாட வச்சா உள்ள நல்ல சந்தோஷமா இருக்கும். அவர்களுடைய பாருங்க, அந்த காலத்துல நான் ஒரு ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முதல் அவருடைய பாடலை விரும்பி கேட்கிறேன். நான் வருத்து போச்சு. அந்த பாடலுடைய வரியில் ஒன்றும் இல்லையம்மா. கவிஞர் கவிஞர் என்று சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை.
1: நீங்க வெளியில போனா என்ன வேண்டு சொல்லி அவர் தான் அனுபவிச்சத எழுதியிருக்கிறார் பாடல் வரியில. கேளுங்களேன்.
0: நன்றி.
1: நன்றி.

0: நேரம் சரியாக 9:45 ஐக்கியராஜ்யத்தில் 8:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் வைபருடாக பதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பதனி. நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி
0: உங்களுடைய அன்பான பிரார்த்தனைகளுக்கு நன்றி. நீங்களும் நல்லா இருங்க வதனி. எப்படி இருக்கிறார்
1: மோகன்?
0: சுகமா இருக்கிறார். இப்ப என்ன பாடலுக்கு மோகனுக்காக மோகனுக்காக என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: முந்தி வளர்த்தது மீன் தொட்டி வளர்த்தேன். இப்ப எல்லாம் உண்டும் விட்டுட்டேன்.
0: எல்லாம் வேலை செய்ய
1: வேலையை கூட அதெல்லாம் பெரிய வேலை அண்ணா. அந்த மீன் தொட்டி பெரிய வேலை.
0: கிளி வளர்க்குறதெல்லாம் சிம்பிள் இல்லை. என்ன உள்ள கிளியை கூட்டுக்க விட்டுட்டு நீங்கள் சும்மா சாப்பாடு அதுக்கு பழக்கிட்டீங்களேன்னா அது அந்த மாதிரி சுற்றி கண்ணிக்கு உங்களோட காலையே உங்களோட கையே
1: என்னத்தை
0: என்னது என்ன என்ன என்னத்த ஓ
1: அப்படிதான்
0: வெளியில விட சொட்டப்பட்ட சொட்டையில் ஒண்ணு மட்டும் கூட என்னால பூட்டி போட்டு நல்ல வழியா விட்டீங்களா?
1: நல்ல
0: வடிவான குஞ்சுகள் என்ன அப்ப உங்களுக்கு
1: கடையில
0: என்ன விலை? நீங்க பறவையா பறவைகள் நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு நன்றி வாழ்த்துகள் மைனாவே மைனாவே.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் சகோதரியே மதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: ராஜலிங்கம்.
0: வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நாங்கள் நலமா இருக்கணும் ராஜா. தாங்கள் நலமா இருக்க எல்லா பல அபிராமி ஆர்ஜியம் பண்ணி கொண்டு அறிவிப்பாளர்கள் எல்லோரையும்
0: கஷ்டப்பட்டு எழுதின கதை இன்றைக்கு வருகிறது. நீங்க கேக்குறீங்க என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சி போது உங்களை காணவே இல்லை.
1: என்ன
0: ராஜலிங்கம், எத்தனை வருஷம் பிரான்ஸ்ல இருக்கிறீங்களா?
1: எந்த மருந்து அடிச்சீங்க? தேவி அண்ணன் பாட்டு கேட்டு காய்ச்சல் இருந்த போது போட்டு
0: நேரத்தை எழுதிட்டேங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப நல்லா பாட்டு கேட்குறீங்க.
1: என்ன சொல்றோம், 7 மணிக்கு பந்தய நிகழ்ச்சியில முடிச்சு விடுங்க. இல்ல
0: பந்தயம் பாத்தீங்களா? அப்ப ரேடியோ கேட்கல தெரிய வந்து தெரியுது. ராஜலிங்கம் களவெடு புடிபடாம களவெடு பாடி வரும் நிகழ்ச்சி எங்களுடைய கேதுவனுடைய நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறும். எல்லாருமே பாடுவதற்கு தயாராக இருங்கள்.
1: அதை விட நான் எத்தனை வருடமா கேட்டு இருக்கிறேன், என் சார்பில் நான் நடத்துவதற்கு பரிசுகள் வட்டி வழங்குவதற்கு தெரிவு செய்து 6 பேரை எடுத்து 3 பேருக்கு கொடுப்போம். அதை தாரியடல் இடத்தை பாடிவரம் நிகழ்ச்சியை நான் கேட்டு பரிசுகளை வேண்டி கொடுத்து செய்வோம். இடத்தை தாரியடல்
0: நாளைக்கு பரிசை வாங்கிட்டு நீங்க வச்சாப்பா, நாங்கள் வெளியிடுறவனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: அதுக்கு தரிசன் கேதாக்கள் அவைய நிர்வாகம் சம்மதிச்சு சொன்னது புறாக நீங்க கொண்டு வந்து வைக்கணும்.
0: அது பரவாயில்ல, நீங்க உங்களோட பாடல நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யற மாதிரி, நீங்க பாடகருக்கு வெற்றி பாடகருக்கு உதவி செய்யற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு செய்யறது கேட்டு செய்யறது இல்லையா? ஒரு வேலையை
1: ஒரே நாளையிலும் கேட்டேன்னா 6 கிழமைக்கு
0: 6 உங்களுக்கான பாடல் கண்டுபிடிச்சு தாரம் கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவர் மிஸ்டர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தன்றல் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கு எமது இதய ஒருமுள நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றும் ஒரு பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2026 உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண சுற்றுலா சபை மற்றும் நல்ல தண்ணி சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட விழா நல்ல தண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நேற்று கோலாகலமாக ஆரம்பமாகியிருக்கிறது. 2027 வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீட்டுக்காக அக்டோபர் 7 பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். வெவ்வேறு நிறுவனங்களில் தனித்தனியாக நடைமுறைப்படுத்தப்படும் முறைமைகளுக்கு பதிலாக முழு அரசு சேவையும் உள்ளடக்கும் வகையில் ஒரே தேசிய முறைமையை நிறுவது தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா கவனம் செலுத்தியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்துவதற்கான வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்துவிட்டது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் கொத்தபாயா கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரிச்சல்பாடு என்ற கடத்தொழில் இறங்கு துறையினை எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீதியியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாயமான கண்ணிவடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட தாங்கள் தயாரில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அதனை நிராகரித்திருக்கிறார். நியூயோர்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்பு துறை தொடர்பான 10 தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாசியாங்கும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று ஊடக அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டில் இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள போதிலும் நாட்டின் மக்கள் தொகை 0.7% குறைந்து விட்டதாக மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள இலங்கையின் சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏபஸ் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டுள்ள 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னேற்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு எதிராக பிறப்பித்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து

சதவீதம் கொண்டு அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. சூரிய மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத் உத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொளி வாயிலாக கையெழுத்தாகியிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் சிவராசாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜீப் கீரான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று மதுரை மாவட்டம் அழகுள்ள தோட்டத்தில் 51 புதிய வீடமைப்பு பிரிவுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. கண்டியிலுள்ள இந்திய துணை தூதரகத்தின் உதவி தூதுவர் சரண்யா VS அவர்களுடன் இலங்கையின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரண்ண மற்றும் பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சுந்தர்லிங்கம் ஆகியோர் இணைந்து அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம், எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியமில்லை, நாட்டுக்காக தனித்தே தாங்கள் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமைப்பின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தர்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை இலக்காக கொண்டு விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை நேற்று மேற்கொண்டிருக்கிறது. பாணாந்துறை வலனா பகுதியில் உள்ள மகநாம வீதி வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழு ஒன்றால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிப்பத்தகமே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்பத்தட் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 8 கோடி மதிப்பில் உள்ள 3.994 கிலோகிராம் போதைப்பொருட்களுடன் ஒரு தொழிலதிபர் கட்டுநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருக்கைப்பட்டி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்துக்காக 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய செய்திகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கு அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. புதுடெல்லி விமான நிலையத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குக்கு தமிழக வெற்றி கழகம் 5000 ரூபாய் கொடுப்பதாக கூறுகிறார்கள் என்று வாக்கு சேகரிக்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம் ஒருவர் பேசுகின்ற வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலாக சீனாவின் வான்வெளியை பயன்படுத்த இந்தியா தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது.

பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நிரவ் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க 46 லட்சம் செலவானதா என்று மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். தலைநகர் பாரிஸில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் தற்போது பரவியிருக்கிறது. அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டு காவல் தொடங்கும் வரை போக்குவரத்து அமைச்சராக தான் மீண்டும் தொடரப்போவதாக அண்டனி லோக் தெரிவித்திருக்கிறார். தமது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் நேற்று அவர் கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவைச் சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி ஹின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ட்ரோன்களை ஏவி நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் விமானப்படை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பிவிட்டது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. அது பூமியை 6 முறை முழுமையாக சுற்றிவர திட்டமிடப்பட்டது. ஆனால் யந்திர கோளாற்றால் அந்த பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தமது மனைவியின் மறைவை தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகளுடன் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த தொடர்ந்து பத்து தொடர்பில் தொடர்ந்து ஓட்டுநர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து தற்போது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து செல்கிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேஷியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன என்று அந்த நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது 3 நாட்களுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்க் காபி மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி, மீன், பழம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வித்து வருகிறார்கள். சீனாவின் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி ஒரு சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டப்படுவதாக, அதனால் சேதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆட இருக்கிறார். புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சி தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவது 33 வயது பெஞ்சமினுடைய திட்டம். இது தற்போதுள்ள சாதனை நேரத்தை விட 41 மணி நேரம் அதிகமாகும். வெள்ள மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்த பிச்சைக்கு ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். என விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாகட்டியில் இன்று நடைபெறுகிறது.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதற்கான அடித்தளம் என்று தென்னாப்பிரிக்க வீரர் கேசப் மாராஜ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷுமையின் கபீர் தெரிவித்திருக்கிறார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 10,00,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்திருக்கிறார். நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என்று பெல்ஜியத்தை வீழ்த்தியுள்ளது. இத்துடன் பிரான்ஸ் அணி இந்த லீக்கில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.81 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.96 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 396.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 115.10 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.05 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.62 ரூபாய். கேட்டது மணிக்கொடுத்தரவு இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுறான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்
4: 11 13 75 பாரிஸ்,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Lyonnais.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20. இந்த நேரத்தில் உங்களுக்கான உரை ஒன்றை தருகின்றோம். இளைஞர்களே, உங்கள் கவனத்தை காப்பாற்றுங்கள் என்று பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை.
7: என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்கு. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னும் இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னும் இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதை விட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள், இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள், என் புத்தகங்கள். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இங்க மதுரை மண்ணில் நான் மதுரைக்கு வந்து உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது. நான் சொல்லவா, என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை அறிவுரையை நான் சொல்லவா? மதுரை இருக்குல்ல, மதுரை எத்தனையோ பேர் பேச வரப்போகிறார். மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வரக்கூடியவர்கள் இருக்கிறார். நான் சொல்லவா மதுரை என்பது என்னன்னு? மதுரை என்பது நிலம் அல்ல, மதுரை என்பது தன்மை. இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள். இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரைதான். இது நான் கண்டெடுத்த பேருண்மை. இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல, இந்த பூமிக்கு உரியது. இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது, அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது. இந்த மதுரை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மதுரைக்காரன் இருக்கிறானோ அதெல்லாம் மதுரை தான். இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு, மற்ற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சொல் இருக்குல்ல, நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஒரு விஷயத்த. பல கூட்டங்கள்ல சொல்லிட்டேன், இன்னைக்கும் சொல்றேன். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு சிந்து வாண்டு இதன் பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. யாரோ சூடா ஏதோ வறுக்கிறாங்க, கொஞ்சம் மசாலா இல்லாம வறுக்க சொல்லுங்க, தொண்டை எரியுது. இதுல வேற பெரிய அப்பளத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. நாயனக்கார முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார். பேச்சாளருக்கு முன்னால இப்படி சூடா அப்பளம் சாப்பிடக்கூடாது. நானே பயந்து பயந்து டீ குடிச்சிட்டு வந்து நின்று இருக்கேன். நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை, பேசியபடி சிந்திப்பவள். அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதுல என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறாங்களேன்றதுனாலதான் அங்க போறது. வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். படிப்பு என்ன செய்ததுன்னு சொல்றேன் நான், என்ன என்ன செய்ததுன்னு சொல்றேன். இந்த தலைமுறைக்கு சொல்லி தருகிறேன், வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லி தருகிறேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில் வச்சுட்டு போறேன், ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலெட்ஜ், கற்பனை திறன் தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன் என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்கார்ந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா. உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர அவளுக்கு 1 வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க பிடி சூடா இருக்கு, இங்க பிடி, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்க, சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியல நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:30 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருந்தால பிடிச்சிட்டுதுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடி நான் இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன் இப்ப நான் இருமனா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா, நேரா போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேனா? நீங்க என் பேச்ச கேட்காம அதை கவனிக்கிறீங்க. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரீடிங் நான் அதான் சொல்றேன். ஏன் அந்த பெண் அப்படி நின்னா? ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேக் சுற்றும் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார், சொல்கிறேன். 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட் லைன் சரியாக ஃபெயில் ஆக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது? எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாதா உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம் அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல? அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன். என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா? அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா, மாமி குடுக்கறத குடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ன்ட்டு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை கொடுங்க. இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல் ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான், கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான், வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம், வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம், வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில் வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். போன சண்டே தினமலர் பத்திரிகை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க, அதுல என்னுடைய பேட்டி ஒண்ணு வந்திருக்கு. நான் ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது, அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவார். கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக வந்து உட்கார்ந்திருக்கானா? என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை, அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறாள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம் காத்திரமா சொல்ற, நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது? எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது, இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான் தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுனா போதுமே. ஒரு குறளுங்க, பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை. நீங்க எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நூலாதவர். ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியரா இருக்கிறாரு? 800,000 பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 800,000 பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நூலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன், அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடகடன்னு பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு, வேகமா பேசுவாங்க, அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்ச. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. ஏ, நான் வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க, அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்னங்க? கூட்டமா உட்கார்ந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சியை நீட்டிடுங்க, அது தாண்டி குதிச்சுட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குதிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்த. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு ஐக்கு யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்ரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிற. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்னு சொல்லட்டுமா, கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது, தெரியலங்கிறது வெளிப்படையா ஒப்புக்கிறது, அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். இது என்னது, என்னது ஒலிபெருக்கி? இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பரவாயில்ல. இது என்னது, ஃபோக்கஸ் லைட் இல்லை, அது என்னது ஸ்பீக்கர்? ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல, சார் கிட்ட, சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார், சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லதான் சார், அது ஸ்பீக்கர் லூசு மேடம். நீ யார சொல்ற? நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன், எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியல. நான் நேரா பிரவீன் சார் கிட்ட போனேன். சார் இன்னைக்கு உங்க புத்தக திருவிழாவில் பேசுறேன் சார். சூப்பர் ப்ரொஃபஸர் வாங்க, நீங்க பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுறாருன்னு தெரிது. ஆனா தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு? தப்பு இல்லாம பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாத்தி சொன்னீங்க, சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறேன் சார், என் முன்னால ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார், கொம்பு ஒன்று, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்கு சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம், டோன்ட் வரி. இல்லை மேடம், இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸ் ஆகி என்ன பார்க்குறாரு, எதை சொல்றீங்க? அது என்னமோ சொல்றாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். நான் பேசினா அப்போதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக், எஸ், எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமா பேசுற மைக் நான் தெரியல உனக்கு. ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு, முட்டாள் பெண்ணே. மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லையா நீ இதுவரைக்கும்? முட்டாள், நோட்டெடு. எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார் மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும், என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது, குரான் என்னை வழிபடுத்துகிறது, பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏன் என்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்ரல் திங்கிங்க எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா, நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமையை புரியறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நம்ம நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிடும். எப்படி பயிற்சி பெறுவது? நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க, சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1+1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1+1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். சரியா, 1+1 2, 1 × 1 1, முதல்ல 1+1 2, இப்போ ஒன்று குறையுது. 1 × 1 1, புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 / 1 = 0. யாரெல்லாம் சொன்னாங்களோ 4th ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன், இல்லாதவங்க 3rd ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 னு படிச்சிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லி தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்து எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல. இது ஏன் இப்படி இருக்குது புரியல? எனக்கு 28 வயசுல புரிஞ்சுது. இங்க பாருங்க, எப்படி புரிந்தது? வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றது என்எல்பி படிங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம், நரம்புகள் இருக்கல அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கவர்களுடைய நரம்புகள் எப்படி அசையுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால் சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ஒரு தவளை இருந்துச்சான், பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அங்கே வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிறத இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க, இப்படி சொல்லிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சால் யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, வை ஏ நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாத நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. ஏ அப்பா, என் புள்ள இருக்கு 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா வந்து நிப்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியில இருந்து டவல்ல சுத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சில நிப்பான். ஒன்னும் சொல்ல முடியும். தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டேல்ல, நான் தான் சொன்னேன் கொட்ட மாட்டே, லாஜிக்கும் சொல்லிட்டா அப்புறம் இது கொட்ட போறேன். ஏறு ஏறு. 6 தழும்புது, போகுது. ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும் பொழுது தவளை கேக்குது, நாம எல்லாருமே கேக்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருந்தேன், இப்படி நடு மண்டையில போட்ட, இப்ப நான் சாவறேன், நீயும் தானே சாவற, அறிவில்லை உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேக்குது. தேல் தந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த இந்த மெட்டீரியலை. தேல் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோராக கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையாக அனுபவித்தவங்க. அதை அவர் வேணும்ன்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்கிருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் இப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால், நான் தேளோட வாழ்வேனே தவிர முதுகில் ஏற்ற மாட்டேன்ல. இதை சொல்லித் தருகின்றன புத்தகங்கள். புத்தகங்களே நன்றி, என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவன சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்கார்ந்துருக்கார், அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தவர் காதல ஏதோ சொல்றார். நான் இங்க வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேனா, என் பேச்ச கேட்காம அவர் காதல சொல்லியாச்சு. அவங்க கடைசி வரைக்கும் நாம சாவுற வரைக்கும் அவர் காதல் அவருக்கு என்ன சொன்னார்னு நமக்கு தெரிய போறதில்ல. ஆனா நம்ம கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். இங்க சத்தமா பேசிட்டு பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவன சிதறல் உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், புத்தக திருவிழா மேடையிலும் சொல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிட்டு இருக்கோம், பார்த்திருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய் திறந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அத உள்ள போய் உட்கார பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு. 200 அரங்கங்களுக்கும் மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம், நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன் நான், எதுவும் வாசிக்கிறேன், எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது, சொல்லலாமான்னு தெரியல. எங்க சொல்லாம எங்க சொல்றது? புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம்? எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, காலை மிதிச்சிட்டிங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான், படித்தாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதான். பார்த்தவுடன் புக்கு படிச்சு பாருங்க, கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு, நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு. எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் 10 நாள் வைக்கிறாங்க. 10 நாள் ஃபஸ்ட்டே வந்து புக்கு வாங்கிடாதீங்க, ரவுண்ட்ஸ் போங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இங்கே உட்காந்து பேச்ச கேளுங்க, போங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாங்க, எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், சான்றோர்கள் இடத்தில் கேளுங்க, இந்த வருஷம் எந்த புக்கு வாங்கினா நல்லாயிருக்கும். தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. சார் சொன்னார் 20 லட்சம் புக்கு விற்பனை ஆயிருக்குன்னு. நான் சொல்லட்டுமா, ஒரு ஆசிரியரா வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனை ஆகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன்? புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம், கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா, வன்முறை எது தெரியுமா, அதை படிக்காமல் விடுவதுதான். 800 பக்கம் இருக்கோங்க, 749வது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க, அதுக்கு தாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கடக்கணும். அந்த சொல் அப்படி வந்துடாது. நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க, தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை, பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள். நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள், மூ அருணாச்சலம் என்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு 14 தொகுதிகளை நான் பதிப்பித்தேன். ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு புத்தகமும் இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும். நீங்க வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க, ஃப்ரீயா கிடைச்சா ஃபினாயில் தானே பரவாயில்ல, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு குடிச்சிருவோமா? புக்கு மட்டுங்க, ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன், ஒரு புக்ல அழகா போட்டிருக்கு. அதுல நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா வந்து 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியர் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க கை அந்த அந்த அந்த அந்த கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்புறமா அப்புறமா லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்திருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு, பிரார்த்தனை பண்றது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க அவங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. இப்ப நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்ச வாங்கிருவேன். புட்டரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார், நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின், கொஞ்சம் கூடுதலா சொல்ல. நான் என்ன செல்வம், எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம், காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன், லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பாக்குறேன், சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க, ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எங்கிருந்து வரும், இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்? நான் 31 நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன், ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினது இல்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் நினைக்கிறீர்களா, இவர் கல்வி கற்றவர், இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும். அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி. வாசியுங்கள், புரிவது போல் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும். பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா, புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல.
6: அந்த உறவுகள் இதுவரை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றும் ஒரு பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2026 உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண சுற்றுலா சபை மற்றும் நல்ல தண்ணி சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட விழா நல்ல தண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நேற்று கோலாகலமாக ஆரம்பமாகியிருக்கிறது. 2027 வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீட்டுக்காக அக்டோபர் 7 பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். வெவ்வேறு நிறுவனங்களில் தனித்தனியாக நடைமுறைப்படுத்தப்படும் முறைமைகளுக்கு பதிலாக முழு அரசு சேவையும் உள்ளடக்கும் வகையில் ஒரே தேசிய முறைமையை நிறுவது தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா கவனம் செலுத்தியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்துவதற்கான வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்துவிட்டது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் கொத்தபாயா கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரிச்சல்பாடு என்ற கடத்தொழில் இறங்கு துறையினை எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீதியியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாயமான கண்ணிவடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட தாங்கள் தயாரில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அதனை நிராகரித்திருக்கிறார். நியூயோர்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்பு துறை தொடர்பான 10 தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாசியாங்கும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று ஊடக அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டில் இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள போதிலும் நாட்டின் மக்கள் தொகை 0.7% குறைந்து விட்டதாக மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள இலங்கையின் சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏபஸ் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டுள்ள 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னேற்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு எதிராக பிறப்பித்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிடப்பட்டதாக சுமத்தப்பட்டுள்ள
குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவுக்கு மத்திய குற்றப்புணர்வு பணியகம் அழைப்பினை விடுத்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நாணய கொள்கை சபையானது நேற்று இடம்பெற்ற அதன் கூட்டத்தில் ஊரிரவு கொள்கை வீதத்தினை 8.75% கொண்ட அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. சூரிய மீன்கள், ரால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத் உத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொலி வாயிலாக கையெழுத்தாகியிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் சிவராசாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜீப் கீரான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலியரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களின்

ஜனநாயகம் மற்றும் சட்டமாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியமில்லை. நாட்டுக்காக தனித்தே தாங்கள் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தர்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை இலக்காக கொண்டு விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை நேற்று மேற்கொண்டிருக்கிறது. பாணாந்துறை பலனா பகுதியில் உள்ள மகநாம வீதி வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழு ஒன்றால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிபத்தகமே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்பத்தட் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 8 கோடி மதிப்பில் உள்ள 3.994 கிலோகிராம் போதைப்பொருட்களுடன் ஒரு தொழிலதிபர் கட்டுநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருக்கைப்பட்டி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்துக்காக 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டலமே உருவாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய செய்திகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கு அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. புதுடெல்லி விமான நிலையத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குக்கு தமிழக வெற்றி கழகம் 5000 ரூபாய் கொடுப்பதாக கூறுகிறார்கள் என்று வாக்கு சேகரிக்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம் ஒருவர் பேசுகின்ற வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலாக சீனாவின் வான்வெளியை பயன்படுத்த இந்தியா தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நிரவ் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க 46 லட்சம் செலவானதா என்று மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். தலைநகர் பாரிஸில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் தற்போது பரவியிருக்கிறது. அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டு காவல் தொடங்கும் வரை போக்குவரத்து அமைச்சராக தான் மீண்டும் தொடரப்போவதாக அண்டனி லோக் தெரிவித்திருக்கிறார். தமது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் நேற்று அவர் கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவைச் சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி ஹின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ட்ரோன்களை ஏவி நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் விமானப்படை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்

ட்ரிப் உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பிவிட்டது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. அது பூமியை ஆறு முறை முழுமையாக சுற்றிவர திட்டமிடப்பட்டது. ஆனால் யந்திர கோளாற்றால் அந்த பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தமது மனைவியின் மறைவை தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகளிடம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த தொடர்ந்து பத்து தொடர்பில் தொடர்ந்து ஓட்டுநர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து தற்போது விசாரணை தொடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து செல்கிறது. இந்நிலையில் காட்டு தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்தி விட்டதாக இந்தோனேஷியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன என்று அந்த நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது 3 நாட்களுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்க் காபி மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி, மீன், பழம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வித்து வருகிறார்கள். சீனாவின் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி ஒரு சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டப்படுவதாக, அதனால் சேதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆட இருக்கிறார். புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சி தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவது 33 வயது பெஞ்சமினுடைய திட்டம். இது தற்போதுள்ள சாதனை நேரத்தை விட 41 மணி நேரம் அதிகமாகும். வெள்ள மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்த பிச்சைக்கு ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். என விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாகட்டியில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதற்கான அடித்தளம் என்று தென்னாப்பிரிக்க வீரர் கேசப் மாராஜ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷுமையின் கபிர் தெரிவித்திருக்கிறார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 10.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்திருக்கிறார். நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என்று பெல்ஜியத்தை வீழ்த்தியுள்ளது. இத்துடன் பிரான்ஸ் அணி இந்த லீக்கில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 108 ரூபாய் 81 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 83 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 96 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 396 ரூபாய் 72 சதம், இந்திய பிரமதியில் 115 ரூபாய் 10 சதம், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437 ரூபாய் 95 சதம், இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 5 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233 ரூபாய் 15 சதம், இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 62 சதம். கேட்டது மணிக்கூர்தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலில்
3: 11 rue 13 75 Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
3: 5 Marcel Cerdan 95 140 Garges Lyonnais.
2: சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19 நிமிடங்கள் தமிழொலியில் தொடர்கின்றது.

0: தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவங்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்தேன். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசுலாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறா பார்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சுனா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட். நேரம் சரியாக 11:22 ஐக்கியராட்சியத்தில் 10:22. இந்த விலையில் இன்றைய தேர்வு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ. கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடலை இயற்றவர் கவிஞர் காளிராஜ் காளிதாஸ் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தல். நாடோடி காதல் திரையில் இருந்து பாடல் ஒலித்தது. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 இருந்து நீங்கள் கேட்டு மகிழலாம் தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் அவர்கள் உங்களோடு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலப்பாப்பா. இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்லயும் நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசைபுசரி ரச்சி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவு எல்லாம் ஆசைபுசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி சாப்பிடுறது காணும். உடனே ஒழுங்கிடப்பா போவோம் ஆசைபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-73-78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:30 ஐக்கியராஜ்யத்தில் 10:30. அன்புறவர்களே, இன்று இரவு 10:30 சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாடி வரும் மேகம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். 6 பாடல்கள் அருமையான பாடல்களை பாட அந்த 6 பாடல்களுடைய பாடலுக்கு உங்கள் ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி இந்த போட்டி நிகழ்ச்சியில். பெல்மோருக்கு இப்பொழுது பல புத்தக பரிசுகள் இருக்கின்றது. ராசலிங்கம் கூட தான் பரிசு தருவதாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் முன்வந்து இப்படி உதவி செய்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். சரி, அன்பு உறவுகளை எங்களுடைய பாடல் எங்களுடைய முகம் பார்த்து நீங்கள் செய்யாமல் நடுநிலைமையாக ராகம் தாளம் பாவம் இந்த 3 பார்த்து அப்படியே அந்த மாதிரி பாடுகின்ற பாடல்களுக்கு புள்ளிகளை வழங்கி உற்சாகப்படுத்துங்கள் அன்பு உறவுகளை. அவர்கள் மீண்டும் மீண்டும் நல்ல பாடல்களாக வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கீடு அவர்கள். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே, இன்று இரவு 10:30 நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் எங்கள் போட்டி பொண்டிகள் அமைந்திருக்கும் போட்டி மார்க்கெட்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசைபுசரி ரச்சி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவு எல்லாம் ஆசைபுசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி சாப்பிடுறது காணும். உடனே ஒழுங்கிடப்பா போவோம் ஆசைபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-73-78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:32 ஐக்கியராஜ்யத்தில் 10:32. இன்று மாலை 5 இரவு 8 வரை எங்களுடைய சாரதி அதாவது சமூகம் அளிக்க முடியாத விடுமுறையில் நிற்பதனால் இன்று இந்த கிழமையும் வாரக்கிழமையும் அவர் விடுமுறை எடுத்திருக்கின்றார். அதற்கு பதிலாக திரு அவர்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்குவார். சந்தோஷம்தானே? அன்பு உறவுகளே, அட்டகாசமாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் அவருடைய நிகழ்ச்சியில். இந்த நேரத்தில் உங்களுக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் சுனந்தா அவர்கள், பாடலை ஏற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:37. இந்த நேரத்தில் உங்களுக்காக வானொலியில் வருகின்ற அருமையான பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ மாணவர்கள் இணைந்து எஸ் அரசி வாணியம்மா அவர்கள் பாடலை இயற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேளுங்கள் அன்பு உறவுகளே.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
0: அன்பு உறவுகளே, உங்கள் இல்லங்களில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஜோய் அவர்கள் இப்பொழுது ஒரு மாத விடுமுறையில் நிற்பதனால் தயவு செய்து உங்களுக்கு ஏற்படுகின்ற சௌகரியங்களுக்கு இடையூறுகளுக்கு நாங்களும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய விடுமுறை முடிந்து வந்தவுடன் உங்களுடைய வீட்டு பணிகளுக்கு அவர் உண்மையாக உங்களோடு இணைந்து கொள்வார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் மீண்டும் பாடிய குரல்கள் என்ன பாடலப்பா? கண்ணதாசா, கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை.
5: போன்றது

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியை பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலாவோடு இணைந்து இசையரசி வாணி ஜெயராம் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள், மன்மத ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர்கள் பெல்லிசை மாமனரோடு இணைந்து இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன் அவர்கள், பாடலை ஆற்றவர் கவஞானி வாலி, பாடலுக்கு இசையமிட்டவர் சங்கர் கணேஷ் அவர்கள். விதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பர்கள், இன்று இரவு 10:30 பாடி வரும் நிகழ்ச்சி மாநிலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 6 பாடல்கள் பாட அந்த பாடலுடைய ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி உற்சாகப்படுத்தும் நிகழ்ச்சியாக இன்று இரவு இடம்பெற இருக்கின்றது.

வைத்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் சிங்க கோயில் சித்ராவோடு இணைந்து மனு. பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் தேனிசை தந்தல் தேவா. அன்பு ஒருவர்களே, இன்று இரவு 10:30 12 மணி வரை பாடி வரும்போது நிகழ்ச்சி 6 பாடல்கள் உங்கள் பாடல்களை வந்து பாட, அந்த பாடலுடைய ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளை வழங்கி உங்களை உற்சாகப்படுத்தும் நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வர இருக்கின்றது. உங்களுக்காக பரிசுகளும் காத்திருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அன்புறவுகளே, நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகிறார் சபா கேது அவர்கள். 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை திரு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வானொலியில் வலம் வரும். 8 மணிக்கு நெஞ்சம் மறவாத பாடல்கள்.

வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றே தீரும் பாடல். எப்படி அந்த ஒரு அருமையான பாடல்களை கேட்டீர்களா, ரசித்தீர்களா? ரசித்தால் ராஜாவுக்கு ஒரு சபாஷ். பிடிக்கையில் இருந்த பாடல் முழுசா.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றும் ஒரு பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண சுற்றுலா சபை மற்றும் நல்ல தண்ணி சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட விழா நல்ல தண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நேற்று கோலாகலமாக ஆரம்பமாகியிருக்கிறது. 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீட்டுக்காக அக்டோபர் 7 பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். வெவ்வேறு நிறுவனங்களில் தனித்தனியாக நடைமுறைப்படுத்தப்படும் முறைமைகளுக்கு பதிலாக முழு அரசு சேவையும் உள்ளடக்கும் வகையில் ஒரே தேசிய முறைமையை நிறுவது தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா கவனம் செலுத்தியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்துவதற்கான வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்து விட்டது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் கொத்தபாயா கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரிச்சல்பாடு என்ற கடத்தொழில் இறங்கு துறையினை எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீதியியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாயமான கண்ணிவடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட தாங்கள் தயாரில்லை என்று விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அதனை நிராகரித்திருக்கிறார். நியூயோர்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்பு துறை தொடர்பான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாசியாங்கும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று ஊடக அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டில் இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள போதிலும் நாட்டின் மக்கள் தொகை 0.7% குறைந்து விட்டதாக மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள இலங்கையின் சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏபஸ் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த

நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிடப்பட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவுக்கு மத்திய குற்றப்புணர்வு பணியகம் அழைப்பினை விடுத்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நாணய கொள்கை சபையானது நேற்று இடம்பெற்ற அதன் கூட்டத்தில் ஊரிரவு கொள்கை வீதத்தினை 8.75% கொண்ட அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. சூரிய மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத் உத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொளி வாயிலாக கையெழுத்தாகியிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் சிவராசாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜீப் கீரான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலியரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று மதுரை மாவட்டம் அழகுள்ள தோட்டத்தில் 51 புதிய வீடமைப்பு பிரிவுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. கண்டியிலுள்ள இந்திய துணை தூதரகத்தின் உதவி தூதுவர் சரண்யா VS அவர்களுடன் இலங்கையின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரண்ண மற்றும் பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சுந்தர்லிங்கம் ஆகியோர் இணைந்து அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியமில்லை. நாட்டுக்காக தனித்தே தாங்கள் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தர்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை இலக்காக கொண்டு விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை நேற்று மேற்கொண்டிருக்கிறது. பாணாந்துறை பலனா பகுதியில் உள்ள மகநாம வீதி வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழு ஒன்றால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிபத்தகமய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்பத்தட் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 8 கோடி மதிப்பில் உள்ள 3.994 கிலோகிராம் போதைப்பொருட்களுடன் ஒரு தொழிலதிபர் கட்டுநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருக்கைப்பட்டி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்துக்காக 2000 மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 1 தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டலமே உருவாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய செய்திகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கு அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. புதுடெல்லி விமான நிலையத்தில்

ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குக்கு தமிழக வெற்றி கழகம் 5000 ரூபாய் கொடுப்பதாக கூறுகிறார்கள் என்று வாக்கு சேகரிக்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம் ஒருவர் பேசுகின்ற வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. இந்திய விமானங்கள் தங்களது வான்வழியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலாக சீனாவின் வான்வழியை பயன்படுத்த இந்தியா தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நிரவ் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார். தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க 46 லட்சம் செலவானதா என்று மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் 400க்கு அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். தலைநகர் பாரிஸில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் தற்போது பரவியிருக்கிறது. அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டு காவல் தொடங்கும் வரை போக்குவரத்து அமைச்சராக தான் மீண்டும் தொடரப்போவதாக அண்டனி லோக் தெரிவித்திருக்கிறார். தமது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் நேற்று அவர் கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவைச் சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி ஹின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவி மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ட்ரோன்களை ஏவி நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் விமானப்படை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பிவிட்டது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. அது பூமியை 6 முறை முழுமையாக சுற்றிவர திட்டமிடப்பட்டது. ஆனால் யந்திர கோளாற்றால் அந்த பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கிறது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தமது மனைவியின் மறைவை தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த தொடர்ந்து பத்து தொடர்பில் தொடர்ந்து ஓட்டுநர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து தற்போது விசாரணை தொடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து செல்கிறது. இந்த நிலையில் காட்டு தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்தி விட்டதாக இந்தோனேஷியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன என்று அந்த நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது 3 நாட்களுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்க் காபி மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி மீன் பழம் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து வித்து வருகிறார்கள். சீனாவின் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி ஒரு சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டப்படுவதாக அதனால் சேதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆட இருக்கிறார். புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சி தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவது
33 வயது பெஞ்சமினுடைய திட்டம் இது தற்போதுள்ள சாதனை நேரத்தை விட 41 மணி நேரம் அதிகமாகும். வெள்ள மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குநர் சுந்தர் பிச்சைக்கு ட்ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாகட்டியில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதற்கான அடித்தளம் என்று தென்னாப்பிரிக்க வீரர் கேசப் மாராஜ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஷுமையின் கபிர் தெரிவித்திருக்கிறார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்திருக்கிறார். நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என்று பெல்ஜியத்தை வீழ்த்தியுள்ளது. இத்துடன் பிரான்ஸ் அணி இந்த லீக்கில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.81 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.96 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 396.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 115.10 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.05 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.62 ரூபாய். கேட்டது மணிக்கொடுத்தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: பண்டிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்
3: 11 13 rue Caille 75 000 de Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர் கால்லா கோனே சாசனில்
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக நீண்ட நாட்களின் பின்பு அன்பு நீர் ராஜலிங்கம் அவருடைய கதை வானொலிக்கு வருகின்றது. அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேர்களே, நீங்களும் ராஜலிங்கம் அவருடைய கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வயலே இதோ ராஜலிங்கத்துடைய கதை ஆரம்பமாகின்றது. ஒரு ஊரில் கந்தையா பூமணி என்று இரு தம்பதியினர் இருந்தனர். அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள். முதல் இரு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், மூன்றாவது ஆண் மகன். இரு பிள்ளைகளுடைய பெயர்களும் சரணியா, சயானி, மகன் கேவின். கந்தையா கமத்தொழில் வேலை செய்து வந்தான். மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். எப்படியாவது கந்தையா பூமணியும் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார்கள். சரணியா வேலனை மத்திய மகா வித்தியாலயத்தில் படித்து வந்தாள். சயானி ஊர்காவத்துறை செயின்ட் அன்னிஸ் காலேஜில் படித்து வருகிறாள். தம்பி கேவின் யாழ் தீவகம் கணேஷ் கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் படித்து வந்தான். கந்தையா பூமணி மிகவும் சந்தோஷமாக கமத்தில் செய்து வந்தார்கள். ஒரு நாள் கந்தையா கமத்தொழில் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது சயானி பிக்பாஸ் டிவியில் பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த கந்தையா, அடிய பூமணி இங்க வா, நீ என்ன செய்யற? உன் மகள் சயானி டிவியில பிக்பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாள். இப்போ பிக்பாஸ் முக்கியமா படிப்பு முக்கியமா? என்ன என்று உங்க மகள் சயானியிடம் கேட்டு சொல்லு என்று கூற கந்தையா நித்திரைக்கு சென்று விட்டார். அடுத்த நாள் சயானியின் அம்மா காலை எழுந்தவுடன், சயானி இங்கே வா. என்னம்மா என்று கேட்டாள் சயானி. உடனே பூமணி, உன் அப்பா நீ டிவியில பிக்பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறதாக சொன்னார். நல்லா பேசிட்டு போற, எனக்கு தானே பேச்சு. சயானி, நீ பிக்பாஸ் பார்க்கிறது முக்கியமா? அதை விட்டுட்டு படித்து முன்னேறப்பார் சயானி என்று கூறினாள் அம்மா பூமணி. மற்றும் இது இப்படியே இருக்க கந்தையாவின் மூத்த மகள் சரணியா படித்து டாக்டர் பட்டம் பெற்று விட்டார். சரணியாவின் அம்மா பூமணி மிகவும் சந்தோஷப்பட்டார். கந்தையா பூமணி அம்மாவின் மகன் கெவின் யாழ் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பிற்காக படிக்க சென்று வந்தான். ஒரு நாள் இரவு நித்திரையில் விழித்தெழுந்து, கந்தையா என்னடா அறைக்குள்ள வெளிச்சம் தெரியுது என்று பார்த்தான். கெவின் சிரித்து சிரித்து இணையதள மூடாக வைபர், வாட்ஸ்அப் என்று தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அதுவும் பிரான்சில் ஒரு பெண் பிள்ளையுடன் தொடர்பு கொண்டு காதல் கதை பேசிக் கொண்டிருந்தான். இதனை அறிந்த கந்தையா கமத்தொழில் வேலைக்கு சென்று வேலை முடித்தவுடன் பின்னிடம் 4 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்து கால் கை முகம் கழுவி விட்டு தேநீர் அருந்தலாம் என்று வந்து இருந்தான். அப்பொழுது இந்த முத்தத்துக்கு வா, நீ என்ன நினைக்கிறாய்? யாரடா அந்த பெண் பிள்ளை? வெட்சப்பூடாகவும் வைப்பரோடாகவும் சிரிச்சு சிரிச்சு கதைச்சு கொண்டு இருந்தாய். பொய் சொல்லாத, உண்மையை சொல். இல்லை என்றால் உன்னுடைய இரு கண்களுக்குள் தனி பச்சை மிளகாய் அரைத்து கண்களுக்குள்ள போடுவேன் என்று கெவினின் அப்பா கூறினார். கெவின் உண்மைதான் அப்பா என்று சொல்லி விம்மி விம்மி அழுதான். உடனே கெவினின் அப்பா, கந்தையா சரி சரி, படித்து பட்டதாரியாக வரப்பார் என்று எடுத்து கூறினார். அடுத்த நாள் மதியம் கந்தையா பூமணியுடன் கோபம் கொண்டு, என்னடி பூமணி, உன் பிள்ளைகளை கண்காணிப்பதில்லையா? நீ என்ன செய்கிறாய்? சரியப்பா, ஏன் கோபிக்கிறீர்கள்? என்ன நடந்தது? நான் பிள்ளைகளுக்கு சொல்லி திருத்துகிறேன் என்று கூறினான். எல்லா புத்திகளையும் நான் சொல்லிவிட்டேன், இனி என்ன செய்கிறதப்பா? இதை கேட்ட கெவினின் அம்மா, கெவின் நீ என்னடா, அப்பா ஏதோ எல்லாம் சொல்லுற, என்ன உங்களை கவனிக்கிறது இல்லையா, உங்களுக்கு புத்தி சொல்றது இல்லையா என்று பேசுற, நீ என்னடா, பிரான்சில் ஒரு பெண் பிள்ளையுடன் இணையத்தில் முழக்க காதல் கதை கதைக்கிறியா என்று அப்பா எனக்கு சொன்னாரடா, உண்மையா? ஆமாமா, உண்மைதான் என்று கூறினான். அடுத்த இரண்டாவது மகள் சயானி கணேசா கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் படித்து ஆசிரியர் பட்டம் பெற்று அதே மகா வித்தியாலயத்தில் பணியாற்றி வருகின்றாள். ஆகா, மிக மிக சந்தோஷப்பட்டார்கள். இதே போல் கந்தையாவின் மகன் கெவின் மிகவும் படித்து அவனும் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டான். உடனே கந்தையா பூமணி இருவரும் மகன் கோவிந்தனை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் கூறினார்கள். இதையும் அறிந்த அக்காமார் சரணியா சயானி மிக மிக சந்தோஷம் அடைந்தார்கள். வாழ்த்துக்களும் கூறினார்கள். இது மட்டுமல்ல, கந்தையா பூமணி இருவரும் சேர்ந்து மகன் கோவிந்தை மீண்டும் கூப்பிட்டு, இங்க வா தம்பி, நீ இணையத்தில் ஊடாக காதலித்திருக்கிறாய், நீயே அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள் என்று கூறினார்கள். உடனே கந்தையா பூமணியின் பிள்ளைகள் மூன்று பேரும் பட்டதாரிகளாக வேலை செய்து உழைத்து பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் காதலித்தவர்களையே திருமணம் செய்து வைத்தார்கள். மகன் கெவினும் பிரான்சில் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கந்தையாவின் மற்ற இரு பெண் பிள்ளைகளும் ஊரிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நன்றி. நன்றியுடன் ராஜலிங்கம். மிக்க நன்றி ராஜலிங்கம் அவர்களே. நான் நினைக்கிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் என்று. சரி, ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிற ஒரு கதை தான். அந்த கதையை நீங்கள் கேட்டு அறிந்து ஓ படித்தோ இந்த கதையை எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர்கள். சரி நேர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். பாடலை நீங்கள் ராஜா அண்ணாவிடம் கூறி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: அந்த உறவுகளில் இதுவரை கதை குறுகாதும் நிகழ்ச்சியினை கதை சொல்லிவிட்டார் திருமதி சோபிதா ஜோகேஸ்வரன் அவர்கள். அதற்கான பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, பாடலை தேடி கண்டுபிடித்து வாருங்கள். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியோடு உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவையும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ரெண்டு பேர்களுடைய தொடர்பும் துண்டிக்கப்பட்டுவிட்டது. இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கிறோம், நன்றி. கதை கேட்டீங்களா?
2: நல்லா
1: இருந்ததா?
2: நல்லா இருந்தது. நல்ல குடும்ப கதை. அப்ப நான் ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அல்லது எங்கள் வீட்டில் எல்லாம் நானும் காத்து.
1: ஒரு பாட்டு, ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: ஒரு பாப்பா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
1: என்ன குடும்ப கதை? என்ன சொல்லி சாராம்சத்தை சொல்லுங்க எனக்கு.
2: அந்த பிள்ளையர் பெண் படிச்சு வந்து தன் மகன் ஒரு பரிசுல இருக்கிற அந்த புள்ளி வந்த விரும்பிட்டார் மகன்காரன். அவரும் படிச்சு வந்து அவருக்கு வருதுன்னு சொல்லி அவரும் படிச்சு வந்து இப்ப மூன்று பிள்ளைகளும் படிச்சு கல்யாணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறான். அவன் பாத்தி அந்த பாட்டை சொல்றேன்.
1: நல்லதொரு குடும்பம் உள்ள சந்தோஷம் என்ன பாடல்னு சொல்றீங்க. ஓகே நன்றி
2: என்னம்மா
3: குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம்
1: குடும்பம் ஒரு கதம்பம் கண்ணதாசன் எழுதி விசு அவர்கள் சும்மா தேய்ச்சி போனார் இந்த பாடலை கேட்ட உடனே.
3: என்ன படம் ராஜன் இது?
1: குடும்பம் ஒரு கோயில்.
3: குடும்பம் ஒரு கோயிலா?
1: குடும்பம் ஒரு
3: கோயில்.
1: குடும்பம் ஒரு கோயில். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பார்த்திபன் அவர்கள். பார்த்திபனை தொடர்ந்து வைபரோடாக திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? என்ன சத்தம் காணாது? நீங்க சத்தம் சாப்பிட இல்லையா? என்ன சாப்பிட இல்லையா? என்ன அதான் பசிக்குது. அப்ப நீங்க கதை
4: கேட்டு
1: நீங்க செய்தி கேட்டு கேட்டு சாப்பிடுவீங்க. அப்ப எங்க ராஜலிங்க அண்ணாக்கும் வாழ்த்துக்களை சொல்லி.
4: ராஜலிங்க அவர் தான் எழுதியிருப்பார் இப்படி கதையாண்டு சொல்ல வந்ததான். சரி, நானும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் தான் எடுத்தேன் நான்
1: பாட்டு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்து இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. ஜோசிரியம்மா.
1: வணக்கம் ஜோசிரியம்மா. நலமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: இன்று 6:15 இந்த நிகழ்ச்சி.
5: 6:15?
1: ஓ, புதன்கிழமை. ஒவ்வொரு புதன்கிழமையும் 6:15 என்ன நிகழ்ச்சி? தங்கம்மா பாத்தீங்களா, நீங்களே ரேடியோ பாத்தீங்களா, எவ்வளவு ரேடியோல
5: நான்
1: ஒவ்வொரு கிழமையும் 6:15 7 கெட்டி காரி வாழ்த்துக்கள். சொல்லி இல்லைன்னா வீடு தேடி வந்திருப்பேன். பாடி வரும் பாடி என்ன பாட்டு பதவு நிகழ்ச்சி 6:15 வரை. 5 மணிக்கு திருவிண்டர் நிகழ்ச்சி வரும். பிறகு 7 மணிக்கு திருவிண்டர் நிகழ்ச்சி வரும். நன்றியா. இரவு பாடி வரும் நிகழ்ச்சி
5: நடத்திய உங்களுக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு நன்றி. வணக்கம்.
1: பாடி சொல்லியா?
5: பாட்டு நான் சொல்லவில்லை.
1: பாட்டு யோசிச்சு சொல்ல வேண்டிய அந்த கதைக்கு என்ன சாராம்சம் வந்திருக்கு? எனக்கு ஒரு பாட்டு என்ன தடுக்கலாம்?
5: சந்தோஷமான கதையாக சொன்ன பேர் சொன்ன பாட்டுகள் சொன்னதே அதுகள் அதே அந்த பிள்ளையே பாட்டு பாட்டு சொல்லிவிட நான் அதை கேட்டு ரசிப்பேன். அவ்வளவுதான்.
1: என்ன கடவுளே என்னடா? அப்படி சரி, நன்றி, வாழ்த்துகள். அவர் ஜோசரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
6: வணக்கம்.
1: சுவாசினி தான் இதுக்கு கதை சொல்லு, கதைக்கு பாட்டு சொல்ல போறீங்க. சுவாசினி, நலமா இருக்கிறீங்களா?
6: எங்கள்
1: குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம்,
6: ஆனந்த கண்ணீர் படத்துல
1: கட்டிக்காரி.
6: அதுவும்
1: எங்கள் குடும்பம் ஒரு சோலைவனம்,
6: எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலைவனம்.
1: இந்த பாட்டு எடுக்கிறீங்க,
6: அதுவும் ஒரு குடும்ப
1: பாடல் தான். இது ஒரு குடும்ப பாடல்.
6: அப்ப இந்த பாட்டு தெரியல.
1: எங்கள் குடும்பம் ஒரு
6: சுபாஷினி
1: பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: ஓ வணக்கம் சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா சித்ரா?
7: நீங்கள்
1: நீங்களே சித்ரா கதை எழுதுறீங்கல்ல?
7: அடி
1: வாங்க போறீங்க சக, கூடி போச்சு. எழுதி அனுப்புங்க சித்ரா, எழுதி அவன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டீங்களா? வாசிப்பா. நாலு பக்கம் தானே? நாலு பக்கம் தேவையில்ல, ரெண்டு பக்கம் எழுதி நாளை காணும்.
7: அம்மாலாச்சி ஒரு பக்கமே எழுத முடியல இப்ப.
1: என்ன யோசிரி அம்மா கூட எழுதுறா அவள? இன்றைய நேர் வந்து
7: அவா
1: சின்ன பிள்ளை, நீங்க குழந்த பிள்ளை. இன்றைக்கு இன்றைய நேர் ஆற்றே எடுத்து வச்சு போடு மறந்து ஆற்ற பேர் சரஸ்வதி சுவஞானத்துக்கு.
7: என்னது
1: சரஸ்வதி சிவஞானத்தின் இன்றைய நேயர்?
7: ஓகே, கேட்டு பாப்போம்.
1: என்ன பாட்டு சொல்ல போறீங்க?
7: இப்ப சுபாஷினிக்கு நான் அடி போட போறேன்.
1: ஓமன்ற உண்மையா? அடி போட தான் போணும். கட்டாயம்.
7: என்னத்துக்காண்டி
1: நீங்க நியாயத்துக்காண்டி அடி போடுறீங்க? நான் அதுக்கு உங்களுக்கு தான் சப்போர்ட்.
7: நாங்கள்
1: சூப்பரா இருக்கிறோம்.
7: சரி, சூப்பரா இருக்கணும். ராசலிங்கத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சோபிதாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறதும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உடம்பு அன்பாக விட
1: வருகின்றேன். உங்களுக்கு நன்றிகள்.
5: மூலசாலி
1: என்ன
5: இல்ல இல்ல, நான் அனுப்புவேன், மறக்க மாட்டேன். சுபிதாவுக்கும் வாழ்த்தை சொல்லி கொண்டு, எங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ராஜானாவுக்கும் வாழ்த்தை கூறிக்கொண்டு, ராசலிங்கத்தை வளர்த்தியவருக்கும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, நான் எடுத்த பாட்டுத்தான் சுபாஷினி சொன்னவா, பரவாயில்ல எங்கள் குடும்பம் ஒரு சோலைவனம்தான் எனக்கு உடனே வந்தது.
1: நானும் மனசுக்கு நினைச்ச பாட்டு அதுதான்.
5: நீங்களே நினைச்சது அதுதான். அப்ப சரி, அப்ப அத சரி என்ன, அதை போடுங்க, அது உங்களோட விருப்பம், பார்த்து போடுங்க.
1: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். கடவுளே, ஏன் இது துண்டிக்கப்படுகின்றது என்பது எனக்கு தெரியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
8: ஓமோம் நல்லா சுகமா இருக்குவே.
1: நன்றி.
8: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நல்லா சூப்பரா இருக்கிறோம்.
8: கதாசிரியர் ராஜலிங்கத்துக்கு நன்றி கூறி, எங்க கோவில வாசித்ததற்கு நன்றி கூறி,
1: மற்றவர்கள்
8: மற்றதுல ஈடுபட்டாலும் படிப்பில ஊக்கமாயிருந்து ஒரு தொழிலுக்கு கிடைச்சிட்டு தானே. நீங்கள் ஒரு இது பாத்தீங்களோ, ஒரு எரியல உண்மை சம்பவம். சவுதியில ஒரு ஒரு ஒருதனுக்கு ஆறு பொம்பளை பிள்ளை, ஆறும் டாக்டர்.
1: ஓ,
8: அப்படியும் இருக்கு.
1: தமிழ் தமிழ் பிள்ளை, தமிழ் படி இருக்கா?
8: இல்ல இல்ல, முஸ்லீம் ஆக்கா.
1: முஸ்லீம்.
8: ஓ, அப்படியும் சில குடும்பங்கள்ல இருக்கு.
1: ஆமா, அது எங்களுக்கு கேசராஜா அப்பா அம்மாக்கு நாலு பட்டிகள், நாலு பட்டிகள் டாக்டர். கணபதி பிள்ளை, ஸ்ரீஸ்கந்த ராஜா, அவற்ற நாலு சகோதரியும் டாக்டர், அவற்ற அப்பாவும் டாக்டர். படிச்ச பாடசாலை ராயல் காலேஜ்
8: கொழும்பு.
1: அப்ப நாங்க அன்றைக்கு இன்று இது செய்ய நீங்க கேட்க இல்லையா?
8: பொறியியலாளர்.
1: வாழா, அவர் ஆறு வருஷம் அந்த நிகழ்வை செய்து போட்டு அப்புறம் ரேடியோ சொல்லுவனுக்கு அறிவிப்பாளர் எடுக்கிறாங்களோ அவருக்கு ஆசை தானே. அதோட விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வந்தவர் வந்து கலக்கு கலக்கு கலக்கண்டு கலக்கி கடல் கடந்தும் அவருக்கு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிய ஒரு ஒப்பற்ற கலைஞன். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் அவருக்கு என்ன சொல்றது, ரசிகர் கூட்டம்.
8: நன்றி. இந்த பாட்டுக்கு நான் வந்து அதான் ஊக்கம் ஆக்கம் இருக்கணும். அங்க படிச்சாலும் படிக்கிற பிள்ளைகள் படிக்கத்தான் செய்யும்.
1: அதுதானே, அந்த அந்த மேடு சரியா இருந்தா நல்லா இருக்கும்.
8: ஓ, பிள்ளைகளுக்கு தாங்கள் அதை புத்தகம் எடுத்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கல்லோ, சொல்லி சொல்லி சொல்லி படி படி என்ற பிள்ளைகளோட வீதை. சில பிள்ளைகள் அண்டை கொண்டு பாக்குறேன், புத்தகத்தை கொண்டு வச்சு படிச்சோன்ற ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, அதை எந்த நேரமா படித்தான்? அப்ப என்ன செய்யறோம்? அப்படியான பிள்ளைகளும் இருக்கணும். ஆனா இதுக்கு குடும்பம் ஒரு போய்
1: பாட்டு எடுக்கிறீங்க.
8: ஓ, அந்த பாட்டு சொல்றேன்.
1: குடும்பம்
8: அல்லது நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்.
1: இதுக்கு நீங்க கொப்பி அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. கதை கேட்கல. நன்றி, வாழ்த்துக்கள்.
8: கதை கேட்டுதான் இந்த கதையை போய் சொன்னேன். ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், மது ஆம்பளை உள்ள இந்த காதலிச்சது.
1: நன்றி.
8: நீங்க
1: அவர் சகோதரி குணநாயகி அவர்கள், குணநாயகியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
9: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா சந்தோஷமா.
1: நன்றி, வாழ்த்துக்கள். அப்படியே நன்றாயிருங்கள்.
9: நன்றி. நன்றி. அண்ணா, நீங்கள் நலந்தானே?
1: நாங்களும் நலந்தான்.
9: சரி, அப்ப வந்து கதையாசிரியரான திரு ராஜலிங்கம் அவர்களுக்கு மனமா அந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் அதை வாசித்த சோபிதாக்கும் மனமா அந்த நன்றிகளையும் கூறி, இதை தொகுத்து வழங்கும் உங்களுக்கும் மனமா அந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு, நான் உண்மையில் நீங்கள் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கைக்கு எடுத்தது ஆனந்தம் விளையாடும் வீடாண்டு. அந்த பாடல தான் நான் மனதுல நெச்சு கொண்டிருந்தேன். அந்த சுவாசினி வந்து கூர்ன பாடலும் நல்லதண்ணா, அதுவும் நல்லா இருக்கு. சரி, எந்த பாடல் இருந்தாலும் நீங்க ஒளிபரப்பும் பாடல்களுடன் நாங்களும் இணைந்து கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட விரும்புகிறேன்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
9: நன்றி.
1: அவரை தொடர்ந்து எங்களுடைய ஹொல்லாந்திலிருந்து சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட்டிலிருந்து வந்திருக்கிறார். வணக்கம் சரஸ்வதி.
10: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அம்மாளாச்சே பிரார்த்தித்துக் கொண்டு கதை எழுதிய ராஜலிங்கம் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கதை வாஜ சோபிதாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க போடுற பாடலோடு இணைந்து கொள்றேன் ராஜா.
11: கட்டிகாரி வாழ்த்துக்கள், நீங்க சரியான கட்டிகாரி, நன்றி. உங்களோட இன்றைய நேர்வரம் கேளுங்க.
10: நன்றி நன்றி நன்றி.
11: அவரை தொடர்ந்து சகோதரி வதனி அவர்கள் இணைந்திருக்கிறார். வதனி வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா,
11: நலமா இருக்கிறீங்களா?
12: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க கதைய கேட்ட எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது.
11: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
12: அப்படியே நல்ல நலமாக சந்தோஷமாக.
11: இன்னைக்கு இரவு என்ன நிகழ்ச்சி? இரவு இரவு 10:30
12: நீங்க
11: யோசிக்காதீங்க.
12: நன்றி
11: வாழ்த்துக்கள் வதனி. சொல்லுங்க பாட்டு.
12: நான் வந்து நல்ல இதுதானே, ராஜலிங்கத்துக்கும் சோபிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எங்கள் குடும்பம் சோலை வேணவன்ற பாட்டோட இணைகிறேன் அண்ணா.
11: சூப்பர் கட்டிக்காரி வாழ்த்துக்கள், நன்றிகள்.
12: நன்றி அண்ணா.
11: அவர் வதனி மோகன் அவர்கள். வதனி மோகனை தொடர்ந்து வாழ்ந்து நடந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
13: வணக்கம் வதனா.
11: வணக்கம் வதனா, வந்துட்டீங்களா விட்ட?
13: ஓ
11: கட்டிக்காரி, நலமா இருக்கீங்களா?
13: ஓ நலமா இருக்கோம்,
11: நன்றி.
13: வடிவானகத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, சோபிதாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் அவன் அப்பா அம்மாவுக்காக அவைக்கு ஒரு நல்ல காலம் வந்த மாதிரி, எங்களுக்கு காலம் வருங்காலம் வந்தால்,
11: எங்களுக்கும் காலம் வருங்காலம் வந்தால், வாழ்வு வரும் வாழ்வு வந்தால், அனைவரையும் வாழ வைப்போம் பாட்டும் பதம் கேக்குறீங்களா? பாட்டும் பதமும் கேக்குறீங்களா? ஆறு 15 கேளுங்க.
13: நன்றி
11: வாழ்த்துகள். கண்டுங்களா? அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா,
14: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்க நிலம்தானே?
11: நீங்களும் புள்ளி கூட வார இல்லை ஜெயந்திமாலா. ஏன் ஜெயந்திமாலா? கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்காக கண்ணை முழித்து. நீங்க வார இல்ல, உங்களோட குரல்
14: கேக்குறீங்களா?
11: கோலுக்கு இருந்து வடிவா கேட்டு ஆறு நல்லா பாடு வேண்டு போட்டு அவை காரு ரெண்டு போட்டு விடுங்கோ.
14: நன்றி
11: ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
15: வணக்கம் சதீஷ்.
11: வணக்கம் மிஸ்டர் சதீஷ். என்ன சுணக்கம் சதீஷ்?
15: குடும்பம் ஒரு கோயில் படத்திலிருந்து அந்த பாடத்தை உள்ளேன்.
11: சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 12:53 ஐக்கியராஜ்யத்தில், 11:53 என்னும் 7 நிமிட பொழுது இருக்கின்றது. 7 நிமிட பாட்டு போட சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். 14 அன்பு உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். மீனா மகேஸ்வரன், பார்த்திபன், பத்மராணி, யோகேஸ்வரி அம்மா, சுபாசினி, பத்மநாதன், சித்ரா பவன், பிலோமினா ஆண்டன், குணநாயகி பசுபதி, சிவசுந்தரலிங்கம் அவர்கள், சரஸ்வதி, சிவஞானம் சீற்றாட்டிலிருந்து, வதன தயாளன் அவர்கள், வதனி மோகன் அவர்கள், ஜெயந்தி மாலா அவர்கள், சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த எல்லாரிலும் நல்ல பாடல், எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை என்ற பாடலை கோரிய சுபாஷினிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு அருமையான பாடல். அந்த பாடல் நல்ல காட்சி அமைப்போடு நல்ல கருத்தாளம் மிக்க பாடல். இதோ அந்த பாடலை தெரிவு செய்த சுபாஷினிக்கையும் அவரோடு சேர்ந்து அந்த பாடலுக்கு தெரிவு செய்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அந்த பாடலை நாங்கள் தெரிவு பாடலாக இணைக்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த கதையை எழுதினவர் ராஜலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு சில வர்த்தக விளம்பரத்தை கேட்போம்.
16: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
17: இருக்கோ. இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம், இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
16: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
17: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
16: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
18: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: ஒலிக்கின்றது பாடல், அழகான பாடல்.

0: ஒலித்த பாடல் வந்து ஆனந்த கண்ணீர் திரைப்படத்தில் இருந்து வெளிவந்த பாடல். ஆரம்பத்தில் ஆனந்த கண்ணீராக வந்திருக்கின்ற ஒரு குடும்பம் நல்ல சோலைபரமாக இருக்கின்றது. அவருடைய பிள்ளைகள் செய்கின்ற நல் பலன்கள் தான் அந்த வீடு சோழியாக அமைவது. இதனால் ராஜலிங்கத்தினுடைய பாடலுக்கு இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள். பலர் பல விதமாக யோசித்திருக்கின்றார்கள். நல்லது ஒரு குடும்பம், ஒரு மகனை குறிக்கின்ற பாடல். அதை விட இன்னும் ஒரு பாடல் எடுத்திருக்கின்றார், குடும்பம் ஒரு கோவில். அதுவும் அந்த இந்த படத்தில் குடும்பம் ஒரு கோவில் படத்தில் அதுவும் ஒரு ஆனந்தம் இல்லம் நல்ல செழிப்பிடுகின்ற பகுடு. அந்த மாதிரி எல்லா பாடல்களும் இந்த கதைக்கேற்ற மாதிரி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் ராஜலிங்கத்தின் கதைக்கும் பாராட்டுகள் இணைந்து கொண்டு சிறப்பித்த 14 அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இனி தொடர இருக்கின்றது. சரஸ்வதி சுவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து வருகின்றது. இன்றைய நேயர் வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் அல்லது வைஃபர் ஊடாக நீங்கள் எழுதி அனுப்பி எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை செய்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய நிகழ்வு வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே,
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். திங்கள் புதன்கிழமைகளில் 1:30 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். நேயர்களினுடைய ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறுகின்ற நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் நமது அன்பு உறவு ஒல்லாந்து சிற்றாட்டிலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்ன எழுதியிருக்கின்றார் எங்களுடைய சரஸ்வதி அம்மா என்பதனை பார்ப்போம். நிலைய கலை அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நான் வணங்கும் அம்பாளை வணங்கிக் கொண்டு இன்றைய நேரத்துக்குள் வருகின்றேன். நான் கடந்த 26 வருடங்களாக ஒல்லாந்து சிற்றாற்றில், அழகிய கிராமமான சிற்றாற்றில், எனது அன்பு கணவர்கள் பிள்ளைகளுடன் பேரப்பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றேன். எனது முக்கிய கடமை அம்மனை எந்த நேரமும் வணங்குவது. இரண்டாவது, டிஆர்டி தமிழொலியை நேசித்து ரசித்து கேட்பது. ஆக்கங்கள் அந்தந்த நேரங்களில் எனக்கு பிடித்த நிகழ்ச்சியில் எழுதி அனுப்புவது போன்றவை என்று எழுதியிருக்கின்றார். இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு இம்மடலை எழுதுகின்றேன். தயவுசெய்து இன்றைய நேரையும் ஒலிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பற்றி பெரிதாக எழுதுவதற்கு ஒன்றுமில்லை, நிச்சயமாக இருக்கின்றது, நீங்கள் எழுதுங்கள். எனது கணவரும் நானும் எம்ஜிஆர் ரசிகர்களுடைய எங்கள் அப்பா. நீங்களும் எம்ஜிஆர் ரசிகர், டிஎம் சவுந்தரராஜன் சுசிலாவின் ரசிகர்கள், பாடுவது பாடகர்கள் என்று எழுதியிருக்கும் சரஸ்வதி சிவஞானம் தெரிவு செய்யும் முதலாவது பாடல் சொல்லடி அபிராமி. எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வுகளையும் நாங்கள் செய்யும் போது கடவுளையும் வணங்கித்தான் நான் செய்வேன். அதே போல எனது நிகழ்ச்சிகளுக்கு நான் எழுதும் போது இன்றையினராக இருந்தானே, என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்தி பாடலை ஒளிபரப்புமாறு அதுக்கு எழுதியிருவேன். அந்த வகையில் இந்த பாடல் சொல்லடி அபிராமி என்ற பாடல் டிஎம் சவுந்தரராஜனுடைய இனிமையான குரலும் கம்பீரமான குரலும், 1000 தரம் கேட்டாலும் அபிராமி அடியார்களுக்கு அருள் பாலிப்பதை மிக அழகாக கவிதையை வடித்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். எங்கே எனது அம்மன் பாடலையும் இந்த நேரத்தில் தாருங்கள் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார் சகோதரி சரஸ்வதி சுவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து. இதோ நீங்கள் தெரிவு செய்த முதல் பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது சகோதரி, கேட்டு மகிழுங்கள்.

பூமி பொடிபடவு நடுவில் நின்றாடு வழிவழகே கொடிகளா.

கலின் கலினென்று ஜெயம் கே.

சொல்கின்றார்.

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கை, திரையிசெழுத்து திலகம் கே பி மகாதேவன் அவர்களுடைய இசை, அன்பு உறவுகளை ஒலிப்பதிவு, என்ன மாதிரி பாடல் இசைப்புலையில் அந்த மாதிரி கண்ணீர் கண்ணீர் கண்ணீர் என்று சவுந்தரராஜன் குரல் அப்படியே ஒலிக்குது. எல்லாம் இறைவனுடைய செயல் தான். அன்பு உறவுகளை இந்த பாடல் ஆதிபராசக்தி திரையிலிருந்து ஒலித்தது. இந்த பாடலை, ஒரு அம்மனுடைய பாடலை எனக்காக ஒலிபரப்புங்கள் என்று கேட்டெடுக்கின்றார் எங்களுடைய சரஸ்வதி சிவஞானம் சிற்றாட்டு ஹொல்லாந்திலிருந்து. அவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகளே, சரஸ்வதி சிவஞானம் போன்றவர்கள் போல் நீங்களும் உங்களுக்காக இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை இல்லையா அன்பு உறவுகளே? அந்த ஆசையை நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ அல்லது நமது மின்னஞ்சலுக்கு நீங்கள் tatamil@hotmail.fr என்ற மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் தெரிவுகளும் ஐரோப்பிய வானொலியில் ஊடாக

உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த ஐந்து பாடல்களை விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் பாடல் தெரிவுகள் வானலையில் வலம் பெறும். அவர் தெரிவு செய்திருக்கும் எம்ஜிஆர் ரசிகையா இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். நாளை சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம், 98வது பிறந்த தினம். நாளை அவருடைய தேனுபால நிகழ்ச்சியில் அவருடைய பெருமைகள் வாழ்க்கை சரித்திரம் வானலையில் வலம் பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் 2வது பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கின்றது என்ற பாடல். வாத்தியார் அவர்களுக்காக கவிஞானி அவர்கள் வாலியவர்கள் எழுதிய பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் எங்களுடைய அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதி சுவஞானம் அவர்கள். இது ஒரு அழகான பாடல். இந்த பாடல் அடிமைப்பெண் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களால் பாடப்பட்ட பாடல். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இதுவும் திரைசி திலகம் கே வி மகாதவன். அடிமைப்பெண் திரைப்படத்தில் அருமையான பாடல். உண்மையாக ஒரு உலகத்தில் நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் என்றிருக்காமல் நேர் வழியில் நன்மை குற்றம் குறை இல்லாமல் நேர்மையாக வாழ்ந்தால் எங்களை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் முதுகுக்கு பின்னால் தான் கூடியிருந்து கதைப்பார்கள். அந்த குறைகளை கேட்காமல் வருவதற்கு இப்பாடல் ஒரு சிறப்பு அம்சமாக அமைகின்றது. இப்பாடலையும் நீங்களும் சரஸ்வதி அம்மா எல்லோருமாக கேட்டு ரசியுங்கள். அன்புறவுகளே, அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து இவரோடு இந்திய சதனம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார் டிஎம்எஸோட.

0: இருக்க முடியும். வேங்கையை நிச்சயமா இருக்கும்.
1: சேவல் கூட தூங்கும் உலகை கூதி எழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

கண்டால் வண்ணமயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேரத்தை நேராக இன்றைய பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். சிட்டாட்டோலாந்தில் இருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்திருக்க மூன்றாவது பாடல், தத்துவ பாடல் மூன்றாவதாக வருகின்றது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா என்ற பாடலை எழுதியிருக்கின்றார். சூரியகாந்தி திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். இந்த பாடல் மதியாதா தலைவாசல் மிதியாது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது என்ற கவிவரி எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. இந்த கவிவரி என்னை நன்றாக கவர்ந்துள்ளது. அதனால் மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்ல இல்லை, மதியாதார் தலைவாசல் மிதியாது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது என்ற இந்த ரெண்டு வரிகளும் எனது உள்ளத்தை தொட்ட பாடல். எவரவரை மதித்து நாங்கள் நடக்க வேண்டும், எல்லோருக்கும் இறைவன் கொடுத்த இரண்டு கண், இரண்டு கை, இரண்டு கால்கள் தான். அந்த ஒழுக்கத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது அந்த நேரத்திலும் சிலர் வந்து எங்களை மதிக்காமல் விடுகின்றார்கள். அந்த மதிக்காதவர்களுடைய இல்லத்திற்கு நீங்கள் பட்டினி கிடந்தால் கூட சென்று அவர்களிடம் ஒருபடி சாதம் வாங்கி சாப்பிடாமல் நீர்மையாக ஒழுக்கமாக இருங்கள் என்று சரஸ்வதி அம்மா கவிதையை கேட்பதற்கான காரணத்தை இவ்வாறு தந்திருக்கின்றார். இவரும் கொஞ்சம் நேர்மையாக கொஞ்சமாக தெரிகின்றது. அந்த வகையில் உங்களுடைய பாடலை ஒலிபரப்புகின்றோம். இது கவியரசர் கண்ணதாசன் அந்த மேடையில் பாடுகின்ற பாடல். இதுக்கு ஒரு முக்கிய கண்ணதாசன் பாடுவது சரியாக கண்ணதாசனே பாடுவது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த குரல் சவுந்தரராஜன் அவர்கள் மாற்றி கண்ணதாசனுடைய குரல். கண்ணதாசன் கதைத்தால் நீங்கள் இந்த பாடல் என்ற குரல் தான் அவருடைய. அப்போ கண்ணதாசன் எங்கே என்று இந்த மேடையில் போய் கேட்டாலும் அந்த பாட்டை படிங்க பரமசிவன் களத்தில் இருந்து அவருடைய ரசிகர்கள் சுற்றி வளைத்து கேட்பார்கள். அடடா நான் பாட இல்லடா, பாது டி எம் சவுந்தரராஜன் பாடியது இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்கள் என்று அடம் பிடிப்பார்களாம் என்று மேடையில் கவியரசர் சொல்கிறார். அவருடைய பாடலை கேளுங்கள் அன்பு உறவுகளே.

அடிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும் மரியாதா தலைவாசல் விதிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவரை சொல்வது அது

0: மனமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
1: சரஸ்வதி சிவஞானம் சகோதரி அவர்கள் அருமையான மூன்று பாடல்களும் முத்து நிச்சயமாக. ஒன்று சக்தியை பற்றிய பெருமையை சொன்னது, ரெண்டாவது மனிதனுடைய பண்புக்கு எடுத்துக்காட்டாக. ரெண்டாவது பாடலில் சரியான பண்பு, அவர்கள் எப்படி இருக்கணும், இப்படி மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று எம்ஜிஆருடைய பாடல். இது முத்துராமன் நடித்த சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து. மனிதர்களுக்கான துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ வேண்டும் என்பதையும் இதை மைய கருத்தாக கொண்டு இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பிய சரஸ்வதி சிவஞானம் அவர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய நேயர்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இந்த நேரம் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக.
7: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
8: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
9: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
9: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
10: 11 à 13 rue Gaille 75 000 dit Paris
4: VT Superstore Garla Gonesse Sasselil
10: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 1:33 ஐக்கியராச்சியத்தில் 12:33. மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் புத்தகங்களை விற்றுவரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அவதைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் அவதைய இதயபூர்வமான நன்றிகள். முதலில் இலங்கை செய்திகள். நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை பலவந்தமாக அகற்றப்பட்ட சம்பவமானது இன மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கா அளித்த வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள புலம்பெயர் தமிழ் கனடிய செயற்பாட்டாளர் ரோய் சமாதானம் நல்லூரிலிருந்து அகற்றப்பட்ட திலீபனின் சிலை மீள கையளிக்கப்படுவதுடன் அதனை அகற்றிய போலீசார் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். போலீசாரால் தியாகி திலீபனின் சிறை சிலை அகற்றப்பட்ட விவகாரம் உள்நாட்டிலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் வாழும் தமிழர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பலைகளை தோற்றுவித்திருக்கின்றது. இதுகுறித்து கனடாவை தளமாக கொண்டு இயங்கி வரும் புலம்பெயர் தமிழ் செயற்பாட்டாளரான ரோய் சமாதானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது, யாழ்ப்பாணம் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்டமையை வன்மையாக கண்டிக்கின்றேன். வலுவான சந்தேகத்தை தோற்றுவிக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தமிழ் மக்கள் கொண்டிருக்கும் நினைவு கூறல் உரிமை மீதான நேரடி தாக்குதலாகும். இவ்விவகாரம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட நியாயப்படுத்தலானது வளமையான சட்ட நெறிமுறைகளை மீறும் வகையிலே அமைந்திருக்கின்றது. தற்கால நீதித்துறையை பொறுத்தமட்டில் சொத்து மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளே போதிய நிலையான சான்றுகளாக கருதப்படுகின்றது. அவ்வறிக்கையில் ஒரு நினைவு சின்னத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது வலிமையான சட்டபூர்வ நடைமுறைகள் அல்ல. மாறாக அது தொடர்புடைய சமூகங்களை அச்சமூட்டுவதற்கும் அவர்களது வரலாற்றை அழிப்பதற்குமான திட்டமிட்ட அரசியல் தூண்டுதல் நடவடிக்கையாகும். இச்சம்பவம் முறையான நீதிமன்ற மேற்பார்வையை அற்றதும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு தொடர்வதுமான ஒரு செய்முறை என தெரிவித்துள்ளார். உண்மையில் மலையக மக்கள் தியாகிகள் பரம்பரை பரம்பரையாக கஷ்டத்தை அனுபவித்து தோட்டத்தில் பிறந்து தேயிலை செடிகளுக்கு தம்மை உரமாக்கிய அந்த மக்களை பார்த்து இழிவாக பேசும் நபர்கள் இனிமேல் சமூக வலைதளங்களில் விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் மனச்சாட்சியை மனிதநேயம் இருந்தால் அவ்வாறு பேச மாட்டீர்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீட்டுக்காக அக்டோபர் 7 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கா நவம்பர் 12 வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 11 முதல் நவம்பர் 20 வரை 7 இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தை நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நவம்பர் 20 பிற்பகல் 6 இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரை 19 குழிநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் 14 பிற்பகல் 6 வரவு செலவு திட்டத்தின் 3 மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை தினங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவிர சனிக்கிழமைகள் உட்பட அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதத்திற்கு எதிரான கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகட அத்தஞான சேரர் இன்று 30 நீதிமன்றத்தில்
முன்னிலை ஆகாதமையினால் அவரை கைது செய்ய முன்னிலை படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதையடுத்தே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண சுற்றுலா சபை மற்றும் நல்ல தண்ணி சுற்றுலா விடுதி உரிமையாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட விழா நல்ல தண்ணி மோகினி எல்லை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நேற்று செவ்வாய்க்கிழமை கோலாகலமாக ஆரம்பமானது. மத்திய மாகாண ஆளுநர் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. சிமனொழி பாதமலை சாலை நீர்த்தேக்கம் மரே காட்மோர் மற்றும் மோகினி எல்ல நீர்வீழ்ச்சி ஆகிய இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை மையப்படுத்தி நல்ல தண்ணி பகுதியை ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இவ்வருடத்திற்கான சுற்றுலா தின விழாவை மோகினி எல்லை நீர்வீழ்ச்சி சூழலில் நடத்த மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய நேற்றும் இன்றும் 2 சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய 2 நிகழ்வில் ஆன்மீக வழிபாடுகளுடன் தொடங்கின. மஸ்கேலியா சமன் தேவாலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர் நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுளா சுரபீரா நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி மத்திய மாகாண சுற்றுலா அமைச்சின் செயலாளர் மதுஷானி பியசேனே நுவரெலியா மாவட்ட செயலாளர் மதுஷானி பியசேனா நுவரெலி மாவட்ட செயலாளர் துஷாரி டென்னகோன் மற்றும் மத்திய மாகாண சுற்றுலா திணைக்கள பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். 2027 வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீடு அக்டோபர் மாதம் 7 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தினங்களில் தனித்தனியாக நடைமுறைப்படுத்தப்படும் முறைமைகளுக்கு பதிலாக முழு அரசு சேவையும் உள்ளடங்கும் வகையில் ஒரே தேசிய முறைமையை நிறுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ஆக்கவனம் செலுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகளில் அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் டிஜிட்டல் மாற்று திட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கான நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 2025-26 மதிப்பீட்டு வருமான வரியை செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. நிறுவன வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் கூட்டாண்மை வருமான வரிக்கு உட்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இதன் கீழ் தங்களது வரிப்பணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயமாகும். வரி செலுத்துவதற்கு உட்பட்ட இதுவரை வரிகளை செலுத்தாத தனிநபர்கள் மற்றும் வணிக சுங்க நிறுவனங்கள் இன்றைய திருத்தத்திற்குள் தங்களது வரிகளை செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாக அபராதம் மற்றும் வட்டி சுமத்தப்படும் என திணைக்களம் மேலும் எச்சரித்துள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கல் கிழக்கில் கோத்தபாய கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசில் பாடு என்னும் கடற்றொழில் இறங்குதுறையின் எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீர் இயல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலகத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கடற்றொழில் இறங்குதுறைகளை எல்லைப்படுத்துவது தொடர்பான விசேட கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடற்றொழிலாளர்களின் பயன்பாட்டில் உள்ள 41
இறங்குதுறைகளையே தாம் எல்லைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் குறித்த அரசல்பாடு என்னும் இறங்குதுறைக்குரிய உரிமையாளர் இறங்குதுறைக்கான பணத்தை செலுத்தினால் அந்த இறங்குதுறையினையும் எல்லைப்படுத்த தம்மால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கன்னிவெடி அகற்றும் திட்டத்திற்கான மானிய ஒப்பந்தம் நேற்று கச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசுமதா மற்றும் நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் திரு சரத் ஜெயவர்தன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இந்த திட்டத்திற்காக ஜப்பான் அரசாங்கம் 447,432 அமெரிக்க டாலர்கள் 148 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி இலங்கையின் வடமாகாணத்தில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்ற நடவடிக்கை ஷாப் நிறுவனம் முன்னெடுக்க உள்ளது. புதிய திட்டத்தின்கள் 190,000 சதுர மீட்டருக்கு அதிகமான நிலப்பரப்பில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட நாங்கள் தயார் இல்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால் கான் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளும் முடங்கி போய் இருந்த ஒரு நாட்டை நாம் ஏற்றோம். இப்போது அனைத்து துறைகளும் சிறப்பாக இயங்குகின்றன. நாடு முன்னோக்கி செல்கின்றது. எமது அரசாங்கம் மக்கள் ஆணையின்படி எமக்கு தேவையான வாறே செயல்படுகின்றது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட நாங்கள் தயார் இல்லை. சர்வதேச மகாநாடுகளுக்கு ஜனாதிபதி செல்வதில்லை என சிலர் குறை கூறுகின்றார்கள். எமது பணிகளுக்கு எமக்கு தேவையானவர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். மாறாக எதிர்கட்சிக்கு தேவையானவர்களை நாங்கள் அனுப்புவதில்லை. எங்களை பார்த்து கொண்டிருக்காமல் சிதறிப்போயுள்ள எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டுமாறு நாங்கள் அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். எமக்கு மக்கள் தந்த ஆணைக்கு அமைவாக நாங்கள் செயல்படுகின்றோம். எதிர்கட்சிகளில் இன்னும் பலர் பாடசாலையிலேதான் உள்ளது. சற்று முன்னேறி வந்து எம்முடன் மோதுமாறு தான் நாம் கூறுகின்றோம். அன்று மோசடி, ஊழல், லஞ்சம், பாதாள உலக குழுக்கள் போன்ற இவற்றுக்கு எதிராக செயற்படும் நிறுவனங்கள் அரசியல் செல்வாக்கு காரணமாக உறக்கத்தில் இருப்பதை இப்போல்தான் காணப்பட்டன. தற்போது நீதிமன்றங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது எதிரணியை பழிவாங்குவதாக கூறுகின்றார்கள். எமக்கு முன் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒருபோதும் திருடர்களை பிடிக்கவில்லை. இன்று மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மோசடிகளுக்கு காரணமான ஊழல்வாதிகளுக்கு எதிராக நியாயமான முறையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். பிரதமர் கருணை அமரசூர்யாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நிராகரித்துள்ளார். எதிர்கட்சியினர் அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை நம்பி செயற்படுவது எமக்கே சாதகமானது. இவ்வாறான சொய்யான செய்திகளை எவரும் நம்பப் போவதில்லை. இன்னும் 10 வருடங்கள் கழிந்தாலும் இந்த நிலை மாறப்போவதில்லை என குறிப்பிட்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்சி மற்றும் சீர்திருத்த திட்டம் அத்துடன் நல்லிணக்கத்தை நோக்கிய முயற்சிகள் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கூடுதல் ஆதரவை வழங்கும் நோக்கில் சர்வதேச நிதி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அளித்து வரும் பங்களிப்பு குறித்து இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது.
நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்பு துறை தொடர்பான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டத்தை 2026 முதல் 2035 ஆண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தொழிலமைச்சர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் மற்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஆகியோரினால் கூட்டாக சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கே இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இலங்கையின் தேசிய சமூக பாதுகாப்பு கொள்கை திட்டத்திற்கு கடந்த 2024 ஜூலை 22ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. அதனை நடைமுறை ரீதியாக செயற்படுத்துவதற்காக 2025 செப்டம்பர் 15 தேசிய சமூக பாதுகாப்பு மூலோபாயம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கமைய அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களுக்கும் செயற்பட அறிவுறுத்தப்பட்டனர். இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வை ஹிவாசிக்கும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைட்டியர் நலிந்த ஜயதிசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடக அமைச்சில் நடைபெற்றது. வை ஹவாசிங் இலங்கைக்கான சீன தூதுவராக பதவியேற்றதன் பின்னர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புகள் குறித்து அமைச்சர் தனது விசேட பாராட்டை சீன தூதுவருக்கு தெரிவித்தார். குறிப்பாக இலங்கையின் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டிற்காக சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் தாராளமான பங்களிப்புக்கு ஆதரவிற்கும் அமைச்சர் தூதுவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கடந்த ஆண்டில் இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள போதிலும் நாட்டின் மக்கள் தொகை 0.7% குறைந்துள்ளதாக மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்ட இலங்கையின் சமூக பொருளாதார தரவு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. கடந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நாட்டின் மக்கள் தொகை 21.75 மில்லியனாக மதிப்பிடப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் 55 வயதிற்கு மேற்பட்டோரின் மக்கள் தொகை கடந்த ஆண்டில் 5.19 மில்லியனாக 51.9 லட்சம் உயர்ந்துள்ளதாகவும் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் தொகை 4.5 மில்லியனாக 45 லட்சம் குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் முதியோர் மக்கள் தொகைக்கும் குழந்தைகள் மக்கள் தொகைக்கும் இடையிலான இடைவெளி குறிப்பிடத்தக்க அளவில் மாறியுள்ளது. மத்திய வங்கி அறிக்கையின்படி 55 வயதிற்கு மேற்பட்டோர் 2018 3.8 மில்லியனாகவும் 2024ஆம் ஆண்டில் 3.84 மில்லியனாகவும் இருந்த இந்த நாட்டின் முதியோர் மக்கள் தொகை கடந்த ஆண்டில் 5.19 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 0 முதல் 14 வயது வரையிலான சிறுவர்கள் 2018 5.47 மில்லியனாகவும் 2024ஆம் ஆண்டில் 5.53 மில்லியனாகவும் இருந்த சிறுவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 4.5 மில்லியனாக குறைந்துள்ளது. இதன் அடிப்படையில் 55 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோரின் எண்ணிக்கை சுமார் 1.34 மில்லியனால் அதிகரித்துள்ளது. அதேவேளையில் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை சுமார் 1.03 மில்லியனால் சரிவடைந்துள்ளது. ஏர்பஸ் வானூர்த்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல் அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போது சமர்ப்பித்தது. இதேவேளை சர்ச்சைக்குரிய ஹிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்ற அசங்க எஸ் போதாரகம நேற்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின்
கீழ் பெயரிடப்பட்டுள்ள 25 பெண் கைதிகளை அடையாள அனுபவப்பில் முன்னிலைப்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பது பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பானை விடுக்குமாறு நீர்கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறைச்சாலையில் இரு நாட்கள் தொடர்ந்து மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் கிலானி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பொதுச் சொத்து சட்டம், துப்பாக்கி சட்டம் மற்றும் மனித படுகொலைக்கே குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அர்ச்சகர் சந்தன குழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக அறிக்கையினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதிமன்றம் தமக்கு எதிராக பிறப்பித்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரா தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே தள்ளுபடி செய்ய மேன்முறையீடு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரோகந்த் அபேசூரியா, நீதியரசர்களான சமந்த் மோரியாஸ் மற்றும் ஆதித்ய பட்டபிட்டிக ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சாவிற்கு மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் பிமல் வீரவன்சா நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக காவல்துறை மாதவருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. குறித்த முறைப்பாட்டை அமைய இந்த சம்பவம் தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஒரு பகுதியாகவே அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்காவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தனிப்பட்ட பயணமாக லண்டன் சென்றபோது அரசாங்கத்திற்கு 15 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளன. நாணய கொள்கை சபையானது நேற்று 29ஆம் தேதி இடம்பெற்ற அதன் கூட்டத்தில் ஓரளவு கொள்கை வீதத்தினை 8.75% கொண்ட அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகள் ஆகிய இரண்டையும் கவனமாக கருத்தில் கொண்டதன் பின்னர் சபை தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் 4.7% ஆண்டு அடிப்படையில் என்ற உண்மையான வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததன் மூலம் உள்நாட்டு பொருளாதார செயல்பாடு உறுதியான நிலையில் நீடித்தது. உலகளாவிய மற்றும் காலநிலை சார்ந்த நிச்சயமற்ற தன்மைகள் பொருளாதார கண்ணோட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற போதிலும் முக்கிய பொருளாதார குறியீடுகள் தொடர்ந்து சாதகமாக போக்கு நீடிக்கும் என்பதை இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. சூறை மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்யா சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்ப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர்
தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் இஸ்காரியான் நேற்று மீன்பிடித்துறை அமைச்சில் அமைச்சரை சந்தித்த போதே இந்த கருத்துக்கள் பரிமாறி கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பின் போது மீன்பிடி, கடல் சார்ந்த வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளின் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இலங்கையில் கடல் உணவு உற்பத்தியிலே ரஷ்ய சந்தையில் அதிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்பு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களூடாக வருமானம் ஈட்டும் வழிமுறை அதிகரித்துள்ளது நிலையில் பெற்றோரின் அனுமதியுடனோ அல்லது அனுமதியின்றியோ குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையத்தில் பதிவேற்றம் செயற்பாடு வேகமாக அதிகரித்துள்ளது. இதனால் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தல் அல்லது அவர்களின் அன்றாட செயற்பாடுகளை பகிர்தல் என்ற பெயரில் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் இவ்வாறான காணொலிகளை வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள். மேலும் காணொலிகளின் மற்றும் வலைப்பதிவுகள் ஊடாக குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் மூன்றாம் தரப்பினருக்கு தெரிய வருவதால் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட கூடும். அத்துடன் இணையத்தில் பதிவேற்றப்படும் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமான போலி படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படும் அபாயமும் காணப்படுகின்றது. எனவே குழந்தைகள் இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது மிக பொறுப்புடன் செயற்படுமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இஸ்லாபாத் ஒத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொலி வாயிலாக கையெழுத்தானது. இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கலாநிதி நையார் நசீர் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி மற்றும் உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் கூட்டு ஆய்வுகள், கல்வி திட்டங்கள், அறிஞர் பரிமாற்றம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்வுகளுக்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனோச்சன் சிவராஜாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என தாம் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஹித் ஜிரான் தெரிவித்துள்ளார். அனுஜனின் பெற்றோரின் துயரமான நிலை குறித்து தாம் கவலைப்படுவதாகவும் அதேவேளை அவரது வழக்கை சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கக்கூடும் என்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைத்தளத்தில் மதத்தை திக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதன் மூலம் அனுஜன் சவுதி அரேபிய சட்டத்தை மீறியதாக முஜித் ஜிரான் தெரிவித்துள்ளார். எனினும் பின்னர் அனுஜன் தனது நிலைப்பாட்டை மாற்றி பகிரங்க மன்னிப்பு கோரி காணொலியொன்றை வெளியிட்டுள்ளதையும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அனுஜனுக்கு ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டதோடு பின்னர் இடம்பெற்ற மேன்முறையீட்டு நடவடிக்கையில் தண்டனையும் அதிகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தண்டனை தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் சவுதி அதிகாரிகளுடன் ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார்கள். இந்த சந்திப்பில் போரதீவு பற்று பிரதேசபையின் தவிசாளர் விமலநாதன் மதி மேனன், குரலை பற்று வாழைச்சேனை பிரதேசபையின் தவிசாளர் சுந்தர்லிங்கம் சுதாகரன், வன்முனை தென்னெருவில் பற்று பிரதேசபையின் தவிசாளர் வினோஸ்ராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவிகார அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அவர்களின் தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான
மகாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. தற்போது நிலவும் எல்நினோ நிலைமையின் காரணமாக எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக மழை வீழ்ச்சியினால் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகள் தொடர்பான இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக பெருகல், சேருவேல, மூதூர், கிண்ணியா மற்றும் கந்தளாய் ஆகிய அபாய பகுதிகளில் மழைநீர் முறையாக வழிந்தோடுவதற்கான வடிகால் அமைப்புகளை முறையாக பராமரித்தல் மற்றும் புனரமைத்தல் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று பதுளை மாவட்டம் அலகொல்ல தோட்டத்தில் 51 புதிய வீடமைப்பு பிரிவுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. கண்டியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் உதவி தூதர் சரண்யா விஎஸ் அவர்களுடன் இலங்கையின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கேபி சமந்த வித்யானந்த மற்றும் பிரதி அமைச்சர் கௌரவ பிரதீப் சுந்தர்லிங்கம் ஆகியோர் இணைந்து அடிக்கல்லை நாட்டினார்கள். இந்த வீடுகள் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4 கட்டத்தின் 2 நிலையின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்றன. இதில் 4 கட்டம் இலங்கை ஜனாதிபதி அனுர குமார தேசநாயக்க அவர்களால் 2025 அக்டோபர் மாதம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தின் கீழ் இலங்கையின் 6 மாகாணங்களிலும் பெருந்தோட்ட சமூகத்தின் 10,000 வீடுகள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுக்காக தனித்தனி செயற்படுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் ஷாகரியா காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் இலக்காக கொண்டு விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுற்றிவளைப்புகளின் போது சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையங்களிலிருந்து 801 மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்கள் வழக்கு பொருட்களாக அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேலதிக விசாரணைகளை நிறைவடைந்த பின்னர் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக உரிய நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பானந்துறை வலான பகுதியில் உள்ள மகாநாம வீதி வழியாக வீடு திரும்பி கொண்டிருந்த குறித்த பகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழுவொன்றினால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு சுமார் 10 மணியளவில் தொழிலதிபர் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழுவினர் மற்றொரு வாகனத்தில் வந்து அவரை தாக்கி காரின் கண்ணாடிகளை உடைத்து அவரது வீட்டிற்கு அருகிலேயே அவரை கடத்தி சென்றதாக பானந்துறை தெற்கு போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் அந்த தொழிலதிபரின் 2 மகள்களும் காயமின்றி தப்பியுள்ளார்கள். அதேவேளை அவரது மனைவி காயமடைந்து பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அந்த தொழிலதிபரை கடத்த முயன்ற போது அவர் காரை நிறுத்தாமல் ஓடியதனால் அது சாலையோர கால்வாயில் பாய்ந்து விழுந்துள்ளது. அதன் பின்னர் கடத்தலை மேற்கொள்ள வந்த கும்பல் அந்த தொழிலதிபரின் காரின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அவரை வெளியே இழுத்து வந்து தாக்கி தாங்கள் வந்த வாகனத்திலே அவரை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். அந்த வர்த்தகரின் உறவினர் ஒருவரே இந்த ஆட்கடத்தலை மேற்கொண்டார் என்பதற்கான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ள நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சிறப்பு விசாரணையை பானந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். காலி பத்யகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹலப் தோட்ட பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமானில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 கோடி மதிப்புள்ள
3994 கிலோகிராம் போதைப்பொருளுடன் ஒரு தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 34 வயதுடைய இலங்கையைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் நெடுஞ்சாலையில் இருக்கையை பட்டி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்திற்காக 2000 மேற்பட்ட நபர்கள் அபராதம்.

0: இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் இவர்கள்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேரம் சரியாக 2:11 ஐக்கியராட்சியத்தில் 1:11 மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கு அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது உச்ச நீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புதுடெல்லி விமான நிலையத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லா விமானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். $1.03 கோடி மதிப்புடைய இந்த ஆளில்லா விமானம் ஹாங்காங்கில் இருந்து வியட்நாம் வழியாக செப்டம்பர் 25 டெல்லி வந்த 3 இந்திய பயணிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாக்குக்கு தமிழக வெற்றிக்கழகம் 5000 ரூபாய் தருவதாக கூறுகிறார்கள் என வாக்கு சேகரிக்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒருவர் பேசும்போது வீடியோ வைரலாகியுள்ளது. தாராபுரம் இடைத்தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கொளத்துப்பாளையம், பேரூர், கரையூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செவ்வாய்க்கிழமை சென்றனர். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் விநியோகித்து வாக்கு சேகரித்த போது ஒருவர் தமிழக வெற்றிக்கழகத்தினர் வாக்குக்கு 5000 தருவதாக கூறுகின்றார்கள் என கூறினார். இதுக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் விசில் கட்சியா அவர்கள் என தூய ஆட்சி என்கின்றார்களே என கேட்டனர். அதற்கு அந்த முதியவர் அப்படியும் பேசுகிறார்கள் இப்படியும் பேசுகின்றார்கள் என கூறினார். இந்த வீடியோ காட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெளியிட்டுள்ள நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் கே.ஜி. அருண்ஜியிடம் கேட்டபோது ஆட்களை நியமித்து பணம் கொடுத்து வேட்பாளரை தடுப்பது போல இருப்பதும் குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்ற முயற்சித்து வருகின்றார்கள். அந்த வீடியோவை நான் பார்க்கவில்லை, அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்துள்ள நிலையில் அதற்கு பதிலாக சீனாவின் வான்வெளியை பயன்படுத்த இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நீரவ் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்.

0: பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள நீரவ் மோடி மற்றும் அவரது உதவியாளர் சந்தீப் மிஸ்திரி ஆகியோர் சிபிஐயால் தேடப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட நீரவ் மோடியின் உதவியாளர் சந்தீப் மிஸ்திரியை சிபிஐ மும்பையில் கைது செய்து கட்டுப்பாட்டில் எடுத்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க 46 லட்சம் செலவானதா என மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர் கேள்வி எழுப்பியதனால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 உயர்ந்து 1 சவரன் 1,09,680 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 13,710 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்தியில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அரசினை வழங்குகின்றார்கள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 3,98
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் சரியாக 2:17 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 1:17. தொடர்கின்றது உலக செய்திகள். பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாடசாலை மாணவர்கள் 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். தலைநகர் பரிசில் தொடங்கிய ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் பரவியுள்ளது. அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு ரம் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி கத்தார் சமரச பேச்சுவார்த்தைகளை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நசீப் ஜாராசாக் ரசாக்கின் வீட்டு காவல் தொடங்கும் வரை போக்குவரத்து அமைச்சராக தொடரப்பட போவதாக திரு ஆண்டனி லோக் கூறியுள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் நேற்று கொடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போதைக்கு அமைச்சர் பணியை தொடருமாறு திரு அன்வர் கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்ற பணியாற்றும் யோசனையை நிராகரித்துள்ளார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவை சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்த்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி கின்னஸ் உலக சாதனையை புரிந்துள்ளது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அந்த வெடிப்பு மன்சூரி கிராமத்தில் ஏற்பட்டது. வெடிப்பு சத்தம் டயர் நகரிலும் சுற்றுவட்டார கிராமங்களும் கேட்டதாக லெபனான் அரசாங்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பலடிக்ஸ் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ஆளில்லா விமானங்களை ஏவி செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜெட் என்ஜின் ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை அதிவேகத்திலும் உயரத்திலும் பறப்பதால் தரையில் இருந்து செயல்படும் உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவற்றை சுட்டுவிட்டுவது கடினமாக உள்ளது என தெரிவித்துள்ளார்கள்.

ஒன்றுனை உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியுள்ளது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியுள்ளது. அது பூமியை ஆறு முறை முழுமையாக சுற்றி வர திட்டமிட்டுள்ளது. ஆனால் இயந்திர கோளாறால் அந்த பயணத்தை முற்கூட்டியே நிறைவு செய்துள்ள எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார் லிங்க் துணைக்கோள்களை சுழல விட்டுள்ளது. இது பெரும் செல்வந்தர் இலோன் மஸ்கின் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது தமது மனைவியின் மறைவை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். டாக்டர் ஷிட்டிகர் அஸ்மா முகமது அலி நேற்று முன்தினம் காலை 9:20 மணியளவில் காலமானார். அவருக்கு இரக்கம் தருவாயில் வயது 100. மறைவுக்கு முந்தைய நாள் மனைவி நலமாக இருந்தார் என்று டாக்டர் மகதீர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ரக்கையின் வட்டாரத்தில் நீடிக்க நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக நிறுவனம் கூறியது. அகதிகளை பாதுகாப்பதாய் திருப்பி அனுப்ப உகந்த சூழல் இல்லை என்பதை அது காட்டுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த தொடர்ந்து விபத்து தொடர்பில் தொடர்ந்து ஓட்டுநர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்து April 28 ஜகர்த்தாவுக்கு அருகே நடந்துள்ளது. பெகாசி டிமோர் நிலையம் அருகே பயணிகள் தொடர்ந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் பின்புறத்தில் பெண்களுக்கான மட்டும் ஒதுக்கப்பட்ட பெட்டி ஒன்று இருந்தது. அந்த பெட்டி மீது மற்றொரு தொடர்ந்து மோதியதில் விபத்தில் 16 பெண்கள் உயிரிழந்தார்கள். 107 பேர் காயமடைந்தார்கள். இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. போகோரில் உள்ள சிமோனிங் சிறைச்சாலைகளுக்கு குளிர்சாதன வசதியுள்ள அறைகள், உடற்பயிற்சி கூடம், மதுபானம், தொலைக்காட்சி, பொழுதுபோக்கு வசதிகள், சொகுசு வாகனங்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன. வசதிகளை பயன்படுத்தி கைதிகள் பணம் கொடுத்திருக்கலாம் என சந்தேகப்படுகின்றார்கள். 5 அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். பல கைதிகளிடமிருந்து சிறை ஊழியர்களிடமிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்கிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்தி விட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. தீயணைப்பு முயற்சிகள் அதிகாரிகள் முடக்கியுள்ளார்கள். ஆனால் காற்று வீசும் திசையை மாறுவது, போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாதது பிரச்சினைகளாக உள்ளது. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுகின்றது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்து உள்ளது. சுமார் 30 விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது 3 நாளுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்காக் மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி, மீன், பழம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை விற்கின்றார்கள். மக்கள் படகு, தள்ளுவண்டி போன்றவற்றின் ஊடாக உணவுப் பொருட்களை நிரப்புகின்றார்கள். சீனாவின் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி ஒரு சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டப்படுவதனால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. படையெடுப்புகளை தடுப்பதற்காக பண்டைய சீன ஆட்சியாளர்கள் கட்டிய சீன பெருஞ்சுவர் வடக்கு சீன முழுவதும் 21,000 கிலோமீட்டருக்கும்
13,000 மைல்கள் அதிகமான தொலைவுக்கும் பறந்து விரிந்துள்ளது. சீனாவின் மிகவும் புகழ்பெற்ற உலக பாரம்பரிய சின்னமான சீனா நகரத்தின் அடையாளமாக திகழும் பெருஞ்சுவர் உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கி வருகின்றது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆடவிருக்கின்றார். புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சியை தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவது 33 வயது பெஞ்சமினுடைய திட்டம். இது தற்போது சாதனை நிறைத்துவிட 41 மணி நேரம் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சைக்கு ட்ரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்யறிவு பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவின் முன்னணி டெக் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உலக பெரும் பணக்காரரும் முன்னணி டெக் நிர்வாகியுமான எலன் மஸ்க், மெட்டா நிறுவனர் மாஸ்க், கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சை, அந்த்ரோபி தலைமை நிர்வாக அதிகாரி டாட்ரியோ அமோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இந்திய மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாகச்சியில் இன்று நடைபெறுகின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்காக தயாராவதற்கான அடித்தளம் என தென்னாப்பிரிக்கா வீரர் ஹேசப் மகராஜ் தெரிவித்துள்ளார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய வருகை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹிமன் ஹபீர் தெரிவித்துள்ளார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 30 லட்சம் ஊக்கத்தொகை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்துள்ளார். நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என பெல்ஜியத்தை வீழ்த்தியது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றார்கள். 1 யூரோ இலங்கையில் 375 ரூபா 16%, இந்தியாவில் 108 ரூபா 81 பைசா. 1 அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 83%, இந்தியாவில் 95 ரூபா 96 பைசா. 1 சுவிஸ் பிராங் இலங்கையில் 396 ரூபா 72%, இந்தியாவில் 115 ரூபா 10 பைசா. 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 427 ரூபா 95%, இந்தியாவில் 127 ரூபா 5 பைசா. 1 கனடிய டாலர் இலங்கையில் 233 ரூபா 15%, இந்தியாவில் 67 ரூபா 62 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்தி மன்னிக்கவும் மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விட்டு வர நூலுலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு பரிசில் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு செய்திகளை செய்யமடித்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: நேரம் சரியாக 2:32. ஐக்கிய ராஜ்யத்தில் 1:31. திருமதி சோபிதா யோகேஸ்வரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் முத்தாரம் நிகழ்ச்சி வானொலியில் மலர் இருக்கின்றது. இன்றைய முத்தாரம் திருமதி குணநாயகி பசுபதி அவர்களுடைய முத்தாரம் வானொலியில்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக விழி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் முத்தாரத்துக்காக விழி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலை தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குழநாயகி பசுபதி அவர்கள் தெரிவித்ததற்கு முத்தாரத்துக்கான சொல் விழி. அந்த விழியிலே வரும் அடுத்த பாடலாக நூறாவது நாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேர்களை இணைந்திருப்பது முத்தாரின் நிகழ்ச்சியோடு. இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவித்திருக்கும் விழி என்ற சொல்லில் அடுத்த பாடல்

കേട്ടുകൊണ്ടിരുന്നത് TRT തമിഴ് ഒലി. തമിഴ് ഒലിയിൽ ഇടംപെട്ടുകൊണ്ടിരുന്നത് മുത്താരം. இந்திய முத்தாரின் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்கள் விழி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வேலை அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்கான விழி என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடல் உரிமைக்குற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது முத்தாரத்தோடு. இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக விழி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் குலநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள்.
1: அகத்தியில பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க. மரக்கறிய பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisilakam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
9: அதுக்கு தானே லாச்சப்பள்ள அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
10: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ்.
6: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
10: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
6: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
10: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
6: வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
10: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வன்கூவர், கனடா.
6: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
11: நேரம்

0: வணக்கம் ரோலை மீண்டும் ஒரு அழகிய குழந்தை மாணவர்களை சந்திப்பதில் முட்டாட்ட மகிழ்ச்சி.
1: நான் கவிஞனும் இல்லை,
0: இருந்தாலும் வழங்கப்போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசனை வருகின்றேன். நான் ரசித்த பாடலில் இந்த பாடல்கள் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் கூறுகின்ற கருத்துக்கு அந்த பாடல்கள் நிச்சயமாக உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கும். அப்படியானால் எங்கள் வானொலியை தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மனதில் எழுகின்ற அந்த கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டால் நான் கொஞ்சம்
1: சந்தோஷப்படுவேன்.
0: இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க

வழக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுடைய சோழவர்கள். கூடுதலாக பலர் நினைத்துக் கொள்வார்கள், கவிஞரசு கண்ணதாசன் அப்படியாகத்தான் நாங்கள் நினைத்துக் கொள்வது வழக்கம், அல்லது வாலியாக இருக்கட்டும். ஆனால் இந்த பாடலில் ஆலங்குடி சோழவர்கள் மிக அழகாக அந்த பெண்ணினுடைய அழகினை வர்ணித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பல நுட்பமான விஷயங்களை அழகாக கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் ஊர்ந்து கவனித்தால்தான் அந்த பெண்ணின் அழகை சொல்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு சபா சொல்லிக்கொள்ளலாம். அடுத்து இசை என்று பார்க்கின்ற பொழுது எம்எஸ்வி பின் இருக்கின்றார், ஒரு வித்தியாசமான இசையை கொடுத்திருக்கின்றார். பாடலுக்கான தபேலா டோலக் இணைந்து வருகின்றது. அடுத்து பாடியவர்கள் சொல்லவா வேண்டும், டிஎம்எஸ் அடுத்து சுசிலாமா பாட்டை ஒரு கலக்கே கலக்கி விட்டிருக்கிறார்கள். இவர்களாக இந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. கண்ணன் என் காதலன் திரைக்காக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நான் ரசித்த பாடலில் அடுத்த பாடலை கற்றுக்கொள்வோமா?

நான் அழுதால் சிரிக்கிறாள், சிரித்தால் அழுகிறாள், கொங்கினால் கொதிக்கிறாள், கெங்கினால் மிதிக்கிறாள். இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா.

0: ஏற்படுகின்ற கோளாறு காரணமாக அந்த பாடலை முழுமையாக தர முடியவில்லை. இருப்பினும் அந்த பாடல் என்றுதான் நானே முதன்முதலாக கேட்டிருக்கின்றேன். முன்பு கேட்ட நினைவுகள் எனக்கென்றால் இல்லை. எஸ்பி அவர்களும் அவர்களோடு இணைந்து ஜானகி அம்மா குரல் மாதிரி தெரிகின்றது. இசை வடிவம் யார் என்றும் தெரியவில்லை. ஆனால் பாடலுக்கான திரைப்படம் அவசரக்காரி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனியாக இந்த பாடலை கேட்டவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த இணைப்பு சற்று குளறு வழியாக இருக்கின்றது என்று தெரியவில்லை. பார்ப்போம் அடுத்த பாடலுக்கும் பொருளோடு வானிலை நிற்பதை அழைத்துக் கொண்டு வணக்கம். வணக்கம் வணக்கம் பாருங்கள்.
1: ஆரம்பிக்கும் போது இந்த பாடம் கேட்க மாதிரி இருந்தது. இடவெறிகள் வரைக்கும் எங்கயோ கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கின்றது.
0: அதான்
1: எங்க கேட்டேன் ஞாபகம் இல்லை. அண்டு இலங்கை வாழ கேட்டிருக்கலாம் இல்லன்னு சொன்ன நான் ரெக்கார்ட் பாடல அங்க ஒளிப்பசை ஒளிப்பசைக்குள்ள கேட்டுக்கலாம். அஞ்சாறு ஓட விடுவாரு. அப்ப அது ஏதாவது ஹெட் பண்ண அந்த ஃபுல்லா படம் போகும் தானே, ஃபுல்லா முழு பாடல்களும்.

0: அப்ப அதுல ஹிட் பண்ணுவோம். அங்கே நான் காலை வச்சு கொண்டு இருப்பேன், காலம் போனா பின்னிடம் கூட அங்கேயே சாப்பிட்டு அந்த தெரிந்த ஒராக்கள் தான் அங்கே இருந்த கூட காலவேரம் கொண்டு இறக்கி விட்டு வரேன், பின்னிடம் வந்து வச்சுட்டு போயிருவார்கள். அப்ப அந்த நேரத்தை கேட்டேன்னா இது அங்கேயும் இருந்த முதல் வரி எனக்கு பெருசா கேட்காம மாதிரி இருந்தது. ஆனா சுரகு இந்த இடையில வரைக்கும் அது எங்கேயோ கேட்ட ஞாபகம், அது எங்க கேட்டேன்னு ஞாபகம் இல்லை. இது அவசர காரியம் சொன்னீங்க படம்
1: வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும்
2: விளங்கவில்லையே.
1: குடும்ப வாழ்க்கை ரசித்த பாடம்

0: நாளில் இந்த இளைஞர்கள் நாடுகளை அடைக்கொண்டிருக்கின்றது. அழகான பாடல்கள் தொகுப்புகள் இருக்கின்றதனால் இதையும் எப்படி செய்கின்றது என்னென்று தெரியவில்லை. சரி, பொறுத்து பொறுத்து பாடல்களை தரலாம். இங்கே வானிலை நிற்போரோடும் பேசிக்கொண்டு பாடலை தருவோம், பார்ப்போம். வணக்கம்.
1: இருக்கட்டும் பாடல் வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஞாபகம் என்னன்னா, இந்தியால இந்த வர்த்தக சேவைன்றது தேன்கிண்ணம், அது கொஞ்சம் சத்தமா இருக்கும், அப்புறம் திடீரென்னு அப்படி நின்றுவேன், உங்க போன சத்தம் திடீர்னு வராது. அப்ப இதுக்குன்னா அந்த ஊர்குறி என்ற படத்தை கொண்டு கேட்டேன் அந்த ரெக்கார்ட் பார்ல, காலம் பின்னர் மட்டும் இன்க்கிறேன் அப்படியே படம் மெயின், இந்த படம் போட்டுக்கிட்டோம் காட்டினார். இது வாழும் அப்ப ஊர்குறி படம் மெயின், கொஞ்ச நாளை ஒன்று ரெண்டு மாதம் போய் நீ சொன்ன சரிதாண்டாப்பா என்று சொன்ன, நான் தேர்ந்தான் கேட்டேன், நான் கேட்டுங்கள்ட்ட சொல்ல நீங்க இல்லைன்னு சொல்லி இந்த படம் எனக்கு அது
0: நடக்கலாம் சொல்ல சீரியல் இருந்து எடுத்து போடலாம், பார்ப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம். அவள் முழுக்க தொண்டிலேந்து வீட்டி நாங்கள் மதம் முன்கலத்தலமாக இருக்க கண்டல இரவன் தேண்டிக் கொண்டு
0: சொல்லுங்க.
2: பாலாட்டும் ஊர்குருவி அந்த பாட்டு என்னை விட்டு போகாத சில படம் ஆகல, அது 86 ஆண்டு வந்திருக்குது. விஸ்வராய அந்த இசையில அனோவும் சித்ராவும் பாடியிருக்கிறோம். இந்த பாட்டுக்கு நடிக்கிறார்கள் தீர்ப்பும் தேவி இந்திராவும், ஆனால் ராமராயணா
0: கதாநாயகன்
2: கொண்டாடு பாடல கண்டிப்பா.
0: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக.
2: முதல் போட்ட படம் அவசரக்காரி புறமைத்து தந்த இசையில பந்தர் கணேஷ் தனிச்சமைக்கிறார்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: என்ன
3: குளப்படி விட்டு கொண்டிருக்கிறீங்க?
0: குளப்படி அப்பப்ப விடத்தங்க வேணும்.
3: அப்பப்ப விடுறீங்க?
0: குளப்படி விடாட்டி மனுஷன் இல்ல.
3: அதுதான்
0: ஜடமா இருந்தா மனுஷன் இல்ல. குளப்படி செய்யாதான் அப்பப்ப பேசணும்.
3: விடுகிற குளப்படிக்கலே ஒழுங்கா விட வேணும். ஒன்றும் இல்லாமல் இல்லை.
0: உங்களுக்கு
3: நாரண்டு கேக்க போறேன், உங்களுக்கு என்ன அருளா மொழியா தேவனா பேர்
0: காரணம் கேட்டனா, நான் பிறந்த காலத்துல இந்த கல்வி என்ற ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு தெரியுமா? அப்ப அதுல ஒரு தொடர் வந்தது, அந்த தொடர்ல வந்த பேர் தான் இந்த பேர். அதான் இப்ப கிட்ட வந்த ஒரு படம் ஒன்று வந்தது தெரியுமா? கார்த்திக் அக்கள் நடிச்ச ஒரு சரித்திர படம் மாதிரி கொண்டு வந்தது. இந்த படத்தின் பேரை மறந்து போன
3: ரெண்டு
0: பாட்டு வந்தது, படத்தின் பேர் மணிரத்னம். படம் அதுல வர முக்கிய பாத்திரத்தின் பேர் தான் இது கல்வி தொடர். அந்த அருள்மொழி தேவன் என்றது வந்து அந்த பண்டைய காலத்து அரசனின் பெயர்.
3: நல்லதா போச்சு.
0: ராஜகோபாலசுந்தரம்
3: பெரியரு. இத வந்து இந்த நாட்டுல வந்து எழுதேக்கல, அது பெரிய ஒரு பேர் இல்ல. அதுக்கு தகப்பன் பேரை முன்னுக்கு போடையே, அது இன்னொரு பெரிய ஒரு பேப்பரை முடிக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டமாயும் இருக்கும் அழுகுறதுக்கு.
0: நிச்சயமா.
3: நன்றி.
0: கேட்டதுக்கு நன்றி.

0: சங்கரகணேசன் இசையில் உருவான தங்கத்திலே வைரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடி எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஜே எஸ் எஸ் அவர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான போட்டி பாடல் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இருவரும் பண்ணை நினைத்து தான் பாடுகின்றார்கள். அதில் இந்த எஸ்பி அவர்கள் இடைக்கிடை ஆங்கிலத்தில் உச்சரித்து பாடுகின்றார்கள் அல்லவா, அதுதான் எனக்கு கூட பிடித்தது. இந்த ஸ்டைல் ஒரு அழகான ஸ்டைலை கொடுக்கின்றார். இந்த திரைப்படத்தில் யார் நடித்தவர்கள் என்று தெரியவில்லை. இந்த திரைப்படம் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. பாடல்களை தேடுகின்ற பொழுது கண்டுகொண்டேன். அழகான பாடலாக இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்ட நினைவாகவும் எனக்கெல்லாம் இருக்கின்றது. அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமத்தில் அந்த நேரங்களில் அடிக்கடி கேட்ட நினைவுகள் இப்பொழுது வந்து செல்கின்றது. சரி, வானொலியில் நீங்கள் கேட்டுக்கலாம். வணக்கம். சொல்லுங்கோ.
1: விடையாறு மொழியேற்ப போது நாங்க கேட்காம விட்டோம் தெரியவில்லை. ஆனா இளங்கவானையில் நான் பல பல முறை இந்த பாடல் கேட்டிருக்கிறேன். நன்றி அன்பத்தவன், தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் வரமொழி தேவன்.
0: வாங்கோ வாங்கோ.
2: எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் சுகமாக இருக்கிறோம். தேடி திரிஞ்சு திரிஞ்சு நல்ல பாட்டுகளையும் போட்டு காட்டுகளையும் சொல்றீங்கள். நேரலும் வந்து எல்லாரும் கலக்கிறார்கள். நாங்கள் வேணும் கேட்டு வந்துக்கிறோம். அப்ப நாங்க கேட்கிறவன் நீங்களும் அறிய வேணும் அல்லவா? அதுதான் நாங்களும்
0: கேட்கிறோம். நீங்களும் உசார் வரும்.
2: அந்த விசாரி வர வேணும். வானொலிக்கும் வர வேணும், உங்களுக்கும் வர வேணும். உங்களுக்கும் வருது. இந்த இதால நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப நாங்களும் கைவிடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வானொலி சந்திக்க வேணும் என்றால் என்னுடைய கொள்கை.
0: நிச்சயமாக, நிச்சயமாக.
2: சரியப்ப, நீங்க போடுங்க, பாட்டுகளை போடுங்க. வந்து நேர்கள் கேட்பார்கள், நானும் கேட்டு வந்து நாங்களும்
0: போடுவோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம். இல்ல, நீங்க போடுவீங்க. நான் ரசிகனும் இல்ல, என்ன நான் கவிஞனும் இல்ல, நல்ல ரசிகனும் இல்ல. வரிகளை கொண்டு அதுக்குள்ள வேண்டும். நான் ரசித்த காட்சி என்ன, நான் ரசித்த பாடல் என்று போடுவீங்க.
0: நீங்களும் இப்படியே ரசிச்சிருப்பீங்க. ரசிச்சதுக்கான காரணத்தை வந்து சொல்லுங்க. நான் எனக்கு ஒரு விதத்துல ரசனை இருக்கும், உங்களுக்கு ஒரு விதத்துல ரசனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ரசனை இருக்கும். ஒரு பாட்டுல சில பேருக்கு இசை பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வரி பிடிச்சிருக்கும், சில பேருக்கு குரல் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அந்த பாடல் வரிகள் அடிப்படத்துல நடிச்சாக்களை பிடிச்சிருக்கும். நிறைய அந்த பாட்டுக்கு மேக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்திருக்கும்.
3: பாட்டு வரைஞ்சி அவங்க ஞாபகத்துக்கு வந்து விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். கேளாத பாட்டை போடுங்க, கொஞ்சம் கேட்டு கேட்க ரசிக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த நீங்க சொன்ன படம், அந்த மயிரத்தினம் தயாரித்த படம், அந்த திருசா நடிச்ச அந்த குண்டை உண்டை அந்த அந்த
0: பொன்னியின் செல்வன். பொன்னியின்
3: செல்வன், அது அந்த அரசகதை. ஓகே.
0: அதுல பிரதான கதாபாத்திரத்தின் பெயர் என்னுடைய பெயரு.
3: படம் பார்க்க நீங்க பாத்தீங்களா? படம்
0: நான்
3: பார்க்கல. தெரியல, அந்த கதை எழுதல் காக்கள் கதைக்கு கேட்டதானே. நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம். நன்றி,
0: வணக்கம்.
4: வணக்கம். வீட்டு
0: சொல்லுங்க.
4: 1975 வந்த படம் தங்கத்திலே வைரம். பாரி பெற்ற நகர்களுக்கு சங்கங்களை அமரர் எஸ் பி பாரத் சுப்பிரமணியத்திலும் பாடியிருக்கிறார்கள், பாட்டுக்கள் சிவகநாயகன் பத்ரவாசனும் இரவிலையின் அத்தந்தையர் சிவகுமார். இந்த பாட்டின் ஒரு கிட்டத்தட்ட அதே பாணி தான் பாடியில் இருக்கும் படத்துல. முதல் பாட்டு சிங்கப்பூர்ல படிப்பினம் பத்ரவாசனும் ரஜினிகாந்த்.
0: தொலைபேசி கொஞ்சம் மனைப்பு கொஞ்சம் கரகரத்து கொண்டு வருது பாருங்க. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில் ரசித்த பாடலாம். அந்த வகையில் அடுத்த பாடலாக

0: கொள்வையை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலுக்கான வரிகளை கொடுத்திருக்கின்றார் வைரமுத்து. இரண்டு உள்ளங்கள் ஒன்றாக சேர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தடைகளை அழகாக சொல்லியிருக்கின்றார் கவிஞர். அப்படியாக இந்த பாடல் செல்கின்றது. பாடலுடைய குரல் இசைஞானி இளையராஜா, அதே நேரத்தில் இசையும் அவர்தான். அந்த சோகத்திற்கு தகுந்தாற்போல் அந்த குரல் அமைதியாக நகர்ந்து செல்வது மனதிற்கு எதுவென்று செய்கின்றது. அதுதான் இந்த பாடலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சமாகும். வரிகளாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் இசைஞானி பாடுகின்ற அந்த துணி இருக்கின்றதே, அதுதான் பாடலை மேலும் மேலும் மெருகூட்டுகின்றது. அப்படியாக இந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. வானிலை அனுப்பவர் வணக்கம்.
1: மீண்டும் பார்த்தீபன்
0: சொல்லுங்க.
1: நல்ல ஒரு பாடல். அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் குரல் வந்து சோகமாக வரும்
0: என்ன,
1: அந்த பாடும் அந்த துணி வந்து ஒரு சோக துணியாக சொன்னா அந்த பிரிந்த மாதிரியான ஒரு கதையா இருக்கலாம்.
0: நிச்சயமாக
1: ரெட்டைக்கிளிகள் அந்த எண்டைக்குள்ள சில ரெட்டைக்கிளிகள் ஒன்று ஒன்று பிரிந்து இருக்கலாம் என்ன இந்த ஊகம். ஆனந்தகுமி படம் பார்த்ததே ஞாபகம் இல்லை அல்மடித்தவன் எடுப்போம். அடுத்த மாதம் இலங்கை போயிட்டு வருவார் எடுத்துருவேன். சில படம் எழுதி எழுதி வச்சிருக்குவேன். சில இந்த படம் எனக்கு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. ஆனந்தகுமி அவர் வந்தா தான் தெரியும். அடுத்த மாதம் வருவார்.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் பார்த்தீவன்.
2: புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லை.

0: நிச்சயமாக இந்த பாடல் அடிக்கடி இலங்கை உலக பொன்கோட்டு தினத்தில் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இசை வடிவம் இருக்கின்றதே, அதில் வருகின்ற அந்த தபேலா இருக்கின்றதே, அது எங்கேயும் என்னை கொண்டு செல்கின்றது. அழகான ஒரு பின்னணி தபேலா இசை அந்த குங்குன்று வருகின்ற பொழுது, அமைதியாக இருந்து கேட்கின்ற பொழுது மனதுக்கு இதமாக இருக்கின்றது. அடுத்து KJSS ஜானகி அம்மா இவருடைய குரல் வளங்கள். ஆஹா, இதில் ஒரு சின்ன ஒரு விதயம் என்று சொன்னால், இந்த பாடலை உடனடியாக கேட்கின்ற பொழுது ஜெயச்சந்திரனுடைய குரல் வளமாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது. ஆனால் உன்னிப்பாக கேட்டால் ஜெயசாஸ் அவருடைய குரல் இப்படி விடுகின்றது. அப்படி அந்த மெல்லிய குரலில் ஜெயசாஸ் அவர்கள் தன்னுடைய வளமையான பாடலிலிருந்து சற்று மாறுபட்ட பாவத்தை கொடுத்திருப்பதாக எனக்கு தெரிகின்றது. அப்படியாக இந்த பாடல் என்னை மிக மிக கவர்ந்திருக்கின்றது. ராஜா தி ரோஜாக்கள் என்கின்ற திரைப்படம், ஜெயசாஸ் அவர்கள் ஜானகி அம்மா சந்திரபோஸ் அவருடைய இசையில் பாடியாக எழுதியவர் தான் யார் என்று தெரியவில்லை. பாடுது கொள்ளலாம். வணக்கம்.
1: சொல்லுங்க. நான் இந்த பாடம் சொன்ன இந்த படத்துல பேர்
0: சொல்லுங்களா?
1: ஞாபகம், இந்த படத்துல எல்லா பாடல்கள் அருமையான பாடல்கள். ராஜேஷ் தான் நடித்த, ராஜேஷ் இறந்த காலம் ராஜேஷ் நடித்தது. அதுல கவுண்டமணி தான் வில்லன் மாதிரி அவருக்கு மாமா. இந்த படம் என்ன படம் இருக்கு பாட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி சொன்னேன் இந்த படத்துல எல்லா படம் அருமையான படம் இருக்கா பாருங்கன்னு சொல்லி. நீங்க இப்பதான் அந்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். பல இடத்த கேட்டப்போ பேர் பாடே இல்லைன்னு சொல்லி விட்டார்கள். அப்படி ஒரு பாடலே கிடையாது, படத்தை சொல்லாம நாங்க பாடம் எடுக்க முடியாது, பாட்டை சொல்லி எடுக்க முடியாது செய்தார்கள். அப்புறம் என்ன அந்த படம் இன்னொரு நாட்டை கேட்டு அந்த பாடல் நஞ்சனங்களும் அந்த வெளிநாடு போயிட்டாரு, இலங்கை போயிட்டார். அவர்கிட்ட சொன்னோட அவர் அந்த பாடத்தை தட்டி பார்த்து சொன்னார், இதுதான் படம்னு சொல்லி அந்த படம் வைத்து இறந்து விடுவார். யாரு ராஜேஷ் இறந்து விடுவார். கொண்டதே இவர் தான் கவுண்டமணி ஆங்கில வச்சு. அப்புறம் ஆவியா வருவார். அந்த சுவையான ஒரு படம் எடுத்து பண்ண சூப்பரான நகைச்சுவையான நகைச்சுவையும் கலந்த ஒரு படம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்து பண்றது. இந்த படம் தான் நம்ம சொன்னா அதுல இன்னும் நல்ல நல்ல பாடல் எழுத்தவன்
0: நிமிடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் நான் ரசித்த பாடல்.

0: வாக்கியம் வாங்கும் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் பெரும்பாலும் அடிக்கடி வழியில் ஒளிபரப்பப்படுவது என்பது மிக குறைவு என்பதை நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஆனால் ஒளிபரப்பு கூட்டத்தில் கேட்ட நினைவுகள் எனக்கு இருக்கின்றது. இந்த பாடலை தற்சமயம் தேடுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது எனக்கு அந்த நினைவுகள் வந்து போனது. அட இந்த பாடல் மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்கின்றேன் என்று அதாவது டிஎம்எஸ் அவர்கள் சற்று வேகமாகவே பாடியிருக்கின்றார். இசையும் அதற்கேற்றாற்போல் வேகமாக செல்கின்றது. வேகத்திற்கும் அவருடைய குரலுக்கும் வாங்கி ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் இந்த பாடலுடைய கருத்துக்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கு பெருமளவில் ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணை நினைத்து அந்த பெண்ணை தான் நினைப்பவளை மனதில் நினைப்பவளை நினைத்து பாடுகின்ற வரிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வரிகளுக்கு சொந்தக்காரன் வீரபாண்டியன் என்பவர்கள் குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் என்று பார்க்கின்ற பொழுது ராகவ நாயுடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை மிக மிக நீண்ட நாட்களுக்கு பின்பதாக நான் கூட நேற்று கேட்டிருந்தேன். நிச்சயமாக உங்களுடைய மனதிலும் ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரோசாலியா சொல்லுங்க.
1: இந்த பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். பழைய பாடல் தான். இதுக்கு முன்ன போட்ட பாடல் நான் கேட்டது இல்லை. இந்த பாட்டை போட்டதுக்கு நல்லா இருந்தது. அதற்கு நன்றியும் வணக்கத்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நன்றி. சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உண்மையில் பாட்டு பாட
0: பாட்டு.
3: வணக்கம். அருள்மொழி தேவன்.
0: வணக்கம். வணக்கம். பாருங்கள்.
3: நான் ராணி சம்பந்த வாய்க்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நீங்கள்?
3: நானும் நலமா இருக்கிறேன். நன்றி. முதல் போட்ட பாட்டு என்ன பாட்டு போட்டீங்க?
0: இவடை என்ன நல்லோட ஒளிஞ்சிருக்கு.
3: அது என்ன படம் அது?
0: நல்ல தங்க குலசனுக்கு சாந்து போட்டு வைக்க வேண்டும்.
3: வாழ்த்து சொல்லணும். கேட்கக்கூடியதா இருக்கு. நானே நாங்கள் தானே எங்கேயாவது கேட்கலாம். நானே உண்மை அருமையான பாடலை தேடி கொண்டு வந்துருந்தீங்க. உங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றி. நன்றி.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம். அருள்தேவன்
0: சொல்லுங்க விரைவாக.
4: என்ன பேசுறீங்க? என்னை காதலியா?
0: நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.

இணையத்தோடு இன்றைய நான் ரசித்த பாடலை நிறைவு கொண்டு வருகின்ற இன்றைய கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த நான் ரசித்த பாடலில் என்னுடைய பாடல்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தருகின்ற பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அடுத்த வாரத்திலும் இன்னும் வித்தியாசமான பாடல்கள் என்னுடைய தெரிவுகளில் நிச்சயமாக வர காத்திருக்கின்றது. பல தெரிவுகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றை தந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்து மணிக்கூறு தலைவர் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் விளம்பரங்கள், அதனை தொடர்ந்து வானொலிகளில் கதம்பும் வர காத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய அந்த இடை இந்த நிகழ்ச்சியில் இடையில் ஏற்பட்ட இணைய கோளாறுக்காக நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பின்னடைக்கு சரியாக வந்துவிட்டது. பால்களை ஒழுங்காக தரக்கூடியதாக

போர்க்களத்திலும் நேற்று நடவடிக்கைகளும் ஊழலையும் பாடல்களும் போடப்பட்ட ஒரு அரசியல் ஜம்புவன் தான் ஒருபொழுதும் போர்க்கள நடவடிக்கைகளை நேரடியாக தலையிடவில்லை என்று நீதிமன்றத்தில் அளித்த வாக்கு மூலமும் தற்பொழுது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக குடும்ப ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. கோச்சபாய ராஜபக்சே சொன்ன கருத்திற்கு இந்த செய்தி அமைகின்றது.

ஹாஸ்டல் தாக்குதல் தொடர்பான முக்கிய விவரங்களை வெளியிட அசாத் மாணவன் தந்தை இபிஆர்எல்எஃப் உறுப்பினர் என்றும், அவர் உயிரிழந்த பின் அவரது மகன் என்ற ரீதியில் அவருக்கு மரமந்திரிக கூட்டு தாமிடத்தில் வேலை பெற்றுக் கொடுத்தேன் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரசு தலையீட்டினை மேற்கொள்ளுமாறு கோரி மலேக இந்த குருக்கள் சங்கத்தினால் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமையே குறித்த மகஜரனை மலேக இந்து குருக்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கலாநிதி ஸ்ரீஸ்ரீ வேலு சுரேஷ் சர்மா குருக்கள் இன்றைய நாளில் பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கழிவு முகாமித்துவம், கழிவுகளை குறைத்தல் மற்றும் மீள் சுழற்சி ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும், எமது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் நரவுரிமையாக வழங்க வேண்டியது மாசடைந்த மண்ணையோ அல்லது பிளாஸ்டிக்கினால் நிரம்பிய கடலையோ அல்ல, சுதந்திரமாக சுவாசித்து ஆரோக்கியமான வாழக்கூடிய தூய்மையான பசுமையான சூழலாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹேரமி அமரசூரியா தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பையும் அதிகார பகிர்வையும் சீர்குலைக்க முயலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக 220 லட்சம் மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, வறுமைக்கோட்டிற்குட்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இலவச நடமாடும் சட்ட ஆலோசனை சேவை மற்றும் கிராமந்தோறும் ஜனநாயக மன்றங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படை ஐக்கிய நாடுகள் போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் ஜெனரல் சென்ட் ஜூன் கொத்தலாவை பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சமுத்திர ஆய்வுகளுக்கான பிராந்திய மையம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கப்பல்களில் ஏறுதல், சோதனையிடுதல், கைது செய்தல் மற்றும் மறைக்கப்பட்ட இடங்களை பரிசோதிக்கும் முறைகள் பற்றிய பயிற்சி பாடமுறைக்கு இணைவாக இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அதிமிகர் ரமி லம்பாச் அவர்கள் உள்ளிட்ட தூதுக்குழுவினர்கள் திங்கட்கிழமை கிழக்கு கடற்படை கட்டளை தலைமையகம் மற்றும் கடற்படையை கடல்சார் அகாடமிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபன் சிலை பலவந்தமாக அகற்றப்பட்ட சம்பவமானது இன மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதாக ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசநாய்க்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள புலம்பெயர் தமிழ் கன்னடிய செயற்பாட்டாளர் ரோய் சமாதானம் நல்லூரிலிருந்து அகற்றப்பட்ட திலீபன் சிலை கையளிக்கப்படுவதுடன் அதனை அகற்றிய காவல்துறையினரும் பொறுப்புக் குரலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தின் தற்பொழுதைய நிலைமை மற்றும் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மீன்பிடி பிரதி அமைச்சர் ரத்ன கணகி தலைமையிலான குழுவினர்கள் நேற்றைய நாளில் கிளவிச்சி ஒன்றினை மேற்கொண்டனர். இதன்பொழுது ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் சில கலந்துரையாடலும் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டம் தாரகபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் மற்றும் முதல்வர் விஜய் பங்கேற்று உரையாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தமிழர் வெற்றிக் கழக கட்சியில் இணைந்துள்ளதாக தமிழக செய்தி ஒன்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் பெல் ஆல்வோ நோக்கி பயணித்த பிளைட் துபாய் என்கின்ற விமானம் இன்றைய நாளில் சவுதி அரேபியா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த பொழுது அவசர சமீட்சையை வெளியிட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு மீண்டும் திருப்பி விடப்பட்டுள்ளதாக சர்வதேச தரப்பு செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு அமெரிக்கா முழுமையான தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெயிலின் வெப்பத்தினை தணிக்க வரும் 10 நிமிடங்களில் 1.5 லிட்டர் கொக்கோ கோலாவினை குடித்தால் 22 வயது இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் சீனாவின் பெய்ஜிங் நகரில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஊதிய உயர்வு மற்றும் பண வைக்கத்துக்கு ஏற்ப ஊதியம் குறியீட்டை உயர்த்தக்கோரி பிரான்ஸ் அரச ஊழியர்கள் தீவிர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் முழு அளவிலான போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. இன்றும் சில இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பாடசாலைகள் அதாவது உயர்கல்வி லீசே போன்றவற்றிலும்
போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸின் பிராந்திய போக்குவரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் ஆரியர் மற்றும் மெட்ரோ வழித்தடங்களுக்கு 2032 517 புதிய தொடர்ந்து பட்டியலை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி ஒன்று மேலும் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்க அதிக தூரம் செல்லும் வாகனங்களுக்கு வழங்கப்படும் 100 யூரோக்கள் உதவித்தொகையினை அக்டோபர் முதல் மீண்டும் வழங்கப்படுவதாக அரசு தரப்பு தெரிவித்திருக்கின்றது. வருமானம் மற்றும் பயணிக்கும் தூரம் ஆகியவை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தவறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் இழுவை வாகனத்தின் மூலம், அதாவது டிபனேஷ் என்று சொல்லப்படுகின்ற இழுவை வாகனத்தின் மூலம் அகற்றுவதற்கான கட்டணம் அதிகரிக்கின்றது பிரான்சில். புதிய கட்டணத்தின்படி வாகனத்தினை அகற்றுவதற்கு 127 யூரோக்கள் 65 சென்டுகள் என்றும், யூரோக்களுக்கு பதிலாக 135 யூரோக்கள் செலுத்த வேண்டும் என்றும், அதாவது பழைய கட்டணமாக 127 யூரோக்கள் தற்பொழுதைய கட்டணம் 135 யூரோக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகனத்தை பாதுகாப்பு நிலையத்தில் வைத்திருப்பதற்கான தினசரி கட்டணம் 6 யூரோக்கள் 75 சென்டுகள் என்றும், அதிலிருந்து 7 யூரோக்கள் 15 சென்டுகளாக அதிகரிக்கப்படுகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனினும் தனியான கட்டண விதிமுறைகளை கொண்ட பாரிஸ் நகரத்தில் வாகனத்தினை அகற்றுவதற்கான கட்டணம் 150 யூரோக்களாகவும் தினசரி பாதுகாப்பு கட்டணம் 25 யூரோக்களாகவும் தொடர்ந்து உள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.

0: ഇതോടെ ഇപ്പൊ ഞാൻ പൂറും കാറും കൊണ്ടുവന്നാ അള്ളി കണ്ടു പോകുന്നത്.
1: വിടാതെ പോങ്ക പോ.
2: ആം അന്നും എന്നും എന്നും വി ടി ക്യാഷ് ആൻഡ് കറി വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordbre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette Sasselil Gala Gonesse Lulle VT Superstore Kane Tordbre Tolibisi Lacam Cyberondre Muppati Onbade Yenbati Ette Napati Onbade Muppati Onre மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூயி ஜோசப் ஹெனப் 93,700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு இறால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93,000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள் பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
6: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா?
7: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சா இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.

0: உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சோப்பலில் ஷரிமஹால்.
3: நேரம்

இந்த கனிம நிகழ்ச்சியில் எங்களுடைய தொகை தேடுகின்ற ஊர்களை பெருவின் கண்டுபிடிப்பதாகவும், அது ஒன்று சொல்லுகின்ற பொழுது கிழக்கு வடக்கு மற்றும் மன்னி இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அதை எட்டு மாவட்டங்களிலும் இருக்கின்ற ஊர்களின் பெயரை கண்டுபிடிப்பதாகவும், அந்த ஊர்களின் சிறப்பினை பற்றி பேசுவதாகவும், அதே நேரத்தில் உங்கள் தாய்மொழி தமிழ் மொழியில் இருந்து இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் இருந்து அற்றுப்போயிருக்கின்ற சொற்களை தேடி அதை பற்றி பேசிக் கொள்வதாகவும், இந்த நிலவு சென்று கொண்டிருக்கின்றது கலகலப்பாக உங்களின் நல்லாசையோடு. இலங்கையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

0: காட்டுக்கள் ஒன்று மீன்களத்தில் வருகின்றது, தென்னராட்சியில் இருக்கும் ஒரு ஊர். மீன்களத்தில் வருகின்றது தென்னராட்சியில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயர். இந்த ஊரை சொல்லிக்க இரண்டு பொருட்களை ஒன்றாக்குன்ற பொழுது ஒரு சொல் சொல்லுவோம் அல்லவா, இரண்டு பொருட்களை நாங்கள் ஒன்றாக்குன்ற பொழுது ஒரு சொல் ஒன்று சொல்லுவோம், அதுதான் இங்கே இந்த ஊரினுடைய முன்னல் உச்சரிப்பாக வருகின்றது. இரண்டு பொருட்களை நாங்கள் ஒன்றாக்குன்ற பொழுது ஒரு சொல்லை சொல்லிக்கொள்வோம், அது இந்த ஊரினுடைய முன்னெச்சரிப்பாக வருகின்றது. அப்படியாக நான்களத்தோடு இந்த ஊர் வருகின்றது. தென்னராட்சியில் இருக்கும் இந்த ஊரை கண்டுபிடித்து வானிலைக்கு வாங்குவோம். சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது கிணகன் என்கின்றது. கீனா மூன்று சொல்லி நானா, கானா ரெண்டு சொல்லி என்னென்ன, கிணகன். கீனா மூன்று சொல்லி நானா, கானா ரெண்டு சொல்லி என்னென்ன. இந்த கிணகன் என்றால் என்ன? இந்த மனித குலத்தில் எப்பவும் ஒரு சிலர் இப்படியாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்கின்ற துயரமான செய்திகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கிணகன் என்று சொல்கின்ற பொழுது இந்த மனித குலத்திலே இப்பவும் ஒரு சில ஊர்களில் அல்லது ஒரு சில நாடுகளில், நாடென்று முழுமையாக சொல்ல முடியாத ஒரு சில பிரதேசங்களில் இப்படியான மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது கவலைக்குரியது. இந்த நேரத்தில் திக்கம் நான் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கும். நல்ல கால நாங்கள் அடிமை விலங்கிலிருந்து விழாவிட்டாலும் அடிமையாக இருக்கவில்லை.
0: அடிமையாக இருக்கவில்லை என்றீர்கள்.
1: சரி, வேளையில நீங்கள் எத்தனை எழுத்தூர் சொன்னீங்க? தென்மராட்சி ஊர்
0: நான்கு.
1: நான்கு எழுத்துக்கள்
0: சேர்க்கும்
1: போது பாவிக்கிறது சொல்லோடு தோங்க மாட்டீங்கள். சரி, அதுக்கு நான் தேடிக்கொண்டு நான் ஒரு ஊர் கேட்கலாமா?
0: சொல்லுங்க.
1: எட்டு எழுத்து. ஹலோ, இது மீட்டிங்களோ?
0: கேட்டதா?
1: எட்டு எழுத்து, கிளிநொச்சி மாவட்டம். முதலாம் எழுத்தும் எட்டாம் எழுத்தும் பருத்தி என்று பொருள் வரும். முதலாம் எழுத்தும் எட்டாம் எழுத்தும் பருத்தி என்று பொருள் வரும். அடுத்தது இரண்டாம் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சூரியன் என்று பொருள் வரும். இரண்டாம் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சூரியன் என்று பொருளாகும். அஞ்சாம் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்தால் பேதை என்று பொருள் வரும்.
0: ஐந்தும்
1: ஐந்தும் மூன்றும் சேர்ந்தால் பேதை என்றும் ஒரு பொருள் வரும்.
0: பேதை
2: என்னுடைய சரி, நல்ல நானும் கிணகன் என்றால் அடிமை என்று கூறுகிறேன். நாங்கள் அடிமை வாழ்வு வாழ்வு அடிமை அடிமையா இருக்கிறது. கீழே நாங்கள் அகதி வாழ்வு, இது அடிமை
0: அடிமை வாழ்வு
2: என்று கூறிக்கொண்டு கிளிநொச்சி ஊர்களை வந்து அவர் எட்டெழுத்தல் சொல்லி இருக்கிறேன். அதை பட்டியல் போட்டு பார்க்க வேணும்.
0: நாலெழுத்துல
2: வந்து
0: என்ன இருக்கு?
2: வளலாய் எங்க இருக்குன்னு தெரியல.
0: வளலாய்
2: வளலாய் பார்த்தோம்டா.
0: பாருங்க பாருங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரத்தில் ஜெர்மன் சியாமலா சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களா? என்ற சத்தம் வழியில வருதா?
0: தாராளமா வருது. எனக்கு கேக்குதா? நான் வழியில
3: பார்த்தேன்.
0: என்ன
3: சத்தம் வழியில வாரையில் என்று சொல்றவே
0: தான் யாரு சொன்னது?
3: இல்ல, சில வேலையில வைபர் அழகாக கேக்கல, வாரது குறைவு.
0: சம்பந்தம் மன்னிப்பு கோரிக்கொள்கின்றேன்.
3: சின்ன
0: வழக்கு தெரியுமா?
3: அது சிலது தீரும் சிலது தீராது, சிலதுல பட்டு கண்டு போகும். அதுல நீங்க எந்த வரிசையில இருக்கிறீங்க? எந்த கடவுளுக்கு சந்தேகம்?
0: இந்த வரிசையில கேஸ் கேஸ் கிட்டடியில நடக்க போகுது, அப்ப தெரியும்.
3: சரியா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி சந்தீபம் பால்,
3: நன்றி வணக்கம். வணக்கம்.
0: பணியெடுக்கிறதுக்கும்
3: தெரியும்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: கண்டாச்சது
1: அடிமைதான்
0: சொல்லிடுறேன்
2: சொல்லுங்க.
3: எடுப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, இந்த நேரத்தில் அந்த பண்டைய தமிழ்ச்சொல் என்ற கொஞ்சம் என்ன ஆக்கலாம்னு தெரியா போனீங்களா? என்னன்னு தெரியல, குறைவா இருக்கிறீங்க. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஷியாமலா வருகிறீர்கள். சொல்லுங்க.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: சரி, நீங்க உங்களோட உடைய சொல்லி தடுத்த கேள்விய கேளுங்க. நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
2: ஆஹா, வாங்க சொல்லுங்க.
5: இல்ல, நீங்க டக்கன முடிச்சவன். நான் அந்த கிளினச்சி மாவட்டம் தானே தேடிக்கொண்டிருக்கிறேன். தரவுக்கு வந்து ஒன்றும் சேருது இல்லையே. அப்ப நான் வந்து இந்த ரெண்டு பொருட்களை ஒன்றாக்குவோம் என்று சொல்றீங்களே இல்லையா, அதை நான் ஒட்டு ஒழிக்கின்ற சொல்லுகிறேன்.
2: அடிமை
5: என்று കൂടെ അത് സിനിമരാജി താനേ അത് ആ അപ്പൊ അന്ത പസികളെ പോട്ട് ഒട്ടിനമോ എന്നു
2: തിരിച്ചില്ല
5: നന്ദി
2: നന്ദി നന്ദി. ഇന്ന നേരത്തിൽ നാം കേട്ട അന്ന് രണ്ട് കളികൾക്കുമാണ് ഇവിടെ സൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. കിനഹൻ என்பது அடிமை என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒட்டுவழி அந்த ஊரின் பெயர் அது. நான் ஆரம்பத்தில் நான் ஒரு தவறை விட்டுவிட்டேன், ஐந்து எழுத்துக்களுக்கு நான்கு எழுத்து என்று சொல்லிவிட்டேன். அதனால் அந்த தவறினை ஏற்றத்தான் ஆக வேண்டும். அது ஒட்டுவழி என்பது சரியான வரை தென்மராட்சியில் இருக்கின்றது. வானொலியில் இணைப்பு வரையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
0: ஒட்டுவழி
2: ஒட்டுவழி
0: வல்வெடுத்துறை
2: தென்மராட்சி
0: உரிப்பட்ட ஊர்கள் இருக்கு தென்மராட்சியிலதான் கணக்கு. இது நீங்கள் ஒட்டுவழி இல்ல கேட்டீங்கள், அதை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சா அது அதான் தெண்டு ஒட்டினு அதை பிரிச்சு கிட்ட ஒட்டி வழி அத ஒட்டு வழியா வந்திருக்கு. சரி அவையும் சரி. அது பரவி பாஞ்சான் அது பன்னெண்ட பன் புல்லே சொல்றது வழியா அது பன்னெண்டாவது பன் புல்லு சொல்றது இல்லை அந்த அத்தங்கரை வழியே இருக்கிறது பன் புல்லு வெட்டி என்று பாய் செய்யறவன் அதுதான் பருத்தி என்று சொல்லி இருக்கிறார் போல இருக்கு. மற்றது ரெண்டும் மூன்றும் ரவி என்றா சூரியன், பேதைக்கு பாவி என்று வரும் அஞ்சு மூன்றும். சரி ரவி பாஞ்சானோட பூரம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. மற்றது இன்னும்
2: உண்டு
0: நாலெழுத்துன்னு மாறி சொல்லி போட்டு நண்டு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அஞ்சு எழுத்துன்னா அஞ்சு எழுத்தானே நாங்க கண்டுபிடிக்கணும். நீங்க நாலு சொல்லி போட்டு போற அஞ்சு எழுத்துல கேட்டா அது தப்பில்ல.
2: இலக்கத்தை போட விட்டு போட இலக்கம்
0: பாஞ்சிட்டு
2: போட விட்டு
0: வணக்கம்.
2: சொல்லுங்க.
1: வடக்கின் நெடுஞ்சேணி நகரில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். வவுனியா வடக்கின் நெடுஞ்சேணி நகரில் இருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு. ஏழும் எட்டும் உயரமான இடம் எழுதுங்கோ. ஏழும் எட்டும் உயரமான இடம். 1, 2, 3, 4 உணவு பொருட்கள் கெட்டு போனால் படி கூறுவர். 1, 2, 3, 4 உணவு பொருட்கள் கெட்டு போனால் படி கூறுவர். 5, 3, 4 உடலில் ஒரு உறுப்பு முகத்தில் இருக்கும். 5, 3, 4 உடல் உறுப்பு ஒன்று முகத்தில் உள்ளது. 4 மட்டும் நன்றியுள்ள நால்வால் திராணி இதை செய்யும். இல்லையென்றால் பல வாழைப்பழங்கள் சேர்ந்தால் சீப்பு, பல சீப்புகள் சேர்ந்ததை இப்படி சொல்வார்கள். 4 மட்டும் நன்றியுள்ள நால்வால் திராணி இதை செய்யும். இல்லையே பல பல வாழைப்பழங்கள் சேர்ந்தால் சீப்பு, பல சீப்புகள் சேர்ந்ததை இப்படி சொல்வார்கள். இறுதியாக 5, 2 அறிமுகம் இல்லாத ஒருவரை சந்திக்கும் போது கேட்கும் கேள்விகளில் மிக முக்கியமானது. 5, 2 அறிமுகம் இல்லாத ஒருவரை சந்திக்கும் போது கேட்கும் கேள்விகளில் மிக முக்கியமானது. இந்த ஊர் இந்த கிழமை எல்லா ஊடகங்களிலும் அடிபட்ட ஊர். ஒரு இடத்துல எடுக்கிறாங்க, ஒரு இடத்துல தங்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது இந்த இது செய்திகள் எல்லாம் அடிபட்ட ஒரு ஊர். மீண்டும் தரவணுமா? மீண்டும் மறுபடியாக கூறுகின்றேன். எட்டெழுத்தில் ஒரு ஊர் வவுனியாவின் வடக்கு நெடுங்கேரி நகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 7, 8 உயரமான இடம். 1, 2, 3, 4 உணவு பொருட்கள் கெட்டு போவதை இப்படி கூறுவார்கள். 5, 3, 4 உடல் உறுப்பு முகத்தில் உள்ளது. 4, 8 நன்றியுள்ள நால்கால் பிராணி இதை செய்யும். பல வாழைப்பழங்கள் சேர்ந்தால் சீப்பு, பல சீப்புகள் சேர்ந்ததை இப்படி சொல்வார்கள். 5, 2 அறிமுகம் இல்லாத ஒருவரை சந்திக்கும் போது கேட்கும் கேள்விகள் மிக முக்கியமானது. மீண்டும் வருகிறேன். நன்றி.
6: வணக்கம். பேதைக்கு வந்து அந்த பருத்தி என்ற ஒரு பொருளும் இருக்குது. நாணல் அல்லது பருத்தி திக்கு வார்த்தைகளை சொல்லி கொண்டு, மற்றது பாவி, மற்ற ரவி என்ற அது சூரியன்.
7: மற்றது இவற்றை வந்து தேடிக்கொண்டு வர்றேன்.

0: சொல்லுங்க.
1: வணக்கம், இது சிவா சொன்னதுக்கு விடுக்கு நாரிமலை.
0: விடுக்கு நாரிமலை என்றீர்கள்.
1: ஆம். அடுத்தது பறவை பாஞ்சான் என்பது சரியான பதில். சியாமலா குலநாயகி ராணி சம்பந்தன் ஆகியோருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த வினாவில் சந்திக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: சரி, இப்போ விபியம்மா சொன்னதுக்கும் திக்கும் நடந்து சொல்லியிருக்கின்றார், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சரி, இப்போ அடுத்த ஒரு நான் ஒரு ஊரை தந்து கொள்ளலாம். இந்த ஊரானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் எட்டெழுத்தில் இருக்கும் ஒரு கழுத்தினம் சரி பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் எழுத்துப்பிழையா சொன்னால் முதல் செய்யாமல் தான் இந்த எழுத்துப்பிழை படிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியாக இருக்குது. இந்த எட்டெழுத்து ஊரை நாங்கள் சொல்லிக்கொள்ளேக்க இடைக்க வார ஒரு உச்சரிப்பு, முன்னுக்கு பின்னுக்கு இல்லை, இடைக்க வார ஒரு உச்சரிப்பு. எங்களோட வாழ்க்கையில் தினசரி நாங்கள் பாவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் தினசரி நாங்கள் பாவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இது இந்த ஊருக்கு இடையில வார உச்சரிப்பு. அதாவது எட்டெழுத்தில் வருகிறது, கிட்டத்தட்ட ஒரு 3 சொல்லுகளை சேர்த்தா போல இந்த ஊர் வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இடையில வார ஒரு உச்சரிப்பானது நாங்கள் தினசரி எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு நாங்கள் பாவிக்கின்ற ஒரு ஒன்றாக இருக்கின்றது. அதுக்காக பொருள் என்றால் இதுவும் எங்களுக்கு தேவை. அதுதான் இந்த ஊருடைய பெயராக வருகிறது. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல்லென்று பார்க்கின்ற பொழுது முன்னுரை என்கின்றது. மூணா ரெண்டு சொல்லி என்னென்ன, ரெண்டு சொல்லி மூணா ரை என்ன, முன்னுரை. இது ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பு கேட்டதாக நினைவு இருக்கின்றது. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கொள்ளலாம். முன்னுரை. ஆனால் எல்லோரும் நினைச்சு கொள்வோம் இந்த புத்தகங்களுக்கு சொல்ற முன்னுரை, அது அல்ல. இதுவும் ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்திற்கு மிக மிக தேவையானது உண்டு. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் இது மிக ஒரு பெரிய ஒரு பங்கை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. கண்டுபிடிச்சு வாங்கோ. அதுக்கிடையில் நான் சின்ன தேத்தனி என்று படிக்கிறேன். தேத்தனி இங்கே வந்தவரால் ஊற்றி தந்திருக்கேன். வாக்கின் நன்றியை சொல்லிக்கொண்டு

சராசரியாக 4:45. மாவட்டத்தில் எட்டளத்தில் வருகின்ற ஊராக வருகின்றது. இந்த ஊரினுடைய இடைச்சொல் என்று பார்க்கின்ற அந்த ஊரை நாங்கள் சொல்லிக்கொண்டு வரைக்கும் முன்னுக்கு பின்னுக்கு இடையில வார ஒரு சொல்லு தினசரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதுக்காக நான் பொருள் என்று சொல்லவில்லை, இது பொருள் அல்ல. ஆனால் நாங்கள் அடிக்கடி இதை அடிக்கடி இந்த கூடுதலாக எப்படியும் ஒரு நாளைக்கு ஒருக்காவாது இதை நாங்கள் பாவித்துக் கொள்வோம். நீங்களும் தான் எல்லாரும் தான்

0: சிறிது நேரத்தில் ராணி சொல்லுங்க.
1: வணக்கம் அருள்மணி தேவன். அது அந்த முந்திய வரலாறா?
0: இல்லை,
1: அதுதான் நீங்க சொன்னீங்க. நான் இன்னும் சொன்னீங்க
0: அந்த புத்தகங்களை யோசிச்சுப்படாங்கன்னு சொன்னேன்.
1: மங்கால போயிருப்பீங்க
0: வணக்கம்.
2: நாட்டின்
0: பொருளாதாரத்தில் முக்கியம்.
2: அப்ப இது அன்பு வழி புறம் தான் நானும் பச்ச எடுத்தேன். சரியோ இல்லாட்டி இன்னும் ஒரு ஊர் இருக்கேனோ பா, இது ஒரு இடம் பாத்திரம் மறந்து போன. ஏதோ தடி மாதிரி தடி வருது படியில, ஏதோ ஒரு சோலத்தடி என்று பேர், பாலத்தடி சோலே. சரி, ரெண்டு சொல்லி இருக்கு, பாப்போமா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. திருமதி அன்றன் அவர்கள் அவரை தொடர்ந்து வணக்கம்.
2: முதல் ஒரு திட்டமிட்டு தானே ஒரு காரியத்தை ஒரு நாடோ இன்னு
0: செய்யறேன்.
2: திட்டமிடுவது இல்லாட்டி சிலது சேமிப்பு வேண்டும். இதுக்கு திட்டமிடுவதும் சில விட வரலாம். அடுத்தது வந்து ஈ சிலம்பத்தை எடுத்து பார்த்தனா அது சிலம்பம் எல்லாம் நடுவில் வருது. அன்பை வழி புறம் வழியே வந்தா நாங்கள் பூர வழிய அது நிறைய கதைக்கிறது தானே. இந்த பாதையால இந்த வழியால போனான், அந்த வழியால போனான் உண்டு. நான் அப்ப ரெண்டையும் சொல்லிக்கொண்டு இதுக்கு சொல்லுவான் திட்டமிடுதான். மற்றதுக்கு வந்து அன்பு வழி புறம். சரி, நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சரி, அவரை தொடர்ந்து சியாமலா சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நீங்க கேட்ட முன்னுரைக்கு பழமொழி என்று சொல்லி பாக்குறேன்.
0: பழமொழி வந்து ஒரு நாட்டின் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ நான் சொன்ன ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கு பழமொழி வந்து முக்கியமான பங்கு வகிக்குதா?
3: பழமொழி பங்கு வகிக்குது தானே.
0: பொருளாதாரத்தோட நிக்கிற மொழியா எழுத்து சரியாமுதன் அப்போதை பசியில ஒரு எழுத்தை விழுங்கின மாதிரி
3: நாங்க
0: சரி சொல்லுங்க. டப்பன்
3: அந்த 300 தேட வருது இல்லையே.
0: வரம் வரம் வரம் வரம்.
3: நீங்க அந்த புத்தகத்தை அனுப்பி விடுங்க.
0: அது 5 கிலோ வரும்.
3: ஆ
0: 5 கிலோ வரும்.
3: 5 கிலோ என்ன பெரிய கிலோவா?
0: ஆஹா
3: சரியா. அப்ப தேடிட்டு
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இங்க காத்திருக்கணும்.
3: எல்லாரோடையும் சேர்ந்து போறேன்.
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம்
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து எல்லாரும் காத்திருக்கிறோம் எல்லா பக்கத்தாலையும். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். அருள்மொழிதேவன்.
0: சொல்லுங்க.
4: அது அந்த நாட்டின் வளங்கள் உற்பத்தி தேசிய வருமானம் அதுகளை திட்டம் இடுகிறது. திட்டமிடல், நாட்டின் வளங்களை சரியாக பயன்படுத்தி அது திட்டமிடல் நினைக்கும். அறிமுகம் அல்லது அறிமுகமும் போட்டிருக்குது. மற்றது திட்டமிடல். அதுக்கு சரியான இது வருது இல்ல. நாங்க எல்லாம் முன்னுரை என்று தானே எழுதி பார்த்தது. நீங்க முன்னுரை என்றீங்க. அப்ப நீங்க முதல் உங்களுக்கு பாத்தியா இருக்கு. அடி போடுவோம்.
0: சொன்னேன் உச்சரிச்சு
4: சொன்னி.
0: சரி சரி.
4: மாணவர்ல தான் தவறு. காது கிளீன் பண்ணுவோம்.
0: கஷ்டப்பட்டு
4: சொல்றேன்.
0: வணக்கம்
5: வணக்கம்.
0: சொல்லுங்க.
5: ஒவ்வொரு எழுத்துக்கும் உதாரணம் சொல்லுங்க. அறைக்கு வர அறையிறது
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து வணக்கம்.
6: சொல்லுங்க.
0: முழங்கல
6: நன்றி.
0: சரி, அவரை தொடர்ந்து வைவரனுடாக மேரி காத்திருக்கீங்க. சொல்லுங்க மேரி.
7: அது துறைமுகம். ஆனா அதுக்கு நீங்க
0: சொன்னது
7: முன்றுரை என்றால் முகத்து நீர் துறை துறைமுகம் மற்றது
8: அன்பு வழிபுரம் வழி வருது அதுல மற்றது கும்புறுப்பிட்டு என்றாலும் புறப்புறுக்கிறாங்களே அன்பு வழிபுரத்தை கும்புறுப்பிட்டியன்னு சரியான பதில் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.
8: நன்றி வணக்கம்.
0: சரி, அவரை தொடர்ந்து இறுதியாக ராணி நினைக்கிறீங்க. சொல்லுங்க ராணி.
9: வணக்கம் அருள்மொழி.
0: சொல்லுங்க.
1: அது வந்து எங்கட இதுலயும் வந்து மூணா இன்னா ராண ராவன் அறியன் அறியன்னா ரூணா தான் வருது, முன் உரை என்று தான் வருது. துறைமுகத்துக்கு வர அந்த ராணாவில ரூணா முன் உரை என்று வருது.
0: விரிவடைந்தும்
1: நன்றி
0: நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விடைகள் அன்பு வலை புறம் என்பதும் சரியான விடை, அதே நேரத்தில் துறைமுகம் என்பதும் சரியான விடைகள். இதனை விடைகளை என் காவி வந்த உங்களுக்கு என்னுடைய மனந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதவு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைத்துகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அப்பப்போ சிறு தவறு சிறு தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற உங்களுக்கும் நன்றியும். நீங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுதுதான் நானும் அதை கவனித்துக் கொள்ளலாம். சில இதில் அவசரத்தில் அப்படியே அப்படின்னு கொண்டு வர்றது அதில் தவறு வந்துடும். தகாதை நான் சரின்னு சொல்லவில்லை, தவறுன்றா தவறு தான். தவறை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பதில்களை தந்த உங்களுக்கும் நன்றிகள். சரி, அடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சியாக ஒரு சில வார்த்தைகள் விளம்பரங்களை அடுத்து திரு அவர்கள் இன்றைய நாள் உங்களோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். 8 மணி வரையில் கதைக்கப் போகின்றார். என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று தெரியவில்லை, திருவாரூரில் ஒரு கடை பண்ணு கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் திரு, சொல்லுங்க என்னென்ன நிகழ்ச்சி செய்ய போறீங்க?
9: வணக்கம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தயாரிப்பிலிருந்த அருண்மொழித்தவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இனி பார்ப்போம். 6-5 மணியிலிருந்து 6:30 மட்டும் நேர்களோட கதைச்சு பலதும் 10 மண்ட நிகழ்ச்சியை தயாரிப்போம்னு இருக்கிறேன். பார்ப்போம், நேர்களின் ஒத்துழைப்பை பொறுத்து செய்வோம். மற்றது ஒரு அணிவகுப்புன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி செய்வோம். என்ற 6:30 to 7:00 மட்டும் பாட்டும் பதமும், அதாவது அந்த 1 மணி இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிக்கு ஏதாவது ஒரு தயாரிப்பு செய்யலாம். திடீரென்று வந்தபடியால் கொஞ்சம் குழப்பம், பார்ப்போம்.
0: நிச்சயமாக திருவாரூரோட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் 8 மணி வரைக்கும் உங்களோட தான் நிற்க போகிறோம். கலந்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த தினத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் சந்தித்து கொள்ளலாம். நான் ரசித்த பாடல் அதனைத் தொடர்ந்து கதம்பத்தோடும். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், 3098, கோனிட்ஸ், சுவிஸ், கோனிட்ஸ், மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுவரை உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கல புரிஞ்சு இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் குறுக்கான. தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன், குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

பெண் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உவமை உவமை தொடர நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து அப்படி போவோம், அதற்கு பிறகு என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை கொண்டு போவோம் என்று சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வரும் வரை ஒரு இசையை போட்டுவிட்டு வரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் சொல் விளையாட்டு பலதும் பத்தும் என்று சொல்லி உங்களுடன் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். கலையக நேரம் சரியாக 5:12. அந்த வகையிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: நீங்க நல்லமா? நலமாக இருக்கிறேன். நன்றி.
1: முதல் இதுல ஒரு வதனம் உண்டு வைக்கணும். நலமாயிருக்கிறீங்கள் என்றால் ஓம் நலமாயிருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்?
0: ஓம் நலமாயிருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன காரணமா? நினைக்கிறேன். நாங்கள் எங்கென்ன துன்பங்கள் எங்கென்ன கஷ்டங்களும் சொல்லி அவர்களை இன்னும் துன்பப்படுத்தாமல் அவர்களை சந்தோஷப்படுத்த வேணும்னு சொல்லி சொன்னா நாங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உண்மை இல்லாவிட்டாலும் ஆனா அது அப்படி சொல்லு. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, இப்ப நாங்கள் எதுவை நினைக்கிறோமோ அதுவாகி விடுகிறோம் என்ற மாதிரி நாங்கள் ஏதாவது ஒன்றை நாங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுவும் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி சொன்னா நான் வந்து நலமாக இல்லை, உள்ளேன் சுகதேகியாக இல்லை. நான் எனக்கு வந்து நான் நாங்கள் கஷ்டப்படுறோம், எனக்கு கஷ்டப்படுறேன். பணம் தான் அல்லது நான் ஏழையா இருக்கிறேன் பணம் தான் கேட்க கூடாதான் கடவுள்கிட்ட. எனக்கு நான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வேணும் என்று சொல்லி சொல்லணும். நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அல்லது நோயற்ற வாழ்வு வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கணும். அந்த அந்த எதிர்மறையான அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து நாங்கள் பாவிக்க கூடாதுன்றது வந்து நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து 8 மட்டும் ஏதோ ஒன்று
1: சொன்னீங்க.
0: நான் வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் என்னவென்று சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து இப்ப ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு நான் உண்டை சொல்லுறேன், நீங்க இப்ப என்ன அதன் போல நீங்க சொல்லுங்க. எப்படி என்று சொல்லி சொன்னா, இப்ப உருவத்திலே ஒரே மாதிரி இருத்தல் அல்லது அப்படியே ஒரே உருவ அமைப்பு கொண்டவர்களை வந்து சொல்வது வந்து எப்படி சொல்லுவோம், அச்சு வார்த்தது போல. ஒரு அச்சு வார்த்தது போல அந்த என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உவமைகள் என்று சொல்லி சொன்னா உவமை சொற்கள் வந்து போல என்று சொல்லி வந்துதான் முடியும். இது போல அப்படி அப்ப அந்த இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்த உங்களுக்கு இப்ப ஒரு தவி ஒரு தவிக்கிறது ஒரு தவிப்பு அல்லாட்டி வந்து ஒரு ஆக்களுக்கு முன்ன அந்த விழி வந்து நாங்க முழிச்சு கொண்டு நிற்போம், ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு நிக்கிறது.

0: பூவா மேய்ச்சோல் சொல்லுங்க அப்ப. அந்த நாங்கள் சொல்ல திக்கு முக்காடி போய் முழி முழி பிதுங்கி போய் நிக்கிற நிக்கிறதுக்கு ஒன்று சொல்லலாம். திகைச்சு திகப்பு திகைப்பு அந்த முழி பிதுங்கி தவிக்கிறது. அடுத்ததுக்கு போவோம் சரியா. இப்ப நான் சொல்றேன் தவித்து தவிப்பு புளி பிதுங்கி திகச்சு போய் நிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இஞ்சி தின்ற குரங்கே போல. இஞ்சி தின்ற குரங்கு அந்த சொல்ல தெரியாம முடிச்சு கொண்டிருக்கும் தானே. அப்படி கேக்குறேன். இப்ப அடுத்ததா வந்து நான் இப்ப கேக்குறேன் ஒரு ஏமாற்றம் அல்லாட்டி வந்து நாங்கள் ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைவதை இப்படி சொல்வார்கள்.
1: என்னண்டோ
0: கிளி மாதிரி கிளி மாதிரி சொல்லுவினான். என்ன கிளி? ஒரு கிளிய வச்சு சொல்லுவினா இந்த கிளி போலி என்று.
1: கலந்துதான்
0: என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நான் ஒரு ஒரு திரைப்படத்துக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்தை பற்றி சில குறிப்பு கொடுக்குறேன். நீங்க அது என்ன திரைப்படம் என்று சொல்லுங்க.
1: சரி தெரிஞ்சா சொல்லுங்க.
0: எனக்கும் தெரியாது. இது ஒரு கல்லூரி மாணவர்களின் கதை. வாழ்க்கை பாதையே சிந்தனையே மாற்றமான ஒரு பின்ன கல்லூரி பின்னணி கதை. சரியே. இதுல நடிச்சது வந்து தளபதி விஜய், சத்யராஜ் நடிச்சது, சங்கர் கணேஷின் படம். சங்கர் சாரி சங்கர் கணேஷ்ல சங்கர் இயக்கிய படம்.
1: சங்கர் இயக்கியது அசின் நடிக்கதா?
0: அசின் இல்ல, இதுல வந்து நான் நினைக்கிறேன் கமலஹாசன் மகள் நடிச்சிருக்க வேணும்.
1: காவலன் படம்
0: பள்ளிக்கூடம் இல்ல. இது இது வந்து நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு நண்பர்களுக்கு இடையான ஒரு கதை.
1: என்ன
0: படம்? அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேற ஒரு படம் வந்தது. என்ன அது? சூர்யா. அது சூர்யா. இது இன்னும் சொல்ல போனா சொல்லி சொன்னா இப்ப நான் உங்களுக்கு விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் நடிச்ச
1: நண்பர்கள்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பலதும் பத்தும் அல்லது சொல் விளையாட்டு இப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கலியக நேரம் சரியாக 5:16. அடுத்ததாக நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் ராணி சம்பந்தர். நலமாக இருக்கிறீங்க தானே?
2: நலமா இருக்கிறேன் நன்றி. நீங்க?
0: நானும் நலமாகத்தான் இருக்கிறேன்.
2: தெரியுது நீங்க அப்படியே சொல்லுவீங்க. உள்ளுக்க சிரிக்கிறோம் வெளியில சிரிக்கிறோம் உள்ளுக்க அழுகலாம்.
0: 100% கவலை இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்துல இல்ல. 100% சந்தோஷமான கவலை 100% கவலைப்படுகிறவர்களும் இல்லை. 100% சந்தோஷமாக இருக்கிறவர்களும் இல்லை. எல்லாம் கலந்துதான் இருக்குது. விலங்குகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சில சில நேரங்கள்ல ஒவ்வொரு கஷ்டம் வருகுது. எவ்வளவு எவ்வளவு துன்பம் வருது. இந்த நேவால இத பாத்தீங்க தானே? இந்த
2: இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறது. எனக்கு நான் நேபாளத்தின் இது கூட பாக்குறேன். நான் எனக்கு சரியான விருப்பம் என்ன சரியான அந்த கஷ்டங்களை பாக்குற உண்மையில எவ்வளவு கவலையா இருக்கும்
0: என்ன. எவ்வளவு எவ்வளவு கோடீஸ்வரர்கள் வந்து ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு நாள்ல வந்து வருடக்கணக்கா பரம்பரை பரம்பரையா சேமித்த சொத்துக்கள் எல்லாம்
2: ஒரு
3: நாளில வந்து பறி கொடுத்து
2: பிரதேசங்களே நகர அவங்களுக்குள்ள போன அடுக்கல அதோட சேரு
3: என்ன
2: அது சேரு என்ன இப்ப மற்ற இடங்கள்ல பரவாயில்ல என்ன இது சேர்த்துக்குள்ள எல்லாம் அந்த அந்த என்ன சொல்றது அந்த டின்னுகள் இதுகள் எல்லாம் வெட்டி சில பேர் கை காலோட வருவினம் அரவாசி இதோட வரும் அது சொல்ல கதைச்சா தெரியாம
3: அழுகலாம்
2: என்ன
3: அந்த உலக அழியும் உலகம் அழியும் என்று சொன்னா அந்த உலகம் வந்து ஒட்டுமொத்தமா அழியறது இல்ல இதுதான் அந்த
2: உலகம்
3: பகுதி பகுதியாத்தான் அழியறது அது
2: எல்லா இடமும் பாத்தீங்களா அந்த உண்மையான அந்த அட்லாண்டிக் இதுல வந்து அந்த அந்த பனி கட்டிகள் வந்து பாறை உடைஞ்சு அப்படி வாறது எல்லா இடமும் அந்த நீர் உயர்த்த உயர அழுத்தத்தை காட்டுது என்ன அப்படியே அப்படி எல்லா இடமும் என்ன உயர முக்கம் வந்து கூடிக்கொண்டுதானே
3: போகுது பனி சறுக்கல் என்றது வந்து அந்த சிறுக சிறுக செய்த அந்த அதான் அந்த நாங்க நியூஸ்லயும் சொல்லி இருந்தார்கள் தானே அந்த மனிதர்களின் சிறுநீர் தான் அதுக்கு பெரிய ஒரு
2: கேட்டேன்
3: அழிவுக்கு
2: காரணம் இயற்கை அழிவுக்கு காரணம் நன்றி எடா நீங்க சொல்லுங்க
3: நான் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பு தாரன் நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வேறுபாடு சரியா இப்ப நீங்க எனக்கு வந்து அலை அலை அலை அலை மூன்றுக்கும் நீங்க எனக்கு வேறுபாடு சொல்லுங்க வாப்பம்
2: அலை அலை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நீ இது கடல்ல அலை வீசுற அலை வாழ்றது
3: இன்னொன்று
2: அழைக்கிறதுக்கு வந்து மவுள உள்ள
3: அலை என்றதுக்கு இன்னொன்று சொல்லுங்க
2: மற்றது மவுளவுளானா கொம்புளவுளானா
3: கொம்புளவுளானாக்கு நீங்க சொல்லணும் இப்ப
2: அழைத்தல் வந்து அழைத்து
3: அது வந்து மவுளவுளானா அழைத்தல்
2: அழை அந்த அது வந்து அழைப்பிதழ் வந்து மவுளவுளானா
3: அது மவுளவுளானா
2: இது அழைக்கிறது சும்மா கூப்பிடுறதும் இருந்தானே
3: அதுவும் வந்து மவுளவுளா
2: அதுவும் மவுளவுளானா தானே ஓமோ மற்றதுக்கு
3: இது வந்து
2: அலை அழைத்து
3: அந்த ஒரு ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு சொல் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ரெண்டு சொல்லுத்தான் அதில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அலையண்டதுக்கு ஒன்று வந்து நண்டுகள் வந்து தங் நண்டுகள் அதை வந்து அலையண்டதானே சொல்றதா அந்த நண்டு வலைய நண்டு வலைய அலையன்னு சொல்றோம் மற்ற தயிருக்கும்
2: எனக்கு
3: அடுத்தத வந்து நீங்க எனக்கு சொல்ல வேணும் ஓரெழுத்து சொல்லு வந்து ரெண்டு சொல்ல வேணும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆவண்ட பசு அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு எழுத்துல ரெண்டு சொல்லி சொல்லுங்க ஒரு எழுத்துல ஒரு எழுத்து சொல்ல
2: இருக்கவனும் சிரிப்பு அது வேற மற்ற ஊண்டா நூ அண்ட எடுக்கலாம் வேற என்ன சொல்றது
3: மற்றது
2: கை கை கைக்கு வேற என்ன சொல்ல வேற
3: சரி இப்ப நீங்க அதுக்கு சொல்லிட்டீங்க தானே அப்ப நான்
2: வந்து
3: வேணாமன்றதுக்கு
2: நான்
3: இப்ப அடுத்தது வந்து உங்கள்ட்ட கேட்க போறேன் இப்ப இதுதானே முதல்ல பசுபதி குணா ஆயிட்ட கேட்ட மாதிரிதான் உங்கள்ட்ட வந்து உவமை சொல்லு நீங்க சொல்லணும் இப்ப
2: சொல்லுங்க
3: ஓகே இப்ப நான் அவட்ட முதல்
2: கேட்டேன்
3: தானே அடுத்தது வந்து வெளி உலகம் தெரியாம வாழுதலுக்கு
2: என்னது சொல்றது, வெளி உலகம் அல்லாமல் கிணத்து தவளை.
3: கிணத்து தவளை போலி, ஓகே. அடுத்தது
2: நல்லது, நாங்க இவ்வளவு எல்லாம் மறந்துட்டோம். என்ன இப்ப நீங்க ஒரு மீட்டல் வகுப்பு மாதிரி செய்யறீங்க, உண்மையா எல்லாம் நிறைய படிச்சதும் தெரிஞ்சதும் தானே. உடனே நாங்க
3: இதெல்லாம் தெரியாது, எல்லாருக்கும்
2: தெரியும், மறந்து போயிட்டோமே தவிர அதை பாவிக்கிறேன் இல்ல
3: தான். தெரியும், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அது அது வந்து எங்களுக்கு வந்து உறைஞ்சு போயிருக்குது. ஒரு ஆள் உண்ட கேக்கலதான், ஓ இப்படியும் ஒன்று இருக்குது, அதை நாங்க மறந்துட்டோமே என்ற ஒரு ஒரு உணர்வு வரும்.
2: உண்மைதான்.
3: அடுத்தது வந்து ஒட்டும் ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பது, அதாவது வந்து பற்றற்ற தன்மை, ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பது.
2: ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிறது நீர் போல்
3: கிட்டத்தட்ட
2: இது தாமரையில போல,
3: தாமரையில போல. ஓகே, அப்ப நீங்க இனி திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வாங்க. அடுத்த ரவுண்டு வேற ஒரு
2: கேள்வி. நல்ல நிகழ்ச்சி, உண்மையில சந்தோஷமா இருக்குது. நன்றிடா,
3: உங்களை எல்லாரும் கலந்து சிறப்பிப்பதும் எனக்கு.
2: திடீரென்று வந்து செய்யறீங்க, நன்றி.
3: நன்றி, நான் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு. கலியக நேரம் சரியாக 5:27. அந்த வகையிலே நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் தீபி, நான் வைக்கிறேன்.
3: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்க?
4: நாங்கள் என்னமா இருக்கிறோம். நீங்கள் அலே அலே என்று சொன்னது எனக்கு அன்பு லங்கிச்சது. தக்கால உறவு எல்லாம்
3: உங்கள்கிட்ட நான் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து எனக்கு மனம், மனம் என்று சொல், மனத்துக்கு ஒரு ஒரு ஒரு சொல்லி சொல்லுங்க.
4: மனத்துக்கு
3: ஓ மனம், மனம் என்றா என்ன?
4: பூ மணக்கும்.
3: ஓ இல்ல, நான் கேக்குறேன், இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதே மாதிரி அடுத்த மனம் என்றா வாசனை.
4: மனம்
3: என்றா வாசனை. அப்ப மனம் என்று சொன்னா என்ன? மனம் என்றா உள்ளம். மனமண்டா மானா மூன்று சுழி நானா உம்மன்னா மனம், மனமண்டா வாசனை. மானா ரெண்டு சுழி உம்மன்னா
4: மனம், மனம்
3: மனம் மனம். அப்ப மனமண்டா வாசனை, மனமண்டா உள்ளம்,
4: மனமண்டா உள்ளம்.
3: நான் அப்ப அடுத்தது கேக்குறேன் கூட. ஆனை ஆனை ஆனை ஆனை
4: ஆனையிடுதல் ஒன்று.
3: அப்ப ஆனை என்றா கட்டளையிடுதல், உத்தரவு போடுதல். ஓகே, ஆனை ஆனை முகத்தான் சொல்றோம் தானே. அப்ப ஆனை என்னது என்று சொல்லலாம்?
4: ஆனை முகத்தான்.
3: ஆனை முகத்தானண்டா, ஆனை முகத்தானண்டே சொல்றோம்.
4: அது நாங்கள் ஆனமன் பிள்ளையாரே, ஆனமன் தேவடையோ பிள்ளையாரே.
3: ஏனம் ஆன முகத்தானடு பிள்ளையார சொல்றோம்.
4: ஆன முகத்தே அதான் அந்த கதையை சொல்லவா?
3: இல்ல, ஆன முகத்தானடு நாங்க ஏன் சொல்றோம்?
4: ஆன முகன் ஆறு
3: ஆன முகன் அண்டு ஏன் சொல்றோம்? ஆன முகம் அண்டா என்ன சொல்லுங்க? யானை யானை முகத்தை உடையவன்.
4: அது துந்திக்க இருக்கிறபடியா ஐயா? ஆனை
3: ஆனை முகம் அண்டா. அப்ப நான் கேட்டது அவன் ஐயன்னா தானே. அப்ப ஆனை அண்டா யானை, அதைத்தான் நான் கேட்டேன். அப்ப இன்னொன்று கேக்குறேன் நான். இத போல ஏரி, ஏரி ஏன்னா ஏரி, அடுத்தது ஏரி. ஏரிக்கும் ஏரி, ஏரிக்கு என்னது ஏரிக்கு என்னது? ஏரி ஒன்று, ஏரி என்ற என்ன?
4: ஏரி என்ற ஏரி கடல் ஏரி,
3: அதுகள் ஏரி. அப்ப ஏரி
4: ஏறுறது ஏறுதல்.
3: ஓகே, அப்ப நான் வந்து அடுத்தது உங்கள்ட்ட இன்னொன்று கேக்குறேன். வாளி வாளி, அந்த சீ வாளி வாளி
4: வாளிய என்று சொல்லலாம். வாளு
3: வாளிய, ஓகே. வாள்கன்றதுக்கு வாளிய என்று சொல்லலாம். மெட்டலிக்கு
4: மெட்டலிக்கு வாளி
3: வாளி வாளி என்றா என்ன சொல்லலாம்?
4: வாளி என்றா அது ஒட்டுகிறது வாளி.
3: அது என்னத்தை சொல்லலாம் சொல்லுங்க? அப்ப ராமாயணத்துல வந்த வாளி கதாபாத்திரம்
4: வாளி
3: வாளி
4: வாளி வாளி
3: வாளி, அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் வாளி. மற்ற வாளி வந்து தண்ணி அழுற பாத்திரம். கலந்து நீங்க ஒவ்வொன்னே நாங்க சொல்ல சொல்ல வருவா. அப்ப நீங்க இதை கேக்குறேன் பாருங்க, இதை கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்பம் என்ன அந்த உவமை சொல்லுக்கு பாருங்க. இப்ப இப்ப இவைகிட்ட கேட்டேன் தானே, இப்ப தாமரையில தண்ணிக்கு சொன்னா தானே பற்றற்ற நிலையண்ட. மனதில வந்து அதை விட நான் இன்னொன்று சுவமானதாக இருக்கிறேன். ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம தடுமாறி கொண்டு இருக்கும் போது என்னத்தை சொல்லலாம்?
4: தெளிவான முடிவு எடுக்க தடுமாறுற போல
0: எங்களுக்கு வந்து நாங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. இத இப்ப ஒன்றை செய்வோமா விடுவோமான்னு யோசிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு விஷயத்தை செய்வோமா விடுவோமா அல்லது இங்கால இப்ப இங்கால போவோமா அல்ல உடத்த போவோமா போக மாட்டோமா இங்கால போவோமா அங்கால போவோமா அப்படி என்ன யோசிக்கிறதுக்கு இப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு சுகமா சொல்லி தந்திருக்கிறேன். இங்காலி பக்கம் போறதா அங்காலிக்கு பக்கம் போறதான் அதுக்கு தெரியாது. நாங்க பாத்து கொண்டு கேக்கல அது இங்கால பாயுமா அங்கால பாயுமா நேரா போகுமான்னு தெரியாது. ஒரு முடிவும் எடுக்க முடியாம தடுமாறி திணறி போயிருக்கல. நாங்க சொல்றது வந்து மதில் மேல் பூனை போல.
4: சரி அது கொஞ்சம்
0: பரவாயில்ல நீங்க திருப்பியும் உங்களுக்கு கேட்ட மாதிரி
4: நேற்று
0: வராத இடவெளி அப்படியே இருந்தது அந்த இடம்
4: செய்யும் போல வருது. என்ன கேட்டு சில இடம் தடுமாற்றம் வருது.
0: நீங்க உங்களோட வயசுக்கு இதை செய்வதே பெரிய ஒரு சாதனை.
4: நன்றிதான் கிடைக்க வேணும் சிலபிக்க வேணும் வந்த நாள்.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு. கலையக நேரம் சரியாக 5:32. அந்த வகையிலே நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனா.
5: நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல நலமாக இருக்கிறேன், நன்றி. அப்ப நாங்கள் உங்கள்ட்ட ஒரு உவமை சொல்லுக்கு முதலாவது உவமைக்கு போவோமா? அந்த வெளியில வந்து அந்த கோபத்தை காட்ட மாட்டினம், ஆனா அப்படியே அந்த கருவி கருவி கொண்டு இருப்பினம். உள்ளுக்கு வந்து பயங்கர கோபம் இருக்கும், ஆனா வெளியில வந்து அப்படியே பேசாம பார்த்தாவியா ஒன்றுமே செய்யா ஒன்றுமே ஒரு கோபம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி சொல்லுவினம். ஆனா உள்ளுக்கு உள்ளுக்கு அப்படியே பொறுமி கொண்டு இருக்கிறான்.
5: பொறுமி கொண்டு
0: இல்ல இல்ல அந்த உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஒரு உணர்வு
5: உணர்வு.
0: சரி அத அப்படியே பாப்போம். இதை இதை வந்து அதை நான் உதாரணத்துக்கு இப்போ இது கொஞ்சம் புதுசாக நாங்கள் தொடங்கினபடியே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தானே. அந்த ஒரு இது வந்து ஒரு இப்படித்தான் சொல்லுவேன் நம்ம அந்த என்னன்னு சொல்லுங்க பாபம் அந்த என்னன்னு சொல்கிறது அந்த நீரோட சம்பந்தம் நீரோடையும் நெருப்போடையும் ஒரு கொஞ்சம் இப்படி சொல்லுவினம். நீரண்டு தொடங்குது அப்ப நீ நிமிச்சத சொல்லுங்க. சரி சொல்லுங்க.
5: நீர்
0: பூத்த நீர் என்னத்துல பூத்து இருக்கும்? உப்புல நீர் பூக்கிறது அதுலயும் அதுலயும் சொல்ல முடியும் அதுலயும் நீர் பூக்கும் தான். ஆனா நெருப்பு நீர் பூத்த நெருப்பு போல அந்த சாம்பல் பூ மேல இருக்கும் ஆனா பார்த்தா அது நெருப்பு மாதிரி தெரியாது. கை வச்சா தான் சுடும். அதே மாதிரிதான் அந்த உள்ளுக்கும் அவ்வளவு கோபம் எல்லாம் இருக்கும் ஆனா அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டினம். ஆனா அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கும் ஆனா
5: வழியில தெரியாது.
0: இப்ப எனக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் ஒலி ஒலி ஒலி மூண்டு மூண்டு ஓனாவில மூண்டு வகையான ஒலி அந்த மூண்டு வகையான சொல்லுக்கு முடிய விளக்கம் எனக்கு தரணும். ஒலி ஒலி ஒலி
5: சத்தம்
0: ஓம்
5: ஒளி என்ற வெளிச்சம்
0: ஓம் ஒளிஞ்சு போறதும் பேரம்
5: ஒளிச்சு விளையாடுறது ஒளிச்சு விளையாடுறது ஒளிக்கிறது.
0: அடுத்ததா வந்து ஒரு திரைப்படத்தை பற்றி கேட்டுட்டு போடுறேன் கேக்குறேன்.
5: நீங்க அங்க அக்காக்கு கேட்க நான் சும்மா அந்த வசனத்தை வச்சு சும்மா தேட அது நண்பன் படம் மட்டும் வந்தது.
3: ஆனா அவ சொல்லி அவண்டுதான். அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு திரைப்படம் என்னத்தை தருவோம், என்ன திரைப்படம் சும்மா சொல்லி பாக்குறது தானே. அந்த இது வந்து அம்புலி மாமா கதையில வந்த கதையோட சம்பந்தப்பட்ட ஒரு படம். அம்புலி மாமாவில முந்தின காலத்துல அம்புலி மாமா புத்தாத்துல வந்த ஒரு கதை சம்பந்தப்பட்டது. அந்த பாணி பாணியில வந்த அம்புலி மாமா கதையில வந்த அந்த பாணியில வந்த ஆடு புலியாட்ட கதை தான். அதுலயும் ஒரு வசனம் வருது, ஒரு கதை சொல்லட்டா சார் என்ற வசனம் வந்து வெறும் நடுகளம். மாதவன் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த படம். மாதவனும் விஜய் சேதுபதியும் நடித்த படம். வேற வேற கேள்வியாலும் வச்சிருக்கிறேன் இப்படி செய்யணும். ஓகே, கலந்து மீண்டும் மீண்டும் உடைந்து கொள்ளுங்க.
5: நன்றி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு. கலையக நேரம் சரியாக 5:37. அந்த வகையிலே நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சரோ, நலமா இருக்கிறீங்களா? நீ ஓம். நான் நலமா இருக்கிறேன், நன்றி.
6: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
3: இன்னைக்குதான் நீங்க என்னோட கேள்வி பதிலுக்கு வந்திருக்கிறீங்க. பேசாம தர்சனா வந்து ஒரு ரெக்கார்டிங்க போட்டுட்டு போகலாம்.
6: போகலாம், அது சரியோ. அதை விட நீங்க வேலை முடிஞ்சு அங்க இருந்து வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யறேன்டா. அப்ப என்ன,
3: எல்லாரும் எல்லா அறிவிப்பாளரும் அப்படித்தான், எல்லாரும் வந்து
6: என்னன்னா
3: நேயர்களும் அறிவிப்பதற்காகத்தான் வாரது. அதோட அதே நேரத்துல அறிவிப்பாளருக்கும் சந்தோஷம். அப்ப எல்லா நேயர்களும் அந்த ஒரு
6: எல்லாரும் வந்து கலந்து கொள்ளேக ஒரு சந்தோஷம் வரும்.
3: அது வந்து இந்த சில நேயர்கள் நினைக்கிறது சில அறிவிப்பாளர்கிட்ட மட்டும்தான் போகணும், ஒரு கலை யாரா இருந்தாலும் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாரையும் நாங்கள் எதுவுமே காண போவதில்லை.
6: நீங்க சொன்ன மாதிரி நேபாளத்து இதை பார்த்து அந்த நேற்று ஒரு பதிவுண்டுதுல போட்டிருந்த இணைப்பு இந்த இணையதளத்துல அந்த நேபாளத்துல நடந்த இதுகள் அப்படி அந்த காட்சிகளை அதை பார்த்தா கடவுளே மனிதன் நினைப்பதுண்டாம் வாழ்வு நிலைக்கு மட்டும் அந்த பாடலையும் போட்டு அதையும் வந்து போட என்ன கொண்டா அதை பார்த்த உடனே இது என்னடா வாழ்க்கை கடவுளை இதுக்குத்தானே இவ்வளவு
3: சண்டையாலும் அடுத்த
6: நொடி என்ன நடக்குமெண்டு அத மாதிரி தான் கன இடங்க கன பிரச்சனைய நான் பார்த்திருக்கிறேன். அந்த சில பேர் இந்த காணி வீடு இந்த பீராசை அப்படியே உங்கட. ஆனா உண்மையா ஒரு விஷயம் ஒன்று நடந்தது, ஒரு போன வருஷம் தான் அது நடந்தது உண்மையா. அதுக்கு அவர் அந்த சொத்துலயோண்டா பேராசை அவர் அந்த ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார் சகோதரங்களோ அந்த உறவுகளுக்கு. ஆனா கடைசியில அவர் டக்கண்டு திடீரெண்டு அவருக்கு மரணம் ஏற்பட்டுடுது. நேபாளத்தை பாருங்க அப்படியே இதை விட எங்க சிவலங்காவிலும் போன வருஷம் இந்த மலைப்பிரதேசங்கள்ல
3: அதுதான் அழிவுன்றது வந்து அந்த கல்கி அவதாரம் கிருஷ்ண பகவான் எடுத்து கல்கி அவதாரம் வந்து அந்த அழிந்தது மாதிரி ஒரு இப்ப வந்து கலியுகம் நடந்து கொண்டிருக்குது, அழிவு என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் வந்து ஒரு
6: என்ன சொல்லுங்க, இந்த இந்த இயற்கையும் வந்து பொறுக்கிறது ஒரு
3: கட்டாயம்,
6: முடியாம தான்
3: இப்படியான
6: அழிவுகளையும் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அழிஞ்சு கொண்டு
3: நவீன கண்டுபிடிப்புகள் வந்து அதுகள் வந்து அந்த எல்லாம் வந்துதான் இப்ப பாருங்க அந்த ஒரு இப்ப ஒரு ஒரு கிரக ஒரு கோ ஒரு ஒரு நாங்கள் இந்த பூமியை விட்டு விண்வெளி தாண்டி விண்வெளிக்குள்ள அடுத்த கிரகத்துக்கு போய் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் விஞ்ஞானம் அறிவு அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சாலும் எந்த ஒரு அறிவியலால கூடிய ஒரு மரணத்தை வந்து நாங்கள் வந்து தடுக்க முடியாது.
6: அடுத்த நொடி அடுத்த செகண்ட் எனக்கும் அதான் எல்லாமே அந்த உண்மையில நாங்கள் இப்படி இருக்க நினைப்போம் இது என்னடா ஒரு வாழ்க்கை, இது ஒரு எல்லாமே ஒரு வேஷம் தானே, அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியும், அதுக்குள்ள இவ்வளவு எல்லாம் நடக்குது பாருங்கோ, இல்ல இருக்கும் வரையே நாங்க எல்லாரோட சந்தோஷமாயும் சந்தோஷமாயும் எல்லாரோட ஒருவரோடையும் பகைக்கவும் கூட எல்லாரோ எல்லாரோடும் சந்தோஷமா இருந்து போட்டு போறதான் எங்களோட கூட வர போறது
3: கூட வர போறதுன்றதுன்றத விட இந்த மனித நேயம் நாங்க கதைக்கிறோம், ஆனா அதை நாங்க செய்கையில வந்து செய்யறது வந்து சரியான ஒரு
6: இருக்கு. உண்மை உண்மை இப்ப கதைப்போம் எல்லாரும் கதைச்சு போட்டு அடுத்த நிமிஷம் வேற விதமா மாறிடுவோம்.
3: ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு வரையக்குல அண்டு இரவு மட்டும் எல்லாம் யோசிப்போம் நாங்க வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. இப்ப ஏன் சாதாரணமா பாருங்க ஒரு முகம் தெரியாத ஆக்கள் கூடி முகம் தெரியாத ஆக்கள் மேல வரலாறு தெரியாது அவைய பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனா அவைய அவன் பேரை கேட்டா பிடிக்காம இருக்கும் அவையில
6: செயலகம்
3: பிடிக்காம இருக்கும் அப்படி அப்படி
6: தெரியாது
3: முகமே முகம் தெரியாத ஆக்களே அப்படி இருக்கணும் என்ன
6: செய்யறது
3: வந்து இந்த புலம்பே இந்த நாட்டுல நாங்க எல்லாத்தையும் உழந்து இந்த இத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துல வந்து இருந்து கொண்டு நாங்கள் இவ்வளவு பேர் நாங்கள் ஒற்றுமையா ஒன்று கூடி இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? இது இதுல வந்து நாங்கள் என்னத்தை பாக்குறோம், சாதி பாக்குறோமா, சமயம் பாக்குறோமா, இனம் பாக்குறோமா, எல்லாம் தமிழர்ன்னு சொல்லிய உண்டா ஒற்றுமையா இருந்து ஒவ்வொரு இந்த வானொலியில ஒன்று கூடி இந்த வானொலி இருக்காம விட்டு இருந்தா இப்ப உங்களை யாருன்னு தெரியாது, எங்களை யாருன்னு தெரியாது, யாரையும் தெரியாது.
6: அதை பாருங்க இந்த வானொலி மூலம் அங்க இத்தனை பேரை அந்த பாருங்க அந்த ஒன்று கூடல் சரி அந்த பிறந்த நாள்ல சரி
3: உறவுகளை சேர்த்து வச்சிருக்குது
6: சேர்த்து வச்சு எல்லாரையும் கண்டு கதைச்சா அப்ப அது உண்மையாக நாங்க நினைக்கிறோம் நினைக்கிறோம்.
3: சரி நாங்க நிகழ்ச்சிக்கு போமா, நல்லா கதைச்சு கொண்டு போவோம். சரி நீங்க இந்த இந்த படத்தை ஏற்க சொல்லி பாருங்க பாபா.
6: ஐயோ எனக்கு படம் வேண்டாம் நீங்க வேற கேள்வி.
3: ஓகே இப்ப நான் இப்ப முதல் அவையிட்ட கேட்ட மாதிரி நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இது இதை கேட்பேன் நான் முதல் உங்கள்கிட்ட. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பழமொழி ஒன்று சொல்லுறேன் அது என்ன மிச்சத்தை நீங்கள் சொல்லுங்க.
6: தெரிஞ்ச சொல்லுறேன்.
3: அகத்தின் அண்டு தொடங்க முதல் முதலாவது வந்து அகத்தின்.
6: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
3: நோயற்ற
6: நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்.
3: ஆடி காற்றில்
6: ஆடி ஆடி காற்றில் ஆடிக்காட்டில் தூத்தினா இன்னொரு விருதில்லையே ஆடிக்காட்டில் தூ
3: ஆடிக்காட்டில்
6: ஆடிக்காட்டில் அது தெரியல எனக்கு மறந்துட்டேன்.
3: ஆடிக்காட்டில் அம்மியின் நகரம்.
6: ஆ சரி ஆடிக்காட்டில்
3: ஆடிக்காட்டில் அம்மியின் நகரம் என்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடிக்காட்டில் அம்மி நகரம்னா அம்மி நகர்றது இல்ல இந்த ஆடி அந்த அந்த காத்து இதுல அந்த அம்மை நோய் என்று இருக்குது தானே அந்த அம்மை நோய் வந்து காத்திலே வந்து பரவுன்றதுக்காண்டித்தான் அது சொல்றது. ஆனா நாங்கள் வந்து ஆடிக்காட்டில் அம்மையே அம்மை என்றதைத்தான் அம்மி என்று மாறி வந்து அந்த திரிவுபட்டு திரிவுபட்டு அப்படி வந்தது. ஆனா உண்மையிலே ஆடிக்காட்டு அந்த அம்மை நோய் வந்து பரவுன்றதுக்குத்தான் அந்த அந்த இது வந்து பழமொழி வந்தது. இப்ப அடுத்ததா வந்து நான் வந்து உங்கள்ட்ட இப்ப ரெண்டு கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த விலங்குகளின் இளமப்பெயர். இப்ப இளமப்பெயர் இப்ப சிங்கத்தின் இளம சிங்கத்தின் பிள்ளைய எப்படி சொல்வது? சிங்கத்தின் பிள்ளைய
6: சிங்கத்தின் பிள்ளைய
3: ஆட்டுக்குட்டி
6: கோழி குஞ்சு
3: அணில
6: அணில் குஞ்சு
3: இல்ல
6: அணில அணில் குஞ்சு
3: அணில் பிள்ளை குருளை. சரி, அப்ப நாங்க அடுத்ததா வந்து நாம உங்கள்ட்ட ஒரு உவமை உமமை அந்த முதல் கேட்ட மாதிரி உவமைய இப்ப இந்த மிகுந்த மகிழ்ச்சி அந்த ரெட் சுயான சந்தோஷம் ரெட்டிப்பான மகிழ்ச்சி அதுக்கு ஒரு உவமை சொல்லுங்க வாப்ப.
6: மகிழ்ச்சி
3: நல்ல மகிழ்ச்சி நல்ல டபுள் டபுள் சந்தோஷம் நல்ல சந்தோஷம் அதுக்கு கணக்கா உவமையல் இருக்குது. சக்கரப்பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல ரெட்டிப்பு மகிழ்ச்சி அன்னைக்குல சக்கரப்பந்தலிலே தேன்மலை பொழிந்தது போல அல்லாட்டி தேனில் விழுந்த பலாச்சுளை போல ரெட்டிப்பு மகிழ்ச்சி அந்த பலாச்சுளியே இனிமை அதுக்குள்ள தேனில விழுந்தா எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்குதா இது நான் சும்மா அந்த நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு. அந்த வகையிலே நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: ஒரு படம் சொல்லட்டா மேடம்?
3: சொல்லுங்க.
7: அதுல ஒரு கதை சொல்லட்டா சார்? அந்த மாதிரி
3: நீங்க அந்த படத்தை சொல்லுங்க பாபம்.
7: விக்ரம் வேதா
3: பாத்தீங்களா? அது இப்ப எவ்வளவு நேரமா போச்சு அந்த விக்ரம் வேதா?
7: கேளுப்படையில உண்மைக்கு இந்த படம்
3: தான்
7: குறிப்பதை
3: மத்தியானத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் செய்யணும். அப்ப நான் இல்லாட்டி ரவே ஜோசி வச்சிருந்திருப்பேன். அப்ப திடீரென்று செய்யறபடியா வரும் வழியிலேயே தான் எல்லாம் தயாரித்து கொண்டு வந்தேன் நான். செயற்பாடுகளையும் உணர்த்தும் உணர்த்துற உவமைகள். இப்ப உறவையும் செயற்பாடுகளையும் சேர்த்து வைத்து இப்ப நான் முதல் வந்து சொன்னது இந்த தாமரையில தண்ணி போல அந்த உட்பட்டும் பட்டாமரி அது வந்து அந்த பொதுவானது. இப்ப நான் வந்து உறவுகளோட கொஞ்சம் சம்பந்தப்பட்ட மாதிரி சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன், பிரியாத ஆழமான நட்பு என்று சொல்லி அன்பு ஆழமான நட்பு. அதுக்கு எப்படி சொல்றேன்னா உடலும் உயிரும் போல
7: உடலும்
3: உயிரும் போல உடலும் உயிரும் பிரியாதானே, பிரிஞ்சா சரி முடிஞ்சது. அப்ப அதுக்குத்தான் அந்த பிரியாத ஆழமான நட்பு. அப்ப இது இது அடுத்தது பாருங்க, இது வந்து அந்த கூடுதலா அந்த இந்த உடம்பு உயிர் உறவுகளோட சம்பந்தப்பட்டதான் இந்த உவமை வரும். ஓகே, அடுத்தது வந்து அந்த நல்ல கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறது. குழந்தைய வச்சு பொத்தி பொத்தி பாக்குறது வரைக்கும் சொல்லுவேன். சரி, நான் உங்களுக்கு இது சொல்றேன். இப்ப கண்ணண்டு தொடங்கும், இனி மிச்சத்தை சொல்லுங்க. அப்ப
7: கண்ணிமே காப்பது போல,
3: கண்ணின் மணியை போல, ஓ அல்லது கண்ணிமே காப்பது போல, கண்ணின் மணியை போல. அப்ப அடுத்தது இன்னொன்று சரியான சந்தோஷம். இப்ப இது எல்லாம் உறவோட சம்பந்தப்பட்டுதான் பெருமை. நீங்க உறவு இப்ப தாய்புள்ள உறவு அப்படி இப்படி எல்லாம் உறவை வச்சு நேச்சு சொல்லுங்க. அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைதல். இப்ப ஒரு அதுக்கு வந்து ஒருவேளை கண்டா நல்ல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். அதுக்கு அப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம், நீங்க உங்க சின்ன பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நாங்க திருப்பி எடுக்கல, இப்படி ஒரு சந்தோஷத்தோட வருவினம், அதை எப்படி சொல்லலாம்? இல்ல இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு. இல்ல அதான் நல்ல சந்தோஷம். இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் தானே, இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய விட்டுட்டு திருப்பி எடுக்கல, அந்த பிள்ளை ஓடி வர வர சந்தோஷத்தை சேர்த்து வச்சு சொல்லுங்க. அப்ப என்னன்னு சொல்றது, அம்மா அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து வச்சு சொல்லுங்க. இல்ல தாய கண்ட செய்ய போல, இப்ப தாய கண்ட செய்ய போலியண்டா அம்மாவை கண்டோன்னு அந்த செய்யண்டா பிள்ளை, அம்மாவை கண்ட புள்ளிய போல, அந்த பள்ளிக்கூடத்துல எவ்வளவு இப்ப காணாம கண்டுட்டு அம்மா கண்டோன்னு அது அதுதான் சொல்றேன். அந்த நல்ல சந்தோஷ தாய கண்ட செய்ய போல, அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படுமோ, அந்த அம்மா பிரிஞ்சு அம்மாவை கண்ட உடனே சந்தோஷப்படுற மாதிரி இதுவும் வந்து தாய கண்ட செய்ய போலியண்டு. அப்ப இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட இது இது வந்துட்டு, அப்ப இன்னொன்று கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் உங்கள்ட்ட வந்து நீங்க இது இது வேணாமன்னு போட்டீங்களா, என்ன
7: என்ன
3: படம்
7: சொல்லுங்களேன் பாப்போம்.
3: வரும், வராம போகாது, வரும். என்ன படம் தரலாம் உங்களுக்கு? கொஞ்சம் தெரிஞ்ச படமாயும் தான் இருக்கணும். இது விக்ரம் ஏதா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து நான் சொல்றேன், இது வந்து நீங்க சொல்ல வேணும், மறைவா சொல்லுவீங்க. கமலஹாசன் ரேவதி கௌதமி நடிச்ச தேசிய விருது பெற்ற படம். கமலஹாசன் ரேவதி கௌதமி நடித்த தேசிய விருது பெற்ற படம். இசை வந்து இளையராஜா. இது வந்து அவ இதே சொல்றான், கதாநாயகன் வந்து லண்டனில் படித்து போட்டு இங்க நாட்டு நாட்டுக்கு திரும்பி வரமா திரும்பி வந்து அந்த சூழ்நிலை காரணமாக கிராமத்து பெரிய மனிதராக மாறும் ஒரு படம். கமலஹாசன் ரேவதி கௌதமி நடித்த படம். இல்ல அதுல கமலஹாசன் ரேவதி நடிக்கு, கமலஹாசன் நடிக்குது, ரேவதி ரேவதி நடிக்குது, கௌதமி இல்ல, அது ரேகா தான் நடிச்சதே.
7: ஆனா
3: நான் கேட்ட படம் அது இல்ல.
7: இன்னும்
3: ஒரு ஆள் நடிச்சிருக்கு இதுல. சரி, நான் இன்னும் ஒரு சிவாஜி நடிச்சிருக்கிறார்.
7: சிவாஜி
3: திருப்பி வாங்க. நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக்கொண்டு இருப்பது சொல் விளையாட்டு. கலியாக நேரம் சரியாக 5:54. சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திரு.
3: வணக்கம் ரோசாலி, நலமா இருக்கிறீங்களோ?
8: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன்,
8: நன்றி.
3: இப்ப இந்த படத்தை இருக்க சொல்லுங்க பாபம். கமலஹாசன் சிவாஜி கௌதமி ரேவதி நடிச்ச படம், தேசிய விருது பெற்ற படம்.
8: துணையா
3: விளங்கல?
8: துணை துணை
3: இல்லை. சரி, நான் உங்களுக்கு ஒரு இலகுவா ஒன்று சொல்லித்தரேன். இலகுவாக நான் போறணுன்னு எல்லாரும் என்ன பேசினோம். கொஞ்சம் நேயர்கள் வந்து எல்லோரும் நல்ல புத்திசாலி நேயர்கள், அவைகளுக்கு பாடம் படிப்பிக்க வேணாம், அவர்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க படிப்பிச்சு கொண்டிருக்க தேவையில கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி என்ன பேசினோம். அப்படி இருக்கையும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்னும் ஒரு குழு ஒன்று தாரேன். இஞ்சி இடுப்பழகி பாட்டு அந்த படத்திலே இருக்குது. இஞ்சி இடுப்பழகி என்ற பாடல் அந்த படத்திலே இருக்குது.
9: என்ன
3: மறந்தது? சரி, அப்ப நானும் சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு விடுகதை ஒன்று கேட்கிறேன் உங்கள்ட்ட. ஆடை இல்லாதவனுக்கு 1000 சட்டை. ஆடை, ஆடை என்ன? உடுப்பு, உடுப்பு. ஆடை இல்லாதவனுக்கு 1000 சட்டை. அங்கே நீங்கள் நீங்களும் தினமும் வீட்டில தினமும் பாவிக்கும் ஒரு பொருள், சமையலுக்குரிய பொருள்.
9: வெங்காயம்.
3: வெங்காயம், ஓகே. அடுத்த இன்னொன்று, இன்னொன்று இதே மாதிரி தான் விடுகதை உண்டு. உடம்பெல்லாம் உள்ளிருக்கும், இல்லைங்களா, உடம்பெல்லாம் உள்ளிருக்கும் ஆனால் ரோஜா இல்ல, தலையிலே கிரீடம் இருக்கும் ஆனால் ராஜா இல்ல. ஒரு பழம்,
9: பலாப்பழம்.
3: பலாப்பழத்தை நான் உடம்பெல்லாம் முள் இருக்கும் ஏற்றுக்கொள்வேன், நான் அதுல தலையிலே கிரீடம் இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதே. மாதுளம் பழத்துக்கு உடம்பெல்லாம் முள் இருக்காது, உடம்பெல்லாம் முள் இருக்கும் ஆனா ரோஜா இல்ல, தலையிலே கிரீடம் இருக்கும் ஆனா ராஜா இல்ல. இதுவும் இந்த பழமும் நீங்க வேண்டி சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம்.
9: வாழைப்பழம்
3: இல்லை, கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த பழம்.
9: இனிப்பு புளிப்பு கலந்த பழம். மாங்காய்
3: இல்லை. உப்புத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிடும் பாப்பா, வேற சொல்லுகிறாரா ரெண்டு பாப்பா?
9: உப்புத்தூள் போட்டு சாப்பிடுவாங்களே. மாங்காய் இல்ல,
3: அச்சார் எல்லாம் செய்வார்கள். இதுக்கு மிஞ்சி நான் உதவி செய்யறேன்னா சொல்லலாம். அச்சார், அச்சார் எல்லாம் செய்யறது அதுல. அச்சார் என்று சொல்லி சொன்னா இதெல்லாம் போட்டு வினாகிரி விட்டு மிளகாய் போட்டு இதெல்லாம் போட்டு அந்த இதுல கறி கூடி வைப்பார்கள் சிலர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு. கலியக நேரம் சரியாக 5:58 அந்த வகையிலே நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம், வணக்கம்.
3: நீங்கள் இப்ப விடைக்கு வந்துட்டீங்க, எல்லாம் ரெண்டு விடையும் சொல்ல போறீங்க.
10: அன்னாசி பழம், அது
3: மற்றது
10: தேவர் மகன்.
3: தேவர் மகன், நான் அவாக்கு கொடுத்தா கொடுத்ததோட உங்களுக்கு எல்லாம் விளந்துக்கிட்டது எனக்கு தெரியும். ஒரு விடுகதை உங்கள்ட்ட கேக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, தண்ணீரிலே பிறந்தவன் தண்ணீரை கண்டால் இறந்து போவான். தண்ணீரை கண்டால் இறந்து
10: போவான்.
3: இல்ல, தண்ணீரிலே பிறந்தவன் தண்ணீரை கண்டால் இறந்து விடுவான்.
10: உப்பு, உப்பு,
3: உப்பு. என்ன அடுத்தது வந்து இன்னொன்று, கிள்ள முடியும் அள்ள முடியாது. தண்ணி, தண்ணி, தண்ணி. அடுத்து அவ இன்னொரு படத்து உவமை, உவமை சொல்லுண்டு கேப்பமா திருப்பி. உவமை வந்து இப்ப எவ்வளவு அறிவுரை கூறினாலும் பயன் இல்லாமல் போவது. இப்படி சொல்லி வேணும். இது இந்த இப்ப நம்ம
11: அதில்
3: இப்ப நாங்க எவ்வளவு சொன்னாலும் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதை பற்றி
11: நினைத்த
3: காரியம் எதிர்பார்த்ததை விட டக்குன்னு சிறப்பா அமைவது. இப்ப நாங்க வந்து ஒன்று எதிர்பாராமல் நினைச்ச காரியம் அதை இப்படி சொல்லிடலாம். இப்போ நாங்கள் இப்படி நடக்க இப்போ நட இவ்வளோ சீக்கிரம் நடக்குமெண்டு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை இல்லை இவ்வளோ இலகுவாக நடக்குமெண்டு நடந்து போ நடைபெறுமெண்டு நாங்கள் நினைக்காததுண்ட. இப்போ இது இது இது நழுவி என்று சொல்லி சரி ஒன்று
11: ஒரு என்ன
3: அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மனக்கலக்கம் அல்லது ஒரு கரைந்து போதல் அந்த உருகி உருகி போதலுக்கு ஒரு உருகி உருகி அந்த கவலையால துவண்டு துவண்டு போதல சொல்றது. ஒரே கவலைப்பட்டு சோந்து சோந்து போறது ஒரு மீளாத கவலையில இருக்கிறத
11: தெரியல.
3: சரி அது அது வந்து இப்ப இதை நான் இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லலாம். இப்ப மெழுகு வரும் மெழுகு மெழுகு போலேண்டு வரும் அதுப்பா முன்னுக்கு என்ன வரும் மெழுகு போல. அப்ப அது நம்ம தொடக்கத்தை சொல்லுங்க
11: போறதா
3: இல்ல நெருப்பிலிட்ட மெழுகு போல நெருப்பில மெழுக போட்டா இப்படி உருகி போகும். நெருப்புல மெழுக போட்டா மெழுகு உருகியும் அதே போல அந்த கவலையில உருகி உருகி போறத நெருப்பிலிட்ட மெழுகு போல. அப்ப இன்னொரு திரைப்படம் ஒன்று சொல்லி பாப்பமா என்ன படம் கொடுப்போம் சொல்றதாம். ஆனா எனக்கும் அது அது இப்படி சொல்லாம விட்டாலும் எனக்கு தெரியும் வராதுதானே. சிலம்பரசன் நடிச்ச படம் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய காதல் காவியம் ஆறு இவா திரிஷா நடிச்சது திரிஷாவும் சிலம்பரசனும் நடித்த படம் ஒரு காதல் காவியம். இதில் வந்து திரிஷா வந்து ஒரு கிறிஸ்டியன் பெண்
11: காதல்
3: காவியம் இதுல வந்து சரி இன்னும் ஒன்று சொல்றேன். இதுல வந்து திரிஷாக்கு சிலம்பு அந்த என்ன சிலம்பரசன் என்ன என்ன என்ன பேச சிலம்பரசன் சொல்ல அவருக்கு என்ன பெயர் வடிவு நல்ல பெயர் என்னன்னு சொல்றது சிம்பு சிம்பு சிம்புவை விட அவ வயசு கூடாதுல அந்த படத்துல
11: விண்ணைத்தாண்டி
3: வருவாயா நன்றி மன்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல் விளையாட்டு கலியக நேரம் சரியாக 6:04 அந்த வகையிலே நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம். அப்போது போன் எடுத்து இப்பதான் தருவேன்.
3: அதுதான் இவ்வளவு நேரமா காண இல்ல
12: அது ரெண்டு மகளையும் போன் எடுத்துச்சு நம்ம சரியில்லை கதைக்கு போகணும்.
3: நீங்க உங்கள்கிட்ட கேட்ட படத்தை வந்து
12: நடத்திட்டு
3: போட்டுறது 10 நிமிஷம் கிடக்குது அது மட்டும் தண்ணுவோம். என்ன இந்த படத்துல வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறார், தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் இருக்கிறார். அடுத்தது இது இவ வந்து சங்கர் தான் இதுல நடிச்சது, சங்கர் தான் இயக்கத்துல வந்த படம், ரகுவரன் நடித்த படம்.
12: ரகுவரன் இந்த காலத்து வருது?
3: எந்த காலம் இல்ல, இது 1999 வந்த படம். அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு கம்ப வயித்துல வச்சுக்கொண்டு,
12: இதுல
3: அதான் கேக்குறேன்.
12: தொடர்கள் எல்லாம் விட்டுட்டீங்களா?
3: இது வந்து அந்த உணர்வுகளையும் குணங்களையும் உணர்த்துமே, வேகமாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுதலுக்கு கரைஞ்சு போற அந்த துன்பத்துல சோர்ந்து போற இது வந்து இதுக்கு வந்து இதுல இருந்து விடுபட்ட இது ரெண்டு வரும், இதுல இருந்து விடுபட்டது தொடங்கி வரும். என்னென்னு சொல்றது அது உங்களுக்கு உதாரணத்துக்கு, இதுல இருந்து விடுபட்ட வில் போல இனிமிச்சது சொல்லுங்க, சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுவது. வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுதலுக்கு. அப்ப இதுக்கு சொல்லுங்க, அவன் தாராள குணம் வள்ளல் தன்மைக்கு இயற்கையோட சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க. தாராள குணம் வள்ளல் தன்மை, இப்ப இப்ப இப்ப தற்சமயம் எங்க நாட்டுல இப்ப இந்த பிரான்ஸ்ல இப்ப இது வந்து இப்ப இந்த நிமிஷமும் எங்க இடத்துல நடந்து வந்து கொண்டிருக்குது இயற்கை. அதுக்கு சொல்லுங்க, தாராள குணம் வள்ளல் தன்மை என்னது, என்னது என்ன தருகுது மழை, எது மழை எது தருகுது மழை, எது எதுல இருந்து மழை வருகுது?
12: என்ன
3: சொல்லுங்க பாப்பமா, அந்த இது சொல்லி போட்டா விடுகதை ஒண்ணுதான், காலுண்டு நடக்க முடியாது கையுண்டு எழுத முடியாது. காலுண்டு நடக்க முடியாது கையுண்டு எழுத முடியாது. நீங்கள் இப்ப அப்படித்தான்
12: சொல்லிடுவீங்க.
3: குட்டை வேணும், மூணு வீட்டிலேயும் இருக்குது.
12: கை இருக்கு எழுத முடியாது, கால் இருக்கு நடக்க முடியாது. அம்மி உளவி
3: இல்ல, அம்மி கங்கை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. அதுதான் சொல்ல பாத்து நான், நீங்க இப்ப அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா?
12: விடாதான்
3: கட்டில இருக்கிறீங்க. பார்க்க முடியும், ஆனா தொட்டு உணர முடியாது. நம்மோடு நடப்பான்
12: இல்ல
3: இல்ல இன்னொண்டு நம்மோடு நடப்பான் ஆனால் பேச மாட்டான் நிழல்.
12: சரி, வேற ஏதாவது இல்லையா பின்னுக்கு?
3: இல்ல, இதோட உங்களோட நான் இப்ப இந்த முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போறேன்.

0: கலை கலை கலை
1: ஓ கலை என்றால் அது ஒரு நாட்டிய கலை.
0: ஓ வித்தை.
1: கலையை புடுங்குறது, நெல்லுக்கு களை புடுங்குறது.
0: மற்ற கலை,
1: மற்ற களைப்பு
0: அதுவும் வந்து களைப்பும் தேவையில்லாத களையும் ஒரே ஒரே ஒரே உச்சரிப்பு,
1: ஒரே
0: உச்சரிப்பு இல்ல, ஒரே எழுத்து
1: தானும்
0: ஒரே
1: எழுத்து.
0: மவுளவிழானாக்கு நீங்க சொல்லணும். களைதலும் இல்லையா,
1: களைதல்
0: மற்றதுக்கு தான் வரும் களைதல் எல்லாம். சரி, இதுக்கு நான் என்ன நேரம் போய் கொண்டிருக்க அப்படியா, இதுக்கு வந்து நான் சொல்றேன் மூங்கில்.
1: மூங்கில்
0: மூங்கில் சொல்லிட்டீங்க. ஓகே, கலந்து சிறப்பிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவேன நேரமும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெற்றது. கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விளம்பர இடைவேளைக்கு போய்விட்டு 6:15 பாட்டும் பதமும் நிகழ்ச்சி 7 வரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரும்பவும் 7:00 to 8:00 வரை உங்களுடன் நான் பயணிக்க இருக்கிறேன். அணிவகுப்பில் சந்தித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சி வரும் வரை தொடரும் வரை சிறிய விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு வருவோம்.
2: வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal Foch, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 Rue Kai, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 Avenue President Wilson, 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0150-95-93-16-78.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. கலையக நேரம் சரியாக 6:17 நிமிடங்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கேட்டும் மகிழ்வோம்.

പാട്ടും പദമും. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. இந்நிகழ்ச்சியூடாக நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும், அதாவது அதே சொற்களில் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் ஒலிபரப்பாகும். எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் யூஎல் பதூர்தீன் அவர்கள், காத்தான்குடி 5 தாயகத்திலிருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக முதன் முறையாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க காத்திருக்கும் யூஎல் பதூர்தீன் அவர்களை அன்போடும் மகிழ்வோடும் இந்நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக யூஎல் பதூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள், பேர் ஆசையுள்ள எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் உயர்வு காண முடியாது. பேர் ஆசையுள்ள எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் உயர்வு காண முடியாது. எனவே இன்றைய பாட்டும் பதத்தை ஆரம்பித்து வைக்க யூஎல் பதூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு பேர் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யூ எல் பதூர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் ஆசையுள்ள என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பாதம் என்ற இதற்கான பாடலாக யுஎல் பதூர்தீன் அவர்களின் தெரிவிலே

0: இருக்கிறது.
1: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை ஒரு என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் யூஎல் பதூர்தீன் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் யூஎல் பதூர்தீன் அவர்கள். மின்னொளி மின்சார நிலைய வீதி காத்தான்குடி 5 இன்றைய நிகழ்ச்சிக்காக அவர் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: பேர் ஆசையுள்ள எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் உயர்வு காண முடியாது. எனவே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை மனிதனும் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் யூஎல் பதூர்தீன் அவர்கள்.

இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை வாழ்வில் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யுகல் பதூர்தீன் அவர்கள்.

நெஞ்சம் நாளும் வாழ்கவென பாடுவோம், இன்பச்சோலை மலர் எடுத்து சூடுவோம். நெஞ்சம் நாளும் வாழ்கவென பாடுவோம், இன்பச்சோலை

பேர் ஆசையுள்ள எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் உயர்வு காண முடியாது. இப்பதங்களையும் அதற்கான பாடல் தெரிவுகளையும் தெரிவு செய்து பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் தாயகத்திலிருந்து யுஎல் பதுர்தீன் அவர்கள். நிகழ்ச்சியிலே தொடரும் பதம் காண இதற்கான பாடலாக

0: மாஸ்டர் குட்டி ரொம்ப ஷோக்கா இருக்குல்ல யார் அது
1: கண்கோடி வேண்டும் கன்னி கனி அல்லவோ ஆட கவிந்தோறு தோன்றும்
2: இன்றைய பாட்டு பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது முடியாது. இதற்கான பாடலாக யுஎல் பதூர்தீன் அவர்களின் தெருவிலே ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள். பேராசையுள்ள எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் உயர்வு காண முடியாது.

0: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தாயத்திலிருந்து தனது பிரதியூடாக சிறப்பித்த யுஎல் பதுர்தீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: மோனயோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ

0: கொந்தளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 3 4 5 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 7:04. இப்பொழுது முதல் 8 வரை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும். 8 9 வரை நெஞ்சம் மறப்பதில்லை, 9 இரவு பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து 10:30 அளவில் சபா கேதீஸ்வரன் அவர்கள் நடத்தும் பாடி வரும் மேகம் இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு அனைத்து நிகழ்ச்சியிலேயும் உங்கள் நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்று சொல்லி என்று எதிர்பார்த்து கொண்டு தொடர இருப்பது அணிவகுப்பு. அணிவகுப்பு என்று சொல்லும்போது நான் வந்து ஒரு எழுத்தை கூறுவேன், அந்த எழுத்திலே இடம், பொருள், படம், பாடல் என்று சொல்லி நீங்கள் 7 விதமான விடயங்களையும் அந்த ஒரு எழுத்திலே வந்து நீங்கள் கூற வேணும். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சென்று பார்ப்போம், எப்படி இந்த நிகழ்ச்சி போகுது என்றதை பொறுத்து தொடர்ந்து செய்வதை பற்றி யோசிக்கலாம்.

0: அந்த வகையிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக கலந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நான் தான்.
0: வணக்கம் பசுபதி குணநாயி, நீங்க தான் ஆரம்பித்து வைப்பது. இப்பதும்
1: சந்தோஷம்
0: எனக்கு வெள்ளி திசை தானே நடக்குதாம். ஆனா அது நல்ல வெள்ளி திசை இல்லையா?
1: அது என்ன வெள்ளி திசை?
0: வெள்ளி திசையிலும் வந்து எல்லாருக்கும் வெள்ளி திசை வந்து நல்லா வேலை செய்யாது தானே?
1: சரி
0: சரி. ஆனா எனக்கு இப்ப எத்தனையோ வருஷமா வெள்ளி திசை தொடங்கிட்டு தான். ஆனா அது எனக்கு பாக்கல, அது நல்ல மாதிரி தெரியல.
1: நீங்க உலகில இருக்கிறது வெள்ளி திசை என்னென்ன செல்லுங்க?
0: ஓமாம் சுகமா இருக்கிறேன். எனக்கு வந்து நான் தார எழுத்துல வந்து நீங்க ஆணின்ற பெயர் உண்டு, பெண்ணின்ற பெயர், ஒரு பொருள், ஒரு படம், ஒரு ஊர், ஒரு பாடல். படம், பாடல்,
1: நான் எழுதி வச்சிருக்கேன். ஆண், பெண், இடம், படம், பொருள், பாடல்.
0: படம்,
1: அதான் இடம், படம், பொருள், பாடல்.
0: ஊர் எழுதி இல்ல?
1: இடம், அதான் இடம்,
0: நான் என்ன என்ன யோசனை? ஆண், பெண், பொருள், படம், ஊர், பாடல். ஓகே, ஆறு ஆறு. என்னவோ உண்டு மிஸ்ஸிங், நான் ஏழு
1: நினைச்சேன். சொன்னீங்கள அத நான் விளந்தா உங்களுக்கு தெரிய பாரது.
0: ஓகே ஓகே, நான் அப்படி சரி. ஓகே சரி, நான் இப்ப உங்களுக்கு தாரன் கானா.
1: கடுமையான சொல்லிண்ட கானா.
0: கானா,
1: கானா விலை ஆண்பெயர் கதிரவன்.
0: ஓகே.
1: கமலி.
0: ஓகே.
1: கம்பளை
0: இடம். ஓகே.
1: படம் வந்து கனவன், உங்களுக்கு அந்த படம் தெரியும், கல்வனின் காதலி.
0: பழைய படம். என்ன அது?
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா?
0: இல்ல, நான் அது அந்த நான் ஆனா அந்த கல்வனின் காதலியன்னு அந்த எண்ணத்திலயோ எழுதி பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதினதே எனக்கு ஞாபகமா இருக்கு. எண்ணத்திலயோ அந்த இந்த பாடல்களை தேட போயிருக்கல அந்த கல்வனின் கா, அது வந்து எம்ஜிஆர் படமா?
1: கல்வனின்
0: காதலி
1: பொருள் வந்து கத்தி.
0: ஓகே.
1: பாடல் வந்து கண்ணா கருமை நிற கண்ணா, அந்த பாட்டு.
0: ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இது இந்த இந்த அணிவகுப்பு முடிஞ்சதுன்னு சொல்லி வேறு ஏதாவது தொடங்கினா திருப்பி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அல்லது வந்து இதுக்கு வாக்கள் இல்லையானா திருப்பி வாங்க, திருப்பி உங்களுக்கு தான். நன்றி நன்றி. நீங்கள் கண்டுபிடிப்பது, நீங்கள் கண்டுபிடிப்பது டிஆர்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. அந்த வகையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நான் சுவாசினி பேசுறேன்.
0: வணக்கம் சுவாசினி, நலமாக இருக்கிறீர்களா?
2: ஆமா, நிலமா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். நீங்க ஏழு சொல்லு வந்து உங்க ஐரோப்பா இடங்களும் கேட்டீங்கள், ஒரு
0: கன்னடத்தையும் இடமும் கேட்டு நாடும் கேட்டேன். நான் அதான் ஏழு தான் கணக்கு வச்சு கொண்டு வந்தேன். சரி,
2: அது எல்லாருக்கும் எல்லாமே
0: எனக்கு நாடு நாடும் வந்து சொன்னா நான் சரி பசுபதி உணானாயிட்டே நாடு கேக்கல. ஓகே, நாடு கொஞ்சம்
2: கடினமான பேர் வந்து சவிதா.
0: ஓகே.
2: சவிதா சண்முகம்.
0: ஓகே.
2: படம் வந்து இடம் வந்து இடம் வந்து வருது இல்லையே படம்
0: தப்புன்னு அவசரப்படாதீங்க, வாரதெல்லாம் சொல்லலாம்.
2: அதத்தன் அதத்தன்
0: நிறைய ஊர் இருக்குது. ஊர்ல
2: சானாவில இருக்கு. சங்கிலிப்பாய்.
0: சண்டிலிப்பாய்.
2: ஆமாம்.
0: நீங்க என்ன சொன்னீங்க?
2: சங்கிலிப்பாய்.
0: சங்கிலிப்பாயில சண்டிலிப்பாய்.
2: ஆ, அதத்தன்
0: சன என்ன சண்டிலிப்பாய். பொருள்
2: வந்து சாவி.
0: அது சாவண்ணா?
2: அது சாவண்ணா. என்ன
0: சாணாவில என்ன படம், என்ன பொருள் சொல்லலாம்?
2: பொருள் வந்து சட்டி.
0: சட்டி.
2: மற்ற பாட்டு என்ன?
0: படம் சொல்லல.
2: படம் தான் என்ன சொன்ன? இல்ல
0: படம் சொல்லல.
2: படம் செல்வியில சாணா சாவி படம். இந்த சாவி சாவண்ணா எனக்கு சாவண்ணா மேல. சலங்கியோளி.
0: சலங்கியோளி படம். ஓகே. பாடல்.
2: பாடல் சாணாவில் சாவி

0: எல்லாம் சொல்லிட்டீங்களா? இப்ப பாடிட்டீங்க தானே? ஓகே,
1: ஓ எல்லாம் சொல்லிட்டேன். அதுல வந்தோனே வேற அவங்கள்ட்ட
0: அது பிரச்சனை இல்ல, அத பத்தி பிரச்சனை இல்ல, கலந்து சிறப்பிக்கிறதா முக்கியம்.
1: ஆமா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு கலியக நேரம். சரியாக 7:12. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம். உங்களோட சத்தம் எனக்கு கேக்குது. வைபர்ல வந்தோன்னு ஒரு பயமா இருக்குது. சத்தம் வருகுதா? ஒரு ஓகே ஓகே, வருது வருது. ஓகே,
2: சரியா?
0: ஓ சரி.
2: எனக்கு சொல்லுங்க,
0: உங்களுக்கு என்ன சொல்லுறன்? எழுத்து தாரன், ஆவண்ணா தாரன்.
2: ஆவண்ணா,
0: ஓகே. நான் சாரி, ஆவண்ணா இல்ல, நானா? நானா,
2: நான் ஆவண்ணாவுல ஆர்த்திகன்.
0: சரி, ஆவண்ணாவுல சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆர்த்திகன், ஆரணி,
0: ஓம்
2: இடம் ஆவரங்கால்,
0: ஓம்
2: படம் வந்து என்ன சொல்லலாம்,
0: என்ன பாடம்?
2: ஆனந்தம்.
0: ஓ,
2: பொருள் வந்து ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல்.
2: பாட்டு வந்து ஆட வைத்தா என்ன, ஆட்டி வித்தான் ஆறொருவன்.
0: ஆட்டி வித்தால் ஆறொருவன் ஆடாத என்ன, எனக்கும் அது
2: ஆடாத.
0: ஓ, அது அப்படித்தான் தொடங்குதா பாடலும்? ஆட்டி வித்தால் தொடக்கமே அதுதானா?
2: பாட்டுகள்
0: தெரிஞ்சாக்கள். ஓகே, ஆட்டி வித்தால் ஆரோருவன் ஆடாத ஆறாத ஆடாதவன் கண்ணியோ என்னோண்டு வரும்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடும் சொல்லலாம்.
0: ஓ, ஆனந்தம் விளையாடும் வீடு.
2: இடம் வந்து ஆப்பிரிக்கா.
0: ஆப்பிரிக்கா. அப்ப எல்லாம் சொல்லிட்டு பொருள் ஆட்டுக்கள் சொல்லிட்டீங்க.
2: ஆட்டுக்கள் சொல்லி.
0: ஓகே ஓகே. படம் என்ன சொன்னீங்க?
2: படம் வந்து ஆனந்தம்.
0: ஆனந்தம், ஓகே. அப்ப எல்லாம் வந்துட்டது.
2: எல்லாம் வந்துட்டது.
0: ஓகே, கலந்து இப்படி இத போவோம். இப்படி இந்த வந்தானே அடுத்த நிகழ்ச்சியிலேயே வாங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு கலியக நேரம். சரியாக 7:14. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனா.
3: நலமா
0: இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம்.
0: அப்ப உங்களுக்கு என்ன பேரை தருவோம்? பானாதாரன். பானா, பானா, பந்துக்கு வர பானா.
3: பரமேஸ்வரி.
0: பரமேஸ்வரி.
3: பரமேஸ்வரன்.
0: பரமேஸ்வரன்.
3: படம் என்ன, பந்தவாசம்.
0: பந்தவாசம்.
3: இடம் வந்து ஆண் பெண், இடம் படம் சொல்லியாச்சு. பொருள் வந்து பம்பரம்.
0: பம்பரம்.
3: ஊர் வந்து பானாவில பாட்டு, பல்லாக்கு வாங்க போனேன்.
0: ஓ, அது பாட்டு. ஓகே,
3: அது பாட்டு. நீ ஊரும் இடமும் சொல்லு.
0: இடமும்.
3: இடம் ஊர் பருத்தித்துறை.
0: ஓ, பருத்துறை.
3: இடம் வந்து இத்தாலி.
0: பானாவிலே என்னண்டு இத்தாலி வரம்? பானாவிலே இத்தாலி வரம்.
3: இடம் வந்து வந்து வச்சு, இடம் வந்து வந்து இத்தாலியன்.
0: அணிவகுப்பு கலியக நேரம். சரியாக 6:16. அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு. பத்தினி தமிழான நல்லமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு இவளுக்கு போவோம்.
0: ஓகே, நன்றி. நான் உங்களுக்கு தார எழுத்து வந்து மானா.
4: மானா.
0: மானா என்னன்னு சொல்றது, மண்ணுக்கு வர மானா.
4: ஓம். பெண் வந்து மனோன்மணி.
0: ஓம்.
4: மகேசன்.
0: ஓம்.
4: பொருள் வந்து மண்.
0: ஓ, மண்.
4: மண். இலங்கை இடங்களும் சொல்லலாமா?
0: இலங்கை இலங்கையினா சரி, ஆகலமிஞ்சினா இட இலங்கையில இல்லையா இந்தியா இடத்தையாவது ஊரை சொல்லுங்க. ஆனா இலங்கை ஊர தாயகத்துல ஊரை சொல்றதுதான் சிறப்பு.
4: மருதநாமடம்.
0: மருதநாமடம்.
4: பாடல்

0: வந்து என்ன பாடல்,
1: நிறைய பாட்டு இருக்குது மானாவில, நிறைய பாட்டு இருக்குது.
0: மரகதல்லிக்கு மணக்கோலம்,
1: அதுவும் நல்ல பாட்டு. ஓகே,
0: மங்கோலியா.
1: ஓகே,
0: மலரே மௌனமான பாட்டு.
1: ஓகே, நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. கலியங்க நேரம் சரியாக 7:18. அந்த வகையிலே வாய்வரூடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
1: வணக்கம், ராணி சம்பந்தர்.
2: ஆமா,
1: நலம்தானே? ஒருத்தரும் இல்ல தானே பாக்க கேக்க ஆக்களில அப்படியே வந்து உட்கார்ந்து இல்ல, வீடு மாதிரியே இருக்குது, அந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே. ஓகே, நாங்களே வந்து கதவை திறந்து கொண்டு வரையில ஒரு எங்கண்ட இடம் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து சில நேரம் வந்து தேநீர் வந்து ஊத்தி எல்லாம் குடிக்கல, அந்த வீட்டுல வந்த மாதிரி பேக்க வச்சு போட்டு ரெடி பண்ணி வந்து உட்காரல. ஓகே, சந்தோஷமா இருக்குது. ஓகே, நானும்
2: அக்கா வந்தனா என் கணவர் விட்டுட்டு போட்டேன், ராஜாண்ணா உடனே ஓடி போய் தீ தான் ஊத்தி கொண்டு
1: வந்தேன். வார வைக்கும் அப்படித்தான் நாங்க வந்தாலும்
2: வரவேற்பில் அவர் விண்ணன் தான்.
1: நான் வந்த உடனே சொல்லுவார், பிள்ளை தேத்தின் ஊத்திட்டு வரேன்னா இல்ல வேணா ஒன்று போட்டு இல்ல ஊத்துறேன்னு. அப்ப நான் கேப்பேன், அப்ப நான் ஊத்தி தரட்டானா, உங்களுக்கு தேத்தினி ஊத்த தெரியுமா? வேறனா தேத்தினி ஊத்த தெரியாமல இந்த பெரிய ஒன்னா வளர்ந்து வந்திருக்கிறேன். சீச்சி, உங்களுக்கு ஊத்த தெரியாது போட்டு தான் ஊத்தி தருவார். அவருக்கு பயம் பேந்ததும் பழுதாக்கி விட்டாலும் மட்டும் பயத்துலதான் நேரவாசி சொல்றது. உண்மையா நான் நினைக்கிறேன், அதுதான் அவருக்கு பயம். யாருக்கு தேத்தினி ஊத்த தெரியாது? சின்ன பிள்ளைய விட்டாலும் தேத்தினி ஊத்த தெரியும் அவருக்கு. அந்த நாங்கள் அந்த அவருக்கு அந்த வச்சா வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்கணும்.
2: ராசாத்தி
1: நீங்க நினைக்கிறீங்களா ராவணன் பொல்லாதவன்? ராவணன் நல்லவன், உனக்கு யார் மாதிரி தம்பி வேணும்? ராமன் யார் மாதிரி தம்பி வேணும்னு கேட்க, எனக்கு ராவணன் மாதிரி தம்பி தான் வேணும். அவன் தான் தன் சகோதரத்துக்காக இதாண்டவன். அடுத்தது வந்து இப்ப ராமன் வந்து சீதையை வந்து வகையில துன்பப்படுத்தினது. ஆனா ராவணன் வந்து ஒரு நாளும் துன்பப்படுத்த, அவன் அந்த விருப்பம் இல்லாத பெண்ணை தொடை இல்ல. உண்மையில இருந்து ராவணன் வந்து ஒரு ராமனா ராவணனா பேரு
2: சொன்னோ
1: ராமனா ராவணனா ராமனா ராவணனாண்டு ஒரு ஒரு பேச்சுக்கு வரையில அதுக்குள்ள அந்த சில அந்த முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் சாதாரணமா பார்க்க போய்களை ராமனை விட ராவணன் வந்து எல்லா வகையிலும் மேலானவையனு சொல்லி சொன்னா ராமன் வந்து தனது அந்த இலங்கையிலிருந்து திரும்பி வந்தோடனே நெருப்புக்குள்ள புகை வச்சது ஓ மற்றது வந்து அந்த அவ வந்து கற்பமாயிருக்கைகளை காட்டுக்கு அனுப்பினது. அப்ப அந்த போலி வாழ்க்கை ராமன் வந்து ராமன் வந்து தான் வந்து ஒரு ஒரு அந்த என்னோட சொல்ற அந்த தான் வந்து உத்தமன் தான் அது அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனால் வந்து மனைவிய வந்து துன்புறுத்தினவர் தானே. அப்படி பாக்கல ராமனா ராவணனா ராவணன் இது எந்த சொந்த கருத்து அதான் நாங்கள் வந்து இது எந்த சொந்த கருத்து பேந்து இது இந்திரன் இந்திராணி
2: இந்திராணி என்று சொல்லி பாக்குறேன்.
1: பொருள்
2: இடம் வந்து
1: இடம் சொல்லுங்க
2: ஒரு ஊர் மற்றது இந்தியா வந்து ஒரு
1: நாடு
2: மற்றது பாட்டு படம் வந்து இருமலர்கள்
1: இது பாட்டு
2: பாட்டு வந்து இரண்டு மனம் வேண்டும்
1: நல்ல பாட்டு என்ன நல்ல பாட்டு
2: மற்ற என்ன சொல்லணும்
1: பொருள் தான் சொல்லல
2: பொருள் வந்து இளநீர் சொல்லலாம் தானே
1: ஓ இளநீரும் ஒரு பொருள் தான் இளநீர் ஒரு பொருள்
2: நன்றி
1: வணக்கம் நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிடம் பெற்றுக்கொண்டிருப்பது அணிவகுப்பு. கலியாக நேரம் சரியாக 7:24 அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் பதனி
3: மோகன்.
1: நிகழ்ச்சிக்கு இப்போ வேற இல்ல என்ன
3: ஓ நான் இந்த வழியில போட்டேன் ஒருக்க ஒரு டெலிபோன் பண்ற அவசரமே அப்ப போட்டேன்
1: எல்லாம் பார்க்கத்தான் வேணும்.
3: ஒவ்வொருத்தரும்
1: சொல்வார்கள் நாங்கள் சமைச்சு வச்சிட்டோம் சமைச்சிட்டு வந்து உட்கார்ந்து ஒண்ணுமே செய்ய முடியாத பற்றி எங்களுக்கு தெரியவும் மாட்டேது தானே அதை விடுவோம். ஓம் நல்ல நலமாக இருக்கும். உங்களோட குரல் எப்பயும் நல்ல உற்சாகமான குரலா வரும். என்ன வரையக்கல நான் உருவப்படக்கூடாது அதனுடைய உன்கூவி கொண்டு வரும்.
3: சுகமா
1: இருக்கிறீங்களா ஓம் சுகமா இருக்கிறோம்னு சொல்லுறதே அந்த மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காண்டியே சொல்றது
3: அறிவிப்பாளரா
1: வரக்கு முதல் வந்து நான் வானொலியை வந்து நான் வேலை எனக்கு வந்து இந்த வேலை இடத்துல வந்து நான் எனக்கு வந்து நான் இந்த காது எஃப்போனை போட்டு கேட்டுக்கொண்டேதான் நான் வேலை செய்ய எனக்கு வந்து இந்த கதைச்சு கொண்டே இந்த காதுக்குள்ள எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல ஒரு இதா அது பழகிட்டுது எனக்கு. அப்ப எனக்கு ஒவ்வொரு எல்லா குரலும் வந்து பழக்கப்பட்டுடுது எனக்கு வந்து நீங்கள் யாருமே எனக்கு புதியவர்கள் மாதிரி தெரியல. நான் வானொலி அறிவிப்பாளரா வந்து என்ன இங்கே அங்கே அங்கீகரிக்கப்பட்டதுக்கு பிறகு எனக்கு யாருமே புதிய ஆக்களா தெரியல. இப்ப உங்களுக்கு தான் நான் புதிய ஆளா இருந்ததே தவிர எனக்கு நீங்கள் யாருமே புதிய ஆளா தெரியவில்லை. எல்லாட்ட குரலும் எல்லாட்ட பெயரும் எல்லாம் பாடும். நான் சில நேரத்துல யாரும் அந்த கூடுதல சண்முகநாதன் தெரியல வராட்டின்னு நான் யோசிப்பேன். ஏன் சண்முகநாதன் வரையில எதுவும் வருத்தமோ அப்படின்னு சில நேரம் கால புந்தன இப்பயும் சரி நான் கேட்டுக்கொண்டு கேட்கல. அப்ப அடுத்த ஆளை அலை கேட்கல எந்த மனசு சொல்லும். அடுத்தது வந்து இன்னார் தான் என்ன மனசு சொல்லும். அதே ஆள் தான் அங்க வந்து நிற்கும். கால புந்தன்ல கூடுதலா அப்படித்தான் இருக்கு. வந்து அப்படி அந்த வானொலியோடயே அந்த ஊறி போன இதுன்றது வந்து ஒரு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. ஒரு
3: இதே மாதிரிதான் என்னுடைய கணவர் அப்படியே காலத்தையாக கிடக்கும் ரேடியோ அசைய விடார். அப்ப அவர் வந்து கதைக்கு ரேடியோலயே ரேடியோ இல்லாமே ஆள் மாடுது. அப்ப யாரும் வராட்டி உடனே பிறன் நின்னார காண இல்ல இவ்வளவு நாளாச்சும் இந்த பிரியமா எல்லாம் கை முறிஞ்சிருந்து தேடிக்கொண்டிருந்தவர் என்ன. அப்பதான் எங்களுக்கு தெரியும் வேந்தது பிரியமா வந்து சொல்லியிருக்கதான் தெரியும். அப்ப நான் சொன்னேன் அவர் கை முறிஞ்சிருந்தேன்.
1: இல்ல அந்த உண்மைக்கு வந்து அந்த புலமை இந்த நாட்டுல வந்து நாங்கள் இவ்வளவுத்தையோ அந்த நாட்டில இருந்து இவ்வளவுத்தையோ இழந்துதான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு இங்க வரைக்கும் இங்க வந்து அந்த புது புது சொந்தங்கள் புது புது உறவுகள் வந்து எங்களுக்கு வரைக்கல முகம் தெரியாத உறவுகள் எல்லாம் வரைக்கல. இப்ப இன்றைக்கு உங்களை எனக்கு தெரியாது என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பாசம் ஒரு நேசம் இருக்குது தானே. இப்ப சரி இப்ப நான் ஒரு சரி இப்ப ஒரு ரெண்டு நாள் காணாட்டியும் அங்க திருவ காணையில ஒரு காணையில அவக்கு என்ன அச்சனுக்கு கேட்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் தானே. அது வந்து ஒரு கடவுளால கொடுத்த ஒரு கொடை என்று தான் நாங்க சொல்லவோ நமது. இல்லாட்டி அந்த ஊர்ல இருந்து இங்க இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி ஒரு உறவுகளோட அன்பா கதைக்கிறோம் என்று சொல்லி சொல்றது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இப்ப வானொலி கேட்காத ஆக்களை பாருங்க. இப்ப ஊர்ல இருக்கிறாக்களை விட இங்க இருக்கிறாக்கள்ல ஒற்றுமையும் கூட பாருங்க. ஊர்ல இருக்கிறாக்கள் நீங்க ஊர்ல போய் பாருங்க சமையல் சாப்பாடு கோயில் வேலைக்கு போறது கூட யாரும் கட்டுப்பட்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்குது. அவைய பார்த்தோம் அறக்க பறக்க ஓடி ஓடி ஓடி ஓடி வேலை வீடு சமையல் சாப்பாடு வீடு கூட்டுறது முத்தம் கூட்டுறது அதேதான்.
3: சமையலும் குறையுது அந்த கடைக்கு ஓடிக்கிடுவேன் பின்னரமே இருந்தா அந்த கடைக்கு ஓடிக்கிடுவேன் கடையில போய் வந்துட்டு
1: வருவேன். வயசு பொம்பளைகள் எல்லாருக்கும் அந்த பரந்த அறிவு எல்லாம் இல்லாம போயிட்டு ஒரு ஒரு மங்கி கொண்டு ஆக அந்த சீரியலை மட்டும் சீரியல் அதை பாக்குற அந்த டைமுக்கு போய் உட்காந்துடுவோம் சீரியல் பார்க்க கப்சி பண்ண அந்த நேரம் வந்து டெலிபோனும் எடுக்காயினம். அந்த ஒரு பரந்த அறிவு அல்ல அந்த உலகம் சம்பந்தப்பட நாட்டுல உலகத்துல என்ன நடக்குது ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ள ஒரு குறுகிய இது வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இப்ப ஒவ்வொரு அப்போது எல்லாம் நான் அந்த உவமை தொடர்கள் எல்லாம் கொண்டு வந்தேன். அப்ப யார் வந்து ராணி சமுந்தராகம் வந்து சொன்னவா எல்லாம் நாங்கள் அந்த மறந்து போன சில விஷயங்களை வந்து நீங்க அந்த மீட்டுறோம் என்று சொல்லியிருக்கலையே. அவ சொல்லியிருக்கலையே ஒரு சந்தோஷமே இருக்குது எல்லாம் இப்படி சொல்லி நான் சொல்லியிருக்கல.
3: அதுதான் அந்த தமிழோட விளையாடுவோம் வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை சொல்றீங்க அவர் உண்மையிலே நாங்க படிக்கிறோம் போன மாதிரி தான் நான் நினைச்சேன். அது ஒரு டீச்சர் வந்திருக்கிறா படிக்கிறோம் போகணும் படிக்கணும் டீச்சருக்கு போகணும்ன்ற மாதிரி
1: சந்தோஷம் எல்லாரோடையும் எனக்கும் எனக்கும் எனக்கும் வந்து நான் இது வந்து 100% சந்தோஷம். உண்மையா உண்மையாவே மனம் திறந்த சந்தோஷம் மனப்பூர்வமா சொல்ற சந்தோஷம்
3: எனக்கு.
1: நாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நான் உங்களுக்கு சொல்றேன் ஓனா
3: ஓனா
1: ஓனா
3: ஓனா அதுல படம் வந்து ஒருவன்
1: ஒருவன்
3: ஒருவன் நாடு வந்து ஒல்லாந்து
1: ஒல்லாந்து
3: பொருள் வந்து அது மிருகம் மிருகம் தெரியலாம
1: மிருகம் சொல்லல மிருகமும் பொருளும் வேற தானே.
3: அதுதானோ பொருள்
1: அது வரும் என்ன வரல வரும்
3: ஒடிகள் ஒடிகள்
1: ஒடிகள் ஒடிகள்
3: ஒடிகள் பெண் வந்து
1: நாங்களும் ரெண்டு அழுத்த போட்டு விட்டா ஒரு பெயர் வரும்
3: எனவே
1: ஒரு ரெண்டு மூன்று ஓனாக்கு பக்கத்துல ரெண்டு மூன்று அழுத்த போட்டு விட்டா பெயர் வரும்.
3: ஐயோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவன் இருப்பியா இல்ல பாருங்க
1: நாடு சொல்லிட்டீங்க பாடல் ஒண்ணு சொல்லுங்க.
3: ஒருத்தி ஒருவன நினைத்து விட்டார்
1: அல்லது ஒன்றா இரண்டா எடுத்து அதுவும் நல்ல ஒரு பாட்டு இல்ல. ஊர் வந்து சொல்லல ஊர் வந்து சொன்னீங்களா.
3: ஆ ஊர் சொல்லணும் இல்ல
1: ஊர் சொல்லணும் எழுதி வச்சிருக்கேன் ஒப்பிலாமணி ஆணுக்கு நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. கல்யாண நேரம் சரியாக 7:32. அந்த வகையிலே நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அடுத்த நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ரோசாலி. நீங்களே ஒரு எழுத்த உங்களுக்கு சொல்லி தயாரிச்சு அதுல ஊர் பேர் பொருள் இடம் படம் எல்லாம் சொல்லுங்க. சரி நான் தரேன். ஓகே. ஊனா.
4: ஊரல்.
1: ஊரல் பொருள்.
4: ஊடகம்.
1: அது ஊவண்ணா. ஒரு பேர் சொல்லுங்க. இன்னொரு பேர் இருக்கு ஊனாவில. அது அப்படி வராது. அது அது அது எழுதியக்கல அப்படி வராது. நீங்கள் ஊனாவில சும்மா ஒரு பேர் சொல்லுங்க. பெண் பேர் சொல்லுங்க.
4: பெண் பேர் வந்து ஊனா தானே.
1: ஒரு பெண் பேர் சொல்லுங்க. சரி ஒரு பாட்டு சொல்லுங்க.
4: உறவு என்று சொல்லி இருந்தால்.
1: பாட்டா? அப்படி பாட்டு இருக்கா உறவு என்ற
4: சொல்லி இருந்தால் நினைவு. ஒரு பாட்டு இருக்கு உறவு என்று சொல்லி இருந்தால்.
1: அந்த பாட்டு இருந்தா சரி. அல்லது இந்த இந்த பாட்டு சொல்ல முன்னை காணாத கண்ணும் கண்ண அல்லவோன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல.
4: ஆமாம்
1: அந்த பாட்டு. சரி உங்கண்ட நாட்டில ஒரு ஊர் சொல்லுங்க. அப்ப மூணாவில
4: மூணாவில ஊட்டி.
1: அது ஊவண்ணா.
4: ஊட்டி வந்து ஊவண்ணா.
1: சரி நான் உங்களுக்கு உடுவண்டு தொடங்குற ஒரு இடம் ஊர் இருக்குது சொல்லுங்க. அப்பம் உடுவண்டு தொடங்குது உங்க நாட்டில ஒரு இடம். உடு. உடுமலைப்பேட்டை.
4: உடுமலைப்பேட்டை.
1: மேடம் படம் சொல்லுங்க நீங்க ஊனாவில.
4: ஊனாவில
1: பாட்டு சொல்லிட்டீங்க. படம் சொல்லணும்.
4: படம் ஒருவன்
1: இல்ல
4: உத்தம ஊருக்கு
1: ஊருக்கு உழைப்பன். ஊவண்ணா.
4: உத்தமன்
1: படம். உத்தம உத்திரன் படம்.
4: உத்தமன் புத்திரம். அப்புறம் இன்னொரு படம் இருக்குது.
1: என்ன படம்? நான் ஊனா தானே கேட்டேன். நான் உங்கள்கிட்ட
4: ஊனா ஊனா கேட்டீங்க.
1: பெண்ணின் பேர் சொல்லல. ஊனாவில
4: ஊவண்ணாவில.
1: ஊனாவில
4: ஊனா.
1: உமா.
4: உமா. உமா.
1: உமா மகேஸ்வரி.
4: உமா மகேஸ்வரி. உமன்.
1: உமனா? உமனுண்டு பாட பேர் இருக்கா? உமனி என்று வச்சாதான் அது பொன் பெயரா வரும். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. உரல் தானே சொன்னீங்க பொருளுக்கு. ஓகே, கலந்து சிறப்பித்த பெங்கி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் ரோசாலி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. கலியக நேரம் சரியாக 6:37. அந்த வகையிலே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். தூணாவில ஒரு பெயர் சொல்லுங்க. ஆணின் பெயர் பொருள் தூணாவில ஒரு பொருள் சொல்லுங்க.
5: துப்பட்டி ஒரு பொருள் தானே?
1: துப்பட்டி.
5: படம்
1: படம் ஒன்று சொல்லல.
5: படம்
1: முடியும் ஒரு படம். என்ன படம் சொல்லுங்க? இல்ல வடிவா சொல்லுங்க.
5: நினைச்சேன்.
1: பாட்டு சொல்லுங்க. நல்ல பாட்டு, அது சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு
5: நல்ல நல்ல பாட்டு.
1: சொல்லிட்டீங்க தூணாவில நாடு சொல்லிட்டீங்க. பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஊரும் சொல்லிட்டீங்க. துண்ணாலை பொருளும் சொல்லிட்டீங்க.
5: வேறும் சொல்லிப்பாட்டு
1: வேறும் சொல்லியாச்சு. ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க.
5: கட்டிக்காரி
1: நீங்க. கட்டிக்காரி
5: கொஞ்சம் அது வேலை செய்யும் அது என்ன கட்டு வராது. என்ன
1: நீங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்க மூளை சுறுசுறுப்பா இயங்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் இந்த வானொலி, அந்த இது இது இந்த நிகழ்ச்சிகள் போட்டிகள் அதுகள் தான் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு சுறுசுறுப்பா வச்சிருக்குது.
5: என்ன வந்தாலும் இடையிலே பங்கு பதிலுக்கு தானே இடையிலே என்ன எல்லாத்தையும் தெரியாதும் வந்து ஒரு காட்சி போட்டாலும் விட்டுடுவேன்.
1: அதான் சரி. அவங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அம்மா. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சி உங்களுக்கு புரிஞ்சுதா?
1: புரிஞ்சுதா? தேனா என்று சொல்லி சொன்னா என்ன சொல்ல? ஓ, தேனா நேக்கல என்ன என்னத்துக்கு வராது?
2: குரில்
1: தேனா இல்ல தேனா தேயிலைக்கு வர தேனா இல்ல தேனா தேனா குரில் குரில்
2: படம் வந்து தெகிடி திரைப்படம் தெகிடின்னு ஒரு படம்
1: ஓகே
2: பொருள் வந்து
1: ஒரு மரத்துல இருந்து எடுக்கிற இலையையும் அப்படி சொல்லலாம். என்ன என்ன மரம்? ஒரு மரத்துல இருந்து அதுதான் தென்னை மரம். ஓ, தென்னை மரத்துல இருந்து எடுக்கிற இலையை அப்படி சொல்லலாம். நீங்க
2: தென்னோலை
1: தென்னோலை அல்ல தென்னங்கீற்று. ஓகே, படம் சொல்லுங்க. படம் சொல்லிட்டீங்க. தகுடி ஊர் சொல்லுங்க.
2: பேர்
1: சொல்லுங்க. ஆண் பேர் சொல்லுங்க. பெண் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. பிள்ளைங்க இல்ல பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து தென்னு தொடங்குற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. பெண்ணுக்கு அதுவும் தென்னண்டு தொடங்குற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. ஒரு காற்ற வச்சு சொல்லுவி நம்ம அந்த பேர்ல அழைக்கிறது அழைக்கிற இது இருக்குது. தென்றல். ஓகே, ஆண் சொல்லிட்டீங்க, பெண் சொல்லிட்டீங்க, பொருள் சொல்லிட்டீங்க, படம் சொல்லல. படம் சொன்னீங்க, தகுடி சொன்னீங்க, பாடல்.
2: பாடல்
1: பாடுவோர் பாடல் பாடி வரும் மேகம் இடம்பெறும். சபா கேதீஸ்வரன் அவர்கள் நடத்தும் பாடி வரும் மேகம், அதிலும் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரவு இன்றைக்கு சுவிஸ் நேரத்தில் ஆனா உங்களுக்கு அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா முடிந்தா கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். உங்களது குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது. அணிவகுப்பு கலியக நேரம் சரியாக 6:45 அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் தீபு. வேறு யாரும் நிக்கினப்பா?
1: ஒரு ஆள் நிக்கிறா, பரவாயில்ல. என்ன இப்படியே நில்லுங்க. அடுத்தது யாருன்னு
3: பாத்துட்டு பாருங்க. வந்தால என்ன எடுங்க, வராதால என்னாவே எடுங்க.
1: ஓகே, இப்படியே நில்லுங்க.
3: ஓ,
1: வணக்கம். வணக்கம். அது சைவர் 9 வந்திருப்பவர். உங்களது இணைப்பு இருக்கிறது. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்க நேரம் அன்புடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: நீங்க தான் முதலும் தொடர்பில் இருந்தீங்களா? சந்தோஷம் அதுல மீனா சொல்லுங்க. உங்களை சொல்லி கொடுக்க சொல்லி சொன்னதா? இப்ப நீங்க சொல்லி கொடுக்க கூடாது.
2: மெழுகுதிரி
1: படம் நாடு கட்டாயமா எல்லா இடத்துலயும் நாடு வராது. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மேலும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. அந்த வகையிலே பசுபதி குணநாயகி பள்ளிக்கூடத்துல வகுப்புல இருந்து கொண்டு நொடுக்கு நொடுக்கு நொடுக்கு பின்னுக்கு இருந்து கொண்டு நொடுக்கு நொடுக்கு கதப்பினாம். அதே மாதிரி அங்க கேள்வி கேட்க இங்க நொடுக்கு நொடுக்கன்னு பதில் சொல்றேன்.
3: நான் அந்த சுந்தரங்களும் வந்துறேன் மட்டி.
1: ஓ
3: என்ன பேரு
1: சொல்றது?
3: அதுக்கு சும்மா வந்தாலும் பொருந்த புரியுதானா இந்த பேரு?
1: தொல்காப்பியன் அது பொருந்ததுதானே?
3: ஓ அது சரி.
1: பொருள் வந்து தொண்டி அம்மா. தொண்டி அம்மா பொருள்.
3: சரி நீங்களே சொல்லிட முடியும்.
1: பொருள் பொருள் சொல்லுங்க. தோனாவில பொருள் சொல்லுங்க. இனி
3: தொட்டி.
1: தொட்டி தொட்டில்.
3: ஓ தொட்டிலும் சரி தொட்டியும் சரி.
1: படம் சொல்லுங்க.
3: படம் வந்து தொட்டால் பூ மலரும்.
1: பாடல்.
3: பாடலும் அதை சொல்லலாம். தொட்டால் பூ மலரும்.
1: சரி இடம் சொல்லுங்க.
3: இடம் தான் பெரிய அறிச்சலருக்கு தோணாவில
1: தொட்டி
3: அடி என்றுங்கிற ஊர்வல்ல சொல்லிடலாம். தொட்டி அடி என்று.
1: தொட்டி அடியா தொட்டி
3: தொட்டி அடில்
1: அந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு இடம். ஒரு தீவு தான் அது. ஆனா தமிழ்ல எழுத போனா அது தொங்காண்டு தான் எழுதுறது.
3: தொங்காண்டா?
1: கண்டுபிடிச்சா? நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
3: நன்றி
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: பதனா? சரி. அப்ப உங்களுக்கு அம்மா அக்காக்கு தோனா சொன்ன நான் உங்களுக்கு கோனா சொல்றேன். கோனா கோனா
4: கோனா.
1: ஒரு இடம் ஒரு பெயர் சொல்லுங்க. அப்பம்
4: கொழுந்து.
1: கொழுந்து அது பொம்பளைக்கு.
4: பொம்பளைக்கு
1: ஆணுக்கு வந்து ஒரு அரசன்ட பேரு அரசன அப்படி சொல்றது சொல்லலாம்.
4: இடம் வந்து கொழும்புத்துறை.
1: கொழும்புத்துறை, கொக்குவேல், கொழும்பு.
4: ஆமா, மற்ற இடம் படம் வந்து கோனாவில.
1: என்ன படம்?
4: கோனாவில்
1: ஒரு மறுபெயர். பாட்டு சொல்லிட்டீங்களா? என்ன பாட்டு? என்ன பாட்டு சொன்னீங்க? நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு கலியக நேரம். சரியாக 7:53 நிமிடங்கள். அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திருவக்கா.
1: வணக்கம் சார். ஓ, நலம் நலம். நான் உங்களுக்கு தார எழுத்து. நீங்க நலம் தானே? சுகமான அழுத்தா இன்னொரு சொல்லுவோம். என்ன சுகமா? அப்ப நீங்க ஒரு சுகமான அழுத்து நீங்க சொல்லுங்க வாப்பம். உங்களுக்கு பிடிச்ச எழுத்த சொல்லி போட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க வாப்பம். ஓகே, கோவனால சொல்லுங்க.
5: கோவனாவில வந்து கோகிலன்.
1: கோகிலன்,
5: கோகிலா,
1: கோகிலா.
5: பொருள் வந்து கோ கொழுக்கட்டை. பொருள் வந்து
1: நாங்க குடிக்கின்ற பானத்தின் மூல பொருளை சொல்லுங்களேன்.
5: பாட்டு
1: கோவண்ணாவில பாட்டு சொல்லுங்க வாப்பம்.
5: கோவண்ணாவில என்ன பாட்டு? வெறும் இல்ல பாடல்.
1: நீங்க தான்
5: எடுத்துட்டு
1: இந்த பாட்டு. கோபுர வெளிச்சத்தில் கோடான கோடி என்று இருக்குது, கோதை நடங்குது என்று இருக்குது, கோயில் மணியோசை, கோழி நேரமாச்சு. அது சொல்லியாச்சு. கலந்து சிறப்பித்தமே. கோவனாவில நாடு, கோவனாவில என்ன நாடு இருக்குது?
5: அதான் சொன்ன கோயம்புத்தூர்.
1: அது ஊர்.
5: இது
1: இருக்குது என்ன? கோஸ்டாரிக்கா. கோஸ்டாரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது. கோஸ்டாரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது. கோஸ்டாரிக்கா, COSTARICA, கோஸ்டாரிக்கா. அதாவது கோட்டி வேறண்டும் ஒரு ஒரு இடம் என்ன ஒரு நாடு இருக்குது. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
1: வணக்கம். அதுதானே கோப்பா இருக்கத்தக்கதான் ஏன் கோயம்புத்தூர் போவானே என்ன? அதுதானே பாத்தீங்களே. சரி, நான் உங்களுக்கு கூணாதாரன்.
6: குடம்.
1: ஓகே. படம்.
6: படம் வந்து
1: யாழ்ப்பாணத்திலயும் இருக்குதுதானே.
6: குறும்பசுட்டி இருக்கு. நீங்க என்ன வேற வச்சிருக்கீங்க?
1: குப்புலான் இருக்குது.
6: நாடு வந்து குவைத் சொல்றேன்.
1: குவைத். பாடல் வந்து நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
6: நன்றி.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. கலையக நேரம் சரியாக 7:58. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு.
1: வணக்கம்.
7: நான் கலாராணி வரதராஜா.
1: வணக்கம் கலாராணி வரதராஜா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம் திரு. நான் நல்ல நிலமா இருக்கிறேன். நீங்க நிலம் தானே?
1: ஓம் நானும் நிலமா இருக்கிறேன். நன்றி.
7: உங்களோட நிகழ்ச்சிகள் நல்லா இருக்குது திரு. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா சில அவ்வளவுதான் மாறினா குறை எனக்காது.
1: இல்ல பிரச்சனை இல்ல. சரி, அப்ப நான் நன்றி.
7: நன்றி.
1: தானா? தானாவில சொல்லுங்க பேர். ஓ, தானாவில ஒரு பேர் சொல்லுங்க. ஆபாம்
7: தவராஜா.
1: பெண் பேர்
7: தாமரை.
1: அது தாவண்ணா.
7: தரணி.
1: தரணி. பொருள்.
7: பொருள் தங்கம்.
1: ஓகே. படம்.
7: படம் தங்கைக்கோர் கீதம்.
1: தங்கைக்கோர் கீதம். ஊர் சொல்லுங்க தானாவில.
7: ஊர் வந்து அதுக்கு தாவண்ணா வருமே. தஞ்சாவூர்.
1: ஓ, தஞ்சாவூர். என்னங்க தங்காள சொல்லலாம் எல்லாம் கண்டியில. படம் ஒன்று சொல்லுங்க.
7: பாட்டு.
1: பாட்டு.
7: பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கிக்கு ஒரு பாட்டு.
1: நல்ல குரல்.
7: அந்த பாட்டை
1: போடுங்க.
7: வேற என்ன சொல்ல வேணும்? நாடா.
1: நாடு தான் பெறணும். நாடு. தானாவில என்ன நாடு?
7: சம்சாரியாண்ட நாடு இருக்கா?
1: நீங்கள் ஒரு புது நாடை உருவாக்குறீங்க. நான் அது போட்டா மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடு. நீங்க தங்கஸ்தான் என்று சொல்றது அதை தஞ்சம். நீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
7: நன்றி.
1: நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அணிவகுப்பு. அந்த வகையிலே நேரம் போய்விட்டது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இறுதி நேராக நிறைவு செய்யும் நேராக வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு. அவ தன்சானியாவை தான் சொல்லி,
1: தன்சானியாவை சொல்லி இருக்கிறா என்ன? ஓ தன்சானியா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஓகே. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது அணிவகுப்பு. கடந்த மூன்று மணி நேரமாக, இரண்டு மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கமும் கூறி, நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, இனிய இரவு வணக்கம் கூறி, மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வேண்டுமாவல் அன்று ஆவலுடன் விடைபெற்று செல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.
8: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக இதுவரை காலமும் தான் கேட்டிருந்த திரைப்பட பாடல்களிலே தனக்கு பிடித்தமான தனது நெஞ்சத்தை விட்டு அகலாத பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் பிரான்சிலிருந்து சசிகலா சுதன் சர்மா அவர்கள். அவரது விருப்பத்திலே முதலே தொடர்கின்ற பாடல் வாழ்வே மாயம் என்ற திரையிலிருந்து வாலி அவர்கள் இயற்றிய பாடல். கங்கை அமரனின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல்

0: கேட்டது வாழ்வி மாயம் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். கங்கை அமரனின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட கேட்டீர்கள்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPG 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPG 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPG 77. நேச்சுவல் சிஎம்யூ உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPG 77 35 37 அவனியூ மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 22 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPG 77 செல் அட் குட்மைல்

संग जो ही जिदयो

0: கேட்ட அந்த பாடல் நட்சத்திரம் என்ற திரைக்காக சங்கர் கணேசன் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே இந்த நிகழ்ச்சிக்காக இதுவரை காலமும் தான் கேட்டிருந்த பாடல்களில் தனது நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் பிரான்சிலிருந்து சசிகலா சுதன் சர்மா அவர்கள். அவரது தெரிவிலே ஒலிக்கின்ற அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைக்காக மெலிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே வாலியவர்களை இயற்றிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியதே.

0: கேட்டது உலகம் சுற்றும் வாலிபனுக்காக இசையமைப்பாளர் மெல்லிசம்மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல் பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன்.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ் ஏ எஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ் ஏ எஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ் ஏ எஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ் ஏ எஸ் லங்கா 12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று தனக்கு பிடித்த பாடல்களை இங்கே வானொலிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து சசிகலா சுதந்த் சர்மா அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. சிவப்பு சூரியன் என்ற திரையிலிருந்து வாலி அவர்களை இயற்றிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடல்.

0: கேட்டது சிவப்பு சூரியனுக்காக மெலிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல் பாடலை தந்திருந்தார் மலேசியா வாசுதேவன்.
1: சென்னகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவைகளில் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டொமார்சல் ரோஷ், 77500 செல், தொலைபேசி இலக்கம் ஹால் ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
3: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகிப்போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம். இதுவரையெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாகவும் தரமாகவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அழகி வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக இன்று சசிகலா சுதன் சர்மா அவர்களது தெரிவிலே பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக அவரது விருப்பிலே தில்லமுள்ளு என்ற திரையிலிருந்து மெலிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இணைய அமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடலியற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடல்

0: கேட்டது தில்லுமுள்ளு திரைக்காக என்ற சுவிசநாதன நேசிய அமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என் எஸ் சைபர் 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
0: உங்கள் வாகனங்கள் பழுதடைந்து விட்டதா? உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். தொடர்புக்கு
2: Garage EBA 73 rue Paul Vaillant Couturier 77290 Nitri Mori.
0: தமிழில் உரையாட எம் சாந்தராசா 06 78 42 17 10. மறந்து விடாதீர்கள், உங்கள் வாகனங்களின் பழுதினை திருத்த உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தமிழில் சாந்தராசா 06 78 42 17 10. உங்கள் வாகனத்தை திருத்துவதற்கு முன்பாகவே அதற்கான செலவினையும் முன்கூட்டியே குறிப்பிட்டுக் கொள்வார்கள். மறந்து விடாதீர்கள், சாந்தராசா 06 78 42 17 10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று சசிகலா சுதன் சர்மா அவர்களது தெரிவு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவரது தெரிவாக தொடரும் பாடல் அவன்தான் மனிதன் என்ற திரையில் இருந்து கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்டது அவன்தான் மனிதன் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் மறைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழொலியில். இந்த நிகழ்ச்சிக்காக இன்று தான் இதுவரை காலமும் கேட்ட பாடல்களில் தனது நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை பிரதியூடாக கேட்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து சசிகலா சுதன் சர்மா அவர்கள். அவரது விருப்ப பாடலாக தொடர்கின்ற அடுத்த பாடல் கௌரி மனோகரி என்ற திரையிலிருந்து வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். இனியவனின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜி யேசுதாஸ் ஆகியோர் பாடிய

மலையடிப்படும் மழையடிப்படும் அவனவன் சொல்லிவோ.

0: கேட்டது கௌரி மனோகரிக்காக. இனியவன் இசையமைப்பிலே வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜி ஜெயசுதாஸ் ஆகியோர் பாடியது.
1: அங்க போய் பார்த்தனோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
0: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
0: Mélodiquez, Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். நெஞ்சம் மறப்பதில்லை இந்த நிகழ்ச்சி கூடாக பிரதியூடாக இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரான்சில் இருந்து சசிகலா சுதன் சர்மா அவர்கள். அவரது விருப்ப பாடலாக தொடர்கின்ற அடுத்த பாடல் கவிக்குயில் என்ற திரையில் இருந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல்.

கேட்டது கவிக்குயில் என்ற திரைக்காக பஞ்சு அருணாசலம் அவர்கள் இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பிலே ஜானகி பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சசிகலா சுதன் சர்மா அவர்களது விருப்ப பாடலே ஒலிக்கிறது. கோபுரவாசல் என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பிலே மலேசியா வாசுதேவன், மனோ, எஸ் என் சுரேந்தர் ஆகியோர் பாடிய இந்த

0: கேட்டது கோபுர வாசல்லி என்ற திரைக்காக இளையராஜாவின் இசையமைப்பிலே வாலியவர்களை இயற்றிய பாடல் மலேசியா வாசுதேவன், மனு எஸ் என் சுரேந்தர் ஆகியோர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்காக இன்று அனைத்து பாடல்களையும் தெரிவு செய்து அனுப்பி வைத்திருந்தார் சசிகலா சுதன் சர்மா அவர்கள். நிறைவுக்கு வந்தது. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்குமே நன்றிகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
4: விவரங்களுக்கு நூலுலகம்
2: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
5: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க போங்க போங்க.
0: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
0: Vicky Superstore Gala Gonesse Sasseville
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
0: நேரடியாக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்ரா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை புதிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்தில் தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்காவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரச நிதியில் லண்டனுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த வழக்கு எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
1: கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்றைய வழக்கு விசாரணை இடம்பெற்றது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சமதரி பேசேன விசாரணைகள் முடிவுறுத்தப்பட்டு ஆவணங்கள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதற்கமைய சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வழக்கு விசாரணை

0: தாக்கல் செய்திருந்தது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் நிலவிய நெரிசல் காரணமாக இவ்வாறான நிலை ஏற்பட்டது.
1: இதேவேளை 2011 டிசம்பர் மாதம் 9 யாழ்ப்பாணத்தில் அரசியல் செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பில் உறவினர்கள் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான சாட்சி பதிவு நேற்று இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் சாட்சியம் வழங்க வருகை தந்திருந்தார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து கோட்டாபய ராஜபக்ச சாட்சியம் அளித்ததுடன் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து முறைப்பாட்டாளர்கள் சார்பில் சட்டத்திரணி நுவன் போபகேவின் வழிநடத்தலின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. சாட்சியம் அளித்த கோட்டாபய ராஜபக்ச தம்மிடம் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு பதிலளிக்கையில், நீண்ட காலம் கடந்துவிட்டதால் தமக்கு அது தொடர்பான சம்பவங்கள் நினைவில் இல்லை என குறிப்பிட்டார். இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ தெரிவித்த கருத்து அடுத்து.
2: எமது நாட்டில் இதற்கு முன்னர் குற்றங்கள் நடக்கவில்லையா? கீத்னார் கடத்தப்படவில்லையா? சிறுசு நிறுவனத்திற்கு தீ வைக்கப்படவில்லையா? லசந்த் விக்ரமதுங்க படுகொலை செய்யப்படவில்லையா? சேத நிறுவனத்திற்கு தீ வைக்கப்படவில்லையா? இக்னலிகுடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்படவில்லையா? லலித் குகன் கடத்தப்படவில்லையா? சுனாமி நிவாரணம் திருடப்படவில்லையா? மத்திய வங்கி பகலில் உடைத்து நாசமாக்கப்படவில்லையா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்படவில்லையா? இது போன்ற பல குற்றங்கள் இடம்பெற்றன. இந்த குற்றங்கள் நடக்கும் போது, கீத்னார் கடத்தப்படும் போது, சேத நிறுவனத்திற்கு தீ வைக்கப்படும் போது, சிறச நிறுவனத்திற்கு தீ வைக்கப்படுகின்ற போது, லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்படும் போது, இக்னலிகுட கொல்லப்படும் போது, தாஜுவின் படுகொலை செய்யப்படும் போது, நாட்டின் ஜனாதிபதி யார்? மஹிந்த ராஜபக்ச. காலம் முழுவதும் 2005-2015 வரை பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. அவர் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் இந்த ஊழல் மோசடிகள் முறைகேடுகள் படுகொலைகளுக்கு எதிராக செயற்படுவதற்கான அதிகாரம் இருந்தது. அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்து அதிகாரம் போதாது என்று கூறினால் எமது நாட்டின் மக்கள் அவரை 2019 ஜனாதிபதி ஆக்கினர். ஜனாதிபதி ஆக்கி அதிகாரத்தை வழங்கினர். ஆனாலும் அவர்கள் இந்த மோசடிக்காரர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் கொலையாளிகளுக்கும் தண்டனை வழங்கவில்லை. இப்போது நீதிமன்றத்திற்கு வந்து எங்களுக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு டிமென்ஷியா.
0: இதேவேளை மக்கள் சக்தி கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர்.
3: ராஜபக்ச பவுல கொய் தரன் தூஷித பவுலத்.
0: ராஜபக்ச குடும்பம் எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த குடும்பம், எமது நாட்டு மக்களின் செல்வத்தை எந்த அளவுக்கு கொள்ளையடித்தது என்பதற்கான ஆதாரங்கள் பல இருக்கின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச ராஜதந்திர மட்டத்திலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மட்டத்திலும் கொள்ளை தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே ராஜபக்ச குடும்பத்தின் மீதோ அல்லது நிறுவனத்தின் மீதோ இருக்கும் பகையோ அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையோ அரசாங்கத்திற்கு இல்லை என்பது இதனூடாக தெளிவாகிறது. அதற்கு அப்பால் உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதனையே நாம் காண்கிறோம். சிரிலிய தற்போது இலங்கையில் இருந்து வெளியேறி ஷாப்பிங் சென்று மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார். அதே போன்று பசில் ராஜபக்ச சித்தப்பா இலங்கைக்கு வருகை தருவதற்கு அச்சப்படுகிறார். சமல் ராஜபக்சவின் இளைய மகனுக்கும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல் நிறைந்த மோசடி செய்த குடும்பமே அவர்களின் குடும்பம். இந்த குடும்பமும் அவர்களுடன் இருந்த குழுவினரும் சுமார் 1.5 முதல் 2 தசாப்தங்களாக நாட்டின் தேசிய செல்வத்தையும் பொதுமக்களின் சொத்துக்களையும் பொது வழங்களையும் கொள்ளையடித்ததன் விளைவாகவே நாடு பொருளாதார ரீதியாக வங்குரோத்து அடைந்தது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நமது நாடு எதிர்கொண்ட மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் ராஜபக்ச குடும்பமும் அவர்களது குழுவினரும் தொடர்புபடுத்தப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் அவர்களுடன் நீண்ட காலமாக தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசியல் குழுவினரும் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே தொடர்பிலும் பொதுமக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி வெளிநாடு சந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதே போன்று மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களை பாதுகாத்தமை மற்றும் அவர்களை பதவி

0: தொடர்ந்து வைத்திருந்தமை உள்ளிட்ட விடயங்களிலும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. எனவே ராஜபக்ச குடும்பத்தினரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது நாட்டின் மக்கள் விரும்புகின்றனர். கோதாபய ராஜபக்ச உள்ளிட்டோர் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் என கூறப்படுகிறது. கோதாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்களை பாதாள உலக குழுக்களை பராமரித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதேபோன்று சஹ்ரான் உள்ளிட்ட குழுக்களின் பின்னணியிலும் இறுதியில் கோதாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்களை இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கூலிக்கு குற்றச்செயல்களை செய்தவர்களை பராமரித்ததும் கோதாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்களை அந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படுகிறது. எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்கள் கூறும் நீதியை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அதேபோன்று இந்த விடயங்களில் இருந்து அவர்களை தப்பி செல்லவும் இடமளிக்க முடியாது. கோதாபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சட்ட ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும்.
1: தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான ஏபஸ் விமான கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு மற்றும் பண மோசடி தொடர்பான வழக்கில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு கோட்டநீதவான் பசன் அமரசேனாவால் இன்று இந்த அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி நாமல் ராஜபக்சாவை 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 10 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளிலும் செல்ல நீதவான் அனுமதி வழங்கினார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்லவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.
2: கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 3 விடயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்குமாறு முறைப்பாட்டாளருக்கு நீதவான் அறிவித்திருந்தார். இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கும் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள லஞ்ச வழக்கும் ஒன்றிணைக்கப்படுமா? இந்த வழக்கை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா? மற்றும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு அமைவாக ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் 149வது பிரிவின் கீழ் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் சான்றிதழ் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா ஆகிய விடயங்கள் தொடர்பிலேயே விளக்கமளிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த உத்தரவு தொடர்பில் நீதிமன்றத்தில் விளக்கமளித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
3: நீதவானவர்களே, இந்த வழக்கையும் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. அதற்கமைய இந்த வழக்கை கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இவை இந்த சம்பவம் தொடர்பில் 2 பிரிவுகளினூடாக முன்னெடுக்கப்பட்ட 2 வெவ்வேறு விசாரணைகளாகும். அத்துடன் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சான்றிதழுடனேயே சந்தேக நபர் பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதன் காரணமாக அந்த வழக்கில் பிணை பெறுவதற்கு அவருக்கு விசேட காரணங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். நேற்றும் பிணை கோரி சந்தேக நபர் தரப்பால் எவ்வித விசேட காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை. அதனாலேயே குறித்த வழக்கில் அவர் மீண்டும் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச சட்டத்தின் பிரகாரம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக எனக்கு அறிய கிடைத்துள்ளது. அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பில் இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்த விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. இந்த 2 விசாரணைகளின் அறிக்கைகளும் தற்போது சட்ட அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இந்த 2 வழக்குகளுக்கும் அமைவாக ஒன்றிணைக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்வது குறித்து தற்போது சட்ட அதிபரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
2: மேற்கோள் நிறைவு. இதன் போது சந்தேக நபர் நாமல் ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனில் சில்வா அவர் தொடர்பில் விடயங்களை முன்வைத்து மீண்டும் பிணை கோரிக்கையொன்றை முன்வைத்தார்.
3: நீதவானவர்களே, எனது சேவை பெறுநர் நாட்டை விட்டு தப்பியோடும் எவ்வித அபாயமும் இல்லை. அவர் அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாகவே அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சியாளர் என கூறப்படும் நிமால் பெரேராவுக்கு எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிக்க வேண்டிய தேவை எனது சேவை பெறுநருக்கு இல்லை. ஏனெனில் நிமால் பெரேரா எங்களுடன் எப்படியும் ஒரு ஜென்ம பகையிலேயே இருந்து வருகிறார். சந்தேக நபருக்கு பிணை வழங்காதிருப்பதற்கு பிணை சட்டத்தின் பிரகாரம் எவ்வித நியாயமான காரணங்களும் இல்லை. இந்த வழக்கில் பிணை பெற்றாலும் அவர் மற்றைய வழக்கிற்கு அமைவாக எப்படியும் விளக்கமறியலிலேயே இருக்கப் போகின்றார். எனவே பொருத்தமான நிபந்தனை நிபந்தனைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோருகின்றேன்.
2: மேற்கோள் நிறைவு. முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பிணை கோரிக்கை தொடர்பான தீர்ப்பை அறிவித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
0: ஹயாபஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய சந்தேக நபரும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவியுமான தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பிரியங்கா நியோமாலியின் பிணையை அரசுடைமையாக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியான பிரியங்கி நியோமாலி விஜயநாயக்க ஆகிய இருவரும் சந்தேக நபருக்காக நீதிமன்றத்தில் பிணை நின்ற நிலையில் அந்த பிணைக்குரிய தொகையை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய 20 மில்லியன் ரூபாவை நீதிமன்றத்தில் செலுத்துவதாக பிணையாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மந்தில் இன்று தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் 20 மில்லியன் ரூபாவை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் எஞ்சிய 20 மில்லியன் ரூபாவை அக்டோபர் மாதம் 17 தேதி செலுத்துமாறும் உத்தரவிட்டார். ஹயாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் தற்போதைய விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவானமைக்காக சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிணையாளர்களான அரவிந்த் டி சில்வாவும் அவரது மனைவியும் பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர்.
1: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு வருகை தந்துவிட்டு வெளியேறிய போது அவரது பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஊடுவிலாளர் ஒருவரால் கமராவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் காணொளி வெளியாகியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றைச் சேர்ந்த ஊடுவிலாளர் ஒருவர் தனது பணியை மேற்கொண்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த அதிகாரியின் தலையில் கமராவால் தாக்கியதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு அதிகாரியின் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஊடுவிலாளர் நடந்து கொண்டதாகவும் இதன் போதே அந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பாதுகாப்பு அதிகாரி கொம்பனி தெரு காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான காணொளி காட்சி தற்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனாவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 11 தேதி அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று கிடைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
2: கடந்த ஆகஸ்ட் மாதம் 11 தேதி இந்த கடிதம் கிடைத்துள்ளது. போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை மிரட்டல் விடுத்து அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் நீதி சேவைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து செம்மணி மனித புதகுழி தொடர்பிலான மனு வழக்கு யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
2: இதன் போது பேராசிரியர் ராஜ் சோமதேவினால் தாக்கல் செய்யப்படவிருந்த அறிக்கைகளுக்கு மேலதிக தவணை தேவைப்படும் என கோரப்பட்டதன் அடிப்படையில் அவருடைய அறிக்கைகளுக்காக அடுத்த மாதம் 19 தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தேதி நிர்ணயிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 583 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 170 சான்று பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன.
4: ஏற்கனவே இன்று பேராசிரியர் ராஜ் சோமுதேவ் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருந்த அறிக்கைகள் மேலதிக தவணை தேவை என்று கோரியதன் அடிப்படையில் அவருடைய அறிக்கைக்காக வருகின்ற மாதம் 19 தேதி வழக்கு அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் மூலம் இந்த அறிக்கையை அக்டோபர் மாதம் 15 தேதி தாக்கல் செய்வதாக கூறியிருக்கின்றார். 19 தேதி இந்த வழக்கு அழைக்கப்படும் போதுதான் அறிக்கை எவ்வாறு வந்திருந்தது என்றும் அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்ட ஏனைய நிறுவனத்தினரும் கலந்தாலோசித்து செம்மணி புதகுழி வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கை சம்பந்தமாக கலந்தாலோசிக்கப்பட இருக்கின்றது.
1: தொடர்ந்து மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணியை இன்று பிறப்பித்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை. இதனை அடுத்து இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அவருக்கு எதிராக நேற்றும் பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2026 உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண சுற்றுலா சபை மற்றும் நல்ல தண்ணி சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட விழா நல்ல தண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நேற்று கோலாகலமாக ஆரம்பமாகியிருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் உத்தியோர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டன. சிவனொளி பாதமலை, மவுசாக்கலை நீர்த்தேக்கம், மரே காட்மோர் மற்றும் மோகினி எல்ல நீர்வீழ்ச்சி ஆகிய இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை மையப்படுத்தி நல்ல தண்ணி பகுதியை ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த வருடத்துக்கான சுற்றுலா தின விழாவை மோகினி எல்ல நீர்வீழ்ச்சி சூழலில் நடத்த மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய நேற்றும் இன்றும் 2 சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு இன்றைய 2 நிகழ்வுகள் ஆன்மீக வழிபாடுகளுடன் தொடங்கியிருந்தன. மஸ்கெலிய சமன் தேவாலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர், நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி, மத்திய மாகாண சுற்றுலா அமைச்சின் செயலாளர் மதுசானி பியசேன, நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் மற்றும் மத்திய மாகாண சுற்றுலா திணைக்கள பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் டிப்போவினால் புதிதாக வடிவமைக்கப்பட்ட சபாரி பேருந்தில் இசை நிகழ்ச்சியுடனும் ராணுவத்தினரின் மிதிவண்டி அணிவகுப்பு முன் செல்லவும் அழைப்பாளர்கள் அனைவரும் நல்ல தண்ணி மோகினி நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு உத்தியோர்வ விழா இடம்பெற்றதை தொடர்ந்து மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தில் இலங்கை விமானப்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர் சார்ந்த சாகச சுற்றுலா நடவடிக்கைகளை ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் பார்வையிட்டார்கள். இதன்போது விமானப்படை வீரர்களால் பல வான் மற்றும் நீர் சார்ந்த சாகச செயற்பாடுகள் செய்முறை ரீதியாக செய்து காட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆளுநர் உள்ளிட்ட பிரதிகள் குழுவினர் சுற்றுலா படகு மூலம் காட்மோர் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றார்கள். இந்த விழாவின் முக்கிய அங்கமாக மத்திய மாகாண சுற்றுலா அமைச்சினால் பயிற்சி அளிக்கப்பட்ட பல சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகளும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு சுற்றுலா தின கொண்டாட்ட நிகழ்வுகள் நேற்றைய தினம் நல்ல தண்ணி மோகினி எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்றது. 2027 வரவு செலவு திட்டத்தின் முதலாவது மதிப்பீட்டுக்காக அக்டோபர் 7 பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்தார். நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்கா நவம்பர் 12 வரவு செலவு திட்ட உரியை நிகழ்த்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 முதல் நவம்பர் 20 வரை 7 இரண்டாம் மதிப்பீடு மீதான வாதத்தை நடத்துவதற்கும் அங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நவம்பர் 20 பிற்பகல் 6 இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரை 19 குழுநிலை வாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் 14 பிற்பகல் 6 வரவு செலவு திட்டத்தின் 3rd மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை தினங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர சனிக்கிழமைகள் உட்பட அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட வாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அனைத்து நாட்களிலும் பாராளுமன்றம் உட்பகல் 9:30 கூடும். அதற்கமைய அனைத்து நாட்களிலும் உட்பகல் 9:30 முதல் முற்பகல் 10 வரை நிலையியல் கட்டளை 22:00 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் முற்பகல் 10 முதல் முற்பகல் 10:30 வரை வாய்மூல விடைக்கான 5 கேள்விகளுக்கும் முற்பகல் 10:30 முதல் முற்பகல் 11 வரை நிலையில் கட்டளை 27:2 கீழ் ஒரு கேள்விக்குமாக நேரம் ஒதுக்குவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வாதம் உட்பகல் 11 முதல் பிற்பகல் 6 வரை நடைபெறும். வாக்கெடுப்புகள் நடைபெறும் 2 தவிர இனி அனைத்து நாட்களிலும் பிற்பகல் 6 முதல் பிற்பகல் 6:30 வரை அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் 50-50 என்ற விகிதாசார அடிப்படையில் ஒத்திவைப்பு நேரத்தின் போதனா பிரேரணைகள் மீதான வாதத்தை நடத்துவதற்கும் அங்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாத கால பகுதியில் அரசாங்க தரப்புக்கு 60%, எதிர்கட்சிக்கு 40% என்ற அடிப்படையிலும், குழுநிலை விவாத கால பகுதியில் அரசாங்க தரப்புக்கு 40%, எதிர்கட்சிக்கு 60% என்ற அடிப்படையிலும் நேரத்தை ஒதுக்குவதற்கும் அங்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் அமைச்சொன்றின் செலவின தலைப்பு தொடர்பில் வாக்கெடுப்பு கோரப்பட்டால் அது அந்த தினத்தின் இறுதியில் பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்பட உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெவ்வேறு நிறுவனங்களினால் தனித்தனியாக நடைமுறைப்படுத்தப்படும் முறைமைகளுக்கு பதிலாக முழு அரசு சேவையையும் உள்ளடக்கும் வகையில் ஒரே தேசிய முறைமையை நிறுவது தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்கா கவனம் செலுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகளில் அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் டிஜிட்டல் மாற்று திட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்காக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அரசு சேவையை மேலும் திறன்மிக்கதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றுவதற்காக டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் இதன்போது வலியுறுத்தப்பட்டிருந்தது. 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. நிறுவன வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் கூட்டாண்மை வருமான வரிக்குட்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இதன் கீழ் தங்களது வரிப்பணத்தை செலுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவதற்குட்பட்ட இதுவரை வரிகளை செலுத்தாத தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இன்றைய தினத்துக்குள் தங்களது வரிகளை செலுத்த வேண்டும் என்று உள்நாட்டு இறவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாக அபராதம் மற்றும் வட்டி சுமத்தப்படும் என்றும் திணைக்களம் மேலும் எச்சரித்துள்ளது. வரிக்கொடுப்பினர்களை உள்நாட்டு இறவரி திணைக்கழகத்தின் ஆன்லைன் வரி செலுத்துதல் இணையதளம் வழியாகவோ அல்லது இலங்கை வங்கியின் எந்தொரு கிளையிலும் நேரடியாக செலுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் கொத்தபாயா கடற்படை முகாம் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரிச்சல் பாடு என்ற கடத்தொழில் இறங்கு துறையினை எல்லைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீதியியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலகத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கடத்தொழில் இறங்கு துறைகளை எல்லைப்படுத்துவது தொடர்பான விசேட கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினரால் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடத்தொழிலாளர்களின் பயன்பாட்டில் உள்ள 44 கடத்தொழில் இறங்கு துறைகளையே தாம் எல்லைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் குறித்த அரிச்சல் பாடு என்ற இறங்கு துறைக்குரிய உரிமையாளர் இறங்கு துறைக்கான பணத்தை செலுத்தினால் அந்த இறங்கு துறையினையும் எல்லைப்படுத்த தம்மால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் மனிதாயமான கண்ணிவெடி அகற்று நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி ஜிஜிபி திட்டத்தின் கீழ் கண்ணிவெடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமோதா மற்றும் சகிவித்தா ஹியூமனிடேஷன் அசோசியேஷன் அண்ட் ரிலீஃப் நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் சரத் யவத்தன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்துக்காக ஜப்பான் அரசாங்கம் 447,432 அமெரிக்க டாலர்களை சுமார் 148 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி இலங்கையின் வடமாகாணத்தில் மனிதாயமான கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளை ஷாப் நிறுவனம் முன்னெடுக்க உள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் 190,000 சதுர மீட்டருக்கு அதிகமான நிலப்பரப்பில் கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக அவை விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 7,000 மேற்பட்ட மக்கள் தங்களது சொந்த நிலங்களுக்கு மீள திரும்புவதற்கும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 11,500 மக்கள் தமது பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கண்ணிவெடி அகற்று நடவடிக்கைகளுக்கு 2002 முதல் ஜப்பான் முக்கிய நன்கொடையாளராக இருந்து வருகிறது. இதுவரை இந்த நடவடிக்கைகளுக்காக ஜப்பான் வழங்கிய மொத்த நிதியுதவி 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிவிட்டது. ஷாப் நிறுவனத்தின் தொடர்ச்சியான கண்ணிவெடி அகற்றும் பணிகளுக்கு நன்றி தெரிவித்த ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமோதா, இலங்கையின் போருக்கு பின்னரான மீள்கட்டமைப்பு மற்றும் நல்லிணக்க முயற்சிகளில் ஜப்பான் உறுதியான பங்காளியாக இருந்து வருவதாகவும் தெரிவித்தார். 2002 முதல், அதாவது உள்நாட்டு போர் நிறைவடைவதற்கு முன்னிருந்தே, இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு கண்ணிவெடி அகற்றும் திட்டங்களுக்கு ஜப்பான் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான நிதியுதவியை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடமாகாணத்துக்கான அந்நிய விஜயத்தை நினைவு கொண்ட தூதுவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியை மேலும் விரிவுபடுத்துவதற்காக கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் சிவில் சமூக அமைப்புகள், தனியார் துறை மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை உள்ளடக்கி தற்போதுள்ள நன்கொடையாளர்களுக்கு அப்பால் ஆதரவு வட்டத்தை விரிவுபடுத்துமாறு இலங்கை அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே ஷாப் நிறுவனத்தின் திட்ட மேலாளர் சரத் ஜெயவர்தன 2016 ஷாப் நிறுவனம் கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப நிதியை ஜிஜிபி திட்டத்தின் ஊடாக ஜப்பான் வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 2016 முதல் 2021 வரை ஷாப் நிறுவனத்தின் ஒரே நிதியளிப்பாளராக ஜப்பான் இருந்ததாகவும், 2022 முதல் அதன் பிரதான நன்கொடையாளராக தொடர்ந்து அது செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட தாங்கள் தயாரில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கிறார். அனைத்து துறைகளும் முடங்கி போயிருக்கும் ஒரு நாட்டையே நாம் ஏற்றிருக்கிறோம். இப்போது அனைத்து துறைகளும் சிறப்பாக இயங்குகின்றன. நாடு முன்னோக்கி செல்கிறது. எமது அரசாங்கம் மக்கள் ஆணையின்படி எமக்கு தேவையானவாறு செயல்படுகிறது. எதிர்கட்சிக்கு தேவையானவாறு செயல்பட நாங்கள் தயாரில்லை. சர்வதேச மாநாடுகளுக்கு ஜனாதிபதி செல்வதில்லை என்று சிலர் குறை கூறுகிறார்கள். எமது பணிகளுக்கு எமக்கு தேவையானவர்களையே நாங்கள் அனுப்புகிறோம். மாறாக எதிர்கட்சிக்கு தேவையானவர்களை நாங்கள் அனுப்புவதில்லை. எங்களை பார்த்துக் கொண்டிருக்காமல் சிதறி போயுள்ள எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டுமாறு நாங்கள் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். எமது மக்கள் தந்த ஆணைக்கு அமைவாக நாங்கள் செயல்படுகிறோம். எதிர்கட்சிகள் இன்னமும் பாலர் பாடசாலையில் தான் உள்ளது. சற்று முன்னேறி வந்து எம்முடன் மோதுமாறு நாங்கள் அவர்களுக்கு கூறுகிறோம். அன்று மோசடி, ஊழல், லஞ்சம், பாதாள உலக குழுக்கள் போன்ற இவற்றுக்கு எதிராக செயல்படும் நிறுவனங்கள் அரசியல் செல்வாக்கு காரணமாக உறக்கத்தில் இருப்பதைப் போலத்தான் காணப்பட்டன. தற்போது நீதிமன்றங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது எதிரணியை பழிவாங்குவதாக கூறுகிறார்கள். எமக்கு முன் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒருபோதும் திருடர்களை பிடிக்கவில்லை. இன்று மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மோசடிக்காரர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிராக நியாயமான முறையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். சட்டத்தை செயல்படுத்தும் போது எமக்கு அனைவரும் ஒன்றுதான். எமது ஆட்களா, அவரின் ஆட்களா, இவரின் ஆட்களா என்ற பாகுபாடு எங்களுக்கு கிடையாதென்றும் அவர் குறிப்பிட்டார். டிட்வா புயலால் சேதமடைந்த கிண்ணச்சி இரணைமடு குளத்தின் வான்கதவுகளின் புனரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டன. இரணைமடு குளத்தை நம்பி பெரும்புக பயிர் செய்யும் விவசாயிகள் எந்தவித பாதிப்புமின்றி பயிர் செய்ய மேற்கொள்ள முடியும் என்று வடக்கு மாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்திருக்கிறார்.
2: டிட்வாவினால் இரணைமடு குளத்தின் வான் பகுதி உடைப்படுத்தமையினால் இரணைமடு குளத்தின் கீழ் விவசாயம் செய்த முரசுமோட்டை, கண்டாவளை, பெரியகுளம், பன்னங்கண்டி ஆகிய பகுதிகளில் 1900 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கமைய இந்த குளத்தின் புனரமைப்பு பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
5: ஆண்டு டிப்பா புயலால் இரணைமடு குளம் சேதமடைஞ்சது கலிங்கு பகுதி. அதே போ அது இப்ப தற்போது புனரமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல எங்களோட இரணைமடு கீழ்பட்ட பெரும் கழிவுகள், ஆறுகளை வலு வேகமாக துப்புரவு வந்தால் எங்க விவசாயத்துக்கும் லேசாக இருக்கும், வெள்ள பாதிப்பும் குறைவடையும்.
6: வெள்ளம் பாய்ஞ்சால் இங்க வந்து பன்னகண்டி கிராமம் வந்து மூடி கொண்டு இருக்கும். 2000 ஆத்து வாயில வந்து துப்புராக்கி விட்டால் வெள்ள தண்ணி வந்து அப்படியா போய் கடலுக்கு போய் சேரும். அது ஒரு நன்மையா இருக்கும். இந்த அரசாங்கம் வந்து ஆறுகளை துப்புராக்கி அதுக்கேத்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா சரி.
2: சுமார் 200 மில்லியன் ரூபாய் செலவில் இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்தார்.
7: கடந்த வருடம் டிப்பா தாக்கத்தின் போது இரணமடுவின் குளக்கட்டில் எந்த பாதிப்பு ஏற்படாட்டிலும் அதனது வான்பாயும் இடங்களில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த பாதிப்புகளானது தற்பொழுது திருத்தப்பட்டு வருகிறது. ரீபில்டிங் ஸ்ரீலங்காவின் கீழ் நமக்கு 200 மில்லியன் இதுக்கு ஒதுக்கப்பட்டு தற்பொழுது 80% வேலைகள் முடிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதனால் இம்முறை மழை பெய்து வான் பாய்ந்தாலும் எந்த தாக்கமும் இல்லை. அதைவிட மேலும் கனரா நாட்டுப்பகுதியும் நம்மால் இப்பா ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியின் மூலம் கிளியர் பண்ணப்பட்டு வருகிறது. இதனால் இம்முறை வெள்ளத்தால் வரும் பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து பிரதமர் கரணி அமரசூரியாவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகின்ற செய்திகளை வேடிக்கையான நகைச்சுவை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா நிராகரித்திருக்கிறார். எதிர்கட்சியினர் அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை நம்பி செயற்படுவது எமக்கே சாதகமானது. இவ்வாறான பொய்யான செய்திகளை எவரும் நம்ப போவதில்லை. இன்னும் 10 வருடங்கள் கழிந்தாலும் இந்த நிலை மாறப்போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதுடன் பிரபத்தையில் உள்ள ஜேவிபியின் பாரம்பரிய கட்டமைப்புக்கும் கரணி அமரசூரியா போன்ற சிவில் சமூக பிரதிகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்திக்கு இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜேவிபியையும் தேசிய மக்கள் சக்தியையும் பிரிக்க முடியாது. எமக்கிடையே கோடு போட்டு பிரிக்கும் வகையில் எந்தொரு இடைவெளியும் இல்லை. ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா மற்றும் பிரதமர் கரணி அமரசூரியா ஆகியோருக்கிடையே பரஸ்பர அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். எதிர்கட்சியினர் தங்கள் கட்சிகளில் உள்ள பிளவுகளை வைத்தே தேசிய மக்கள் சக்தியையும் மதிப்பிடுவதாக சாடிய தில்வின் சில்வா, தாம் அவர்களைப் போல செயற்பட்டிருந்தால் இந்த அளவு தூரம் பயணித்திருக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நியூயோர்க்கில் நடைபெற்ற 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கெரத் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரெஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்சி மற்றும் சீர்திருத்த திட்டம், அத்துடன் நல்லிணக்கத்தை நோக்கிய முயற்சிகள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கூடுதல் ஆதரவை வழங்கும் நோக்கில் சர்வதேச நிதி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அளித்து வரும் பங்களிப்பு குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருடனான இந்த சந்திப்பு சுமூகமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் டிட்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 600 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை சீரமைக்கவும் புனரமைக்கவும் 110 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது.
8: சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கான சந்தைகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார சேவைகள் மீண்டும் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் வீதிகளை புனரமைப்பதற்கு இந்த வேலை திட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. புனரமைக்கப்படும் வீதிகளை காலநிலை மாற்றங்களுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய தரங்களுக்கு ஏற்ப நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகால் அமைப்புகள், மண் சரிவு தடுப்பு முறைகள் மற்றும் புதிய பொறியியல் தொழில்நுட்பங்களும் இதில் அடங்குகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் போக்குவரத்து தொடர்புகளுக்காக உலக வங்கி மேற்கொள்ளும் ஒட்டுமொத்த முதலீடு 610 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கி தமது நாணய கொள்கை நிலைப்பாட்டை தொடர்ந்தும் மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தினை 8.75% தற்போதைய மட்டத்திலே தொடர்ந்து மாற்றமின்றி பேணுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
3: சில துறைகள் தொடர்பில் சில தொழில்நுட்ப மற்றும் பகுப்பாய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் சிறிய தாமதம் ஏற்பட்டது. அரசாங்கத்தின் சார்பில் ஏற்கனவே பல வேலை திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். மிக விரைவில் அந்த இணக்கப்பாடுகளை எட்ட முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கு அதிக காலம் செல்லாது. அதே போன்று இந்த மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் எமக்கு நிதி விடுவிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றேன்.
9: So does the central bank believe that Sri Lanka needs another IMF program?
3: அது தொடர்பான தீர்மானத்தை அதிகாரிகளே, அதாவது அரசாங்கமே எடுக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். பொருத்தமான காலம் வரும்போது அரசாங்கம் அந்த தீர்மானத்தை எடுக்கும் என நான் நினைக்கின்றேன்.
10: எரிபொருள் விலை திருத்தங்கள், உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் மாறிவரும் காலநிலை நிலைமைகளுக்கு மத்தியில் பணவீக்கத்தை மற்றும் இலக்கு மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான மத்திய வங்கியின் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கும் நாணய கொள்கை நடவடிக்கை என்ன?
11: மத்திய வங்கியால் செய்யக்கூடிய ஒரே விடயம் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்வி பக்கத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதாகும். கேள்வி பக்கத்திலிருந்து பிரதான பணவீக்கத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தாக்கத்தையும் நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் மெம்மால் முடிந்துள்ளது. அது தொடர்பில் நமக்கு வலுவான நம்பிக்கை உள்ளது. எதிர்காலத்தை பார்க்கும் போது இந்த பணவீக்கம் பிரதானமாக உலகளாவிய நிலைமையால் ஏற்படும் அதிகரித்துள்ள எரிசக்தி விலைகள் காரணமாகவே ஏற்படுகிறது. இது இலங்கைக்கு மாத்திரமான ஒரு விடயம் அல்ல, பல நாடுகளுக்கும் பொதுவான விடயமாகும். உலகின் பிரதான மத்திய வங்கிகளின் இலக்குகளை விட பணவீக்கம் உயர்ந்துள்ளதை நாம் காண்கின்றோம். அதனாலேயே சில நாடுகள் வட்டி வீதங்களை கடுமையாக்கி வருகின்றன. ஆனால் ஏனே அனைத்து மத்திய வங்கிகளையும் விட நாம் மிகவும் முன்னதாகவே வட்டி வீதங்களை கடுமையாக்கினோம். அதன் பெருபேறுகளை நாம் தற்போது காண்கின்றோம். எதிர்காலத்தில் கேள்வி பக்கத்திலிருந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என நாம் கருதுகிறோம். அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக நாம் மேற்கொள்வோம். தற்போது அவ்வாறான தேவை இருப்பதாக எமக்கு தெரியவில்லை. எவ்வாறாயினும் நிலைமையை நாம் மிகவும் நெருக்கமாக கண்காணித்து வருகிறோம். அதற்காக ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவை அனைத்தும் முன்னறிவிப்புகள், தரவுகள் மற்றும் பகுப்பாய்வின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும். அவற்றின் அடிப்படையிலேயே அந்த தீர்மானத்தை நாம் எடுப்போம்.
1: தொடர்ந்து நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக பாதுகாப்பு துறை தொடர்பான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. தொழிலமைச்சர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் மற்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஆகியோரால் கூட்டாக சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இலங்கையின் தேசிய சமூக பாதுகாப்பு கொள்கை திட்டத்துக்கு கடந்த 2024 ஜூலை 22 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. அதனை நடைமுறை ரீதியாக செயற்படுத்துவதற்காக 2025 செப்டம்பர் 15 அன்று தேசிய சமூக பாதுகாப்பு மூலோபாயம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கமைய அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களும் செயல்பட அறிவுறுத்தப்பட்டார்கள். இந்த தேசிய மூலோபாயமானது 4 பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டது. அதற்கமைய சமூக மானியங்கள், சமூக பாதுகாப்பு, சமூக காப்பீடு மற்றும் உற்பத்தி திறன் சார் சேர்க்கை இந்த 4 தூண்களையும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள தேசிய மூலோபாயத்தை நடைமுறை ரீதியாக செயல்படுத்துவதற்கான முக்கிய கருவியாகவே இந்த 2026-2035 ஆண்டுக்கான 10 ஆண்டுகால தேசிய செயற்திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் அவாசியிங்கும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிசாவுக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நேற்று ஊடக அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. வெய் அவாசியாங் இலங்கைக்கான சீன தூதுவராக பதவியேற்றதன் பின்னர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்ட கால இருதரப்பு நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புகள் குறித்தும் அமைச்சர் தனது விசேட பாராட்டை சீன தூதுவருக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இலங்கை சுகாதாரத்துறையின் மேம்பாட்டுக்காக சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் தாராளமான பங்களிப்புக்கும் ஆதரவுக்கும் அமைச்சர் தூதுவருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டுள்ள 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னப்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறைச்சாலையில் 2 நாட்கள் தொடர்ந்த மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் சிலானி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 கைதிகளும் உயிரிழந்திருப்பதோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தால் பொது சொத்து சட்டம், துப்பாக்கிச் சட்டம் மற்றும் மனித படுகொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு ஒன்றின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் விடயங்களை முன்வைக்கையில் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 106 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 81 ஆண்களும் 25 பெண்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிட்ட அவர்கள் மேலும் 96 சந்த நபர்கள் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார்கள். பாதிக்கப்பட்ட பெண் சந்த நபர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் ஒரே சிறைச்சாலையில் தங்கியிருந்தால் அவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்க முடியாத வகையில் வெவ்வேறு வார்டுகளுக்கு அல்லது சிறைச்சாலைகளுக்கு மாற்றுமாறும் அடையாள அணிவகுப்புக்காக அவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உத்தரவிடுமாறும் மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதுடன் பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் வழக்கு முடியும் வரை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறும் கோரிக்கை விடுத்தார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அனைவரினதும் மரண விசாரணை அறிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த குற்றப்பிரிவு அதிகாரிகள் அது தொடர்பிலான உத்தரவுகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள 106 பேரையும் இருவரும் அக்டோபர் 6 தேதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அதே நேரம் அடையாள அணிவகுப்புக்கு ஆஜர்படுத்தப்படாத ஏனைய சந்தேக நபர்களை வாட்ஸ்அப் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அதுடன் சாட்சியாளர்களுக்கும் சந்தேக நபர்களும் ஒன்றிணைவதை தடுக்கும் வகையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் உயிரிழந்தவர்களின் மரண பரிசோதனைகள் தொடர்பான உத்தரவு பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் அக்டோபர் 6 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு எதிராக பிறப்பித்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெவிர தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு மத்திய குற்றப்பிரிவு பணியகம் அழைப்பு விடுத்திருக்கிறது. சூர மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உள்ளிட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்ப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் காரியான் நேற்று மீன்பிடித்துறை அமைச்சில் அமைச்சரை சந்தித்த போதே இந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பின் போது மீன்பிடி, கடல்சார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு இலங்கை கடல் உணவு உற்பத்திகளுக்கு ரஷ்ய சந்தையில் அதிக வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவிடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக வருமானம் ஈட்டும் வழிமுறைகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் பெற்றோரின் அனுமதியுடனோ அல்லது அனுமதியின்றியோ குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையத்தில் பதிவேற்றும் செயற்பாடு வேகமாக அதிகரித்துள்ளது. இதனால் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துதல் அல்லது அவர்களின் அன்றாட செயற்பாடுகளை பகிர்தல் என்ற பெயரில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இவ்வாறான காணொலிகளை வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் காணொலிகள் மற்றும் வலைப்பதிவுகள் ஊடாக குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் மூன்றாம் தரப்பினருக்கு தெரிய வருவதால் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும். அத்துடன் இணையத்தில் பதிவேற்றப்படும் குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஆபாசமான போலி படங்கள் மற்றும் காணொலிகள் உருவாக்கப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே குழந்தைகளை இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கான சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்படுமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத் உத்திசார் ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் தெற்காசிய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று காணொலி வாயிலாக கையெழுத்தாகி இருக்கிறது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் கலாநிதி நயார் நசீர் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இரு நாடுகளுக்கு இடையிலான கல்வி மற்றும் உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளியான அனுஜன் சிவராசாவுக்கு சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜீத் கிரான் தெரிவித்திருக்கிறார். அனுஜனின் பெற்றோரின் தீர்மானம் குறித்து தாம் கவலைப்படுவதாகவும், அதேவேளை அவரது வழக்கை சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கக்கூடும் என்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் மதத்தை நிந்திக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதன் மூலம் அனுஜன் சவுதி அரேபிய சட்டத்தை மீறியதாக முஜித் ஜிரான் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் பின்னர் அனுஜன் தனது நிலைப்பாட்டை மாற்றி பகிரங்க மன்னிப்பு கோரி காணொலியொன்றை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் அனுஜனுக்கு ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்ததோடு பின்னர் இடம்பெற்ற மேன்முறையீட்டு நடவடிக்கைகளில் தண்டனை அதிகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தண்டனை தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் சவுதி அதிகாரிகளுடன் ராஜேந்திர மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனுஜனுக்கு ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் முஜித் ஜிரான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தண்டனை நீக்கப்பட்டால் தண்டனை காலம் 7 முதல் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படக்கூடும் என்றும், இறுதி தண்டனை தொடர்பான தீர்மானம் சவுதி அரேபிய நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டது என்றும் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஜித் ஜிரான் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜன் அவர்களின் குடும்பத்தினரை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலியரசன் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் போராதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமெனன், குரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தர்லிங்கம் சுதாகரன், மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் வினோத் ராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதன்போது சவுதி அரேபியாவில் தண்டனைக்கு உள்ளாகியுள்ள அனுஜனின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவரது குடும்பத்தினருடன் கலந்துரையாடப்பட்டதோடு அவரின் விடுதலைக்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் மிக விரைவில் விடுதலை பெற்று தனது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைவதற்கான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து முன்னெடுப்பதோடு அவரின் விடுதலைக்காக பல்வேறு மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள அனுஜனின் குடும்பத்தினருக்கு தேவையான ஆதரவையும் ஆறுதலையும் வழங்குவதோடு அவரது விடுதலைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய தரப்பினருடன் இணைந்து முன்னெடுப்பது தொடர்பாகவும் குடும்பத்தினருக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் விரைவில் விடுதலை பெற்று தனது குடும்பத்தினருடன் இணைவதாக தொடர்ந்து அல்லது அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்பதாகவும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட அனைத்த முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று வெளிவுகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அன் கேமச்சந்திர அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது நிலவும் எல்நினோ நிலைமையின் காரணமாக எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக மழை வீழ்ச்சியினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெறுகல், சேருவில, மூதூர், கிண்ணியா மற்றும் கந்தளாய் ஆகிய வெள்ள அபாய பகுதிகளில் மழைநீர் முறையாக வழிந்தோடுவதற்கான வடிகால் கட்டமைப்புகளை முறையாக பராமரித்தல் மற்றும் புனரமைத்தல் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுடன் எதிர்காலத்தில் மீண்டும் வெள்ள அனர்த்த அபாயம் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கான திட்டங்களை தயாரித்து முன்வைக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்கான நீர் விநியோகம் எதிர்வரும் அக்டோபர் 25 முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும், பயிற்சிக்கு முன்னர் பயிர் காப்புறுதி செய்து கொள்ளும் விவசாயிகளுக்கு மாத்திரமே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்த குமாரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சர்வாதிகார செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைப்போம். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டுக்காக தனித்தே செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சானி அபயசேகர் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சிகளை முன்கொண்டு செல்கிறது. அரசியல் நோக்கத்தை இலக்காகி கொண்டு கைதுகள் இடம்பெறுகின்றன. ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சிக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் அடக்குமுறைகள் குறித்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜேந்திரிகளுடன் கலந்துரையாட தீர்மானித்தோம். இதற்கு அமைவாகவே செவ்வாய்க்கிழமை நேற்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். எதிர்வரும் நாட்களில் ஏனைய ராஜேந்திரிகளுடனும் கலந்துரையாடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியமில்லை, நாட்டுக்காக தனித்தே செயற்படுவோம். பிரதான எதிர்கட்சியானது அரசாங்கத்தின் தற்போதைய கைதுகளுக்கும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கும் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேக்குரிமை மற்றும் அரசியல் உரிமைக்காகவே நாங்கள் போராடுகிறோம். எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சாவை சிறையில் அடைப்பதால் மாத்திரம் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் முடிவடையாது. அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாட்டுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை புறக்கோட்டை பகுதியில் மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை இலக்காக கொண்டு விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டது. இந்த சுற்றி வளைப்பின் போது சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையங்களில் இருந்து 801 மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்கள் வழக்கு பொருட்களாக அதிகாரிகளின் பொறுப்பில் எடுக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக உரிய நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மீள பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்களை விற்பனை செய்யும் போது சம்பந்தப்பட்ட சட்டம் மற்றும் தரநிலை தேவைகளை பின்பற்றுவது வர்த்தகர்களின் பொறுப்பாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்தகைய பரிசோதனைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளை நாடாவிய ரீதியில் தொடர்ச்சியாக மேற்கொள்ள நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை நடவடிக்கை எடுத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. பாணாந்துறை வெலனா பகுதியில் உள்ள மகாணம வீதி வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழு ஒன்றால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சுமார் 10 மணி அளவில் அந்த தொழிலதிபர் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் அடங்கிய குழுவினர் மற்றொரு வாகனத்தில் சென்று அவரை தாக்கி காரின் கண்ணாடிகளை உடைத்து அவரது வீட்டுக்கு அருகிலே அவரை கடத்தி சென்றதாக பாணாந்துறை தெற்கு போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த தொழிலதிபர் 2 மகள்களும் காயமின்றி தப்பியிருக்கிறார்கள். அதேவேளையில் அவரது மனைவி காயமடைந்து பாணாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அந்த தொழிலதிபரை கடத்த முயன்ற போது அவர் காரை நிறுத்தாமல் ஓட்டியதால் அது சாலையோர கால்வாயில் பாய்ந்து விழுந்தது. அதன் பின்னர் கடத்தலை மேற்கொள்ள வந்த கும்பல் அந்த தொழிலதிபரின் காரின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அவரை வெளியே இழுத்து வந்து தாக்கி தாங்கள் வந்த வாகனத்திலே அவரை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டது. அந்த வர்த்தகரின் உறவினர் ஒருவரே இந்த ஆட்கடத்தலை மேற்கொண்டார் என்பதற்கான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்ற நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான சிறப்பு விசாரணையை பாணாந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த தொழிலதிபரின் கார் பலத்த சேதமடைந்து விட்டது. காலி பத்தேகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்வெத்தட பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ககவத்த பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்த போது அவரது வசம் 6 கிராம் 100 மில்லி கிராம் போதைப்பொருள் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். ஓமானில் இருந்து கொண்டுவரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.994 கிலோகிராம் போதைப்பொருட்களுடன் ஒரு தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் இருக்கை பட்டி அணியும் சட்டங்களை மீறிய குற்றத்துக்காக 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 19ஆம் தேதி முதல் இன்று வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் போதே இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சோதனைகளின் போது வாகனங்களில் இருக்கை பட்டிகள் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் அவற்றை அணியாமல் பயணித்த 1000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்பி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின்.
13: தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நீக்கப்பட்ட 13 கோடிக்கும் அதிகமானோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேற்று தெரிவித்திருக்கிறார். கடந்த ஓராண்டில் 9% உயர்கல்வி மாணவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய பணிக்குழு ஆராய்வில் இது தெரிய வந்திருக்கின்றது. புதுடெல்லி விமான நிலையத்தில் இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தரத்திலான 10 ஆளில்லாத விமானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 1,03,00,000 மதிப்புடைய இந்த ட்ரோன்கள் கொங்கொங் வழியாக வியட்நாம் நாட்டிலிருந்து செப்டம்பர் 25 டெல்லி வந்த 3 இந்திய பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்குக்கு தமிழக வெற்றிக் கழகம் ₹5,000 தருவதாக கூறுகின்றார்கள் என வாக்கு சேகரிக்கச் சென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிடம் ஒருவர் பேசும் வீடியோ வைரலாகியிருக்கின்றது. தாராபுரம் இடைத்தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குளத்துப்பாளையம், பேரூர், கரையூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் செவ்வாய்க்கிழமை சென்றார்கள். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் விநியோகித்து வாக்கு சேகரித்த போது ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குக்கு 5,000 தருவதாக கூறுகின்றார்கள் என கூறினார். இதை கேட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் விசில் கட்டியா, அவர்கள் தூய ஆட்சி என்கிறார்களே என கேட்டனர். அதற்கு அந்த முதியவர், அப்படியும் பேசுகின்றார்கள், இப்படியும் பேசுகின்றார்கள் என கூறினார். இந்த வீடியோ காட்சியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வெளியிட்டுள்ள நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுகுறித்து அமைச்சர் கே.ஜி. அருண்ராஜுடன் கேட்டபோது, ஆட்களை நியமித்து பணம் கொடுத்து வேட்பாளரை தடுப்பது போல இப்போதும் குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்ற முயற்சித்து வருகின்றார்கள். அந்த வீடியோவை நான் பார்க்கவில்லை, அது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த 17 மாதங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் தடை விதித்துள்ள நிலையில், அதற்கு பதிலாக சீனாவின் வான்வெளியை பயன்படுத்த இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் நீரவ் மோடியினர் மோடியின் உதவியாளர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள நீரவ் மோடி மற்றும் அவரது உதவியாளர் சந்தீப் மிஸ்திரி ஆகியோர் சிபிஐயால் தேடப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட நீரவ் மோடியின் உதவியாளர் சந்தீப் மிஸ்திரியை சிபிஐ மும்பையில் கைது செய்து கட்டுப்பாட்டில் எடுத்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக சிபிஐ தெரிவித்திருக்கின்றது. தீப்பற்றி எரிந்த குப்பை கிடங்கை அணைக்க ₹46,00,000 செலவானதா என மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து சவரன் ஒன்று 1,09,680 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் கிராம் ₹70 உயர்ந்து 1 கிராம் 13,710 விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து கிராம் ஒன்று 245 விற்பனை செய்யப்படுகின்றது. நிலைய கலிக நேரம் 10:11 தொடர்வது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளில், பிரான்சில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள் 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். தலைநகர் பாரிஸில் தொடங்கிய ஆர்ப்பாட்டம் மற்ற நகரங்களுக்கும் பரவியிருக்கின்றது. ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்புகளில் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் ஆகியவற்றை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். குப்பை தொட்டிகளுக்கு தீ வைப்பது, பேருந்து நிறுத்தங்களை சேதப்படுத்துவது ஆகியவற்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்ததாக கூறப்படுகின்றது. அவற்றின் படங்களும் காணொலிகளும் இணையத்தில் பரவுகின்றன. ஆர்ப்பாட்டத்தில் 10 ஆசிரியர்கள், 48 காவல்துறை அதிகாரிகள், மாணவர்கள் பலர் காயமடைந்ததாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணமின்றி எல்லாவற்றையும் நாசம் செய்ய வரவில்லை. பிரான்சின் கல்வி முறை சீர்குலைந்திருப்பதை சுட்டிக்காட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று 16 வயது மாணவி ஒருவர் ஏஎப்பியிடம் கூறியிருக்கின்றார். மாணவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த உரிமை உண்டு, ஆனால் அவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்று பிரெஞ்சு கல்வி அமைச்சர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹெர்முஸ் நீரிடையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு ட்ரம்ப் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்கச்சி கத்தார் சமரச பேச்சாளர்களை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கிடையே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்காவிடம் முன்வைக்கும் யோசனைகளை பேராளர்கள்

தேர்தல் கடிதத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் கொடுத்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் இப்போதைக்கு அமைச்சர் பணியை தொடருமாறு திரு அன்வார் கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். அதற்கு காலக்கேடு இருக்க வேண்டும் என்று திரு லோக் தெரிவித்தார். நஜீப் வீடு திரும்பியதும் தமது பதவி விலகல் நடப்புக்கு வரும் என்றார் அவர். நஜீப்புக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பில் டாப்பெனும் ஜனநாயக செயல் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. அதை காட்டவே தாம் பதவி விலக முடிவெடுத்ததாக கட்சியின் தலைமைச் செயலாளரான திரு லோக் கூறினார். நஜீப்பை எஞ்சிய சிறை தண்டனையை 2028 August 23 வரை வீட்டு காவலில் கழிக்க நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அவர் 50 மில்லியன் ரிங்கிட், சுமார் 11 மில்லியன் US டாலர் அபராதம் செலுத்த வேண்டும். நஜீப் எப்போது வீட்டு காவலுக்கு செல்வார் என்பது தமக்கு தெரியாது என்று திரு லோ கூறினார். இதற்கிடையே டாப் தொடர்ந்து ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் என்றும் அதன் மற்ற அமைச்சர்கள் தொடர்ந்து பதவியில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் சமீபத்திய முன்மொழிவை ட்ரம்ப் நிராகரித்த பின்னரும் அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த மத்தியஸ்த நாடுகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கின்றார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அந்த நிலையை தக்க வைக்க விரும்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். தொழில்நுட்பத்துக்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். மாறாக நிறுவனங்கள் தத்தம் செயல்பாடுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தொழில்நுட்ப நிர்வாகிகள் தார்மீக அடிப்படையிலான ஓர் உடன்பாட்டில் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக திரு ட்ரம்ப் கூறினார். அதன்படி தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு நிறுவனத்திடமே இருக்கும். சீனாவைச் சேர்ந்த குழு ஒன்று ஒரே நேரத்தில் 116 ஆளில்லா வானூர்திகளை தண்ணீருக்கு அடியில் செயல்படுத்தி கின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கின்றது. வடமேற்கு பல்துறை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எக்ஸம் தனிசே கடல்துறை தொழில்நுட்ப நிறுவனத்துடன் சேர்ந்து அந்த சோதனை முயற்சியில் ஈடுபட்டனர். 50 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலம் கொண்ட நீச்சல் குளத்தில் சோதனை நடத்தப்பட்டது. TH-618 ரக ஆளில்லா வானூர்தியால் நீருக்குள் சென்று பல்வேறு வடிவமைப்புகளை செய்து காட்டின. 34 நிமிடங்களுக்கு இடைவிடாமல் மனித உதவியின்றி அவை வடிவங்களை செய்தன. 100க்கும் மேற்பட்ட வானூர்திகளை துல்லியமாக செலுத்தி நீண்ட நேரத்துக்கு அவற்றை நிலையாக பல வடிவங்களில் நகரச் செய்வது மிக சவாலான பணி என்று பல்கலை கூறியிருக்கின்றது. சீனா தனது ஆளில்லா வாகன தொழில்நுட்பத் துறையில் அதிவேக வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இத்தகைய வானூர்திகளை அது நிலம் கடல் ஆகாயம் என அனைத்திலும் சோதனை செய்கின்றது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வெடிப்பு மன்சூரி கிராமத்தில் ஏற்பட்டது. வெடிப்பு சத்தம் டயர் நகரிலும் சுற்று வட்டார கிராமங்களிலும் கேட்டதாக லெபனானிய அரசாங்க செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது. அந்த பகுதியில் தனது இராணுவ நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. 600 பயங்கரவாத உட்கட்டமைப்புகளையும் 8 சுரங்கப்பாதைகளையும் அழித்துவிட்டதாக அது கூறியது. தென் லெபனானில் உள்ள கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், தண்ணீர், மின்சார கட்டமைப்புகள் இவற்றை இஸ்ரேல் திட்டமிட்டு அளிப்பதாக லெபனானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஜூன் மாதம் போர் நிறுத்த நடைமுறைக்கு வந்த போதிலும் அண்மைய வாரங்களில் மன்சூரி நகரத்திலும் சுற்று வட்டார பகுதிகளிலும் இஸ்ரேல் பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பலிஸ்டக் ரக ஏவுகணைகள் மற்றும் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ட்ரோன்களை ஏவி செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜெட் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை அதிக வேகத்திலும் உயரத்திலும் பறப்பதால் தரையிலிருந்து செயல்படும் உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவற்றை சுட்டு வீழ்வது கடினமாக உள்ளது. ரஷ்யாவின் பலிஸ்டிக் ஏவுகணைகளும் உக்ரைனின் வான் பாதுகாப்பை கடந்து தாக்குதலில் நடத்தி வருகின்றன. அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு நம்பகரமான ஒரே வழியாக இருந்த அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் கையிருப்பும் குறைந்து வருகின்றது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து கோரிக்கை விடுத்த போதிலும் இந்த ஆண்டு குறைந்த எண்ணிக்கையிலேயே அந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டன.

இதனிடையே இரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாகவும், இதன் மூலம் சமீபத்தில் கூடுதல் பெட்ரியாட் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு கிடைத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரகம் கூறியதாவது, கீவில் உள்ள தரவு செயலாக்க மையங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியது. கீவ் பிராந்தியத்தில் ட்ரோன்கள், குரூஸ் ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடங்கள், மின் துணை நிலையம், ட்ரோன் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. தெற்கு உக்ரைனில் ஒடிசா பிராந்தியத்தில் துறைமுக உட்கட்டமைப்பு வசதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே கீவில் குடியிருப்பு கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஒடிசாவில் இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் காயமடைந்துள்ளதுடன் குடியிருப்பு கட்டிடங்கள், பள்ளிகள், விலங்குகள் காப்பகம் மற்றும் துறைமுக உட்கட்டமைப்பு சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்ஷிப் உந்துகணை பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியிருக்கின்றது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. அது பூமியை 6 முறை முழுமையாக சுற்றி வர திட்டமிடப்பட்டது. ஆனால் இயந்திர கோளாறால் அது பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கின்றது. எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார்லிங் துணை கோளங்களை சுழல விட்டிருக்கின்றது. இது பெரும் செல்வந்தர் இலோன் மஸ்கின் நிறுவனத்துக்கு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. உலகிலேயே இதுவரை உருவாக்கப்பட்ட ஆகப்பெரிய ஆக சக்தி வாய்ந்த உந்துகணை ஸ்டார்ஷிப். அதன் உயரம் 124 மீட்டர். 2 பகுதிகளை கொண்ட இந்த விண்கலம் முழுமையாக மீண்டும் பயன்படுத்தப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. விண்வெளி பயணங்களில் செலவை குறைப்பது அதன் முக்கிய நோக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் 14 முறையாக ஸ்டார்ஷிப் ஏவப்பட்டிருக்கின்றது. மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீப் முகமது தமது மனைவியின் மறைவை எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். டாக்டர் சித்தி கஸ்மா முகமது அலி நேற்று முன்தினம் காலை 9:20 மணியளவில் காலமானார். அவருக்கு வயது 100. மறைவுக்கு முந்தைய நாள் தமது மனைவி நலமாக இருந்தார் என்று டாக்டர் மகாதீர் தெரிவித்தார். டாக்டர் கஸ்மா அரசாங்க மரியாதையுடன் புத்தராஜயாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். நேற்று காலை சுமார் 8 மணியளவில் தாயாருக்கு இதய கோளாறு ஏற்பட்டதாகவும், மருத்துவர்கள் அவருக்கு அவசர உயிர்காப்பு சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் மகன் முக்ரிஷ் மகாதீர் தெரிவித்தார். தமது தாயின் இறுதி மூச்சு வரை தந்தை அருகில் இருந்ததாக திரு முக்ரிஷ் கூறியிருக்கின்றார். டாக்டர் மகாதீரும் டாக்டர் கஸ்மாவும் மருத்துவ படிப்பு பயிலும் போது சந்தித்தனர். 1956 டாக்டர் மகாதீரும் டாக்டர் கஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டனர். ஐக்கிய நாட்டு நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ரக்கையின் வட்டாரத்தில் நீடிக்கும் நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக நிறுவனம் கூறியிருக்கின்றது. அகதிகளை பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப உகந்த சூழல் இல்லை என்பதை அது காட்டுவதாக நிறுவனம் கூறியிருக்கின்றது. அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக நேற்று 1500 பேர் மியான்மருக்கு அனுப்பப்பட்டார்கள். மொத்தம் 5000 பேரை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிடுகின்றது. மியான்மர் இராணுவம் நேற்று முன்தினம் நடத்திய ஆகாய தாக்குதலில் 50 பேர் மாண்டிருக்கின்றார்கள். பலர் காயமுற்றனர் என்று இராணுவத்துடன் மோதும் கிளர்ச்சி குழு கூறியிருக்கின்றது. மலேசியாவில் சுமார் 190,000 மியான்மர் அகதிகள் தஞ்சம் புகுந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரொஹிஞ்சா சமூகத்தினர். இந்தோனேசியாவில் 16 பெண்களின் உயிரை பறித்த ரயில் விபத்து தொடர்பில் ரயில் ஓட்டுநர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. விபத்து 22 ஜகார்த்தாவுக்கு அருகே நடந்தது. பிகாசி தீமோர் நிலையம் அருகே பயணிகள் ரயில் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் பின்புறத்தில் பெண்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட பெட்டி இருந்தது. அந்த பெட்டி மீது மற்றொரு ரயில் மோதியது. விபத்தில் 16 பெண்கள் உயிரிழந்தார்கள். 107 பேர் காயமடைந்தனர். ஓட்டுநர் நின்று கொண்டிருந்த ரயிலுக்கு மிக அருகில் வந்த பிறகு வேக கட்டுப்பாட்டு கருவியை அழுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. அதனை அடுத்து ஓட்டுநர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 12 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். தற்போது அவர் கைது செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் ஓட்டுநரின் செயல்பாடு மட்டும் விபத்துக்கு காரணமல்ல.
ரயில் சமிக்கை தகவல் தொடர்பு முறைகளில் ஏற்பட்ட கோளாறுகளும் விபத்துக்கு காரணமாக இருந்ததாக விசாரணை அறிக்கை கூறுகின்றது. இந்தோனேசியாவில் ரயில்களில் பெண்களை பாலியல் தொழிலிருந்து பாதுகாக்க பெண்களுக்கென தனிப்பெட்டிகள் ஒதுக்கப்படுகின்றன. இந்தோனேசியாவின் மேற்கு ஜவா சிறையில் கைதிகளுக்கு ஆடம்பர வசதிகள் வழங்கப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. போகோரில் உள்ள சிபினோங் சிறைச்சாலையில் குளிர்சாதன வசதியுடைய அறைகள், உடற்பயிற்சி கூடம், மதுபானம், தொலைக்காட்சி, பொழுதுபோக்கு வசதிகள், சொகுசு வாகனங்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன. வசதிகளை பயன்படுத்த கைதிகள் பணம் கொடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 5 அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல கைதிகளிடமும் சிறை ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்படுகின்றது. இதற்கிடையே ஆடம்பர வசதிகள் குறித்து விளக்கம் கொடுக்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்தோனேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். சில கட்டிடங்களில் சிறை அதிகாரிகளுக்கான தங்குமிடங்களும் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தில் காட்டின் தரம் தொடர்ந்து மோசமடைகின்றது. இந்த நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு கூறியிருக்கின்றது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் முடுக்கியிருக்கின்றார்கள். ஆனால் காட்டு வீசும் திரை மாறுவதும் போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாததும் பிரச்சனைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காட்டின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 9 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. மத்திய, கிழக்கு, மேற்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 112-க்கும் 117-க்கும் இடைப்பட்டிருக்கின்றது. வடக்கில் மட்டும் குறியீடு 96 பதிவாகியிருக்கின்றது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் சில விமான சேவைகளை ரத்து செய்திருக்கின்றது. சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன என்று நிறுவனம் நேற்று அறிவித்தது. குறைந்தது 3 நாளுக்கு விமான சேவைகள் குறைக்கப்படும் என்று நிறுவனம் கூறியிருக்கின்றது. சிங்கப்பூர் பேங்காக் இடையிலான விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பேங்காக்கில் கடந்த வாரம் அடைமழை கொட்டி தீர்த்தது. வெள்ளம் ஏற்பட்ட போதும் வார இறுதியில் பேங்காக்கின் முக்கிய விமான நிலையங்கள் தொடர்ந்து இயங்கின. ஆனால் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் பயணப்பெட்டிகளை கையாள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க தாய்லாந்து விமானப்படையைச் சேர்ந்த 69 பேர் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றார்கள். தாய் ஏர்வேஸில் விமான பயணிகளுக்கு சொந்தமான சுமார் 5600 பயணப்பெட்டிகள் விமான நிலையத்தில் குவிந்தன. 3 நாளுக்குள் பயணப்பெட்டிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்று நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி நேற்று தெரிவித்திருக்கின்றார். வெள்ளத்தால் தாய்லாந்து முழுவதும் சுமார் 320 மில்லியன் டாலர் சுமார் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிடப்படுகின்றது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் சில பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. வெள்ள நீர் வடியாத போதும் பாங்காப்பி மாவட்ட வியாபாரிகள் இடுப்பளவு நீரில் நின்றபடியே இறைச்சி, மீன், பழம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை விற்கின்றார்கள். மக்கள் படகு, தள்ளுவண்டி போன்றவற்றில் உணவுப் பொருட்களை நிரப்புகின்றார்கள். சீனாவில் புகழ்பெற்ற பெருஞ்சுவரையொட்டி சில இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக சுரங்கக் கழிவுகள் கொட்டப்படுவதால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. படையெடுப்புகளை தடுப்பதற்காக பண்டைய சீன ஆட்சியாளர்கள் கட்டிய சீன பெருஞ்சுவர் வடக்கு சீனா முழுவதும் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவுக்கு பரந்து விரிந்திருக்கின்றது. சீனாவின் மிகவும் புகழ்பெற்ற உலக பாரம்பரிய சின்னமாகவும் சீனா நகரின் அடையாளமாகவும் திகழும் பெருஞ்சுவர் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது. இந்த நிலையில் காஞ்சி மாகாணத்தின் நிங்கு கவுண்டியில் உள்ள பெருஞ்சுவரின் ஒரு பகுதி சுமார் 20 ஆண்டுகளாக சுரங்க கழிவுகள் கொட்டுவதற்கான இடமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது குறித்து அதிகாரிகளிடமும் சமூக ஆர்வலர்கள் பலமுறை தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்ட சவுத் சீனா மோர்னிங் போஸ்ட் செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. பெருஞ்சுவரின் குவேசியா பகுதியில் 2007 ஆண்டு முதல் சேதம் ஏற்படத் தொடங்கியது. அப்போது உரிமம் பெறாமல் செயல்பட்ட நிங்பு சவோகாய் நிலக்கரி நிறுவனம் சுரங்கப்பணிகளின் போது உருவான கழிவுகளை அகற்றுவதற்காக பெருஞ்சுவரின் குறுக்கே ஒரு பள்ளத்தை தோண்டியது. மேலும் கழிவுகளும் இந்த பகுதியில் கொட்டப்பட்டன. இதன் விளைவாக இப்போது பெருஞ்சுவரில் 6 மீட்டர் அகலத்துக்கு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. நைஜீரிய நடன கலைஞர் மணி பெஞ்சமின் டேனியல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடனம் ஆடவிருக்கின்றார்.
புதிய உலக சாதனையை படைக்கும் ஆர்வத்தில் அந்த முயற்சி தனியாக ஆட வேண்டும், இடைவிடாது ஆட வேண்டும். 168 மணி நேரம் ஆடுவதும் 33 வயது பெஞ்சமினுடைய திட்டம். இது தற்போதுள்ள சாதனை நேரத்தை விட 41 மணி நேரம் அதிகம். லாகோஸ் நகரில் உள்ள சுதந்திர பூங்காவில் பல இளையர்கள் பெஞ்சமினின் சாதனை நடனத்தை பார்ப்பதற்கு கூடியிருக்கின்றார்கள். இந்த மாதம் 22ஆம் தேதி அவர் நடனமாடத் தொடங்கினார். நைஜீரியாவில் 250 மேற்பட்ட இனக்குழுக்கள் உள்ளன. நூற்றுக்கணக்கான கலாச்சார அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை பறைசாற்றும் வகையில் தனது நடனம் அமையும் என்றார் பெஞ்சமின். 2023 இந்தியாவைச் சேர்ந்த 16 வயது ருஷ்டி சுதீர் ஜெக்டப் 127 மணி நேரம் தொடர்ந்து நடனமாடி சாதனை படைத்தார். பெரும்பாலும் கதக் நடனமாடினார் ருஷ்டி. அந்த சாதனையை முறியடிக்குமா பெஞ்சமினின் ஆட்டம்? கின்னஸ் சாதனை உலக சாதனை அமைப்பு அவருடைய முயற்சியை சாதனையாக கருதப்படுமா என்பதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற டெக் நிர்வாகிகள் சந்திப்பில் கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சைக்கு ட்ரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்யறிவு பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவின் முன்னணி டெக் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உலகில் பெரும் பணக்காரரும் முன்னணி டெக் நிர்வாகியுமாக இலான் மஸ்க், மெட்டா நிறுவனர் மார்க் ஹக்கர் பாக், கூகுள் நிர்வாக செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சை, அந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி டாட்ரியோ அமோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெக் நிர்வாகிகளுடனான சந்திப்புக்கு பின்னர் வெஸ்ட் விங்கிக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் அங்கு டெக் நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்தி பேசினார். ட்ரம்ப் அவருடன், சுந்தர் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்க, அதற்கு சுந்தர் பிச்சை நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்று பேசத் தொடங்கிய போது திடீரென்று குறுக்கிட்ட அதிபர் ட்ரம்ப், இவன் ஒரு மான்ஸ்டர், ஆனால் யாருக்கும் தெரியாது என்றார். தொழில்நுட்பத் துறையில் சுந்தர் பிச்சையின் செல்வாக்கையும் வெற்றியையும் பாராட்டும் விதமாக பேசிய ட்ரம்புக்கு உடனடியாக பதிலளித்த சுந்தர் பிச்சை, மான்ஸ்டர் என்பது சிறந்த டேக்லைன் என்றதும் அங்கு சிரிப்பலை உருவானது. அதிபர் ட்ரம்ப், சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரின் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டம் அசாம் மாநிலம் குவாஹட்டியில் இன்று நடைபெறுகின்றது. முதல் ஆட்டத்தில் வெற்றி கண்ட இந்தியா இதிலும் வெற்றி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய ஆட்டத்தில் வெற்றி கண்டு தொடரில் தன்னை தக்க வைக்க முயற்சிக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதற்கான அடித்தளம் என்று தென்னாப்பிரிக்க வீரர் கேசப் மகாராஜ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்தியா வருகை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கியூமான் கபீர் தெரிவித்திருக்கிறார். எனினும் பயணத்துக்கான தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்த அவர், நவம்பரில் தாரிக் ரஹ்மான் புதுடெல்லி வரக்கூடும் என்ற தகவலை மறுத்துவிட்டார். இந்திய உயர் ஆணையாளர் தினேஷ் திரிவேதி ஹியூமான் கபீரை செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து தாரிக் ரஹ்மானின் முன்மொழியப்பட்ட இந்திய பயணம் குறித்து இருதரப்பினரும் ஆலோசித்ததாகவும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் ஹியூமான் கபீர் தெரிவித்திருக்கிறார். தொடர் ஓட்டத்தில் வென்ற 3 தடகள வீரர்களுக்கு தலா 30 லட்சம் ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் நேற்று அறிவித்திருக்கிறார். தடகள வீரர்கள் விஷால் மற்றும் ராயஸ் ஆகியோருக்கும் 30 லட்சம் அறிவித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதாவது, நேஷனல் லீக் போட்டியில் பிரான்ஸ் அணி 1-0 என பெல்ஜியத்தை வீழ்த்தியிருக்கின்றது. இத்துடன் பிரான்ஸ் அணி இந்த லீக்கில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினோட தந்து கொண்டிருக்கும் உதவித்தியோர் இணையதளமான www.tatamilnadu.com இந்த இணையதளத்தில் உங்களதும் உங்கள் மழலைகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்திலும் பிரசுரிக்கின்றோம். இன்று 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375 ரூபா 16% இந்திய பெறுமதியில் 108 ரூபா 81 காசுகளாகவும் 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபா 83% இந்திய பெறுமதியில் 95 ரூபா 96 காசுகளாகவும்
ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 396.72% இந்திய பெறுமதியில் 115.10 ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 437.95% இந்திய பெறுமதியில் 127.05 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233.15% இந்திய பெறுமதியில் 67.62 காணப்படுகின்றது. இத்துடன் டிஆர்டி தமிழ் ஒலியில் இரவு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன.

நிலைய கழிக நேரம் 10:34. நீங்கள் கேட்கின்ற இந்தியா டி தமிழில் தொடர இருப்பது பாடி வரும் மேகம். 6 பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாட அவர்களது பாடலுக்கு புள்ளியலிட்டு அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மேகம். பாடி வரும் மேக நிகழ்வு ஆரம்பிடையில் ஒரு இரு திரை இசை காணங்கள்.

0: நேரம் 10:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இடமுறை இருப்பது பாடி வரும் மிகம். 6 பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாட அவர்கள் பாடிய பாடலுக்கு நீங்கள் புள்ளியலிட்டு அவர்களை கௌரவிக்க நிகழ்வு பாடிவரும் மிகம். பாடிவரும் மிகனுக்கு புதிய முயற்சியாக நீங்கள் உங்களது பெயரை கூறியே பாடிய பாடலை பாடலாம். நீங்கள் பாடிய பாடலுக்கு உறவுகளாகிய உறவுகள் தங்களது ரசனைக்கேற்ப புள்ளிகளை இட்டு அவர்களை கௌரவிக்க நிகழ்வு பாடிவரும் மிகம். விரைவாகவே இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்ளும் வரை தொடரும் திரை இசை காலம்.
1: Uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh-uh

வாடி வரும் மேகம். ஆறு பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாட அவர்கள் பாடிய பாடலுக்கு உறவுகளாகிய நீங்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புள்ளியல் இட்டு அவர்களை கௌரவிக்க நிகழ்வு பாடி வரும் மேகம்.

உண்மையிலேயே பாடும் திறமை கொண்ட பலர் எல்லாம் தங்களது பாடலை ஒரு முறை என்றான வானொலியில் பாட மாட்டோமா என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாகவே அமைகின்றது. பாடலை ஒரு முறை நீங்களும் பாடி பரிசுத்தி பார்க்கலாம் தானே.

0: போட்டி நிகழ்வு என்றவுடன் எல்லோரும் தயங்குகின்றீர்கள். என்றாலும் துணிவுடன் இணைந்திருக்கின்றார் எங்கள் மகேந்திரண்ணா. மகேந்திரண்ணா வணக்கம். மகேந்திரண்ணா
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? பாடல் போட்டி நிகழ்வு என்றவுடன் எல்லாரும் பின்வாங்குவதுதானே. ஆனால் நீங்களும் உடனடியாகவே இணைந்திருக்கின்றீர்கள் மகேந்திரண்ணா. இந்த என்ன பாடலை பாட போறீர்கள்?
1: நீ எங்கே நினைவுகள் அங்கே என்று அந்த
0: நீ எங்கே நினைவுகள் அங்கே என்ற உண்மையிலே ஆறு பாடக பாடகைகள் இதில் இணைந்து பாடிக்கொள்ளலாம். நீங்கள் பாடும் பாடலுக்கு உறவுகளுக்கு ரசனை புது முகங்களா வந்து புள்ளியோட போகிறார்கள் இல்லைத்தானே? குரலில் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். ஏன் ஒளிவு மறைவோடு நடத்துவோம் என்ன? ஆமாம் ஆமாம், உங்கள் நீங்கள் உண்மையிலேயே முதலாவதாக இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை தாருங்கள்.
1: நன்றி.

0: நன்றி.
1: உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக உங்கள் பாடலை பாடி வாங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம் மகேந்திரனா.
0: நன்றி
1: நன்றி வணக்கம். முதலாவது பாடலாக நீங்க என்ற பாடலை மகேந்திரன் பாடியிருக்கின்றார். பாடிவிரும்பு நிகழ்நூடாக இணைந்திருக்கும் இரண்டாவது பாடகர் எங்கள் ராசலிங் அண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உண்மையிலேயே இந்த நிகழ்வை இடைநிறுத்தி விடாமல் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே. ஆனால் நல்ல புது பாடல்கள் எல்லாம் திருவக்காண்ட நிகழ்ச்சியில பார்த்தேன். கலாராணி கூட வந்து சிரமமாக பாடினார். இப்படி வந்து கலந்து கொண்டு பாடலாம்
2: என்ன?
1: அப்படி எல்லோரும் புதியவர்களும் வந்து இணைந்து கொண்டிருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும்.
2: இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து
1: வெற்றி தோல்வி என்பது வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்களும் ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்வை கொண்டு போவதுதானே? சரி, உங்களது பாடலை இப்பொழுது தாருங்கள்.
2: அதிகம் ராயாண்ணுடைய நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: நிச்சயமாக சிறப்பு பரிசுகளும் வழங்குவதாக சொல்லி இருக்கின்றீர்கள். விரைவில் அப்படி ஒரு இது எல்லோரும் ஆர்வமாக கலந்து கொண்டால் தானே அதில் செய்யலாம். இல்லை, எல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டாச்சு, ஆனால் பாடுவதற்கெல்லாம் வர வேண்டும். எல்லாம் சொல்லிவிட்டாச்சு, நிர்வாகத்துடன் கையத்து எல்லாம் கூறிவிட்டாச்சு, ஆனால் பாடுவதற்காக பாடுவர்கள் எல்லாம் வர வேண்டும். நிர்வாகம் பாடையிலாதே
2: போட்டி
1: நிகழ்ச்சி பரிசு என்று சொல்வதற்கு இல்லை, அவர்கள் தங்களது திறமைகளை நிரூபிப்பார்கள். சரி, உங்களது பாடலை பாடுங்கள்.
2: நன்றி.

பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம், தேவர்கள் வளர்த்திடும் காவியாக.

0: நன்றி.
1: இணைந்து உங்கள் பாடலை அருமையாகவே பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களது சிறப்பான வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதும் நன்றி வணக்கம். பாசனிங்க அண்ணா
0: நன்றி வணக்கம்.
1: அவர்கள் பாடகர் ராஜலிங்கம் அவர்கள் தனது பாடலை பாடியிருந்தார். அதிசய ராகம் என்ற பாடலை அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைவரோடாக இணைந்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து எங்கள் ராஜாண்ணா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் எங்கள் கெத்தான கேது. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? கட்டாயம் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன்
2: உண்மையாகவே இன்று ராஜா அண்ணா காலை இருந்து சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பாடுற எண்ணத்துல நான் உண்மையாகவே இல்ல, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையாவே நீங்கள் அந்த எங்கட கனடா வங்குவார் குணத்தை அவர் கூடிய ஒழுங்கு செய்வார்.
1: என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப கனடா இல்ல இல்ல அவர்களை கொண்டு வந்தவுடன் இங்க உள்ளவர்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. ஆனால் அவர்கள் இப்பெல்லாம் சிறப்பா பாடுகின்றார்கள். என்ன உண்மையிலேயே எனக்கு சரியான கவலையா இருக்கு. அந்த சிறிய பிள்ளைகள் எல்லாம் கனடாவில இருந்து வந்து பாடும் பொழுது அப்படியே பிச்சு வாங்கிடுறாங்களே. என்ன யாழ்ப்பாணத்தில் கூட திறமான பாடக பாடகர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எமது தெரிந்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் சொன்னால் அவர்கள் வரத்தை இயங்குகிறார்கள். என்ன இந்த எல்லாம் அந்த திருவக்கான நிகழ்ச்சியில இந்த கலாராணி எல்லாம் வந்திருக்க பாடி விடுது உண்மையிலேயே. ஏன் இப்படி எல்லாம் பேசாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்தேன். என்ன
2: வானொலியிலே உண்மையா எங்களுக்கு இந்த வானொலி தந்த அங்கீகாரம் பாடகர் என்ற பேர் வந்தது இந்த
1: வானொலியில.
2: அது அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் சாவு மட்டும் மறக்க முடியாது. அங்கீகாரம் கிடைச்சிட்டு
1: அது டிஆர்டியால ஒரு கௌரவ பாடகர் என்ற அங்கீகாரம் இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை மறக்க முடியுமா? என்ன
2: உண்மையா அதுவும் வந்து உலக வாழ்ந்த ஆஸ்திரேலியால இருந்து கூட
1: கேட்கிறார்கள்.
2: உலகத்துல எத்தனை இப்ப அமெரிக்கால எனக்கு இவர் தரிசன் சொன்னார் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஒரு தரம் உரையாட வாரது இல்லையா?
1: எனது உறவினர்கள் கூட அங்கு கேட்கின்றார்கள். அந்த கனடாவிலிருந்து அந்த பாடிய அந்த நிகழ்ச்சி இருக்கு எல்லாம் அமெரிக்காவில் ஒரு வானொலி அப்படியே கனடாவில் இருந்து அமெரிக்காவில் ஒரு அங்கத்தை உள்ளூரில் வேலை செய்யும் ஒரு வானொலி அது அந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பி இருந்தது. உண்மையிலேயே அத்தனையோ பேர் கேட்டுட்டு உடனடியாகவே தொடர்பு கொண்டார்கள். என்ன
2: உண்மையா கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தாய் இந்த தாய்க்கு தான் இந்த டிஆர்டிக்கு தான் நன்றி சொல்லணும். கேது நான் உண்மையாகவே போட்டியாகவோ அல்லது எனக்கு புள்ளி போடணும் நாம இந்த சிறப்பிக்கணும்
1: அதை விட பாருங்கள். இப்ப நீங்கள் திறமா பாடும் பொழுது பாருங்கள் எங்கள உறவுகள் விடுவார்களா? நீங்கள் திறமா பாடினால் நிச்சயமா புள்ளி போடுவார்கள். சரி உங்கள் பாடலை தாருங்கள்.
2: நன்றி நன்றி கேது நன்றி நன்றி.

அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில்

0: சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும் பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும் பாசத்தினோசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை. நன்றி, வணக்கம்.
1: உண்மையிலேயே மிகவும் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா. ஓ,
0: நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் தனது பாடலை பாடியிருந்தார். தேவன் கோவில் மணியோசை என்ற பாடலை பாடியிருந்தார். அவருக்கு உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கொண்டிருக்கும் பாடிவரும் என்னுடைய இணைந்திருக்கும் அடுத்த பாடகிகள். வணக்கம் வணக்கம். உங்கள் குணநாயகி அம்மா நலமாக இருக்கிறீர்களா?
2: நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்க எப்படி?
1: நாங்கள் நலம்தானே. நலத்துக்கு என்ன குறையாக இருக்கின்றது? ஆனால் கொஞ்சம் இணைந்து கொள்கிறார்கள். அதுதான் கொஞ்சம்
2: கொஞ்சம்
1: பார்த்துட்டு பழைய வாழ்ல ரெண்ட போட்டு தாக்கி விடுறானே. என்ன தெரிஞ்ச எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா?
2: என்ன நேரத்தை கடத்தி போட்டு போறான். ரெண்டு வாரம் போட்டு
1: பாடுங்க.
2: அமுதை

0: முடியும் முன்னே அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உண்மையிலே அருமையாகவே உங்கள் பாடலை பாடி இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: வணக்கம்.

0: கருணாநாயகம் அந்த பாலை பாடியிருந்தார். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த பாடகியையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கிரிசன்னா.
0: வணக்கம் வணக்கம். திருமதி தேவிதான் ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்று நீங்கள் இரண்டு மூன்று தடவைகள் இணைந்திருக்கின்றீர்கள் பாடுவோர் பாடலாக. உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மேலே சில பேரை கேட்கும் பொழுது, என்ன பாடல் என்று கேட்கும் பொழுது, வேறு நிகழ்ச்சியெல்லாம் பாடியே காட்டுவார்கள். என்ன அந்த பாடலை சொல்ல மாட்டார்கள், பெரிய பாடகி என்று நினைச்சு பாடி காட்டுவார்கள். ஆனால் இப்பொழுது அழைத்தால் வர மாட்டார்கள். என்ன செய்வது? நிச்சயமாக அப்படி இருக்கும். அப்படி ஆர்வத்தோடு வருவது தான் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும். என்ன முதல் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வர வேண்டும். ஓம் ஓம். சரி, உங்களது பாடலை பாடுங்கள்.
1: நன்றி. கனவுகள் கண்ணீர் செந்தும் நினைவுகள் வசப்பகாந்தோடும் கனவுகள் கண்ணீர் செந்தும் நினைவுகள் வசந்த

நீர் செல்லும் நினைவுகள் பசத்த காயங்கோலங்கள் மானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கண்ணவுகள் கண்ணீர் செல்

ஆர்வத்துடன் இணைந்து உங்கள் பாடலை பாடியதில் நான் உங்கள் தொலைபேசியில் தான் நடக்கிற தவறுகள் வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் பார்ப்போம் என்ன. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.

மூன்று பாடல்களும் இரண்டு பாடைகளும் தங்கள் பாடலை பாடியிருக்கின்றார்கள். மகேந்திரண்ணா பாடியிருக்கின்றார், ராஜலிங்கண்ணா பாடியிருக்கின்றீர்கள், அமெரிக்க ராஜாண்ணா பாடியிருக்கிறீர்கள், குணநாயி அம்மா திருவிதன்ராஜ் அவர்களும் பாடியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒருவர் விரைவாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு.

0: இன்னும் ஒருவர் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிலைய கழிக நேரம் 11:16. பாடி வரும் மேகம். சரி, அடுத்த பாடகரும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைவருடாக எங்கள் நீங்க என்ன இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கணேசலிங்க வண்ணா டென்மார்க்கில் இருந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: நன்றி.
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே? உற்சாகம் தானே?
1: ஓகே, நன்றி.
0: சரி, உங்கள் பாடலை பாடுங்கள்.
2: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னை ஒன்னு கேட்கணும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னை ஒன்று கேட்கணும். ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச? ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச? பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்ச உதவியப்பா. படித்தாள் என்ன, உழைத்தாள் என்ன, பணந்தான் வாழ்வின் இல்லையப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உன்னே ஒன்று கேட்கணும். தர்மம் என்பது என்று ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா. தலைவன் உடம்புக்கு நீதிக்கு பயந்து கோயிலில் மறைந்ததப்பா. அழுதால் என்ன, தொழுதால் என்ன, நடக்கும் கதைதான் நடக்குதப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஒவ்வொரு உயிர்க்கும் இறைவன் தந்தது ஒரு சான் வயிறல்லவா. ஒரு சான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழங்கயிறல்லவா. வயிறும் வைத்து கயிறும் வைத்து படைத்தது உந்தன் தவறல்லவா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம்

0: இருக்கணும். ஏண்டா சாமி என்னை படைச்சா, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச, ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும்.
1: இணைந்து நிகழ்வை நிறைவு செய்து வைத்தமைக்கும் உங்களது கரங்களை இருக பற்றிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம். ஓ நான்கு பாடல்களும் இரண்டு பாடல்களும் பாடலை பாடியிருந்தார். இவர்கள் பாடிய பாடலுக்கு நீங்கள் வழங்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு முதல் இந்த பாடலை கேட்டுவிட்டு புள்ளிகளை வழங்குங்கள்.

0: தங்களது பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பாடலுக்கு நீங்கள் இப்பொழுது அவர்கள் புள்ளிகளிட்டு சிறப்பிக்க போகிறீர்கள். உண்மையிலேயே மிகவும் அருமையாகவே ஆறு பேரும் பாடியிருக்கின்றார்கள்.
1: நினைவுகள் அங்கே

0: மூன்றாவது பாடலை அமெரிக்காவில் இருந்து.
1: தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள்
0: எங்கள் ராஜா என்ன பாடியிருக்கிறார்.
1: மணியோசை ஊரார் வருத்தால்

0: காதல் தூர அருகில் வராதரேனோ, அருகில் வரா.
1: ஐந்தாவது பாடலை பாடகி தேவிதன்ராஜ் அவர்கள் பாடியிருக்கின்றார். ஆறாவது பாடலை எங்கள் கணேசன்னா டென்மார்க்கிலிருந்து பாடியிருக்கின்றார்.
2: சாமி என்னை படைச்சா, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச, பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்ச உதவியப்பா, படித்தாள்.
1: சரி, இப்பொழுது இந்த ஆறு பாடகர்களுக்கும் அவர்கள் பாடிய பாடலுக்கும் உங்கள் ரசனைக்கு இப்ப இணைந்து புள்ளிகளை எடுங்கள்.

0: முதலாவதாக இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் பதனி மோகன்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: நாங்க நலமா, நலமும் நலம் இல்லாமலும் இருக்கிறோம்.
0: ஏன் நலம் இல்லாம இருக்கின்றது?
1: இந்த பாட்டை கேட்டு என்ன கொஞ்சம் முந்தியெல்லாம் நிறைய ஆக்கள் வரையணும் விடுபட்டு கொண்டு போகுது.
0: அதுதான் என்ன செய்வது, என்ன காலத்தின் கோலத்துக்கு நாங்களும் மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் வந்து பாடிக்கலாம். நீங்கள் என்ன அருமையாக எல்லாம் மத்தியானம் பாடுவீங்க, பின்னரம் போல பாடியிருந்தீர்கள்.
1: நீங்கள்
0: எல்லாம் வந்து பாடும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்ல
1: அதுதான் வெள்ளிக்கிழமையில அடிபட்டு அடிபட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி வரும் சும்மா பாட்டு கேட்க வரைக்கும் பாடி காட்டுவினேன். நான் மாடியவரின் நான் பரிசெடுத்து நான் என்று கீர்த்திப்பினம்.
0: அது வெள்ளிக்கிழமையில வரது டி எம் சௌந்தரராயனும், வெள்ளி ஞாயிறுகள்ல வரது டி எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், யேசுதாஸ், எஸ் ஜானகி, அப்படியான ஆக்கள். அது எல்லாம் வேற லெவல்.
1: அது வேற லெவல். சுசிலாக்களும் தருவினம். கமலவாணி இல்லாத படிக்கலாம் ஒரு இடம் வெற்றிடமா.
0: எங்களுடைய யாரு எங்களோட ஜெயஸ்ரீ அம்மாவும் சுயினம் காரணமாக அவ முதலே அறிவித்தல் தந்து விட்டா, இல்லையா அவ பறந்து அடித்துக் கொண்டு வந்திருப்பா. என்ன
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்கள் பாப்போம்.
1: நான் வந்து இந்த அஞ்சாவது வந்த பாட்டு, அது நல்ல ஒரு பாட்டு. அது வெளியில வரவே
0: தெளிவான பாட்டு. அந்த வசந்த கால கோலங்கள் அந்த சரியான இதுல வர இல்லைன்னு
1: வர இல்ல, அதுக்கு புள்ளி போட இல்லாம இருக்குது. அப்ப நான் வந்து முதலாவது பாட்டுக்கு 6 புள்ளியும்,
0: 6 புள்ளிகள்.
1: இரண்டாவது பாட்டுக்கு 3 புள்ளியும்,
0: 3 புள்ளி. அது சீராகம்,
1: அது சேராக 3 புள்ளி. தேவன் கோயிலுக்கு 5 புள்ளி,
0: 5 புள்ளி.
1: மற்றதுக்கு நான் 1 புள்ளி போடுறேன். அமுத பொழியின் நிலவுக்கு 4 புள்ளி,
0: 4 புள்ளி. மற்ற 1 புள்ளி
1: வசந்த காலத்துக்கு 1 புள்ளியும், ஆண்டவன் இல்ல ஆண்டவன் முகத்தை பார்த்தனம்
0: 2 புள்ளியும் இணைந்து புள்ளிகளிட்டும் அந்த நேரத்திலும் துணிந்து வந்தமைக்கும் தந்தது. நன்றிகளும் வணக்கமும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் நலமாக இருக்கும்போது, சரோ பரமேஸ்வரன் ஒரு திறமையான ஒரு கலைஞன். உண்மையிலே உங்களிடம் பல திறமைகள் இருக்கின்றது, நீங்கள் வெளிப்படுத்துகின்றது இல்லை என்ன? உண்மையிலே பல பல திறமைகள் உங்களிடம் இருக்கின்றது. பாடுவீர்கள், நாடகம் நடிப்பீர்கள், எல்லாம் இருக்குற கவிதை எழுதுவீர்கள், எல்லாம் செய்வீர்கள். என்னத்துக்கு பாட மறக்குறீர்கள்?
2: பாடசாலையில பாடினாரு, ஆனா இங்க வந்து முயற்சி எடுக்கல.
0: பாத்தீங்களா? இல்ல, நீங்கள் மிக இனிமையா பாடக்கூடியவர் என்ன தெரியும். முயற்சி எடுங்கள். அது அதுக்கான சந்தர்ப்பம் தானே, இது அதற்கான ஒரு களம் தானே இந்த களம். இப்படி எல்லாம் வந்து பாடும் பொழுது இல்ல, நான் டக்குன்னு எனக்கு மிக இலகுவானது இப்ப கனடா கோல் போட்டா இப்ப சூப்பர் பாட்டுகள் வருவினால் இங்க கோவிக்கிறார்கள். உடனே என்ன
2: நேயர்கள் வந்து இப்படி படிக்க அவ்வளவு அவைக்கு உண்மையா சரியான வாழ்த்துக்கள் சொல்ல வேணும். இப்படி வந்து சிறப்பிக்கணும்.
0: கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையா அதை ஒளிப்பதிவு செய்து விட்டு நான் ஒளிபெருப்பினா கூட அதுல வரும். ஆனால் என்னத்துக்கு இப்படி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். என்ன நாங்கள் தான் இந்த ரேடியோ சிறப்பிக்கணும். அடுத்தவர் வந்து சிறப்பிக்கிறது.
2: அதுதான்.
0: சரி சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.

0: நெஞ்சிருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ நான் எடுக்கவில்லை. வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி பினோபினா என்ற நிலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் இந்த வயதிலும் இப்படியான நடனக்கலை அந்த பாடல் எல்லாம் இல்ல உண்மையிலேயே நாங்கள் அந்த ஒரு தளத்தில் மட்டும் இல்ல நான் உங்களை பற்றி அறிஞ்சிருக்கேன் பார்த்திருக்கின்றேன் என்ன.
1: தொய்ய விடாம சிறப்பிக்க வந்துட்டு சரி நல்லது மகிழ்ச்சி எல்லாரும் படித்தவர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: முதலாவது
1: மூன்று புள்ளி
0: மூன்று எங்கள்
1: கோவிலுக்கு மூன்று புள்ளி அமுதே மொழியமுக்கு நாலு புள்ளி
0: நான்கு புள்ளி
1: தேவிக்கு அது சத்தம் வரே இல்ல ஒரு புள்ளி தான் போட்டேன் மற்ற கடைசிக்கு வந்த ஆண்டவன் முகத்தை பார்க்க ஐந்து புள்ளி எனது ரசனையின்படி
0: போட்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி ரசனை இருந்ததுன்னா ஒரே ஒரு பாடல் தானே பாடிக்கொண்டிருப்பாரு என்ன.
1: வணக்கம்
0: வணக்கம் எங்கள் சுபாஷினி நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓ நாங்கள் நலமா இருக்கிறோம் கேதுவனா. நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு பாடி அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எல்லோரும் சிறப்பாக பாடி இருக்கிறார்கள்.
0: என்ன பிரச்சனை? அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் அது ஒலிப்பது அந்த அவர்கள் பாடுகின்ற அந்த தொலைபேசி அழைப்பு சென்னை விக்கி விக்கி வரும். இப்ப தேவையெல்லாம் நல்ல பாட்டு
2: பாடிக்கலாம்
0: கூடலாம் உண்மையிலேயே அந்த
2: நல்ல பாட்டு நல்லா படிச்சுட்டு போனா வந்ததுக்கே அவ்வளவு
0: முதலாவது உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். இல்லையா கலிக நேரம் 11:40.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் சோதி.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் சோதியனா? சோதியனா நலமாக இருக்கின்றீர்களா? இலங்கையெல்லாம் சென்று வந்துவிட்டீர்களா? நிச்சயமாக உங்களது உடல் நலத்துக்கும் உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, புஷ்பாக்கா என்ன செய்கிறா?
1: இருக்கிறோம்.
0: எல்லோருக்கும் பிள்ளைகள் எல்லோரும் நலங்கிட்டா சொல்லுங்கள். உண்மையில் நீங்களும் விடைக்கிட்ட வந்து சோதியன்னா அன்று முந்தியெல்லாம் நல்லா பாடுவீர்கள். இப்பொழுது முதல் கார் ஓடும் பொழுது ஒரே பாட்டு தானே? இப்பொழுது ஒரு முறை பாடி பார்க்கறது தானே என்ன? சரி சோதி, என்ன உங்களது புள்ளிகளை தாருங்கள்.
1: 6, 3, 5, 2, 1, 4. 2, 1, 4.
0: ஆர்வத்தில் நினைந்து புள்ளிகளிட்ட உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவருங்கள் சோதியன் அவர்கள் இணைந்திருந்தார். நிலைய கலிக நேரம் 11:42. நீங்கள் கேட்டுக்கொண்டு போது பாடி வரும் மிக நிகழ்வுகளாக புள்ளிகளிடும் நேரம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் கேசன்னா நான் ஏமாந்து ரகு வைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம், எங்கள் ரகு அண்ணா. ரகு அண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
1: என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த நேரத்திலேயே இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு இருக்கும். இது இல்லை, நான் இந்த 534
0: 621 புள்ளியாட்ட உங்களுக்கு நன்றிகள் ரகுண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் எங்கள் ரகு. அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து தனது புள்ளியல் எடுத்தார். அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு

இன்றைய பாடி வரும் மகன் என்னுடாக நான்கு பாடல்களும் இரண்டு பாடல்களும் தங்கள் பாடலை பாடியிருந்தார். பாடகர் மகேந்திரன், பாடகர் ராஜலிங்கம், பாடகர் ராஜாண்ணா, பாடகி குணநாகி, பாடகி தேவிதன்ராஜ், பாடகர் கணேசலிங்கம் ஆகியோர் தங்களது பாடலை பாடியிருந்தார்கள். இவர்களுக்கும் எமது தலை சாய்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு ஒளிப்பதிவில் ஏற்பட்ட அவர்களது தொலைபேசியில் ஏற்பட்ட தவறு காரணமாக தேவி அவர்களால் இன்றைய பாடலை முறையாக தர முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆறாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் தேவி. அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கின்றார் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் என்ற பாடலை பாடிய டென்மார்க்கிலிருந்து எங்கள் கணேசண்ணா கணேசலிங்கம் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றார் ராஜலிங்கம் அவர்கள். அதிசய ராகம், ஆனந்த ராகம் என்ற பாடலை பாடி 21 புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றார் ராஜலிங்கம். தொடர்ந்து 24 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் எங்கள் குணநாயம்மா. குணநாயம்மா 24 புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கின்றார். 25 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து வந்து எங்களை எல்லாம் மகிழ்விக்கும் எங்கள் ராஜாண்ணா தேவன் கோவில் மணியோசை பாடலை பாடி உண்மையிலேயே வேலை களைப்புடனும் உடனடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓடி வந்து பாடிய உங்களுக்கும் நன்றிகள். இன்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றீர்கள். இன்று 35 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் எங்கள் பாடகர் மகேந்திரண்ணா. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக அருமையாகவே நீ அங்கே என்ற பாடலை பாடி இன்று எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கின்றீர்கள். இன்று இணைந்து பாடிய அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய பாடி வரும் நிகழ்வு. இதுவரை நேரமும் இணைந்திருந்த அனைவருக்கும் நமது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இரவு எல்லோருக்கும் நலமான வளமான இதமான இரவாக அமைந்து நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாளும் அப்படியே அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் சிங்கே.
1: கல்லூரி வாசல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. தேனி சேதன்ற தேவாவின் இசையில் மனோ ஸ்வர்ணலதா அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
2: காலங்காத்தால இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு.
1: என்ன தொகுப்பு? என்ன தொகுப்பு?
2: அடுத்தடுத்து நம்ம பல தகவல்கள் சாப்பாடு பத்தி பேசலாம். இல்ல பாருங்க,
1: சாப்பாடு பத்தி பேசுறதுனா நான் கண்டிப்பா வந்துருவேன் ரவி. அதாவது இந்த பாடல்ல
2: எனக்கு தெரியுமே, சொல்லுங்க.
1: இந்த பாடல்ல வந்து ஒரு வரி இருக்கும் ரவி. ஐயர் கடை இட்லி, ஆடை கட்டும் பட்லி, நீங்க எனக்கு சட்டினி, நாலு நாளா பட்டினி.
2: இதுல கவிஞர் என்ன சொல்ல வராரு?
1: என்ன சொல்ல வராருனா, காலங்காத்தால நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வராரு.
2: அப்படி போடுங்க.
1: அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பலரும் வந்து காலையில வந்து ஆம்லெட் முட்டை வகையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, பொரித்த முட்டை. அதுக்கப்புறம் வந்து சிலர் வந்து இந்திய உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க.
2: சில பேர் வெறும் அவித்த முட்டையை மட்டும் சாப்பிட்டு அதுல அந்த வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க.
1: ஆமா, இன்னும் சிலரும் வந்து காலையில வந்து நான் இந்த நூடுல்ஸ் வகையான உணவு வகைகளை சாப்பிட்டேன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சூப் வகைகளை வந்து விரும்பி குடிப்பாங்க.
2: காலங்காத்தால நூடுல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
1: ஆமா, அந்த மீப்போ, அந்த மீக்கியா, இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க.
2: என்ன தெரியுது? அம்மா வந்து ஒரு டிஷ்ஷே விடுறது இல்ல, பூந்து விளையாடுறது, அது ஒரு அட்டவணை வச்சுக்கிறது. இன்னைக்கு மீரவு சாப்பிட்டோம்னா நாளைக்கு நம்ம கோழிக்கறி சாப்பிடணும், நாளை நாளைக்கு நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிடணும், பத்தாவது நாள்ல ஹொக்கேன் மீன் வச்சு விட்டணும் அப்படின்னு.
1: காலங்கத்துல இந்த மாதிரி விதவிதமா சாப்பிடணும் ரவி.
2: காலையில எழுந்தே முடிவு பண்ணிருவீங்க?
1: முடிவு பண்ணிருவேன்.
2: இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை. இருந்தா சஜினி மாதிரி திட்டம் போட்டு சாப்பிடுங்க.
1: மன்னிக்கவும், காலையில எழுந்த உடனே திட்டமிட மாட்டேன்.
2: ராத்திரி
1: ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான்
2: திட்டமிட்டு இந்த திட்டம் எல்லாம் வாழ்க்கையில போட்டுதான் நம்ம நல்லா வந்துருப்போமே அப்படின்னு யோசிக்கலாம். நேர்களை
1: சொல்றேன். சரி, நேர்கள் கிட்ட இப்ப ஒரு கேள்வி. காலையிலே நீங்க வந்து உங்களுடைய காலை உணவுக்கு என்ன சாப்பிட விரும்புவீங்க
2: காலங்காத்தால? சரி, உங்களை பல பேருக்கு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து இதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மருத்துவ ஆலோசனை பெற்றிருக்கலாம். சில பேருக்கு இதை சாப்பிட்டாதான் உற்சாகம் இருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். எது எப்படியோ உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க.
1: 9678889688 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க.
2: முதல் பாடல், அதாவது பழைய பாடல் தொகுப்புல முதல் பாடலா ஆலயமணி படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடிய இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. அவருக்கான பாடல் இதோ.
1: அதனை தொடர்ந்து தனிப்பிறவி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேறவிருக்கின்றது. ரேச்சல் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இது உங்கள்
0: வணக்கம்.

0: விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுனு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
1: நான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK People First, Learning Always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில இருந்த பாடல் ஒளி ஏறியது. டி எம் சௌந்தரராஜன் பிசிஸ்லா பாடியிருந்த இந்த பாடல கலைமகள் விரும்பி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்று அக்டோபர் முதலாம் தேதி நம்ம சிவாலி சிவாஜி கணேசனுக்கு பிறந்த நாள்.
1: ஆமா, அவரை பத்தின தகவலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சொல்றோம், நீங்க வானொலி பக்கமா இருங்க. சரியா?
0: சரி நேர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது காலை உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க எதை விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். டேவிட் டேனியல் ஆஸ்திரேலியாவில இருந்து என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் வந்து காலையிலே சிங்கப்பூர்ல இருக்கும் பொழுது கோபி குடிப்பாராம். அது மட்டும் இல்ல, ஹாஃப் பாயில்டு முட்டைகளை வந்து அவரு எடுப்பாரா, அது மட்டும் இல்ல இந்த பட்டர் காயா டோஸ்டையும் உட்கொள்வாரு அப்படின்னு சொல்லிருக்காரு.
1: ராணி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க.
0: ஆமா, நம்ம ராணி
2: சஜினி ரவிஜி, எனக்கு வந்து காலையில வந்து கோப்பியும் ரொட்டியும் வாங்கி சாப்பிடுவேன். இப்ப கூட நான் கோப்பி கடையில தான் இருக்கேன். அதை சாப்பிட்டு அதை குடிச்சு கோப்பி குடிச்சாதான் நம்ம உடம்பு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தம்பு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராணி பேசுறேன்.
0: வணக்கம் ராணி, நன்றி நன்றி. இதுல வந்து தமிழ் செல்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஹோல் மீல் ரொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிடுவாங்களா, அதோட சேர்த்து காஃபியும் மென்மையான அந்த முட்டையும் இருக்கு
1: எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நேரத்துல நாங்க சொல்றோம், நீங்க வானொலி பக்கமா இருங்க. சரியா?
3: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் பழுதாகி உள்ளது துவாசை நோக்கி செல்லும் PIE Avenue அந்த பகுதிக்கு பிறகு
4: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.
0: இன்று வியாழக்கிழமை அக்டோபர் முதலாம் தேதி, இதே நாள் 1928 பிறந்தார் மறைந்த பிரபலமான நடிகர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் சிவாஜி கணேசன்.
1: ஆமா, நடிகர் திலகம் அப்படின்னு உலகத்தால அறியப்பட்ட சிவாஜி கணேசன் அவருடைய பேரனுடைய படம் கூட அண்மையில வந்துச்சு.
0: ஆமா,
1: லெனின் பாண்டேன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த நிகழ்ச்சியின் போது அந்த படத்துக்கு இசை இளையராஜா. படத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கை அப்படின்னு நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஆக அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவின் போது இளையராஜா அவருடைய உரையாளர்கள் பல இருந்திருக்கும் சிவாஜி கணேசன் கூட, அதுல ஒன்னு சொன்னார் இந்த மாதிரி, எப்போதுமே நான் சீக்கிரமா போயிடுவேன் சிவாஜி, அதாவது இளையராஜா சீக்கிரமா அவருடைய ஸ்டுடியோக்கு போயிடுவாரு, ஆனா அன்னைக்கு பார்த்து நான் தாமதமா வந்துட்டேன். அப்பதான் அண்ணன் அதாவது சிவாஜி கணேசன் வராரு, அவர் எப்போதுமே இளையராஜா வந்து ராஜான்னு கூட மாட்டாரா, ராசா அப்படின்னு பாசமா கூப்பிட்டு போறான். அப்படி கூப்பிட்டு சொன்னாரா, நீயும் இப்பதான் வரியா அப்படின்னு கேட்டாரா. அது கொண்டு இளையராஜா சொன்னாரா, நீங்க 25-30 முன்னாடி வந்துட்டு என்ன லேட்டாங்கிறீங்களா. அந்த மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திறன்பட நடிகரா இருந்தாலும் திரைக்கு பின்னால எல்லாருக்கூடையும் சகஜமா பேசுற, சிரிச்சு பழகிற ஒரு அற்புதமான நபரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு உரையாடல நமக்கு தெரிய வருது இல்லையா.
0: அது மட்டும் இல்ல, சமீபத்துல அவருடைய மகன் இருக்காரு இல்லையா ராம், அவரு வந்து ஒரு வலையொலிய வந்து பதிவிட்டு அவரு வந்து இணையதளத்துல வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதுல வந்து நம்ம சிவாஜி கணேசனை வந்து நினைவு கூர்ந்து பலவற்றை பேசி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பழைய காணொலிகளும் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அவர் வந்து அமெரிக்காவில அவருடைய மகனை வந்து பார்க்க போயிருந்தப்போ அவர் வந்து கூடத்துல அமர்ந்திருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி வந்து ஒரு ஒரு காட்சி இருந்துச்சு, ஒரு காணொளி இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது அடடா, ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த மாதிரி அவர் வந்து வசனம் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: ஆமா, இவரோட பையன் நீங்க சொன்னீங்களே, அவரோட பையன் தான் வந்து தர்ஷன் கணேசன். அவர் நடிச்ச படம் தான் அந்த லெனின் பாண்டியன். நான் சொன்னது அங்கதான் அந்த உரையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இசை ஞானி இளையராஜா பல படங்கள் சிவாஜி கணேசனுக்காக இசை அமைக்கலங்கிறது உண்மைதான். ஆனா இசை அமைத்த படங்கள்ல வந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்படிங்கறதும் உண்மைதான்.
0: அந்த வரிசையில அந்த இரண்டு பாடல்கள்ல உங்களுக்காக நாங்க ஒளியேற்ற இருக்கோங்க. தியாகம் திரைப்படத்திலிருந்தும் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன.
1: வணக்கம்.

0: இல்லையா
1: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:37 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
5: சஜினி, அண்மையில ஒரு கூட்டம் நான் வாசிச்சேன்,
4: சொல்லுங்க.
5: அது ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அது என்ன போட்டுருந்துச்சுன்னா, வாழ்க்கையில உங்களை அவமரியாதை செய்தவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு சிறப்பா இல்லன்னு சொன்னா அதுவே இந்த உலகம் உங்களுக்கு சொல்ல வர மிக முக்கியமான கருத்து அப்படின்னு.
4: அதாவது நம்மள பார்த்து யாராச்சும் அவமரியாதையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய பார்க்கும் பொழுது நாம பொறாமப்படுற மாதிரி இருக்காது.
5: ஆமா, இத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில என்ன அவமரியாதை செஞ்சிருக்காங்க, ஒரு 3 பேர் வச்சுப்போமே. அந்த 3 பேர்ல முதல்ல இருக்கிறவருடைய வாழ்க்கை முறை எனக்கு வேணுமா வேண்டாம், இரண்டாவதா இருக்கிறவங்களுடைய பொருளாதார நிலை எனக்கு வேணுமா வேண்டாம், மூன்றாவதா இருக்கிறவங்களுடைய சொத்தோ அல்லது வந்து அவங்க வாங்கிய பொருளோ எனக்கு வேணுமா வேண்டாம், இப்படி எனக்கு அவங்க கிட்ட எதுவுமே வேண்டாம் அவங்க வாழ்க்கையில இருந்து. ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகளோ கொடுத்த வலியோ ஏற்படுத்திய அவமானம் மட்டும் எனக்கு வேணும்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்?
4: அதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத. இப்போ நீங்க வந்து ஒரு இன்னொரு நல்ல நிலைமையில, சிறப்பான ஒரு வாழ்க்கையில, நான் உங்களை பார்த்து அடடா இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா. ஆனா அப்படி இல்லாத போது நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
5: ஆனா இங்கதான் நான் வேற மாதிரி யோசிப்பேன்.
4: எப்படி?
5: இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அல்லது அவங்களுடைய செயல் எனக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும், அதாவது அவங்க இலான் மாஸ்காவே இருந்தாலும் அவங்க பக்கம் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில காசு, பணம், அந்தஸ்து, பதவி, பட்டம் இது எல்லாத்தையும் சம்பாரிச்சலாம், சுய மரியாதைன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அது நம்ம கையில தானே இருக்கு.
4: அதை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர் வட்டம் தான் நம்மள வந்து இன்னும் செதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுத்தி இருக்கிற அந்த 5 friends, 5 நண்பர்கள் தான் நம்ம வந்து இன்னும் நம்மள இன்னும் செதுக்கும், வாழ்க்கையில வந்து முன்னேற செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே யார் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, யாரோட வார்த்தைகளை நீங்க கருத்தில் கொள்றீங்க அப்படிங்கிற நினைத்து நீங்க எல்லாரும் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
5: தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வருது.

0: அந்த திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, சங்கர் மகாதேவன் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சங்கர் எஹசான் அல்லோயின் இசையு
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூர்
1: PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 70-84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ரவி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நம்ம நேயர்கள் கிட்ட காலை உணவை பத்தி நாம கேட்டிருந்தோம். நம்ம நேயர்களும் வந்து அவங்களுக்கு பிடித்த காலை உணவை பத்தி நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா காலை உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நாளை தொடங்கி வைப்பதற்கான ஒரு முக்கியமான உணவு இல்லையா?
3: சரியா சொன்னீங்க.
2: அப்ப இதை எப்படி நாம ஆரோக்கியமான முறையில உட்கொள்ள முடியும்?
3: சஜினி, ஓட்ஸ் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, செரி டொமாட்டோ சாப்பிடுங்கன்னு பலமுறை நம்ம சொல்லிட்டோம்.
2: ஆமா,
3: ஆனா இதையும் தாண்டி இந்திய உணவு சாப்பிட்டாதான் எனக்கு நாளே தொடங்குன மாதிரி இருக்கும் பல பேர் சொல்லுவாங்க.
2: இப்பதான் என் விஷயத்துக்கே நீங்க வந்திருக்கீங்க. இந்திய உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வகையான இந்திய உணவை சாப்பிட்டா சிறப்பா இருக்கும்?
3: ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுறோமே இட்லி,
2: ஆமா,
3: அத காலங்காத்தால நம்ம காய்கறிகளோட வச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லது தெரியுமா?
2: ஆமா, அது மட்டும் இல்ல, தோசை இருக்கு இல்லையா, ராகி தோசை சாப்பிட்டாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
3: அப்புறம் என்னங்க, நம்ம இட்லி தோசை இருக்கும் போது என்ன கவலைங்கிற

0: உதயா திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடியிருந்தாங்க ஏஆர் ரஹமான்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு காத்திருக்கிறது ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி ஒருவருக்கு பரிசாக.
2: போக்குவரத்து நிலவரம்
0: செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகு
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. விலை கட்டுப்பாடுகள் தொடக்கத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் அளிக்கலாம் என்றாலும் காலப்போக்கில் நிறுவனங்களுக்கு உற்பத்தியிலும் முதலீட்டிலும் ஊக்கம் குறையக்கூடும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். விலையை குறைவாக வைத்திருந்தால் தேவைக்கேற்ற விநியோகம் இருக்காது என்றும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். வாடகை கட்டுப்பாடுகளால் வாடகை சொத்துகளின் எண்ணிக்கை குறையலாம், உணவுப் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்தினால் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பிரதமர் வாங் சுட்டிக்காட்டினார். சந்தையில் ஏற்படும் குறைபாடுகளை சரிசெய்ய அரசாங்கம் பல துறைகளில் தலையிடுவதாகவும் அவர் கூறினார். பொதுச்சேவை துறையின் பொருளியல் வல்லுநர்களுக்கான திட்டத்தின் 25 ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் அதுபற்றி பேசினார். பொது போக்குவரத்து கட்டண ஏற்றத்தால் ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் கூறியிருக்கிறது. இவ்வாண்டு இறுதியில் இருந்து பொது போக்குவரத்து கட்டணம் 7 விழுக்காடு வரை உயரலாம். ஆண்டுக்கு சுமார் 177 மில்லியன் வெள்ளி வருவாயை அது ஈட்டித்தரும். அதன் பலன் ஊழியர்களுடன் நியாயமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பொது போக்குவரத்து நிறுவனங்களும் முத்தரப்பு அமைப்புகளும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கம் சொன்னது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதால் சுமார் 100,000 வாடிக்கையாளர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் கசிந்திருக்கின்றன. வாட்டிய இறைச்சிக்கு பிரபலமான பி செங் ஹியாங் நிறுவனத்தில் அந்த சம்பவம் பதிவானது. AI தொடர்பில் சிங்கப்பூரில் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ள முதல் சம்பவம் இது. அது மனித தவறு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கசிந்த தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளனர். பயணிகளும் விமான ஊழியர்களும் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. வானில் பறந்து கொண்டிருந்த வேளையில் விமானத்தில் தாக்குதல் சம்பவம் நேர்ந்தது. விமானம் முப்பது வினாடிகளுக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவின் தபுக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த சம்பவத்தை கடுமையான பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ கூறினார். சம்பந்தப்பட்ட விமானி மீது சவுதி அரேபிய அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்ட திருத்தங்களும் கடுமையான தண்டனைகளும் உள்ளன. இருந்தபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. செய்தியை வழங்கும் விதம் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது செய்தி, ஒரு தகவல் செய்தியாக எப்படி உருவாகிறது, இதையெல்லாம் பற்றி இளையர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகாரப் பிரிவு, ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பு, நற்பணி பேரவை ஆகியவை இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றன. அது பற்றி விவரிக்கிறார் தமிழ்ச்செய்தி நடப்பு விவகாரப் பிரிவின் மூத்த தயாரிப்பாளர் கீர்த்திகா பெருமாள்.
0: தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்க பிரிவுகள், இந்த மூணு தளங்களும் எப்படி வேறுபடுது, மூன்று தளங்களிலும் நம்ம செய்திகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், செய்திகள் எப்படி சேகரிக்கிறோம், அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைப்பாடுகள் உள்ளன, அதை பற்றி அவங்க கிட்ட பகிர்ந்துப்போம். அதே நேரத்தில் அவங்க செய்தி சார்ந்த சில நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: பியாண்ட் த ஹெட்லைன்ஸ், செய்தி என்றும் நம் சமூகத்துடன் என்ற நிகழ்ச்சி இம்மாதம் 17ஆம் தேதி வாங்காக் சமூக மன்றத்தில் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மீடியாகாப் செய்தியின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவு செய்யலாம். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகள் ஆண்களுக்கான கிளைம்பிங் போட்டியின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் ஜெரால்ட் வெரோசில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். உலகளவில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் தம்மால் தனித்து நிற்க முடிந்ததை நிரூபித்து காட்டியிருப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் ஸ்பீட் கிளைம்பிங் பிரிவில் சிங்கப்பூரின் இசல்லோ புதிய தேசிய சாதனை படைத்திருக்கிறார். அவர் தகுதிச் சுற்றில் எடுத்துக்கொண்ட நேரம் 5:21 13வது இடத்தை பிடித்த அவர் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்.
2: சொல்லும் பொருளும் கம்யூனிகே, கூட்டறிக்கை. உலகத் தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே, கூட்டறிக்கை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
6: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
5: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
6: அதோடு 88க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
5: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
6: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
8: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த பாடல்களும் ஒலியேறவிருக்கின்றன.

0: வாங்கணும்னா இப்போ பரிசு வெல்ல நீங்க தயாரா?
1: நீங்க தயார் என்றால் இதோ உங்களுக்காக வந்து ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி நேயர்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதிலோடு வரும் முதல் நேயராக இருக்கணும், அவ்வளவுதான். பரிசை எடுத்து நாங்க கொடுத்துருவோம்.
0: கேள்வி ரொம்ப சுலபம். அண்மையில சிங்கப்பூர் அரசாங்கத்தால வடிவமைக்கப்பட்டு வெளியிடப்பட்ட காதலர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தளம் அறிமுகம்.

0: Chalam BKE, Bukit Panjang Road, SLE, PIE Changi Exit, KJE, இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருண், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய குரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
4: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
3: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
5: தங்கமே
3: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.

0: ஸ்டெஃபன் சக்கராய இசமைத்து பிரியங்காவோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது நாம் நாடக தொடரிலிருந்து. அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மழையான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இவ்வாறு நட்சத்திரம் மீனா அவங்க நடித்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. மீனா பொறுத்தவரை சஜினி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம்னு இப்படி பல மொழிகளை சரளமா பேசுற தன்மை அவங்களுக்கு இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா ரவி, எனக்கு பிடிச்ச படத்தை பத்தி நான் வந்து சொல்லியே ஆகணும். மீனா நடித்த திரைப்படங்கள்லயே எனக்கு பிடிச்ச இரண்டு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்னு அவ்வே சண்முகி, இன்னொன்னு நாம் இருவர் நமக்கு இருவர். அதுல ரெண்டுலயும் வந்து ரொம்ப நகைச்சுவை தன்மையோட அவங்க நடிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு அவங்களுடைய குழந்தைத்தனமும் அவங்களுடைய முக பாவனைகளும் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். ரவி,
1: எனக்கும் ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு திரைப்படம், இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்க சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப போய் பார்ப்பேன். அது எந்த படம் அப்படிங்கறத நாளைக்கு சொல்றேன். மீனா பாடல்களை கேட்போம். இணைந்திருக்க எங்களோட இது ஒலி 9:08
0: பரவசம்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ரிஷி இப்படத்துல இந்த பாடலை கேட்டீங்க, ஹரிஹரன் எஸ் ஜானகி அந்த பாடலை பாடிட்டு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால வில்லன் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் சந்தனபாலா பாடிய பாடல் வந்தது.
3: போக்குவரத்து நிலவரம்.
4: சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோடிற்கும் எங்யோ அவெனியூவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. SLEயை நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை. சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
8: என்ன சொல்றேன்,
6: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: அரசாங்க
2: அமைப்பான அவங்களால அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஓர் காதலர்கள் சந்திக்கும் இணையதளம்.
9: ஆமாம், இந்த இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம், சரியான பதிலோட வந்துட்டாரு.
2: நிறுவனம் வெளியிட்ட அந்த இணையதளத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் டேட்.
9: நான் ஏன் சிரிக்கிறேனா?
2: சிரிச்சிங்களா? அழுதீங்க சொல்லுங்க.
9: ரெண்டும் தான், சிலர் சிரிப்பார் சிலர் ஆடுவார்.
2: நீங்க செய்யும் போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சேனத்துல. சரி, எதுக்கு எதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க.
9: அதாவது இந்த இணையதளம் இருக்கு இல்லையா, 21 வயதுல இருந்து 35 வயதிற்கு உட்பட்ட ஒற்றையர்கள் இதுல வந்து பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்ல, அரசாங்க ஊழியர்களாக இருக்கும் ஒற்றையர்களுக்கு இது பொருந்தும். ஒரு காலத்துல நான் அரசாங்க ஊழியரா இருந்தேனே, இப்ப இல்லையே.
2: அரசாங்க ஊழியரா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க அன்புக்குரியவரை தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அணுகிற அந்த நபர் சரியான நபரா அல்லது மோசடிக்காரரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அணுகுனீங்கன்னா அதுதான் சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மோசடிகள் இருந்து நீங்க வந்து விலக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது முதல் படியா கஃப்டாக் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
9: அது மட்டும் இல்ல, சிங்கப்பூரின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கவும் இது உதவலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: பொறுத்திருந்து பாப்போம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில இன்று உங்களுக்காக மென்மையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில 80களில் வெளியான இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அன்பின் முகவரி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு சந்திரபோஸின் இசையில் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போ உங்களுக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஐச்சி நகோயா அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல சிங்கப்பூர் இதுவரைக்கும் வென்றிருக்கும் பதக்க பட்டியலை தெரிஞ்சுப்போம்.
0: சிங்கப்பூருக்கு இதுவரையிலும் 11 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. 2 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள்.
2: தொடர்ந்து நம்ம சிங்கப்பூர் அணி எவ்வளவு சிறப்பா செய்யுது, எந்தெந்த போட்டிகள்லாம் விளையாட போகுது, அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் அடைந்த வெற்றி, அதன் முக்கிய பகுதிகள் இவற்றை எல்லாத்தையும் நீங்க மீ வாட்ச் வாயிலா உடனுக்குடன் பார்க்கலாம்.
0: mewatch.sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம், அல்லது மீ வாட்ச் செயலிய பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் எங்கேயும் நீங்கள் இவற்றை கண்டு மகிழலாம்.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில 8 மணிக்கு மேல உங்களுக்காக டிக்டாக் லைஃப்ல பரிசு காத்துக்கிட்டே இருக்குதுங்க. நாங்க டிக்டாக் லைஃப்க்கு வந்துருவோம், நீங்க அந்த பக்கமா வந்து உங்க கருத்தை சொல்லணும். சொன்னா மட்டும் போதும்,
0: பரிச நாங்க அள்ளி கொடுத்துருவோம்.
2: ஜோதி ஸ்டாப்ஸ் பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி வெல்ல வானொலி பக்கமா இருங்க. இது ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனமும் பழுதாகியுள்ளது, விபத்தும் நேர்ந்துள்ளது. குறுஞ்செய்தியா?
4: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறேன்.
2: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
4: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
4: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
4: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
5: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துடை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: 80களின் அதிசய உலகம்.
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
11: ஒலி 968.

0: கைகளில் தவழ்கிறது.
1: மந்திரம் ஒன்றை மன்மதன் சொன்னான்.
0: மார்பினில் ஆடும் மேனகை வந்தாள்.
1: என்

0: சிங்கே.
1: வணக்கம் சிங்கே.
2: ஆதரவு BYD.
1: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
1: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
2: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மிருகாபொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. விலை கட்டுப்பாடுகள் தொடக்கத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் அளிக்கலாம் என்றாலும் காலப்போக்கில் நிறுவனங்களுக்கு உற்பத்தியிலும் முதலீட்டிலும் ஊக்கம் குறையக்கூடும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங்